0: ஆதரவு
1: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் புகை மூட்டம் இன்று காலை கடுமையாகியிருக்கிறது. 7 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்றுத்தரக் குறியீடு 155 பதிவானது. எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. தென் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் எரியும் காட்டுத்தீயால் அடர்ந்த புகை சிங்கப்பூர் மீது நகர்வதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. இந்தோனேசியாவின் அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் அமைப்பு நேற்று கூறியது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் ஆயுத விற்பனை குறித்து பேசியதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ளார். சீனாவிடம் அமெரிக்க ஆயுதங்களை விற்க அதிபர் டிரம்ப் முன்வந்ததாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பர்டியூ ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியிருந்தார். அதுகுறித்து செய்தியாளர்கள் திரு டிரம்பிடம் விளக்கம் கேட்டனர். அமெரிக்க ஆயுதங்கள் தரமானவை, சீனாவிடம் அவற்றை விற்பது நல்ல யோசனைதான், ஆனால் அது குறித்து பேசவில்லை என்று திரு டிரம்ப் கூறினார். இன்விடியா தொழில்நுட்ப நிறுவனம் தனது பங்குகளை திரும்ப வாங்கும் திட்டத்தை அறிவித்ததை அடுத்து அதன் பங்கு விலைகள் கணிசமாக ஏற்றம் கண்டுள்ளன. அமெரிக்க வரலாற்றில் ஆக அதிகமான 150 பில்லியன் டாலர் திட்டத்தை நிறுவனம் அறிவித்தது. ஒரே இரவில் நிறுவனத்தின் பங்கு விலை 1.7 விழுக்காடு அதிகரித்தது. இந்த ஆண்டு மட்டும் அதன் விலை மொத்தமாக 21 விழுக்காடு உயர்ந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு சில்லு சந்தையில் போட்டி சூடுபிடித்துள்ள வேளையில் இன்விடியா நிறுவனம் அந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெரிய AI நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்திக்கவிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி, அரசாங்கத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் இரண்டுக்கும் இடையே அவர் சமநிலையை காண முனைவார் என்று அவைத் தலைவர் மைக் ஜான்சன் கூறினார். அரசாங்கம் தனது பங்கை நிர்ணயித்துக் கொள்ள இந்த சந்திப்பு உதவும் என்றார் அவர். அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்தால் அமெரிக்கா சீனாவுடனான போட்டியில் பின்தங்கிவிடும் என்று திரு ஜான்சன் சொன்னார். அதனால் சமநிலையை உறுதி செய்வது முன்னுரிமையாக விளங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தென்கொரியா தனது முதல் அணுவாற்றல் பெற்ற நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அதுகுறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை வெளியிட்டது. தென்கொரிய அமெரிக்க தற்காப்பு உறவில் இது ஓர் ஆபத்தான முன்னேற்றம் என்று அது குறை கூறியது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் அரசியல் ராணுவ நிலவரத்தில் இது புது சிக்கலை ஏற்படுத்துவதாக பியாங்யாங் கூறியது. பிரிட்டிஷ் ஆகாயத்தளம் மீது தாக்குதல் நடத்தும் சதித்திட்டத்தில் வெளிநாட்டு தலையீடு உள்ளதா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஃபேஃபார்ட் நகரில் உள்ள ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். சுமார் 20 வயதுடைய அவர்கள் அனைவரும் பிரிட்டிஷ் நாட்டவர்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போர் விமானங்கள் அந்த ஆகாய தளத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தளத்தை குறிவைத்துள்ளதாக ஈரானிய ராணுவப்படை சென்ற ஜூலையில் கூறியிருந்தது. மலேசியாவின் முன்னைய பிரதமர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சிதி ஹஸ்மாவின் மறைவுக்கு சிங்கப்பூர் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். டாக்டர் ஹஸ்மாவுக்கு வயது 100. அவர் நேற்று காலை காலமானார். பிரதமர் லாரன்ஸ் வாங் பல தலைமுறை மலேசியர்களின் வாழ்வில் டாக்டர் ஹஸ்மா தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொன்னார். மருத்துவத்துறையில் அவர் முன்னணி வகித்தவர் என்று திரு வாங் புகழாரம் சூட்டினார். மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் டாக்டர் ஹஸ்மாவின் மறைவு வருத்தமளிப்பதாக கூறினார். அவரை பல ஆண்டுகளாக தெரியும் என்று கூறிய திரு லீ அவருடைய உத்வேகம் குறிப்பிடத்தக்கது என்றார். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தமது அனுதாபங்களை சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். கண் மருத்துவருமான டாக்டர் பாலகிருஷ்ணன் டாக்டர் ஹஸ்மா மருத்துவத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை எண்ணி பெருமைப்படுவதாக கூறினார். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோ கென் யூ தாய்லாந்து வீரர் குன் லவுட் விட்டிட்சானை சந்திக்கும் இறுதியாட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் யூ டே பின்னை லோ நேற்று வீழ்த்தினார். ஆசிய விளையாட்டுகள் பேட்மிண்டன் போட்டியில் சிங்கப்பூர் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாக இருக்கும். உலக தரவரிசையில் லோ 13வது இடத்தில் இருக்கிறார். தாய்லாந்து வீரர் 2வது இடத்தில் இருக்கிறார்.
0: சொல்லும் பொருளும் கிராண்ட் மானியம். சிங்கப்பூர் பண்ணைகள் அதிகரிக்கும் செலவுகளுக்கு இடையே நிதி ஆதரவு பெற அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கிராண்ட் மானியம்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே. சர்வம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்கு நாங்க பாடல் ஒலித்தது. யுவன் சங்கர் ராஜாவின் இசைய ஜாவேத் அலி மதுஸ்ரீ அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: 8:12 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் லைவ் பக்கமா நாங்க வரப்போறோம். காரணம், மருத்துவர் செல்வா நம்மளோட இணைகிறாரு. அவரு இன்று முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளணும், அதே நேரத்துல உங்க கைவசம் இருக்கிற கேள்விகளை கேட்கணும்னு சொன்னா நீங்க பேஸ்புக் லைவ்க்கு வரணும்.
0: மீடியா காப் ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய பேஸ்புக் பக்கம். இப்பவே போய் அங்க காத்துருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களை நேரடியா சந்திக்கிறோங்க.
1: ஒலி 968 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 103-158 இடைப்பட்டிருக்கிறது.
1: கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது ஆரோக்கியம் அற்ற நிலைய நோக்கி போயிட்டே இருக்குது. ஆக நீங்க வெளியில போகணும், வேலைக்கு போகணும், பொருள் வாங்க போகணும்னு சொன்னா பாதுகாப்பான முறையில முகக்கவசத்தை அணிந்துட்டு போனீங்கன்னா சிறப்பா இருக்கும். உங்களுடைய பாதுகாப்பு உங்க கையில, அதை மட்டும் மறந்துடாதீங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1.28 வெள்ளி.
0: ஓர் யூரோ
1: 1.46 வெள்ளி.
0: ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.71 வெள்ளி.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 90 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1.34 வெள்ளி.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
1: 3.20 வெள்ளி.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
6: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
7: எல்லா நாளும்

நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு டி3 டைமண்ட்ஸ் பவர் யோர் டிசைர்.

0: எட்டே கால் ஆகிவிட்டது. ஒலி ஒன்பது ஆறுல நீங்க இணைந்திருக்கீங்க. இப்ப நாங்க பேஸ்புக் லைவ்ல இருக்கோம் இல்லையா?
1: ஆமாம் நேயர்களே, இப்ப நாம மருத்துவர் செல்வாவை சந்திக்க போறோம். உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை ஆனாலே வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நாம மருத்துவர்களை சந்திப்போம், முக்கிய தகவல்களை பெற்றுக்கொள்வோம். அந்த வரிசையில இன்று டாக்டர் செல்வா நம்மோடு இணையறாரு. வணக்கம் டாக்டர் செல்வா.
2: வணக்கம். வணக்கம்.
0: முதல் முறையா உங்களை வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்க கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னால உங்களை பத்தி சொல்லலாமே, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய மருத்துவம், அத பத்தி கொஞ்சம் விவரமா நீங்க சொல்லலாமே.
2: சோ என்னுடைய பேர் செல்வா. நான் வந்து ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடியே வந்து சென்னையில இருந்து வந்தேன். வந்து இங்கே தங்கி சிங்கப்பூர் நான் ஆயிட்டேன். சோ இங்க வந்து ட்ரைனிங் ப்ராப்பரா வந்து இந்த வயதானவர்களுக்கு பார்க்க வேண்டிய ட்ரைனிங், ஜீரியாட்ரிக்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இங்கே வந்து சீனியர் கன்சல்டண்டா இப்ப டென்டாக்சிங் மருத்துவமனையில நான் பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். இங்க வந்து 20 வருஷமா நான் டென்டாக்சிங் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: சரி, இப்ப நீங்க வந்து முதியோர்க்கான பராமரிப்பு அப்படிங்கிற
2: ஒலி வந்து எனக்கு ரொம்ப மிக பரிச்சயமானது. ஏன்னா வந்து நான் வந்து 97 வந்து சிங்கப்பூருக்கு வந்தப்ப ஒலியை பார்த்து வியந்திருக்கேன். ஏன்னா அப்ப வந்து இந்தியாவுல இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ எல்லாம் கிடையாது. சோ சிங்கப்பூர்ல வந்து இந்த எஃப்எம் ரேடியோ வந்து அவ்வளோ ஒரு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எந்த அந்த தமிழ்
1: என்னன்னு சொல்லுவீங்க?
2: இப்ப வந்து வயதாகும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நாள்பட்ட நோய்கள் வந்து நமக்கு தெரியாதவே வந்துரும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு உடம்புல வந்து இயற்கை வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனா கொடுத்துருக்கும். பாத்தீங்கன்னா 2 கண்ணு 2 கிட்னி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உறுப்புலயும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனா வயதாகும் போது இந்த எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். அது வந்து நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம வந்து ரெகுலரா போய் மருத்துவரை அணுகி பார்த்து ஏதாவது உடம்புல வியாதி வருதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வந்து நீண்ட பிரச்சனை வராத நீண்ட நாள் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: மருத்துவர் செல்வா, இப்போ பொதுவா முதியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து இந்த பார்வை சரியா தெரியுதா அப்படிங்கிற பரிசோதனைக்கு போக சொல்லுவாங்க, ரத்த பரிசோதனையை மேற்கொள்ள சொல்லுவாங்க, சீனி நம்ம உடல்ல சீனி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பரிசோதனைக்கு போக சொல்லுவாங்க. இது அடிப்படை. இதையும் தாண்டி மற்ற நுணுக்கமான பரிசோதனைகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: இப்ப வந்து வயசாகும் போது நீங்க சொன்ன மாதிரி நாள்பட்ட வியாதிகள் இருக்கு பாருங்க, ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, கொழுப்பு சத்து அதிகமா வருது. இதில் அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து வயசாகும் போது கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது இல்லாத சென்சரி ஸ்கிரீனிங், நீங்க சொன்ன மாதிரி கண் பரிசோதனை பண்றது, காது கேட்காத போடுறது, அப்புறம் வந்து இந்த ஓரல் கேரன் வாங்க பாருங்க, பல்லு வந்து வயசாகும் போது அது வந்து பல்லுல ஈரல பிரச்சனை வந்து பல்லு கீழே விழுந்துரும். அந்த பல்லு கீழே விழும்போது நீங்க சரியா சாப்பிட முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து போதுமான புரதச்சத்தோ இல்ல மற்ற நியூட்ரிஷனோ வராத போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து முன்கூட்டியே போய் மருத்துவரை பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்கிரீன் பண்ணி அதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம்.
1: இப்ப நீங்க வந்து பல் மருத்துவத்தை பத்தி பேசியிருந்தீங்க இல்லையா, நம்மளுடைய பல் பற்களின் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப பற்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓரல் ஹெல்த் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, இதுல வந்து சிலரும் வந்து அந்த டென்சர்ஸ் போட்டிருப்பாங்க, பல் செட் அவங்க வந்து அணிஞ்சிருப்பாங்க, அது வந்து ஏதாச்சும் பாதிக்குமா?
2: இல்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 32 பல் இருக்குது. அது வந்து ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா 20 பல்லுக்கு கீழே இருந்ததுன்னா உங்களால சரியா மென்னு சாப்பிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, அதை வந்து மென்னு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு குறைந்தது 20 பல்லாவது தேவை. ஸோ நீங்க 20 பல்லுக்கு கம்மியா இருந்ததுன்னா நீங்க வந்து டென்சஸ் போட்டுக்கலாம். டென்சஸ் போட்டா கூட உங்களுக்கு அந்த 20% தான் அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும், அந்த மென்னு சாப்பிட்றதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து நார்மல் நேச்சுரல் டீத் மாதிரி வராது.
1: அப்ப இது நம்மளுடைய முழு ஆரோக்கியத்தை வந்து பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா?
2: ஆமா, நீங்க வந்து சரியா மென்னு சாப்பிட முடியாத போது கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுவாங்க மென்னுறதுக்கு முன்னாடி. அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பலியாக எடுக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த விதமான சாப்பாடே அவங்க தவிர்த்திருவாங்க. போரேஜ், அந்த சாஃப்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க, மசிச்சு சாப்பிடுற ஃபுட், அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது வந்து போதுமான புரதச்சத்தோ இல்ல மைக்ரோ சொல்லுவாங்க, அதெல்லாம் உடம்புல வர்றதுக்கு வாய்ப்பே கம்மியாயிடும். அதனால வந்து அந்த பல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கண்ணு காது எல்லாரும் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அந்த பல்ல வந்து மோஸ்ட் நெக்லெக்டட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பொருத்தாவே மதிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பல்ல நல்லா பாதுகாக்கிறதுக்கு காலையில ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும். அது இத்தனை பேர் பண்றாங்கன்னு தெரியல. ரெண்டாவது வந்து இந்த டென்டல் ஃப்ளாசிங்னு சொல்லுவாங்க, அந்த பல்லுக்கு இடுக்குல வந்து நம்ம உணவுப் பொருள்லாம் போய் மாட்டிக்கிச்சு, அது வந்து வந்து அதை எடுக்கணும். அது வந்து வயதாகும் போது அந்த ஸ்கில் வந்து அந்த மேனுவல் டெக்ஸ்டரிட்டின்னுவாங்க, அந்த வந்து அந்த ஃப்ளாஸ் பண்றதுக்கு அவங்களால முடியாது. ஸோ இதெல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஈரில் உள்ள ப்ராப்ளமோ அந்த பல்லுல சொத்தப்பல்ல ஃபார்ம் ஆகுறதோ தடுத்துடலாம். ஸோ இது ரெண்டு தான் முக்கிய காரணம் பல்லு கீழே விழுறதுக்கு, சொத்தப்பல்லும் அந்த உணவு துகள்கள் வந்து பல்லுக்கு நடுவில் போய் மாட்டிக்கிறதுனால அது வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து ஈரல போய் ஆகி ஈரல போய் இன்ஃபெக்ட் ஆகி அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பல்லே லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதீங்கன்னா அந்த பல்ல பிரிசர்வ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு.
1: ஆக மொத்தத்துல நாம வயது ஆக ஆக நம்மளுடைய பற்களின் ஆரோக்கியத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும், சரியா? அது மட்டும் இல்ல, ஏன்னா இப்ப நம்ம சரியா உணவை வந்து மின்று சாப்பிட்டால்தான் நமக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும். எனவே நம்ம மருத்துவர் சொன்ன மாதிரி காலையிலயும் இரவு நேரத்திலயும் நீங்க வந்து பற்களை துலக்குவது ரொம்ப முக்கியம்.
0: சரி, தொடர்ந்து மருத்துவர் செல்வா அவர்கிட்ட நாங்க பேச போறோம். எங்களுக்கு கேள்விகள் இருக்கு, நேர்களே உங்களுக்கும் கேள்விகள் இருக்கு, அதை தீர்க்கணும், சில முறையில நீங்க ஆலோசனை பெறணும்னு நினைச்சீங்கன்னா Facebook லைவ் பக்கமா வாங்க. உங்களுக்காக அந்த காணொளி இப்ப லைவா இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது, அங்க நீங்க பதிவிடலாம் உங்களுடைய கேள்விகளை. இப்போ ஒரு விளம்பர இடைவேளை, இதனை தொடர்ந்து நாம விரிவா பேசுவோம். 8:22 ஆகிவிட்டது, நேரம் இப்பொழுது
3: போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி அவென்யூ 6 நுழைவாயல் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ 1 நுழைவாயல் அங்கேயும் விபத்து.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை,
6: வணக்கம் சிங்கே,
5: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்,
1: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
5: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு,
1: மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
5: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து வாண்டர் ஷாப் .sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wondershop.sg.
1: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
7: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
8: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
9: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
10: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க, முகவர் கட்டணம் கிடையாது, பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679966

0: நேரம் இப்பொழுது காலை 8:24 ஆகிவிட்டது. தொடர்ந்து நாம பேஸ்புக் வாயிலாக டாக்டர் செல்வாவோட இணைஞ்சிருக்கோம். மூத்தோர் பராமரிப்புல இவரு நிபுணத்துவம் பெற்றிருக்காரு. மூத்தோர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வயது ஆக ஆக நாம நம்மளுடைய ஆரோக்கியத்துல என்ன கவனங்களை செலுத்தணும் அப்படிங்கறத பத்தி முக்கிய தகவல்களை வழங்கிட்டு வராரு.
1: சரி டாக்டர் செல்வா, இப்ப பொதுவா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பார்க்க நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், காது கேட்குது, கண்ணு பார்க்க முடியுது, நல்லா நடக்கிறேன், அப்புறம் எதுக்கு இந்த பரிசோதனைகளுக்கெல்லாம் நான் போகணும், நல்லா தானே இருக்கு உடம்பு, அதெல்லாம் பார்த்தா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இது முக்கியம், இது போகணும், நீங்க செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைகளோ அல்லது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்குறவங்களோ கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஊக்குவிக்கிறதுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகளை வழங்குவீங்க?
2: ஏன்னா வந்து சில நேரத்துல என்ன ஆகும்னா, ஆரம்ப காலகட்டத்துல வர நோய்கள் வந்து எந்த வித அறிகுறியுமே தெரியாது. அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம நல்லா தானே இருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், நல்லாதான் இருக்கு, உடம்புல எந்த விதமான அறிகுறியும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா வயதாகும் போது சில வித நோய்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல எந்த வித சிம்டம்ஸுமே இருக்காது, எந்த வித அறிகுறியுமே இருக்காது. நீங்க வந்து அதை விட்டுட்டீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் அந்த அறிகுறி வர்றப்ப முத்திய நிலையில போயிட்டீங்கன்னா காம்ப்ளிகேஷனோட இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதை குணப்படுத்துறதுக்கும் கஷ்டம், ரெண்டாவது வந்து ரொம்ப அதனால வந்து பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 55 வயசு 50 வயசை தாண்டும் போதே ரெகுலரா 6 மாசத்துக்கு 1 தடவை இல்ல 1 வருஷத்துக்கு 1 தடவை போய் மருத்துவரை பார்த்து கண்ணு காது ஓரல் கேவிட்டி பிளஸ் இந்த ரத்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன நாள்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை ஆரம்ப நிலையிலேயே அதை வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க அந்த பக்க விளைவுகள் வர்றத ரொம்ப தடுக்கலாம். அதனால பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி போய் டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள பார்க்க வைக்கணும், அதுதான் முக்கியம்.
1: டாக்டர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இத பரிசோதனை செய்யறது ஒரு பக்கம் இருக்கு, இந்த பரிசோதனை செய்த பிற்பாடு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமே, அது எதுக்கு இப்ப இருக்க மாதிரி எடுத்துட்டு போயிடுறேன்னு அது ஒரு ரகம், ஒத்துக்கிறீங்களா? பாத்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏன்னா பயப்படுவாங்க சில பேர், ஐயோ பரிசோதனை செஞ்சு பிரச்சனை இருந்துச்சுன்னா சிகிச்சைக்கு போகணுமே அப்படின்ட்டு.
2: இப்ப வந்து நீங்க வந்து பரிசோதனை செஞ்சு பாத்துட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சில பேர் என்ன பயப்படுவாங்கன்னா, ஒண்ணு வந்து பெயின் அது வந்து வலி ஏற்படும் ஏதாவது சிகிச்சைக்கு போனா, ஒண்ணு அது ஒண்ணு. ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ண பணம் செலவாகும். ரெண்டு பிரச்சனை தான் முதியோர்களுக்கு. அது வந்து நம்ம வந்து சொல்லணும், நீங்க வந்து அதை விட்டுட்டீங்கன்னா காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் வந்து வலியை தான் தரக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது காம்ப்ளிகேஷனை ட்ரீட் பண்றது இன்னும் செலவு தான் அதிகமாகும். நீங்க இதை ரெண்டுத்தையும் பெரியவர்கிட்ட சொல்லி முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா செலவும் கம்மி, அந்த கோ த்ரூ த பெயின்ஃபுல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்களா அதுவும் கம்மி. ஸோ அதனால வந்து நீங்க அந்த காம்ப்ளிகேஷனையும் தடுக்கலாம், ஃபைனான்சியலாகவும் நீங்க வந்து செலவு பண்றத கம்மி பண்ணிக்கலாம்.
0: ரொம்ப சிறப்பா சொல்லிருந்தீங்க டாக்டர்.
1: செலவு அப்படிங்கிறது மருத்துவம்னு சொல்லும் போது அதிக அளவுல இருக்கும்.
0: ஆமா,
1: அதையும் வந்து நம்ம கருத்துல கொள்றது ரொம்ப முக்கியம். நன்றி டாக்டர் சொன்னதுக்கு.
0: சரி, இறுதியா டாக்டர், இப்ப நம்ம மூத்தோர் நிறைய பேர் இருப்பாங்க, அது மட்டும் இல்ல பராமரிப்பாளர்களும் இருப்பாங்க, கேர்கிவர்ஸும் இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப மூத்தோர் வீட்டுல இருப்பாங்க, சில பேர் வந்து அடம் பிடிப்பாங்க, நான் வந்து பரிசோதனைகளுக்கு போக மாட்டேன், எதுக்கு போகணும், அதாவது சற்று முன்பு ரவி கேட்ட மாதிரி எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நாம வந்து இந்த அறிகுறிகளை கண்டறிந்து நீங்க போகணும் அப்படின்னு நாம அவங்க கிட்ட சொல்லலாம், அதே நேரத்துல இப்ப மூத்தோர் வீட்டுல இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, நல்ல போதுமான அளவு சாப்பாடு, ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, போதுமான மாடரேட் அமௌண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உணவு சாப்பிடணும். ரெண்டாவது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து மற்றவங்களை சார்ந்து வாழ்றவங்க டிபெண்ட் பண்ணி வாழற வாழ்க்கை ஆயிடும். அதனால வந்து நீங்க உடற்பயிற்சி செய்ய செய்யதான் நீங்க இண்டிபெண்டா வாழ முடியும். மூணாவது வந்து நல்ல தூக்கத்தோட இருக்கணும், நல்ல தூங்கினாதான் உங்க மனநலம் வந்து நல்லா இருக்கும். சோ இது எல்லாமே முக்கியமா நீங்க கருத்தில் கொண்டு கரெக்டான நேரத்துல போய் மருத்துவர் அணுகி கரெக்டான சிகிச்சை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடல் நலம் மனநலம் அண்ட் ஆரோக்கியத்தை வந்து காக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: டாக்டர், உங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையா எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. இதையும் தாண்டி பல பேருக்கு கேள்விகள் இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு என்னென்ன நேரத்துல கூச்சம் ஏற்படும் எல்லாரும் முன்னாடியும் கேட்கறதுக்கு, அல்லது வந்து வெளிப்படையா அப்படிப்பட்ட தளங்களை கேட்கறதுக்கு. இதையும் தாண்டி தனிப்பட்ட முறையில உங்களை அணுகி பல ஆலோசனைகளை பெறணும்னு நினைப்பாங்க சில பேர். அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லலாமே?
2: அவங்க வந்து டான்டாக்ஸிங் ஹாஸ்பிட்டல்ல ஜிரேட்ரிக் கிளினிக்னு இருக்கு, அதுல வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி என்ன வந்து பார்க்கலாம், கண்டிப்பா ஆலோசனை பெறலாம்.
0: டாக்டர் செல்வா ரொம்ப நன்றி. செல்வா ரொம்ப முக்கிய தகவல்களை வந்து சுருக்கமா நச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம மூத்தோருக்கு ரொம்ப தேவையான தகவல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நேர்களே, நீங்க இந்த காணொலிய பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது நேர்காணல வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க டாக்டர் செல்வாவை அணுகி நீங்க மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்.
1: இது முதல் முறை உங்களை நாங்க சந்திச்சிருக்கோம். இன்னும் பல முறை இன்னும் பல கேள்விகள் மருத்துவம் சார்ந்து உங்களை கேட்கணும், சந்திக்கணும்னு விருப்பப்படுறோம். இப்போதைக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம். நன்றி டாக்டர்.
2: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: ரொம்ப பொறுமையான முறையில காலங்காத்தால ஒருத்தர், அதுவும் நமக்கு தெரியாத ஒருத்தர், முன்பின் அறியாத ஒருத்தர் பார்த்து பார்த்து நமக்கு ஆலோசனை சொல்றாருன்னா அதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா?
0: கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, இதுல வந்து அவருடைய ஆர்வத்தை காட்டுது. அதாவது நம்ம மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, அதாவது வயது ஆக ஆக ஆரோக்கியமான முறையில, சிறப்பான பாதுகாப்பான முறையில அவங்க வந்து வயது ஆகணும், மூப்படையணும் அப்படின்னு அவரு நினைச்சு அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. கண்டிப்பா நேயர்களே, வாய்ப்பு கிடைத்தால் அவரை நீங்க வந்து அணுகி ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம்.
1: இதுல கொஞ்சம் கவலைக்குரிய தகவல் என்ன சார், நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மெத்தன போக்கு இருக்கு, அதை நான் சொல்லியே ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் பாத்துக்கலாம், நாளைக்கு போகலாம், அடுத்த வாரம் போகலாம், இன்னும் 2 மாசம் தள்ளி இருக்க தேதி எடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. இரண்டாவது, நம்ம 100 வருஷம் வாழ்றோமோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க, ஆனா வாழ போற வாழ்க்கை தரமானதா இருக்கணும். நாம சொந்தமா எழுந்து நடக்கிற மாதிரி, சொந்தமா நம்மளுடைய செயல்பாடுகளை செய்யற மாதிரி, சொந்தமா சுதந்திரமா வாழ்ற ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னா அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது உங்க கையில தான்.
0: கண்டிப்பா. ஏன்னா யாருக்குமே வந்து யாரையும் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்காது இல்லையா? ஒருத்தர் வந்து உதவி செய்யறது, நடக்கிறதுக்கு கூட முடியாம இருக்கும் பொழுது அது சார்ந்து இருக்க விருப்பப்பட மாட்டாங்க. இருந்தாலும் அந்த நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம ரவி சொன்ன மாதிரி ஆரோக்கியம் உங்களோட கைகள்ல தாங்க இருக்கு.
1: சொல்லதாங்க முடியும், செய்யறது உங்க கையில.
0: உங்க
1: மேல மக்களுக்கு அவ்வளவு மரியாதை. இந்த இடத்துல நான்
0: பிரபலப்படுத்துறேன்.
1: ஆலோசனைகளை பெற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வணக்கம் செய்ய நிகழ்ச்சியை கேட்கணும். ஏன்னா மருத்துவம் சார்ந்த தகவல்கள் இடம்பெறும் இல்லையா?
0: இப்பொழுது நாங்க Facebook-ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை வான அலைகள்ல சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம்
1: சிங்கை. நேரம் இப்பொழுது சரியா 8:32 ஆகிவிட்டது.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ், சென்னை
4: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: போக்குவரத்து பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக AYE-ஐ நோக்கி செல்லும் குயின்ஸ் வே, காமன்வெல்த் அவென்யூவிற்கும் PIE துவாசிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE தோகுவான் ரோடிற்கும் கிளெமென்டிக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு.
0: டென்ஷன் போயாச்சு.
2: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
5: Arun Ice Creams.

வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை காம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை காம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: பாதநாசர்கள் பாடியிருந்த மூன்று பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. ஜெமினி, மன்மதன், தம் திரைப்படங்கள்ல இருந்து.
1: அடுத்து ஹரிஹரன் சாதாசர்கம் பாடிய பாடல் வரப்போகுது. ரான் படத்துல இருந்து வித்யா சாகருடைய இசையில.
0: ரவி, இன்னும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசம் இருக்கு ரவி.
1: இது வருஷம் முடியறதுக்கா?
0: இல்ல,
1: அப்புறம்
0: நீங்க பயணத்துக்கு போறதுக்கு.
1: டோக்கியோ பத்தி சொல்றீங்க?
0: இடைப்பட்ட
1: காலத்துல டோக்கியோல ஆட்டம் போட போறோம். சில பேருக்கு என்ன தெரியுமா, அங்க போயிட்டு சாப்பாடு சரியா இருக்குமா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வி.
0: ஆமா ரவி, ஜப்பானிய உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சாப்பிடுவாங்க, சூஷி எல்லாம் நிறைய இருக்குமே.
1: உண்மைதான் சஜினி, ஆனா அதுல கூட இந்திய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். சைவமா இருப்பாங்க சில பேரு.
0: ஜப்பான்ல

0: 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதிஸ்டா புஷ்பக்கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
2: 9:03 ஆகிவிட்டது. சுராஜ், சந்தோஷ், சின்மயி பாடிய பாடல் கேட்டீங்க. சில இவரத்துல இருந்து பாட்டு வந்துச்சு ஜஸ்டின் பிரபாகரனுடைய இசையில.
5: நெஞ்சுக்குள்ளே இன்னார்னு சொன்னால் புரியுமா, ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை.
1: தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளியான மென்மையான பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்து பொன்னுமணி, தெய்வ வாக்கு திரைப்படங்கள்ல இருந்து நீங்க பாடல்களை கேட்க இருக்கீங்க.
2: நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரியான பாட்டு இதுதான் சஜினி.
5: ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை.
2: நீங்க வரும்போதெல்லாம் அப்படிதான்
1: பாடுவோம்.
2: நீங்க தெய்வ வாக்கு ரேவதி. இவ்வளவு நாள் எங்களுக்கு இந்த உண்மை தெரியாம இருந்திருக்குது. இப்பதான் எனக்கு ஒரு ஞான உதயம் பிறந்திருக்கு.
1: என்ன இங்க என்னமோ உள்குத்து இருக்கு.
2: நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதா? அத வச்சு பாக்கும்போது ஆமா,
1: நீங்க தான் நடக்குது.
2: நீங்க இனிமே என்ன பண்ணுங்க, ஒலி ஒரு அறிவிப்பு அறையில ஒரு மூலையில போய் உட்காந்துக்கங்க. நாங்க வந்து டோக்கன் கொடுக்கறோம் எல்லாருக்கும். உள்ள அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்து சொல்றதுதான் நடக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு நான் சொல்றேன். வசூல் குவிய போகுது. ஒரே வாரத்துல நீங்க அம்பானிக்கு போட்டியா இறங்க போறீங்க.
1: அம்பானிக்கு போட்டியாவா? இல்ல எனக்கு தெரிஞ்சாகணும், நான் என்ன சொல்லி என்ன உண்மையாக இருக்கு.
2: நிறைய விஷயம் நடந்திருக்குது, அதெல்லாம் வானொலியில சொல்ல முடியாது. நல்ல, அதனால நேர்களே, ஒளியின் தெய்வ வாக்கு ரேவதி நம்ம சஜினி தான். சரி, இப்ப வாங்க நம்ம வானிலை நிலவரத்தை சொல்லிடுவோம்.
1: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கிறது.
1: 103 158 இடைப்பட்டிருக்கிறது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அணியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:16 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKE வுட்லண்ட் செல்லும் வழியில் டேரி ஃபார்ம் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
4: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் செப்டம்பர் 29 1916 உலகின் முதல் பில்லியனர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாரு செல்வந்தர் ஜான் டி ராக்கஃபெல்லர்.
4: இப்போ 2026 உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுப்போமா?
3: நான்காம்
4: நிலையில் மைக்கேல் டெல் இருக்காரு. இவருடைய மொத்த செல்வத்தின் மதிப்பு 267.4 பில்லியன்.
3: தோற்றுவிப்பாளர்
4: இவருடைய மொத்த சொத்தின் மதிப்பு 366.4 பில்லியன்.
5: முதல் நிலையில்
3: உலக புகழ்பெற்ற டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களின் சொந்தக்காரர் 906.7 பில்லியன் வெள்ளி சொத்துக்கு உரிமையாளர் இலான் மாஸ்க். இத்தகவலை வழங்கியோர்
4: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மனோ சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு பெரிய தம்பி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: மோகம் என்ன
2: சுபாஷ் படத்துல இந்த பாடல கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல் வித்யாசாகரோட இசையில இடம்பெறும்.
1: ஒரு தேதி பார்த்தால்
2: ஹரிஹரன் சாதனா சர்கம் பாடிய பாடலும் வரப்போகுது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல இருந்து வித்யாசாகரோட இசையில அந்த பாடல கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
0: அதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
2: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
0: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
2: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
0: மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
2: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து வாண்டர் ஷாப் .sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் வாண்டர் ஷாப் .sg.
0: இத்தகவலை வழங்கியது த வாண்டர் ஷாப்.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
1: ASK training, அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASKtraining.com.sg. அழையுங்க 6484-672-3 6484-672-3. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கிட்டிமா ரோடிற்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ECP நகரம் எக்ஸிட் அங்கே வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. SLE ஐ நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. அதேபோல ஷியர்ஸ் லிங்கை நோக்கி செல்லும் வே பிரண்ட் அவென்யூ சென்ட்ரல் பூலவார்டிற்கு பிறகும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. நிக்கோ ஹைவே ஷென்டன் வே ஐ நோக்கி செல்லும் சென்ட்ரல் பூலவார்ட் ரேஃபல்ஸ் கீக்கு முன்பும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: ஒலி 968
2: கல்யாண விருந்தே நெய்யடிச்சிருக்கு வந்தியில முந்தி கடா முத்திராசு
0: ரிஷிகாந்த் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப எல்லாம் என் முகத்துல வந்து ஒரு புன்னகை வர ரவி, ஒரு வெக்கம் வருது.
1: ஏன்னா
0: இவர் வந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு, நிறைய குறும்படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா இப்ப முத ராத்திரி அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து சமீபத்துல நான் பார்த்தேன் ரவி. அதுல அவர் நடிச்சிருந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருந்தாரு, யதார்த்தமா இருந்துச்சு அவருடைய நடிப்பு. இந்த மாதிரி ஒரு கணவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
1: டோரத்தி படம் பாத்தீங்களா இல்லையா?
0: அதுவும் பாத்துட்டோம்ல. யாருக்காக? நம்ம ரிஷிகாந்துக்காக பார்த்தேன்ல.
1: அங்கே ரொம்ப பிடிச்சு போச்சு அவரு.
0: ஆமா, ரொம்ப பிடிச்சு போயிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த உலகத்துக்குள்ளேயே என்ன அப்படியே கொண்டு போயிட்டாரு.
1: சரி, இந்த படத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குறிப்பா டோரத்தி படத்தை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்டோர் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். அதை கருத்துல கொண்டு நீங்க போய் பாருங்க. சரியா?
0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அம்மாவுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அம்மாவுக்கு மாற போறேன்.
0: அம்மாவுக்கு மாறுங்கள், வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
3: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
2: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
3: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/readysetgrow.

0: டைம் பார்ட்ல இருந்து பாடலை கேட்டீங்க,
1: அதுக்கு முன்னால உல்லாசம் பார்ட்ல இருந்து பாட்டு வந்துச்சு. நேரம் இப்பொழுது 9:54.
2: ரவி, நிகழ்ச்சியின் தொடக்கத்துல 11 வயது சிறுமி போதனா சிவநந்தம், இவங்க வந்து உலகத்தின் முதல் பெண் செஸ் அதாவது சதுரங்க விளையாட்டின் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வழங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வசந்தம் நடிகர் சிவகுமார் பாலகிருஷ்ணன், அவர் வந்து செஸ் விளையாட்டை பத்தி ஒருத்தர் அவர்கிட்ட எப்படி கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாழ்க்கையில வந்து ராஜாவா இருக்கிறதா, ராணியா இருக்கிறதா, மந்திரியா இருக்கிறதா அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தாரு. எனக்கு இப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போய் சதுரங்க விளையாட்டை விளையாடுறது எப்படி அப்படிங்கறத நான் கத்துக்க போறேன்.
1: ரவி, ஒரு முடிவோட இருக்கீங்க?
2: முடிவோட இருக்கேன். என் வாழ்க்கையில பல காய்கள் இருக்கின்றன, இந்த காய்களை எப்படி நகர்த்தி நான் முன் செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரவி.
1: ஓ, அந்த அளவுக்கு போயிட்டீங்க.
2: ஆமா, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க என் வாழ்க்கையில ராஜாவா, ராணியா இல்ல மந்திரியா?
1: நான் சொல்லட்டுமா? அந்த கட்டத்துக்குள்ளே நான் வர விரும்புறேன். நீங்க வேற ஒரு கட்டத்துல இருங்க, நான் ஒரு வேற ஒரு கட்டத்துல இருக்கேன். என் காய நான் நகர்த்திக்கிறேன், உங்க காய நீங்க நகர்த்திக்கங்க. நான் ஒரு பக்கம் நல்லா இருக்கேன், நீங்க ஒரு பக்கம் நல்லா இருக்க, இரு நேர் கோடுகள் மாதிரி போயிட்டே இருப்போம். எந்த டச்சிங்கும் வேணாம், ஒட்டிக்கும் வேணாம். இது எப்படி இருக்கு?
2: இது நல்லா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும்.
1: இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நன்மை. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
2: இந்த அர்த்தத்தோட நாகமணி வச்சு கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு மற்றும் 1 மணிக்கு சிங்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.
1: சஜினி
2: ரவிஜி.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதிஸ்டா புஷ்ப கடை.
2: நல்ல தருணங்களை தருவேன் புன்னகையில் மகிழ்வேன்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் புகைமூட்டம் இன்று காலை கடுமையாகியிருக்கிறது. 9 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்றுத்தர குறியீடு 162 பதிவானது. எல்லா பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. தென் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் எரியும் காட்டுத்தீயால் அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி நகர்வதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. இந்தோனேசியாவின் அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் அமைப்பு நேற்று கூறியது. மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்புகிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனம், மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கு மத்தியில் மலேசியா அந்நடவடிக்கையை மேற்கொள்கிறது. திருப்பி அனுப்பப்படும் சுமார் 1500 பேரில் பெரும்பாலானோர் சிறுபான்மை ரோஹிஞ்சா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். தாயகம் திரும்புவோர் அதற்கு சம்மதித்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அவர்கள் மியான்மர் அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டனர். மலேசியாவிலிருந்து மொத்தம் 5000 அகதிகள் கட்டங்கட்டமாக திருப்பி அனுப்பப்படுவர் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தார். அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் ஈரானின் பரிந்துரையை திரு டிரம்ப் முன்னதாக நிராகரித்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கத்தார் சமரச பேச்சாளர்களை சந்தித்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு இடையே அந்த சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்காவிடம் முன்வைக்கும் யோசனைகளை பேராளர்கள் ஆராய்ந்ததாக திரு அராக்சி கூறினார். ஈரானிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி இறுதியில் அமெரிக்கா மத்திய கிழக்கிலிருந்து விரட்டியடிக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஈரானிய போர் தொடங்கியதிலிருந்து திரு கமேனி பொதுத்தளங்களில் தென்பட்டதில்லை. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா கடுமையாக அடிவாங்கியுள்ளது என்று அவர் அந்நாட்டை குறிப்பிடாமல் சொன்னார். அவர் எழுதிய குறிப்பை மேற்கோள் காட்டி அரசாங்க ஊடகம் அந்த செய்தியை வெளியிட்டது. இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மன்சௌரி கிராமத்தில் கடுமையான வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அந்த பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. 600 பயங்கரவாத உள்கட்டமைப்புகளையும் 8 சுரங்கப்பாதைகளையும் அழித்துவிட்டதாக அது சொன்னது. இஸ்ரேல் நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள், தண்ணீர், மின்சார கட்டமைப்புகள் ஆகியவற்றை நாசப்படுத்தியிருப்பதாக லெபனானிய அதிகாரிகள் சாடியுள்ளனர். பிரிட்டிஷ் ஆகாயத்தளம் மீது தாக்குதல் நடத்தும் சதித்திட்டத்தில் வெளிநாட்டு தலையீடு உள்ளதா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஃபேஃபர்ட் நகரில் உள்ள ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். சுமார் 20 வயதுடைய அவர்கள் அனைவரும் பிரிட்டிஷ் நாட்டவர்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போர் விமானங்கள் அந்த ஆகாய தளத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தளத்தை குறிவைத்துள்ளதாக ஈரானிய ராணுவப்படை சென்ற ஜூலையில் கூறியிருந்தது. எனினும் இந்த விவகாரத்துக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று தெஹ்ரான் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் ஆயுத விற்பனை குறித்து பேசியதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ளார். சீனாவிடம் அமெரிக்க ஆயுதங்களை விற்க அதிபர் ட்ரம்ப் முன்வந்ததாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பர்டியூ ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியிருந்தார். அதுகுறித்து செய்தியாளர்கள் திரு ட்ரம்பிடம் விளக்கம் கேட்டனர். அமெரிக்க ஆயுதங்கள் தரமானவை, சீனாவிடம் அவற்றை விற்பது நல்ல யோசனைதான், ஆனால் அதுகுறித்து பேசவில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார். இன்விடியா தொழில்நுட்ப நிறுவனம் தனது பங்குகளை திரும்ப வாங்கும் திட்டத்தை அறிவித்ததை அடுத்து அதன் பங்கு விலைகள் கணிசமாக ஏற்றம் கண்டுள்ளன. அமெரிக்க வரலாற்றில் ஆக அதிகமான 150 பில்லியன் டாலர் திட்டத்தை நிறுவனம் அறிவித்தது. ஒரே இரவில் நிறுவனத்தின் பங்கு விலை 1.7 விழுக்காடு அதிகரித்தது. இந்த ஆண்டு மட்டும் அதன் விலை மொத்தமாக 21 விழுக்காடு உயர்ந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு சில்லு சந்தையில் போட்டி சூடுபிடித்துள்ள வேளையில் இன்விடியா நிறுவனம் அந்நடவடிக்கை எடுத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் விண்கலம் பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பியுள்ளது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. பூமியை 6 முறை முழுமையாக சுற்றிவர திட்டமிடப்பட்டது. இயந்திர கோளாற்றால் அது பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்து கொண்டது. எனினும் விண்வெளியில் இருந்தபோது அது 26 புதிய ஸ்டார்லிங்க் துணைக்கோளங்களை இறக்கிவிட்டது. இது பெருஞ்செல்வந்தர் இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90% வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஆனந்தம் ஆரம்பம்.
5: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
6: மட்டன் சுப்பா.
5: அது இல்லங்க,
6: கொஞ்சம்
5: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
6: அது மட்டுமா?
5: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காதல் படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
7: Nak dang dang nak dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang d

0: மேல ஏறி வரல, ஆனா வந்துட்டோம் ஒலி கூடத்துக்கு. ஒரு குரலில் இரு குரல்கள் இன்றைக்கு கேட்க போகுது, ஒலிக்க போகுது. பல பேரும் முகக்கவசங்களோட இருக்காங்க.
1: நிச்சயமா நிறைய தண்ணீர் குடிக்கணும். நான் பார்த்தேன் நேத்து ஜேபி பக்கமா போயிட்டு வந்தால புள்ள தாக்கம் எடுக்குது, பார்த்தா அப்பதான் தெரிய வருது. காற்று தூய்மை கேட்டு குறியீடுடைய எண்ணிக்கை வந்து கூடுது, அப்படியே அதிக அளவுல பாதிப்பு உண்டாக்குற மாதிரி இருக்குதான்.
0: ஒரு தவங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க இன்ஸ்டா ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாங்க, காதர் யாருன்னு தெரியாது, ஆனா என்னுடைய ரீல்ஸ்ல வந்துருந்துச்சு. அவங்க சொன்னாங்க என்ன சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் இப்ப பனிமூட்டமா இருக்குன்னு. அவங்க அந்த பாடல் வேற பின்னால பின்னணியில வந்து போட்டிருக்காங்க, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது அப்படின்னு. பாத்தீங்களா?
1: ஆமா, இந்த புகை போன்றனால இப்ப அண்மையில நான் வெள்ளிக்கிழமை மலாக்கா பயணம் போயிருந்தேன். இப்ப வாகனத்துல போகும்போது நம்ம அந்த இயற்கையை பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும்ல, அந்த மலைகள்லாம் பார்க்கணும். இந்த புகை மூட்டம் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. அது வேற மட்டும் இல்லாம இங்க போக்குவரத்து நெரிசல் இருக்கும் போது அங்க வந்து இந்த புகை மூட்டமும் ஒரு மாதிரியா இருக்கும். போக்குவரத்து நெரிசலும் அப்படியே எரிச்சலை உண்டாக்குற நேரத்துலதான் நல்ல வேலை நம்ம கூட பயணிக்கும் போது சில நண்பர்கள் வந்தாங்க, அவங்க ஒளிபரப்புற பாடல்கள் இருக்குல்ல, இந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல, அதுதான் அலிமா நேரத்தை மறக்கிற மாதிரி உண்டாக்குச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்ந்த.
0: 5 மணி நேரம், 6 மணி நேரமா?
1: இல்ல, ஒரு 3.5 மணி நேரம், 4 மணி நேரம். ஆனா இடையில இந்த பாகோ யோங்பிங்
0: போக்குவரத்து நெரிசலோட 3 மணி 4 மணி நேரம் தானா?
1: ஆமா, ஏன்னா பிகாஸ் நான் சொல்றது வந்து வரும் வழியில போகும்போது 3.5 மணி நேரம், 4 மணி நேரம், வரும்போது அது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம்.
0: சரி, இந்த மாதிரி நீங்க பயணம் செய்யும் போது நேர்களே, இப்போ நீங்க ஒரு ஓட்டுநரா இருக்கீங்க, உங்களுடைய பயணிகளுக்கு ஒரு பொறுப்பு நீங்க கொடுக்கணும்னா என்ன பொறுப்பு கொடுப்பீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் செய்யுங்க. இப்ப காதல சொல்லியிருந்தாரு, அவர் ஒரு ஓட்டுநரா இருக்கும் போது யாராவது ஒருத்தங்க அந்த பிளேலிஸ்ட பாத்துக்கிட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும். பொறுப்பு எடுத்து நல்ல நல்ல பாடல்களை ஒளிபரப்புனாங்கன்னா அந்த முழு பயணமும் ரொம்ப சுமூகமா, நல்லா ஜாலியா, சந்தோஷமா, உற்சாகமா அமையும். அது உங்களுடைய பொறுப்பாக, ஒரு பயணியின் பொறுப்பாக இருக்குது. எந்த பயணி சாப்பாடு கொண்டு வரணும், எந்த பயணி அந்த பாடல் பட்டியல பாத்துக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களான்னு பார்த்து கொள்ளுங்க.
1: எந்த பயணி உங்களுக்கு மசாஜ் பண்ணனும் இருக்கலாம்,
0: நீங்க தூக்கிட்டீங்கன்னா அப்ப யார் கார் ஓட்டுறது
1: பாத்துப்பா. இந்த மாதிரி உங்க அனுபவங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8
0: இருவர் வந்தாலே குதகலம் தான். இது உங்க ஆனந்த
1: ஆரம்பம்
0: ஆரம்பிக்கலாம் வாங்க.

0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: என்ன நடந்தது? இந்த பொன்னி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy food. Bring me downstairs.
1: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: வெளியூர் பயணம் போகும்போது, அதாவது ரோட் ட்ரிப் போகும்போது, உங்க கூட வரவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். சில பேர் வந்து உணவு கொண்டு வருவாங்க, சில பேர் வந்து நல்ல பாடல் இசை அவங்க வந்து வழங்குவாங்க, சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, இது அனுச்சு தெரியுமா, அவன் அப்படி பண்ணா தெரியுமா, இது பண்ணா தெரியுமா.
0: நமக்கு வந்து ஒரு பெரிய லைவ் டெலிகாஸ்ட் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அழகா வர்ணிச்சு சொல்வாங்க, ஒரு நல்ல வர்ணனையாளராகவே மாறிடுவாங்க.
3: உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு நம்ம கேட்டிருந்தோம். இங்க கஸ்தூரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெருமாள் நேரத்துல இந்த மாதிரி ரோட் ட்ரிப் போகும்போது பின்னால வரவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் எனக்கு. ஆரம்பிக்கும் போது பேசலாம், ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து இங்க வந்து பயணம் பண்ணும் போது நாங்கதான் ஓட்டுறோம், நாங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஆமா, சில நேரங்களில் ஊரு கதை உறவு கதை வந்து நம்ம அதை மாட்டிக்கிட்டோம்னா சாலையில் என்ன நடக்குது மறந்துடுவோம்.
0: இந்த கிராப்ல குவாயட் மூட் ஒண்ணு இருக்கு காதர். அதே மாதிரி நம்ம பயணிகள் நம்ம பயணம் செய்யும் போது பின்னால அவங்களுக்கும் ஒரு குவாயட் மூட் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்.
3: நல்லா இருக்கும்,
0: எல்லாரும் அமைதியாக்குங்க. ஓகே, அதை தட்டினா மட்டும் போதும், எல்லாருமே அமைதியாயிருவாங்களா?
3: நல்ல பாடக்கூடியவங்க இருந்தாங்கன்னா பாடிட்டே வரும்போது நல்லா இருக்கும். நல்ல இசைக்கு வந்து கூட வந்து கராக்கி பாடுற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பாட முடியலன்னா தயவு செஞ்சு பாடாதீங்க, ஏன்னா அதுவே வந்து அந்த பயணத்தை கொஞ்சம் கசப்பாக்கிறோம்.
0: நம்ம காதல் வந்து டீரெக்ஸ் மாறிடுவாரு.

0: குடும்பத்தோட நம்ம கார்ல வாகனத்துல பயணிக்கும் போது அந்த கார் ஓட்டுநருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த இடத்த போய் அவங்க சென்று அடையணும், அதுவும் பாதுகாப்பா சென்று அடையணும், கவனத்தோட அவங்க காரை ஓட்டணும். அதனால பக்கத்துல இருக்கிறவங்க மற்றவங்க கொஞ்சம் உதவி செய்யணும். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த நொறுக்கு தீனி தான் கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்க இந்த மாதிரி நம்ம பயணம் செய்யும் போது பின்னால ஒரு பிளாஸ்க்ல அவங்க தே தாரே நல்ல சுடு சுடு தேநீரை அவங்க தயார் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. கப்பு கூட இருக்கும்
1: காதுல. என்னுடைய தங்கை மட்டும் என்னுடைய சகோதரி மட்டும் இந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்க கூடாது, ஏன்னா டேர்ன் வந்த பிறகுதான் டேர்ன் பண்ணு சொல்லுவாங்களா.
0: அவங்க யோசிப்பாங்க, ஐயோ இப்ப சொன்னா அடிப்பாங்களோ. சில பேரு இல்ல காதர், அவங்க ஜிபிஎஸாவே இருக்க முடியாது காதர், நம்பவே முடியாது. நம்ம வலது பக்கம் திரும்பணும்னா இடது பக்கம் திரும்ப சொல்லுவாங்க, முன்னால திரும்பணும்னா இல்ல இல்ல இன்னும் வரலன்னு நம்ம அதை மிஸ் பண்ணிருவோம். சுத்தி அந்த ஒரு பயணமே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எடுத்துரும். ஆனா இவங்க எல்லாம் இல்லாம இருந்தாங்கன்னா நம்ம பத்திரமா அந்த இடத்துக்கு ஒரு முக்கால் மணி நேரம் கூட போய் சேர்ந்துருவோம்.
1: அவங்க ஜிபிஎஸ் கிடையாது, அவங்க ஓபிஎஸ், அவுட் ஆஃப் பொசிஷனிங் சிஸ்டம் அவங்களாம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி meerekav.com.sg. உங்க meerekav.sg/readysetgrow.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்,
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: தொடர்புகொள்ளலாம்.
6: சில இடங்கள்ல நம்ம காரை பார்க் பண்ணு, வாகனத்தை பார்க் பண்ணு நினைச்சா ரொம்ப யோசிப்போம், இங்க பார்க் பண்ணலாமா, ஒரு மணி நேரத்துக்கு பெரிய மொய்யா வந்துருமே அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கும். ஆனா வேற வழி இல்ல, அவசரமா ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா அந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணி தான் ஆகணும்.
7: ஆமா, நீங்க சீசன் பார்க்கிங் வாங்கலனா நீங்க வந்து இப்ப இரவுல அங்க பார்க் செய்து அடுத்த நாள் காலையில நீங்க புறப்படும் போது ஏற்கனவே ஒரு 13 வெள்ளி வந்துரும்.
6: ஆமா,
7: அது பார்க்கும் போதே போத
6: 13 வெள்ளிக்கே உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு 5 நிமிடங்கள் தான் ஒரு இடத்துல அவர் பார்க் பண்ணிருக்காரு. அந்த கேண்ட்ரி திறக்கும் போது அந்த திரையில எவ்வளவு காட்டுச்சு தெரியுமா?

0: 100,870 வெள்ளி காட்டியிருக்கலிமா.
1: 100,870 வெள்ளியா?
0: அதன் கீழ போட்டிருக்கு பார்க் டைம்ல 7,204 நாட்களுக்கு நீங்க வந்து பார்க் செய்திருக்கீங்க அப்படின்னு காட்டியிருக்குது.
1: அவரு பார்க் பண்ணதோ 5 நிமிடங்களுக்கு தான். இப்படி ஏன், எதனால இது நடந்துச்சு?
0: இவருக்கு பொத்துக்கிட்டு வந்தது பாருங்க கோவம்.
1: ஆமா, யாருக்கு இருக்காது?
0: உடனே அந்த பார்க்கிங்ல அந்த இதற்குள்ள அந்த அழைப்பு இருக்குல்ல, அதை அழைத்து சொல்லிருக்காங்க என்ன நடக்குது இங்க, என்ன 100,000 வெள்ளி கட்டணுமா?
1: தொழில்நுட்ப
0: கோளாறா இருந்தனால அங்க வந்து அந்த 100,000 அப்ப எந்த கட்டணமும் அவர் செலுத்தல.
1: இதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தையும் நம்ம கற்றுக்கலாம். தயவு செய்து உங்களுடைய அந்த கார்ட்ல நீங்க பணத்தை
0: அதிகமா போடாதீங்க.
1: அதுதான் நான் சொல்ல வந்தேன். 50 வெள்ளினா ஓகே, ஆனா அதுக்கு மேல 100 வெள்ளி 200 வெள்ளி 300 வெள்ளி வேண்டாம்ப்பா. எந்த நேரத்துல எந்த இயந்திரம் கழிக்கணும் நமக்கே தெரியாது.
0: அப்படி பத்திரமா கவலைப்படாதீங்க, பக்கத்திலே டாப்அப் மிஷின் இருக்கும். இல்லைன்னா உங்க போன்ல நெட்ஸ் ஆப் இருக்கு, நெட் செயலியை நீங்க பதிவிறக்கம் செய்து அதுல நீங்க டாப்அப் பண்ணிக்கலாம்.

0: நிலவே நீ சாட்சி படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நேரம் சரியா 11:01 ஆயிடுச்சுங்க. பழைய பாடல் தொகுப்புல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அந்த வரிசையில உங்களுக்காக எங்கெங்கோ சில மணிகள் அங்கத்துல நேற்று காதர் நான் கம்போங் லோரோங் பாங்காக் பற்றி பேசியிருந்தேன். இல்ல சிங்கப்பூர்ல இருக்கிற கடைசி ஒரு கம்போங் அங்க அது இருக்குது இல்லையா, அந்த இடத்துக்கான குறிப்புகளை நான் நேற்று வழங்கியிருந்தேன். பல நேர்கள் சரியான பதில கண்டுபிடிச்சு சரியான இடத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு இடம் அலிமா, கடைசி கம்போங்கா சிங்கப்பூர்ல இருக்குது, அதன் ஆழமான வரலாறையும் நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இன்றைக்கு எந்த பக்கமா போக போறோம்?
1: வந்து சிங்கப்பூர்ல தான் இருக்க போறோம்.
0: சிங்கப்பூர் தான், சிங்கப்பூர் தான்.
1: ஆனா சிங்கப்பூரை தள்ளி பக்கத்துல இருக்குது
0: ஜேபி.
1: ஜேபி கூட இல்ல, அது சொல்லிட்டா தெரிஞ்சிடும் என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க.
0: ஜேபிக்கும்
1: சிங்கப்பூரோட ஒட்டி இருக்குது. ஒட்டி இருக்குது. இது வந்து அந்த காலகட்டத்துல குறிப்பா ஒரு கால மாடை வைத்துதான் இந்த பேரு வந்திருக்குது அலிமா.
0: இனத்தை சேர்ந்த ஒரு கால மாடு அப்படின்னு சொல்றீங்க, ஒரு புல் அப்படின்னு
1: சொல்றீங்க. இதை ஒட்டி ஒரு கதை இருக்கு,
0: ஒரு கதை இருக்கு.
1: இந்த இந்த இடத்துக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு ஒட்டி ஒரு கதை இருக்கு. இது எந்த இடம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கடினமா தான் கொடுக்குறோம், ஏன்னா சுலபமா கொடுத்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க சீக்கிரமா.
0: ஆமா, எனக்கு
1: தெரியும் இடம்.
0: ரொம்ப கெட்டிக்கார பசங்க இல்லையா, புத்திசாலி நேர்கள் நம்ம நேர்கள்லாம், அதனால டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, நம்ம காதர் இந்த ஒரு பெரிய குறிப்பை வழங்கியிருக்காரு, எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678889688.
1: காலமடா மாறிட்டு இருக்காங்க.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
3: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் 1st இருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா செல்லுங்கள். wondershop.sg. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: லக்ஷ்மி விக்னேஷ் டேரி ஃபார்ம்னு நினைக்கிறாங்க. லிம்சுக்காங்களே இது இருக்குது. ஆதில் புலாவ் லம்புவா இருக்குமோன்னு நினைக்கிறாரு.
1: பாருங்க ஆதில், உங்ககிட்ட கால மாடு இருக்கு, பசு மாடு இருக்கு, சொன்ன பிறகு புலாவ் லம்பு, இது ஒரு காண்டாம இருக்கு வந்து சொன்னா புலாவ் ரைனோ.
0: நம்ம குணா மாதிரி இன்னும் பல நேயர்கள் சரியா சொல்றீங்களா இல்லையான்னு கொஞ்சம் சுதிச்சு பாக்கலாமே. சரி, சில பேரு வானொலி பக்கமா இப்பதான் வந்திருப்பாங்க, அந்த குறிப்புகள் என்னன்னு மீண்டும் சொல்ல முடியுமா?
1: சரி, இந்த குறிப்புகள் வந்து என்னன்னா, இந்த இடம் வந்து சிங்கப்பூர் ஒட்டிட்டு இருக்கு. சரி, ஒட்டிட்டு இருக்கு, தனியா இல்ல, ஒட்டிக்கிட்டு இருக்கு.
0: இரண்டாவது,
1: சற்று முன்பு பிரம்மன் காலமானு சொல்லியிருந்தேன், ஆனா கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் போது அது கால மாடு கிடையாது, மாடு.
0: சரி, மாடு
1: தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்.

0: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே.
4: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்ல இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
5: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
4: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்ல இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
5: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
4: தொடர்புக்கு
5: 8854 8989
4: 8854 8

0: கொய்து வா வா வா வா வா.
1: கண்டாலும் கண்டேனே
0: வந்தாலும் வந்தேனே பொன்னாலே.
2: வல்லவனுக்கு வல்லவன் படத்துல இருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இந்த அங்கத்துல சில குறிப்புகளை சற்று முன்பு நாங்க வழங்கி இருந்தோம். அதற்கான இடத்தை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்ன கையோடையே பல நேர்கள் சரியான விதல அனுப்பி வச்சிட்டீங்க. அந்த இடத்தின் பேரை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பார்த்துக் கொள்றோம்.
3: ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஜீவராசி மட்டும் இருந்தது. பல பேர் மனிதர்கள் வந்துட்டு போவாங்க. ஜீவராசி எந்த ஜீவராசின்னு சற்று முன்பு நான் குறிப்புல சொல்லியிருந்தேன். இந்த கதையை ஒட்டி நாம பிறகு பேசலாம். இப்ப நம்ம அடுத்து இவ்வாறு நட்சத்திரம் நடிகை மீனா அவங்க நடித்த நாம் இருவர் நமக்கிருவர் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை இப்ப கேட்க போறோம்.
2: ஹரிஹரன் விபா சர்மா கொண்டு வராங்க இதோ.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், World's favorite jeweler.

0: இல்லையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை சிங்கப்பூர்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: தொழில்நுட்பம் கை கொடுக்காம போகும். இப்ப அதுதான் நடந்துச்சு ஒரு 5 நிமிடங்களுக்கு 10 நிமிடங்களுக்கு. ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு எது இன்னுமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா தெரிஞ்சிருக்காது. நீங்க வந்து ஏராமன் படம் எல்லாம் கேட்டிருந்தீங்க. சரி, இப்ப சற்று முன்பு நம்ம கோனி ஐலண்ட் பற்றி பேசியிருந்தோம். இந்த கோனி ஐலண்ட் வந்து அப்படின்னு சரியா பதில சொல்லியிருக்காங்க பல நேர்கள், குறிப்பா சு, அதன் பிறகு கேரலைன், கே குணா, இவங்க எல்லாம் சரியான பதில் சொல்லிட்டீங்க. கோனி ஐலண்ட் என்பது சரியான பதில். பாலிமா அக்டோபர் 2015 ஆண்டுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு பொதுமக்கள் போகலாம். அதுவே மூடப்பட்டது அந்த இடம். அந்த இடத்துக்கு போன பிறகு அங்க ஒரு பசுமாடு உலாவி கொண்டிருக்கும் ஒரு காட்சியை பார்த்திருக்காங்க. எங்கிருந்து வந்ததுரா அந்த பசுமாடு? ஜீபு கேட்டில் சேர்ந்த ஒரு பிரம்மன் பூல் சொல்றாங்க. இது ஒரு வேளை வந்து கப்பல்ல பயணம் செய்யும் மாடுகளை வந்து அப்படியே எஸ்கேப் ஆகி எனக்கும் சுதந்திரம் வேண்டும் சந்தோஷமா உலாவி கொண்டிருந்த ஒரு பசுமாட ஹெல்த் ஸ்கிரீனிங் கொண்டு வந்து ஆனா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இருதய பிரச்சனை
0: இருக்கு,
1: இருதய பிரச்சனை. அப்புறம் என்ன என்ன தெரியுது, ஒரு மாடுக்கே இருக்குன்னா நமக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: கண்டிப்பா செய்யணும். இந்த கோனி தீவு அப்படின்னு சொல்லும் போது இதன் உண்மையான பெயர் ஒரு காலத்துல புலாவ் ஸ்ட்ராங்குனா இருந்துச்சு. அதன் பிறகுதான் 1950களில் இந்த தீவை வாங்கிய குலாம் மஹமூன் என்ற ஒரு இந்திய வர்த்தகர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் நியூயார்க்ல உள்ள இந்த கோனி தீவு போல இத ஒரு கேளிக்கை விடுதையா மாற்ற அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால இதற்கு கோனி தீவுன்னு பெயரிட்டாங்களா.
1: நான் மட்டும் அவரை அப்ப பாத்திருந்தேன், அவரை பார்த்து செல்லாம் குல்லாம் குல்லாம் செல்லாம் குல்லாம் பாடி
0: பாட முடியும். இப்ப பாடலுக்கு வந்து ஒளிபரப்புறதுக்கு நேரம் இல்லப்பா.
1: சரி, நம்ம பிற்பகல் 12 மணி செய்திகள் பிறகு, அதாவது நண்பகல் 12 மணி செய்திகள் பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். உங்களுடைய ஹரிமா மற்றும்
0: அப்துல் காதர். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க ஜஹீராவை சந்திக்க போறீங்க. நண்பகல் 12 மணி செய்திகள்
2: ஜஹீரா
0: அவங்க சொல்வாங்க, நீங்க சொல்லாதீங்க. சரியா, தொடர்ந்து வாழி பக்கம் இணைச்சிருங்க. இது ஒலி 968
3: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646.
4: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஐக்கிய நாட்டு நிறுவன உறுப்பு நாடுகள் சிங்கப்பூருக்காக முன்வைத்த சுமார் 70 விழுக்காட்டு மனித உரிமை பரிந்துரைகளுக்கு குடியரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கான மேம்பட்ட பாதுகாப்பு, பிள்ளைகளின் மனநலத்துக்கு கூடுதல் ஆதரவு போன்றவை அதில் அடங்கும். மொத்தம் 243 பரிந்துரைகளை சிங்கப்பூர் ஆதரித்தது. இல்ல பணிப்பெண் சட்டங்கள், மரண தண்டனை, பேச்சு சுதந்திர சட்டங்கள் ஆகியவை தொடர்பான பரிந்துரைகளை சிங்கப்பூர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கப்பூரின் மனித உரிமை கோட்பாடுகள் பற்றிய பரிசீலனையின் முடிவில் உலக நிறுவனம் பரிந்துரைகளை முன்வைக்கும். பரிசீலனை 4.5 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது. சிங்கப்பூரும் புரூனையும் கடல்துறை துறைமுக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இணக்க குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளன. இரு நாட்டின் கடல்துறை துறைமுக ஆணையங்கள் அந்த உடன்பாட்டை செய்து கொண்டன. 12வது சிங்கப்பூர் புரூனை இளைய தலைவர்கள் மாநாட்டுக்கு இடையே அது கையெழுத்தானது. மின்னிலக்க தீர்வுகளில் ஒத்துழைப்பு, பரிமாற்றம், கடல்துறை பாதுகாப்பு, துறைமுக கட்டுப்பாடு, சோதனை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் நெருக்கமாக பணியாற்றும். இரு ஆணையங்களுக்கும் இடையிலான வலுவான பங்காளித்துவம் பல ஆண்டுகளாக நீடிக்கும் ஒன்று என கூறப்பட்டது. தஞ்சுங் ரூ பிடிஓ கட்டுமான தளத்தில் 22 வயது வெளிநாட்டு ஊழியர் உயரத்திலிருந்து விழுந்து மாண்டார். தஞ்சுங் ரூ ரிவர் ஃபிரண்ட் 2 கட்டுமான தளத்தில் நேற்று மாலை 4:30 மணிக்கு சம்பவம் நேர்ந்தது. அந்த ஊழியர் கான்கிரீட் வார்ப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தபோது 12வது மாடியிலிருந்து தவறி விழுந்தார். சம்பவ இடத்திலேயே அவர் மாண்டதாக குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. மனிதவள அமைச்சும் காவல்துறையும் சம்பவத்தை விசாரிக்கின்றன. சிங்கப்பூரில் புகைமூட்டம் இன்று கடுமையாகியிருக்கிறது. 11 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்றுத்தர குறியீடு 166 பதிவானது. மற்ற பகுதிகளில் காற்றுத்தரம் 108 149 பதிவாகி ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. தென் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் எரியும் காட்டுத்தீயால் அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி நகர்வதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. இந்தோனேசியாவின் அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் அமைப்பு நேற்று கூறியது. மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியன்மாருக்கு திருப்பி அனுப்புகிறது. ஐக்கிய நாட்டு நிறுவனம், மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கு இடையில் மலேசியா அந்நடவடிக்கையை மேற்கொள்கிறது. திருப்பி அனுப்பப்படும் சுமார் 1500 பேரில் பெரும்பாலானோர் சிறுபான்மை ரோஹிஞ்சா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். தாயகம் திரும்புவோர் அதற்கு சம்மதித்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அவர்கள் மியன்மார் அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டனர். மலேசியாவிலிருந்து மொத்தம் 5000 அகதிகள் கட்டங்கட்டமாக திருப்பி அனுப்பப்படுவர் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தார். அமெரிக்க பேராளர்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேசியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் ஈரானின் பரிந்துரையை திரு டிரம்ப் முன்னதாக நிராகரித்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி கத்தார் சமரச பேச்சாளர்களை சந்தித்ததாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்துக்கு இடையே அந்த சந்திப்பு நடைபெற்றது. அமெரிக்காவிடம் முன்வைக்கும் யோசனைகளை பேராளர்கள் ஆராய்ந்ததாக திரு அராக்சி கூறினார். இஸ்ரேல் தென் லெபனானில் மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியதாக லெபனானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மன்சௌரி கிராமத்தில் கடுமையான வெடிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அந்த பகுதியில் தனது ராணுவ நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. 600 பயங்கரவாத உள்கட்டமைப்புகளையும் 8 சுரங்கப்பாதைகளையும் அழித்துவிட்டதாக அது சொன்னது. இஸ்ரேல் நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், தண்ணீர், மின்சார கட்டமைப்புகள் ஆகியவற்றை நாசப்படுத்தியிருப்பதாக லெபனானிய அதிகாரிகள் சாடியுள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் விண்கலம் பூமியை இருமுறை சுற்றிவிட்டு திரும்பியுள்ளது. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து இறங்கியது. பூமியை 6 முறை முழுமையாக சுற்றி வர திட்டமிடப்பட்டது. இயந்திர கோளாற்றால் அது பயணத்தை முன்கூட்டியே நிறைவு செய்து கொண்டது. எனினும் விண்வெளியில் இருந்தபோது அது 26 புதிய ஸ்டார்லிங்க் துணைக்கோளங்களை சுழலவிட்டது. இது பெருஞ்செல்வந்தர் இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.
2: சொல்லும் பொருளும். கிராண்ட், மானியம். சிங்கப்பூர் பண்ணைகள் அதிகரிக்கும் செலவுகளுக்கு இடையே நிதி ஆதரவு பெற அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கிராண்ட், மானியம்.
6: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள். 8430 4950 8430 4950. வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
2: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய. ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.

0: மகன் படலிருந்த பெனிடயால் உஜயினி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது?
1: இடியுடன் கூடிய மழை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லதுதான், ஏன்னா மழை பெய்தாதான் அந்த காற்று தூய்மை குறியீடோட எண்ணிக்கை குறையும். அலிமா,
0: புகை மூட்டம் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும்.
1: அதிகமா இருக்கு, தொண்டெல்லாம் வலிக்குது அலிமா. நினைக்கிறேன்
0: நீங்க எடுத்துதான் பாருங்களேன், எடுத்துதான் பாருங்க. இந்த நடிப்புலாம் நம்ம கிட்ட வலிக்காது. 24 மணி நேர நிலவரப்படி காற்று தூய்மை கிட்ட குறியீடு 71 இருந்து 98 ஆக பதிவாயிருக்கு.
1: சரி,
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். யார் சொல்

0: பாலரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன்ற ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியில இருந்து ஒன்ற ஷாப் .sg இணையதளத்தில் ஒன்ற ஷாப் திருவிழா. செல்லுங்கள் ஒன்ற ஷாப் .sg. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: நான் ரசித்தேன். படத்தில் இருந்து சங்கர் மகாதேவன் அனுராத ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுக்க போறது?
1: இந்த குறிப்புகள் தான். முதல் குறிப்பு, ஒரு மனிதனின் முடி, அதன் பிறகு நகங்கள், காண்டா மிருகத்தினுடைய தந்தம்,
0: காண்டா மிருகத்துடைய தந்தம், மனித நகங்கள், மூன்றாவது மனிதனுடைய முடி.
2: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழைங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
3: மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது மனிதனுடைய முடி, இரண்டாவது காண்டா முருகத்துடைய தந்தம், மனிதனுடைய நகங்கள். இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டதுக்கு குணசேகர் என்ன சொல்லிருக்காருனா,
4: உடலில் இந்த மூன்றுக்கும் உணர்வுகளற்ற பகுதிகள் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது கிடையாது மகாலட்சுமி, இந்த மூணையும் விட்டு நான் திருப்பி வளர்ந்துரும். ஆஹா, வாவ்,
3: நகங்கள் திரும்ப வளர்ந்துரும், தந்தமும் திரும்ப வளர்ந்துரும்
4: நினைக்கிறேன்.
3: ஓ, அதை வச்சு சொல்றாங்க,
4: அதை வச்சு சொல்றாங்க. நல்ல
3: நல்ல பதில் தான், நல்ல முயற்சி தான். ஆனா நாங்க எதிர்பார்க்கிற விடை அது கிடையாது.
4: ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நம்ம அதிகமா சாப்பிடுற ஒன்று அது அப்படியே மாறுது, மாத்துது, இந்த உடல் மாத்துது.
3: என்னது அது?

0: வணக்கம். என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு மனித முடி, மனித நகம், காண்டாமிருகத்துடைய தந்தம், இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு
1: பவானி பொங்கோல் அங்கிருந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த மூன்றும் புதைத்தா அதை வந்து டிசால்வ் ஆகுறதுக்கு உடைந்து போறதுக்கு நேரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
0: ஓ, நல்ல ஒரு முயற்சி தான்.
1: ரஃபி
0: சரியான பதில கண்டுபிடிச்சு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பதில இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பு. காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை இணைந்திருங்க எங்களுடன். சற்று முன்பு உங்களுக்காக நிமிர் படத்தில் இருந்த ஹரிச்சரண் ஸ்வேதா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 12:56 ஆகுதுங்க. நாங்க என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, 3 என்ன தொடர்பு அங்கத்துல மனித முடி, மனித நகம், காண்டா மிருகத்துடைய தங்கம், இந்த 3 என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டு இருந்தோம்.
7: சரியான பதில்,
6: பல நேயர்கள் குரல் பதிவை எடுத்து சரியான பதில அனுப்பி வச்சுட்டாங்க. அதுல ஒருத்தவங்க தான் மைமு.
8: வணக்கம் ஹலிமா காதர்.
6: வணக்கம் அம்மா.
8: சொல்லுங்க. கேட்ட 3 பொருட்களுக்குள்ள ஒற்றுமை அந்த புரோட்டீன் புரதச்சத்து, அந்த கேரட்டின் என்ற புரதச்சத்தோட நார்ச்சத்துள்ள கேரட்டின் அந்த பொருளால அது ஆனவைன்னு நான் படிச்சிருக்கேன்.
6: அலமேலு, குமரேஷ், கேரலின், மாஹிதரன், ராஜன், ராஜலட்சுமி, குணசேகர், எல்லாருமே அதே பதில சொல்லிருக்கீங்க.
7: நிறைய பேர் சொல்றாங்க.
6: புஷ்பா,
7: சரி, நாம உண்கின்ற உணவுல வந்து புரதச்சத்து இருக்கு. அந்த புரதச்சத்து தான் அதாவது பிரேக் டவுன் ஆகி நம்மளுடைய நகங்களாகவும் நம்மளுடைய முடியாகவும் மாறுது. இப்ப ரைனோ அதாவது காண்டா மிருகத்துக்கு எங்க கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அதிகமா மாமிசம் சாப்பிடாது, புல்லுதான் சாப்பிடும். இந்த புல்லுல பாத்தீங்கன்னா குறைவான புரதச்சத்து இருக்கு. இப்ப மீட்ல தானே, இறைச்சி வகைகள் தான்
6: அதிகமா இருக்கும்.
7: அதனாலயே ஒரு காண்டா மிருகம் ஒரு நாளைக்கு 50 அது வந்து
6: அதனால மணிக்கணக்கா அது சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதோடைய அந்த புரத சத்தை இட்டுறதுக்கு 50 புரதமா.
7: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காண்டா மிருகத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் பாத்தீங்கன்னா
6: புல்லுதான்.
7: சில நேரங்கள்ல இருந்து இந்த பழங்கள், ட்விக்ஸ், பார்க் அதெல்லாம் சாப்பிடுமா?
6: சாப்பிடும். இப்ப தெரியுது ஏன் அந்த தந்தமரம்ல வளவளப்பா இருக்குன்னு.
7: சரி, நமக்கு முடி வளர்ந்துச்சுன்னா வெட்டிடுவோம், நகங்களோட வெட்டிடுவோம். அதுக்கு தந்தம் கூர்மையாக்குறதுக்கு என்ன பண்ணுது?
6: நீங்க போங்க, போய் வந்து கத்திய வச்சு கூர்மைப்படுத்துங்க.
7: அம்மா நம்மளுக்கு குத்திர போகுது
6: தெரிஞ்சா சரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரன் ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய காலை பொழுதிலே வளமை போல் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை

மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடி, வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் முதலிலே தொடர்கின்றது. விநாயகர் துதியாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜோன் போல் பெர்னாண்டோ குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக ஒலித்த அந்த பாடலை தந்திருந்தார்கள் ஜோன் போல் பெர்னாண்டோ குழுவினர். தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அஜித் காலிகு குழுவினர் பாடி.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட அந்த பாடலை தந்திருந்தார்கள் அஜித் காலிகு குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்களோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது சூரிய பகவான் துதியாக பொம்பை சாரதா குழுவினர் பாடியே.

கேட்டது சூரிய பகவான் துதி. தந்திருந்தார்கள் பொம்பை சாரதா குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் எனே கிறிஸ்தவ கீதமாக ஒலிக்கின்றது. ஷெரில் அனுசா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஷெரில் அனுசா குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக சங்கை ஏபி ஷரீப் குழுவினர் பாடிய.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக சங்கை ஏபி ஷெரீப் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் எனே துர்கி அம்மன் புகழ் மாலையுடன் உசாராஜ் குழுவினர்.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக தினேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண காணமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

கிருஷ்ணகானமாக அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்கள், வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர, எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விழுந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்களும் அவ்வாறே இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அந்த அர்ச்சகர் வழக்கம் போல் அன்றும் தியேட்டர் அவரது மனம் பதறியது. அன்றும் கிருஷ்ணர் சிலையின் காலோரத்தில் சாணம் அப்பி இருந்தது. யார் செய்கிறார்கள் இந்த அநியாயத்தை? தினமும் இரவு கோயிலை பூட்டி கொண்டுதான் வீட்டுக்கு செல்கின்றார். மறுநாள் கதவை திறந்து சிலையை பார்த்தால் கிருஷ்ணரின் சிலையின் காதோரத்தில் சாணம். யாரிடம் சொல்வது இவை? பூட்டிய கோயிலுக்குள் யாரும் நுழைய முடியாதே. அர்ச்சகர் அபிஷேகம் செய்தபடியே கிருஷ்ணா, என் மீது ஏதும் குற்றமா? தினமும் சந்தனக்கு அப்பு சாத்துகிறேன். காலையில் பார்த்தால் உன் காதோரத்தில் சாணம். ஏன் இப்படி என அரற்றினர். அபிஷேகம் முடிந்ததும் அலங்காரம் செய்தார். பக்தர்கள் வர தொடங்கினர். அதன்பின் அர்ச்சனை ஆராதனை என வழக்கமான வேலை தொடர்ந்து இரவு கோயிலை பூட்டும் போதுதான் பார்த்த தினம் வரும் ஒரு பாட்டி அன்றும் வந்திருந்தாள். கிருஷ்ணர் சிலையை பார்த்தவாறு கண்ணீர் சிந்தினாள். அர்ச்சகர் சரிவுடன் கேட்டார், பாட்டி என்ன வேண்டினாய்? எனக்கு என்ன வேண்ட இருக்கிறது? போக போற கட்டை. கிருஷ்ணன் சௌக்கியமாக இருந்தா போதாதா? ஏராளமான பேர் அது வேண்டும் இது வேண்டும் என வேண்டுகின்றார்கள். தன் கையை உயர்த்தி ஆசி அளித்துக் கொண்டே இருக்கின்றான். அவனது கை வலிக்காதா? இவர்கள் வேண்டுதலை கொஞ்சம் நிறுத்தினால்தானே அவனால் ஓய்வெடுக்க முடியும். ஏற்கனவே பாஞ்சாலிக்கு சேலை கொடுத்தான். அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினான். புல்லாங்குழலை கையில் பிடித்து வாய் வலிக்க ஊடுகிறான். இதையெல்லாம் மறந்து விட்டார்களே. என் பேச்சை கிருஷ்ணன் எங்கே கேட்க போகிறான்? அவன் பேச்சைத்தானே கீதை என உலகமே கொண்டாடுகிறது. நான் அவனிடம் எனக்கென்று எதுவும் கேட்க மாட்டேன். பாட்டியின் பேச்சை ஆச்சரியமுடன் கேட்டார் அர்ச்சகர். கிருஷ்ணரை எவ்வளவு உண்மையாக நம்புகிறாள் இந்த ஏழை பாட்டி. ஆனால் எத்தனை ஆழமான பக்தி! என் கிருஷ்ணன் காதில் சாணத்தை அப்புகிறவன் எப்படி பக்தி செய்வது என இந்த பாட்டியிடம் கற்க வேண்டும் என மனதில் எண்ணிக்கொண்டார். அர்ச்சகர் கோயில் கதவை பூட்டினர். பாட்டி தளர்ந்த நடையோடு வீட்டுக்கு புறப்பட்டாள். அன்று இரவில் அர்ச்சகர் சாணத்தின் மர்மம் அறியாமல் சிந்தனை செய்தபடியே களைப்பால் தூங்கினர். கிருஷ்ணர் அவரது கனவில் தோன்றி, அர்ச்சகரே, உன் பக்தியில் குற்றமில்லை. என் காதில் இருக்கும் சாணம் நீங்கள் சாத்தும் சந்தனத்தை விட புனிதமானது. அதன் மகிமையை அறிய இப்போது உங்கள் உடலை விட்டு விலகி சூட்சும சரீரம் அடையுங்கள். அப்படியே பாட்டியின் வீட்டுக்கு சென்று பாருங்கள். பிறகு மறுபடியும் அந்த உடலுக்கே வந்துவிடலாம். அர்ச்சகர் உடல் கட்டையாய் கிடக்க அவரது சூட்சும சரீரம் வெளியே சென்றது. பாட்டியின் வீட்டில் திறந்திருந்த ஜன்னலின் வழியாக நுழைந்த அர்ச்சகர் அங்கு நடப்பதை கவனித்தார். இரவில் தூங்கும் முன்பாக பாட்டி அடுப்பை சாணத்தால் மெழுகினாள். மெழுகிய பின்னரும் கொஞ்சம் சாணம் அவள் கையில் எஞ்சியிருந்தது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என சொல்லியபடி அதை ஜன்னல் வழியே வீசி எறிந்தாள். என்ன ஆச்சரியம்! அர்ச்சகரின் சூட்சும சரீரம் தொடர்ந்தபோது அந்த சாணம் பூட்டிய கோயிலின் உள்ளே புகுந்து மூலவர் கிருஷ்ணரின் காதுகளில் புகட்டி கொண்டது. நன்கு தூங்கிய அவள் அதிகாலையில் கண்விழித்தாள். கிருஷ்ணா, நன்றாக தூங்கினாயா? நேற்று குளிர் அதிகமாக இருந்தது, போர்வை போர்த்தி கொண்டுதானே தூங்கினாய் என சொல்லியவரையே தான் படுத்திருந்த பாயை சுருட்டினாள். குழந்தை முகத்தை கழுவிய போது தண்ணீர் ஜில் என்று இருக்கிறதே கிருஷ்ணா, உன் உடம்புக்கு ஆகாதே, வெதுவெதுப்பான நீரில் முகம் கழுவிக்கொள் என எண்ணியபடி வாசல் தெளிக்க தயாரானாள். கோலத்தில் ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போதும் கிருஷ்ணா, கோபாலா, கோவிந்தா என திருநாமங்களை சொல்லியபடி புள்ளி வைத்தாள். பின் கிருஷ்ணரை வணங்கிவிட்டு அன்றாட பணிகளில் ஈடுபட தொடங்கினாள். மீண்டும் தன் உடம்பை வந்தடைந்த அர்ச்சகர் தூக்கம் கலைந்து எழுந்தார். அன்றும் கோயிலுக்கு போனார். கிருஷ்ணர் சிலையின் காதில் ஒட்டியிருந்த சாணத்தை பார்த்ததும் அவரது மனம் மகிழ்ந்தது. பிரசாதமாக கருதி பத்திரப்படுத்தினர். அன்று மாலை பாட்டியின் வருகைக்காக காத்திருந்தார். அவள் வரவில்லை. அன்றிடமும் கனவில் தோன்றி தற்செயலே நீங்கள் எடுத்து வந்த சாணம் உன்னதமான பிரசாதம், இனிமேல் அது கிடைக்காது என்றார் கிருஷ்ணர். ஏன் என கேட்டார் அர்ச்சகர். பாட்டியின் ஆன்மா என்னை வந்து சேரும் நாள் வந்துவிட்டது. உடல் நலம் இல்லாததால் இன்றும் அவள் கோவிலுக்கு வரவில்லை. நாளை அதிகாலையில் கோவிலுக்கு வரும் முன்பாக அவள் வீட்டுக்கு சென்றால் பல உண்மைகள் உங்களுக்கு புரியும். அர்ச்சகர் திருக்கிட்டு எழுந்தார். அதன் பிறகு தூங்கவில்லை. அதிகாலையிலேயே பாட்டியின் வீட்டுக்கு விரைந்தார். உறவினர்கள் வாசலில் கூடியிருந்தனர். அவர்களை விலக்கியபடி உள்ளே சென்றார். குடிசைக்குள் அவள் உடல் கிடத்தப்பட்டிருந்தது. அவள் ஆன்மா அப்போதுதான் உடலை விட்டு பிரிந்திருந்தது. அந்த ஆன்மாவை அழைத்து செல்ல புஷ்ப விமானம் வருவது அர்ச்சகரின் கண்களுக்கு மட்டும் தெரிந்தது. பாட்டியின் ஆன்மா பேசியதை கேட்க முடிந்தது. இந்த புஷ்ப விமானம் ஏழை கிளவியான எனக்கு எதற்கு? கிருஷ்ணனை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தால் போதும் எனக்கு என்றார் பாட்டி. புஷ்ப விமானம் அங்கிருந்து மறைந்தது. பாட்டியை தேடி கிருஷ்ணரே நேரில் வந்து, என் தாய் அல்லவா நீ? எப்போதும் நீ சொல்வதை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டுமே என்ற கிருஷ்ணர் அந்த ஆன்மாவை இரண்டு குண்டலமாக்கி காதுகளில் அணிந்து கொண்டார். குண்டலங்கள் தாய் பாசத்தோடு அவருடன் பேச தொடங்கின. அர்ச்சகர் வீட்டுக்கு சென்று குளித்து விட்டு அவசர அவசரமாக கோயிலுக்கு புறப்பட்டார். கருவறைக்குள் நுழைந்ததும் கிருஷ்ண சிலையை வியப்புடன் பார்த்தார். எந்த இடத்திலும் சாணம் ஒட்டி இருக்குமோ அந்த இடத்தில் இப்போது அழகான குண்டலங்கள் இருந்தன. சுயநலமற்ற பாட்டியின் பக்தியை ஏற்ற கிருஷ்ணரை கண்டு கண்ணீர் விட்டார் அர்ச்சகர் என்று கூறி, இன்றைய ஒரு அனைவருக்கு நட்பதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் ராணி, நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 1 இரவசனங்கள் 47 51 வரை. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப் உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதில் அளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்முடம் சொன்னதாலா நம்புகின்றீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் பானம் திறந்திருப்பதையும் கடவுள் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வுதரம் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு, மிக்கேல் என்னும் எபிரேய சொல்லுக்கு இறைவனுக்கு நிகரானவர் யார் என்று பொருள். கப்ரியேல் என்னும் எபிரேய சொல்லுக்கு இறைவனின் பலம் என்று பொருள். ரபேல் என்னும் எபிரேய சொல்லுக்கு இறைவன் குணமாக்கினார் என்று பொருள். இந்த மூன்று இறை தூதர்களும் இறைவனின் இயல்பையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துபவர்களாய் இருக்கின்றார்கள். மிக்கேல் என்னும் இறை தூதர் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தி தீய சக்திகளை வெல்பவர் இறைவன் என்பதை நிரூபிக்கின்றார். கப்ரியேல் என்னும் இறை தூதர் கடவுள் எப்போதும் நம்மோடு இருப்பவர் என்பதை வெளிப்படுத்தி அந்த கடவுளின் செய்தியை தெரிவிப்பவராக திகழ்கின்றார். ரபேல் என்னும் இறை தூதர் இறைவனின் இயல்பாகிய கருணையை தெரிவித்து நோயாளிகளை கடவுள் குணமாக்குகிறவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கின்றவர், நம்மை வழி நடத்துபவர், நம்மை நலன்களால் நிரப்புபவர் என்பதை உணர்ந்து இறை நம்பிக்கை உடையவர்களாக என்றென்று நாமும் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜா. ஜோசரி உணரஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம், நன்றி.
3: அன்றை உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்காதன் திருவாகத்தில் இருந்து ஆனந்த ஆரந்தாதீதம் பேரின்ப மேலீடு தொடர். மன்னையன்பிரான் வருக என்னே மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்னையம்பிரான் வருக என்னே முழுதும் யாவையும் மறுதியுற்ற நாள் பின்னையன்பிரான் வருக என்னே பெய்களை கண்ணன் வாயின் நாவினான் பன்னம்பிரான் வருக என்னே பாவநாசனின் சீர்கள் பாடவே உரை அரசனாகிய எனது தலைவனே என்னை வருக வந்து அழைப்பாயாக அரியும் அயனும் ஆகிய தேவர் முதலிய எல்லாரினும் முற்பட்டவனே என்னை வருக வந்தளை தருக எல்லா மரவே ஒடுங்கிய காலத்தில் ஒடுங்காது பிற்பட்டனவே பிற்பட்டவனே என்னை வருக வந்து அழைத்திருக உன்னை உன்னுடைய தெரிந்த கலளுடைய திருவடியின் கண் அன்பாய் எனது நாவினால் துதிக்கப்படுபவனே பாவத்தை நாகம் செய்பவனே நீ புகழ்களை நான் பாடும் பொருட்டு என்னை வருக வந்து அழைத்திடுக

0: நும் நான் போட்டி அம்பலத்து ஆடும் நின்கலல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போட்டி இப்பொழு கூடு நீக்கு நீ போட்டி போயெல்லாம் வீட வேண்டும் நான் போட்டி வீடு தந்து அருளோ போய் நின் மெய்யர் மெய்யனே உரை உன்னுடைய மெய்யன்பற்கு மெய்யானவனே இன்னையே நான் வணங்கி பாட வேண்டும் பாடி மனம் வருந்தி கசிந்து கனிந்து கனிந்து ஆனந்த கூட்ட ஆட வேண்டும் நான் வணங்கி நீ சித்தம்பலத்தை ஆடி அருளும் போது உன்னுடைய திருவடி கவனங்களை நான் அடைய வேண்டும் இப்பொழுக்கூடாகிய உடம்பினை நீ எனக்கு தொலைத்திட வேண்டும் உனக்கு வணக்கம் நான் பொய் எல்லாவற்றையும் கைவிட்டொழியும்படி செய்ய வேண்டும் உனக்கு வணக்கம் வீட்டின் பட்டை கொடுத்தருள வேண்டும் வணக்கம் நன்றி நீதி நாளை வேற தொடரும் நன்றி பரமனை மதிப்பிட்டா பங்கையாக ஒருதலை கிளியே ஒளிந்தவானவன் குருடியும் மகந்தையும் கொண்டு தண்டமும் புனிதொரு வடுகனை போற்றி செய்குவாம் திருச்சிட்டம்புலம் நன்றி வணக்கம் ராஜா
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம்
2: வணக்கம் ராஜா ஏமலிருந்து புங்கையூர் ராஜா
1: வணக்கம் புங்கையூர் ராஜா நலமா இருக்கிறீங்களா
2: நலமா இருக்கிறோம் ராஜா
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம் நன்றி சாருங்கள்
2: முருகப்பெருமான் அருள் மாசியோடும் அனைத்து உறவும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க நோயற்ற வாழ்வே எல்லா குறையற்ற செல்வமே நம்மை நாமே பாதுகாத்து கொண்டால்தான் ஆரோக்கிய வாழ்வாக வாழலாம் நம்மை படைத்து பாதுகாத்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்மை பெற்றெடுத்து ஆளாக்கிவிட்ட தந்தை தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டும் இறைவனை வாழும் காலம் வரை மறக்காமல் இவரோட மன துணியோடு வணங்கி வழிபட வேண்டும் எல்லாமே இறைவன் கொடுத்த வரம்தான் இளமை முதல் முழுமை வரை ஆரோக்கியமாக வாழ வைப்பதும் இறைவிடம்தான் உள்ளது இறைவா விடிந்த பொழுதை தந்தாய் சுவாசிக்கும் காற்றை தந்தாய் நடமாடும் கால்களையும் தந்தாய் வேலை செய்யும் கைகளையும் தந்தாய் துன்பத்திலும் வழிகாட்டினாய் இன்பத்திலும் உடன் இருந்தாய் பெரிய நோய் வரும் போதும் அதை குணமாக்கி வாழ வைத்தாய் சோதனை வேதனை தாண்டிடவே சக்தியையும் வல்லமையும் தந்தாய் நல்ல வாழ்க்கையையும் தந்தாய் முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் மூச்சு உள்ளவரை இறைவனை போற்றி வழிபட்டு வழங்குவோம் இறை நம்பிக்கோடும் தன் நம்பிக்கோடும் வாழ வேண்டும் இறைவனை மறக்காமலும் வாழ வேண்டும் இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவன் நாடாமல் எதுவும் கிடைக்காது முயற்சி நம்முடையதுதான் முடிவு இறைவன் உடையதுதான் இறைவர்களுக்கும் உதவி செய்யும் போதும் நம்மால் எந்த தர்மம் புண்ணியம் செய்யும் போதும் இறைவன் நமக்கு தெரியாமலே நமக்கு ஏதாவது விதத்தில் இறைவன் உதவி செய்து கொண்டுதான் இருப்பார் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் காணும் தேவையிலே காணும் எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் இறைவன் எல்லாம் அறிவான் ஒரு வேளை தேவைப்பட்டால் இறைவனுக்கு புதிய நாளை முதலில் இன்று நன்றி சொல்ல வேண்டும் நம்மால் இன்றைய நாளை பார்க்க முடியுது நம்மால் சுவாசிக்க முடிகிறது நம்மால் உயிரோட இருக்கிறது உணர முடிகிறது ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லி துவங்கும் போது பணிகள் செய்வதற்கு இறை ஆசியுடன் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நமக்கு தந்தது அனைத்துமே விலை மதிக்க முடியாதது இறைவனம் முழுமையாக சரடைந்து அடைந்து நலமாக வாழ்வோம் மீண்டும் நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் ராஜா அண்ணா
1: வணக்கம் நேமிஸ் பிலிப் நலமா இருக்கீங்களா
3: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுள்ளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். இன்றைய நற்செய்தியின் சிந்தனையாக இன்று நாங்கள் புனித மிக்கேல், கவிரியேல், ரஃபாயேல் திருத்துதர்களின் திருவிழாவை திரு அவையுடன் இணைந்து கொண்டாடுகின்றோம். அவர்கள் தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர் மிக்கேல், மங்கள வார்த்தை சொல்லும் கவிரியேல், நலம் நல்கும் ரஃபாயேல் என்று மூன்று வானதூதர்களின் திருவிழா. மூன்று அதிதூதர்கள் இருக்கின்றனர் நம் கத்தோலிக்க நம்பிக்கை மரபில். தூதர்கள் என்பவர்கள் இஸ்லாம், யூத மற்றும் பாரசீக சமயங்களிலும் காணப்படுகின்றனர். இறைவனுக்கும் மனிதருக்கும் இடைப்பட்டவர்கள் இவர்கள். திண்டு இயல்புகளையும் உடையவர்கள் இவர்கள். கடவுளைப் போல காலத்தையும் இடத்தையும் கடந்து நின்றாலும் மனிதர்களைப் போல் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டவர்கள் இவர்கள். நிறைய நாட்கள் நாம் கடவுளையும் புனிதர்களையும் நினைத்து பார்க்கின்றோம். இந்த ஒரு நாள் அதிதூதர்களை சிறப்பாக நினைத்து பார்க்கலாம். அவர்களை நினைக்கும் இந்த இனிய நாளில் இரண்டு செய்திகளை உள்வாங்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். நாம் தனிமையில் இல்லை, அவர்கள் என்றும் நம் உடன் இருக்கின்றார்கள். நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மை காக்கும்படி கடவுள் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் நம்மை தாங்கிக் கொள்வார்கள். நாமும் இந்த அதிதூதர்கள் போல் பிறர் வாழில் உடனிருக்க நம்மை அழைக்கின்றார்கள். பிறர் சாயும் போது தோள் கொடுப்பவர்களாகவும், துன்பத்தில் அவர்களுக்கு சுகம் கொடுப்பவர்களாகவும், சுமை தாங்கிகளாகவும், ஆறுதல் அளிப்பவர்களாகவும், தடுமாறும் போது சரியான தடத்தை காட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு நமது உடனிருப்பே உதவி செய்ய முடியும். அதிதூதர்களோடு எம்முடைய தொடர்புகள் என்ன? அவர்கள் உடனிருப்புக்காக நாங்கள் மன்றாடலாமா? நாமும் அதிதூதர்களாக மாறி அடுத்தவரின் ஆபத்தை போக்க வழிவகை செய்யலாமா? வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானுட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்கின்றார் இயேசு. திருத்தந்தை 13 லியோ கிறிஸ்துவுக்கு பின் 1884 ஒரு சில செபங்களை சாதாரண திருப்பலி முடிந்த பிறகு சொல்வதற்கென்று பணித்தார். அதில் கிறிஸ்துவுக்கு பின் 1886 தூய மிக்கேல் அதிதூதருக்கான செபமும் இடம்பெற்றிருந்தது. திருத்தந்தையர்களின் ஆளும் அதிகாரம் ஆன்மீக வட்டத்திற்குள்ளாக சுருங்கி போன காலத்தில் மீண்டும் திருச்சபை சுதந்திரமாக செயல்பட ஆளுமையோடு செயல்பட வேண்டி செபங்களை சேர்த்தார். இந்த சிறப்பான செபங்களின் மூலமாக இழந்த அதிகாரத்தை திருச்சபை மீண்டும் பெற முடியும் என நம்பினார். இந்த தொடர் செப ஆற்றலின் விளைவாக 1929 முதல் வத்திக்கான் சுதந்திரமாக இயங்க ஆரம்பித்தது. 1964 செப்டம்பர் 26 முதல் இந்த செபங்களை திருப்பலியில் செதிப்பது தடை செய்யப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் 1994 ஏப்ரல் 24 தன்னுடைய உரையில் திருத்தந்தை 2 ஜோன் போல் இந்த செபங்களை சொல்வதை ஊக்குவித்தார். நாங்களும் இந்த செபங்களை நாளும் செவித்தால் அவர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு வரும். அவர்கள் நாங்கள் இந்த தீமையில் விழுந்தாலும் அதிலிருந்து அவர்கள் எங்களை கைதூக்கி காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நம் வாழ்விலும் இவருடைய சுபங்களை செவித்து நாங்கள் அவருடைய பாதுகாப்பில் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த உறவுகள் அனைவரையும் அவர்களின் பாதுகாப்பில் ஒப்படைத்து எல்லோருக்கும் நலமாக வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அதிகாலை வேளையிலே இறைவனில் இணைந்திருக்கும் எல்லோருக்குமாக செவித்துக் கொண்டு உலக மக்களின் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன்.
1: நன்றி. உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
1: அவர் நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:24 ஐக்கியராஜ்யத்தில் 7:24 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு வணக்கம்.
4: வணக்கம்
1: குணநாயகி, நலமாக இருக்கீங்களா?
4: இருக்கிறேன், நீங்களும் நலமாக இருங்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் தாருங்கள்.
4: எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா வீடுகளும் இன்புற்று வாழ வாழ்த்திக்கொண்டு பெருமாளுக்கு துளசி இலை உகந்ததாக இருப்பதற்கான முக்கிய ஆன்மீக மற்றும் புராண காரணங்கள். துளசி தேவி மகாலட்சுமியின் ஒரு வெளிப்பாடாகவும் விஷ்ணுவின் செல்லமான விஷ்ணு பிரியாவாகவும் கருதப்படுகிறார். பக்தி மற்றும் சரணாகதி துளசி இலை தூய்மை அடக்கம் மற்றும் உண்மையான பக்தியை குறிக்கிறது. வைணவ ஆகமங்களின்படி துளசி இல்லாமல் பெருமாளுக்கு செய்யப்படும் வழிபாடு முழுமை அடையாது. பெருமாளுக்கு சாற்றப்படும் துளசி இலை கலந்த தீர்த்தம் கங்கை நீருக்கு சமமாக கருதப்படுகிறது. இது உடல் தூய்மையையும் நேர்மறை ஆற்றலையும் தரக்கூடியது. இது திருமாலுக்கு பிடித்தமான பத்திரமாக விளங்குவதோடு தெய்வீக அதிர்வுகளை ஈர்க்கும் சக்தியும் கொண்டது. நீங்காத இடம்பெறும் பாக்கியம் துளசிக்குண்டு. தெய்வீக தன்மை நிறைந்த துளசி திருமாலின் அம்சமாகும். துளசி இலையின் நுனியில் நான்முகனான பிரம்மாவும் மத்தி பகுதியில் திருமாலும் அடிப்பகுதியில் சிவனும் மற்ற பகுதிகளில் 12 ஆதித்யர்களும் 11 ருத்ரர்களும் 8 வசுக்களும் 2 அசுவினி தேவர்களும் எழுந்தருள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. துளசிக்கு பிருந்தை என்ற பெயரும் உண்டு. அதனோடு விஷ்ணுபிரியா ஹரிப்பிரியா என்ற பெயர்களும் துளசிக்கு உரியவையே ஆகும். வைணவ திருத்தலங்களில் பெருமாள் கோவில்களில் துளசி தீர்த்தமாக கொடுக்கப்படுகிறது. இது மிகவும் விசேஷமான ஒரு பச்சைக்கற்பூரமுடன் சேர்ந்த துளசி தீர்த்தம். அதனுடைய நறுமணம் உடலுக்கு பெரும் புத்துணர்ச்சியை தருகிறது. பெருமாளுக்கு உகந்த தெய்வீகத்தன்மை உள்ள துளசி காயகற்ப மூலிகை. துளசியிலே நீரானது கங்கை நீருக்கு சமமாக கருதப்படுகிறது. எனவே துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது சிவப்பாக சொல்லப்படுகிறது. துளசி இலைகளால் அர்ச்சிக்கும் பொழுது பெருமானின் திருநாமங்களை ஜபிக்க வேண்டும். துளசி திருமகளின் அம்சம். தெய்வீக தன்மை உட துளசி மாடங்களை நமது இல்லங்களில் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக முற்றங்களில் மாடம் வைத்து வழிபாடு செய்வது நமது பாரம்பரிய வழக்கமாக உள்ளது. மருத்துவ ரீதியாக பார்த்தோம் என்றால் சுற்றுப்புறத்தில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் துளசி குண்டு என்றும், துளசி வாசம் நிறைந்த காற்றிலே சுவாசிக்கும் பொழுது சுவாசப்பையில் உள்ள கிருமி தொற்றுகள் துளசியின் நறுமணத்தால் அழிக்கப்படுகின்றன. பெருமாள் கோவில்களில் துளசியுடன் வைக்க கற்பூரம் ஏலம் முதலினவற்றை வெள்ளி அல்லது செப்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தீர்த்தமாக கொடுப்பார்கள். இது கிருமி தொற்றுக்களை அழிக்கவல்ல மருத்துவ குணமிக்க தீர்த்தமாகும். மகாவிஷ்ணுவுக்கு துளசி அளிப்பது மிகவும் புனிதமானதாகவும் பக்தர்கள் அனைவருக்கும் பெருமாள் அருளை பெறும் தரும் புரட்டாதி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம். இம்மாதம் முழுவதும் பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் துளசி இலைகள் மாலைகள் வாங்கி சென்று வழிபாடுகள் செய்து பெருமாள் அருளை பெறுவோமாக. மகிமை மிகுந்த துளசி திருமாலுக்கு வந்தது. அனைவரும் திருமால் அருளால் நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற வணக்கம்.
5: நீ காலை வணக்கம் ராஜாண்டு பாலன்.
1: பாலன், நலமா இருக்கீங்களா?
5: ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அப்படி உறவு எல்லோரும் நலமா?
1: எல்லோரும் நலமா இருக்கலாம். நன்றி சாருங்கள்.
5: ரொம்ப நன்றி. என்ன மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கூடான கூட நன்றி எடுத்துக்கொண்டு அன்பான உறவு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் வீட்டில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அணுதினவும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் சொல்லி நாமத்தில் எவ்வளப்பங்களை எழுது கொண்டு அன்று பாலன். பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுநர் சுவிசேஷம் 23 அதிகாரம் இறை வார்த்தைகள் 42-53 முடிய கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2 கிழிந்தது. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். 100 சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாயிருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த காட்சியை பார்க்கும்படி கூட வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும், கலிலேயாவிலிருந்து இயேசுவுக்கு பின் சென்று வந்த பெண்களும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு இயேசுவின் சரீரத்தை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே புவைத்தான். ராஜா, நீர் செய்த நன்மைகள் ஏறெடுக்க முடியாதையா. நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பாலன் அவர்கள். பாலனோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு இணைந்து கொண்டிருந்த தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். இன்று 29 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
6: மேஷராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உண்டு. நட்சத்திர நாளாக இன்றைய தினம் இருக்கு. நட்சத்திர நாள் இருக்கங்காட்டி ஒரு சில காரியங்கள் சக்சஸ் ஆகும், ஒரு சில காரியங்கள் சக்சஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் தேர் தசா புக்தி அந்தர சூக்ஷமத்தை பொறுத்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு மேஷராசியில பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பை கொண்ட நாளாக இந்த நாள் நட்சத்திர நாளாக இருக்கங்காட்டி ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்லா இருந்தது. காலையில் ஒரு 2-3 hours உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெரியும். மேஷராசியில அஸ்வின் நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு 11 to 3 hours நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதை வச்சு இன்னைக்கு நாளை வந்து நீங்க இருக்கணும். இன்னைக்கு சூப்பரா இருக்கு சார். எதை வேணா பண்ணலாம், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றபடி புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய காரியம், ஒரு ஐடியா பண்றது, ஒரு தொழிலுக்குண்டான முயற்சிகள் பண்றதுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கிறதா இருக்கு மேஷராசி நண்பர்களுக்கு. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புது தொழில் மனசில் வச்சுட்டு இருக்கவங்க எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நல்லது. எடுத்த காரியம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குன்னா அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறதுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. இத்தனை நாள் இருந்த நான் பண்ண எங்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை உணரக்கூடிய ஒரு நாளாக கடவுள் வந்து இன்றைய தினத்தில் வச்சுருக்காரு. அதனால் இன்றைய தினத்தில் இனிமேல் நான் என்ன பண்ணணும், இந்த மாதத்துக்கு நான் என்ன பிளான் பண்ணும், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக மாறுது. மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் விரயங்கள் இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டீங்கன்னா லாபம் விரயம் ரெண்டுமே சரிசமமாக தானே இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது வீடு விற்கணும், இடம் விற்கணும், என்னோட தொழில் ஸ்தாபனத்தை வந்து நான் வந்து நல்ல ப்ராஃபிட்டாக விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. அதாவது போற்றுவோர் போற்றுவோர் தூற்றுவோர் தூட்டட்டும் எல்லாம் கண்ணனுக்கேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் சரி, கடவுள் நமக்கு இருக்கார், அவர் நிச்சயமாக எனக்கு கை கொடுப்பாருங்கிற ஒரு எண்ணம் வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை தரும். வேலைவாய்ப்பு வெளிநாடு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லா இருக்கு இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் உடல் ரீதியான பிரச்சனை இருக்காமல் மருத்துவரை சந்திக்கிறது, ஸ்கேன் எடுக்கிறது, அதே சமயத்தில் அவங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது ரிஷபராசி நண்பர்கள். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடாக அமையும். மிதுனராசி நேயர்களுக்கு, மிதுனராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் பொருள் வீடுமனை மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றம். உங்கள் வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வருது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, ஏதேனும் விசேஷங்கள்லாம் கூட இருந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டிவாக கொடுக்கறதுக்குண்டான நாளாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் சம்மந்தமாக, லாண்ட்ரி சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மேஜிக் ஷோ நடத்திட்டு இருக்கிறவங்க, மென்டலிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி யோக கலையை கற்றுருக்கோம், பாட்டு இசை பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தங்கம் வெள்ளி சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான ட்ரேடிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களே வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு நீ ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தில் வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய நாள்னு சொல்லாமல் தொழிலுக்குண்டான முதலீடு சேர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். எனக்கு மட்டும் தொழிலில் முதலீடு வந்துருச்சுன்னா நான் அடுத்த நிலைக்கு போவேன்னு சொல்கிறதுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான தினமாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. தாயாருக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு இடம் பார்த்து வச்சா அந்த இடத்த வாங்குறதுக்குண்டான முயற்சிகள் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. அதேமாதிரி ஆஃபீஸுக்கு உண்டான இடத்த மாற்றுறதுக்கு நல்லா இருக்கு. இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். இன்னோவேட்டிவான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தீரும். தொழில் சம்மந்தமான விஷயங்களில் நாட்டம் செலுத்தினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உண்டு. யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவேனா, இல்லை அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா, இல்லை என்னுடைய கணவருக்கு சப்போர்ட் பண்ணுவேனா, இல்லை எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இந்த தினத்தில் வரும். பட் இதை குழம்பாமல் தொழில் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கவனத்தை செலுத்தினீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாதகமான தினமாக இந்த தினம் உண்டு. நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஒரு விஷயத்தில் ஒரு நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி எல்லாம் சரிதான், ஆனாலும் மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனம் தேவை. எதார்த்தமே எனக்கு அவங்கள தெரியும், இவங்களை தெரியும், இவங்களை தெரியும், இவங்களை தெரியும் சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தெரியாமல் தெரியும்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் பேசுனதை வச்சு உங்களை பற்றி ஒரு இடம் போட்டுருவாங்க. நல்லதுன்னு இடம் போட்டுட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சரியில்லைன்னு இடம் போட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும், உண்மையே சொன்னாங்கனாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்து பார்த்துக்கொள்ள வேண்டும். சிம்மராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அலைச்சல்கள் தினத்தில் உண்டு. எதுனா டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, பணம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையெழுத்து இல்லாமல் எதுவுமே கொடுக்கப்படாது. அதே சமயத்தில் எதுவுமே அத்தாட்சி இல்லாமல் எந்த காரியமே பண்ணப்படாது. அப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் வீண் விரயங்கள் நிறையா இருந்துருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கிறத விட இன்றைய தினத்தில் சாதகம் ஏற்படக்கூடிய நாளாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும். வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னதாக இருந்தாலும் அஷ்டமசனியினுடைய தாக்கம் இருக்கங்காட்டி கொஞ்சம் ஆரோக்கியத்தை அது படுத்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக சரியில்லை. நட்சத்திர ரீதியாக சரியில்லை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஏதாவது முன்னெடுக்க போய் அது சில தடங்கல்கள் எதார்த்தமாக வந்துட்டு இருக்கும். சில காரியங்களை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா தப்பு கிடையாது, ஆனால் பின்னாடி அது பாதிப்பும் கொடுக்கும். ஸோ இந்த தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். பணம், பேர், அந்தஸ்து, புகழ், அதே சமயத்தில் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை சரி தவறுன்னு பார்க்கணும். இந்த திடீர் அமையிறது, டக்குன்னு கிராஸ் பண்ணிடலாம், டக்குன்னு இந்த வெயிட்டை தூக்கிடலாம், டக்குன்னு குதிக்கலாம், இந்த மாதிரி அவசர வேலைகளை அறவே தவிர்த்து கொள்வது ரொம்பவுமே நல்லது. பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க. யாராவது உங்களை கிண்டல் கேலி பண்ணாங்க, உங்களை பற்றி காசிப்ஸ் பேசினாங்கன்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி என் நேரம் இப்படி இருந்துட்டு இருக்கு, பேசினா பேசிட்டு போகணும், விட்டு கொடுத்துருங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னா துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தடவை முயற்சி பண்ணி ஒரு காரியம் நடக்கலைன்னா இன்றைக்கி முயற்சி பண்ணக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி வரும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கிடையே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னா பிறர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்குன்ற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். பணம், பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கவங்க, ப்ரொடியூசராக இருந்துருக்கிறவங்க, ஃபினான்ஷியராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஆர்ட் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூலில் டிராயிங் டீச்சராக இருந்துருக்கிறவங்க, அதே போன்று பார்த்தீங்கன்னா தஞ்சூர் ஆர்ட், தஞ்சூர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கேடு படித்தவங்களுக்கு, எஸ்ஏபி படித்தவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. குறிப்பாக இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான இருக்கும். பியூட்டிஷியன், அதே மாதிரி மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கொடியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கலை சார்ந்த இதில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புற துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ஒரு வெற்றி வழிபாடாக அமையுங்க. விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசிக்கு நிறைய விஷயங்கள் நன்மை இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, ஒரு சில பேர் நல்லா பேசுவா, ஒரு சில பேர் நம்ம பின்னாடி போய் பேசுறதுக்குனால தினமாக இன்றைய தினம், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான சம்பந்தமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கு. இளந்தாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க, ஐயுஏ ஐவிஎஃப் சம்பந்தமான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு. சில சமயத்தில் ஒரு புதுசாக ஒரு காரை ஆரம்பிக்கணும், விரயமாக தானே செய்யும், அதுக்கப்புறம் பின்னாடி அது லாபமாக சம்பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவர் மனைவிக்கு எதாவது ப்ரைஸ் பண்ணுறது, மனைவி கணவருக்கு எதாவது ப்ரைஸ் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கழுத்து சம்பந்தமான வலி, இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், சுகர் சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்க விருச்சிகராசி அன்பர்கள் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா நவகிரக வழிபாடு விசேஷமான வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்கள், தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இடமாற்றத்துக்கு உகந்ததாக இருந்துட்டு இருக்கு. நினைச்ச காரியம் நடக்கும், இன்ட்யூஷன் வேலை செய்யும், மனசில் கனவுகள் பலிதமாகும், ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் பிரசாதம் உங்களை வந்து சேரும், சொந்த பந்தவங்கள் பேசாதவங்க திருப்பி பேசுறதுக்குள்ள நாளாக இருக்கும், பேசுறவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா கவலைப்படாதீங்க, பின்னாடி வந்து திருப்பி பேசுவாங்க. அதே சமயத்தில் கனவுகள் பலிதமாகக்கூடிய நாள், நீங்கள் என்ன ட்ரீம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு சில முக்கியமான நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பேரும் மேலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கு. சொந்த பந்தங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தொழிலில் மார்க்கெட்டிங், ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக லீடு பண்ணணும். சில நேரங்கள் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணிட்டு நீ தான் தப்பு பண்ண, அது நீங்கள் தப்பு பண்ணல, அதாவது அவங்க தப்பு பண்ணல, நீங்கள் தான் அதை சரியாக கவனிச்சுக்கலங்கிறது தான் உண்மை. தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினம் வந்து சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்குது. முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க, பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டெய்லி ஃபினான்ஸு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம், சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு ரூபாய்க்கு லட்சம் ரூபா கொடுக்குறங்கிற சப்ஜெக்டே எப்பவுமே நம்பாதீங்க, அது உங்களுக்கு சாதகமாகவும் வராது. பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றுக்கு நூறு முறை யாருக்காக கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் கணவன் மனைவி கூட ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைச்சது நடக்கும், நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சூப்பர் டூப்பர் டே. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அலைச்சல்கள் நிறையா இருக்கும், தொழில் சம்பந்தமான கவனம் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வானுகிரகம் கூடி வரும், அப்பா செய்த தொழிலே எடுத்து பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக கும்பராசி நண்பர்களுக்கு தெரிய வருது. இன்றைய தினத்துல பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பணத்தை தேடின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பணத்துக்காக ஒரு இடத்துக்கு போறது, ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போறது நல்ல பலன்களை. ரோட் கான்ட்ராக்டரா இருந்துருக்கவங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டரா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்துல துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நகைக்கடை வெள்ளிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலித்து தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கணவன் மனைவிக்கிட்டே ரெண்டு மூணு நாளா பேசல அப்படின்னு சொன்னா அதை உட்காந்து பேசி தீர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து உண்டு. வீட்டில் கல்யாண சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. பணம், பொருளாதாரம், ஆடிட்டிங், பணம் கட்ட வேண்டிய விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் நீங்கள் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த தொழிலில் மேலும் என்ன மாற்றம் வருது, இன்னும் வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை மனசில் கொண்டு வருவீங்க. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடு, அதாவது மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடாக அமையும். மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு வெற்றிகள் கூடி வரும், வெற்றி மீது வெற்றி அடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பண வரவுகள், பண விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் கொடுத்த பணத்திலையோ அல்லது ஃபேமிலியிலையோ சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். எதில், உணவில் வரலாம், காசு சம்பந்தமான விஷயங்களில் வரலாம், என்ன மதிக்கலன்னு வரலாம், நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறேங்கிறது வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகலாம், அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. சி, நம்மளோட மதிப்பு, நம்மளுடைய மரியாதை அப்படிங்கிறது இன்னொருத்தர்னால கட்டுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கிடையாது. நாம் அதை இழக்காமல் இருந்தால் சரி. உங்களை நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா எப்பேற்பட்ட தடங்களும் உங்களை விட்டு போயிடும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாகனத்தில் வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதே சமயத்தில் படிப்பு, ஒரு விஷயத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்து பண்ணும்போது அது 1000 தடங்கள் வந்தாலும் அதை நீங்கள் வந்து தவிடுபடியாக்கி உங்களுடைய வேலைகளை பார்ப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் சிவபெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்க. வெற்றிவேல் முருகனுக்காரன்.
1: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பலா பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த யோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அதனைத் தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது.

0: இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடிக்கொண்டிருக்கோம். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் உமது இதில் நிறைந்த நல்வாழ்த்துக்களை டிஆர்டி தமிழலி குடும்பம் தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். பத்மராணியை சொல்லுங்கள். பத்மராணி கேட்போம்.
1: இன்றைக்கு அப்பாவும் மகனும் கொண்டாடுகிறோம். சிங்கை மூர்த்தியும் மகன் மணிகண்டனும் பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். சேர்ந்து பாக்கியநாதன் அவன் பேத்தி ரியா ரேணுகா தம்பதிகளின் செல்வ புதல்வி ரியா தனது பிறந்த நாளை கொண்டாடுறார். ஜெர்மனில உள்ள பாக்கியநாதன் திருமதி பாக்கியநாதன் ராசாத்தியின் பேரப்பிள்ளை ரியா
0: ரியா
1: மூவரும் தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு எல்லாண்டு காலம் வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, தகவல்களை அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள். அன்புறவிலே இன்று எங்களுடைய அன்பு நேயர் தங்கள் பல வகையிலும் சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற சிங்கை மூர்த்தி அவர்களும் அவர்களுடைய அன்பு மகன் மணிகண்டன் அவர்களும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இருவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அத்தோடு ஜெர்மனியில் வசிக்கும் எமது அன்புக்குரிய நேயர் திருமதி பாக்கியநாதன் அவர்களுடைய அன்பு பேச்சி ரியா அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ரியா அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று

0: இந்த நினைவுநாதகத்தை வந்த மகள் அருந்ததி.
1: அருந்ததி
0: எல்லாரும் அருந்ததிக்கு நாள் வரைக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் நால்வரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. எங்களுடைய அன்பு நேயர் இயர்மனியில் வசிக்கும் அருந்ததி அவர்களும் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். அவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக்க ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழர் குடும்பமும் வாழ்க்கையும் மகிழ்கின்றது. வாட்ஸ்அப் ஊடாக என்னம்மா?
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவர் பதினா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும். அன்பு வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். திருமதி சாந்தினி வருவே ஜெர்மனியிலிருந்து காய்கின்றேன்.
1: சாந்தினி நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் நன்றி. நாங்கள் நல்ல நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கணும் என்று எல்லாம் வெள்ளங்கள் அபிராமியம்மா வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு சிங்கமூர்த்தி அவர்களையும் மகன் மணிகண்டன் அவர்களையும் ரியா அவர்களையும் அருந்ததி அவர்களையும் நால்வரும் இன்று போல் என்றும் சொல்ல சௌபாக்கியத்தோடு நீண்டாயிலோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. எழுதி கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து மதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மதனி.
3: வணக்கம் அண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் இன்றும் நலமாக இருக்கலாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சிங்கமூர்த்தி அவரது மகன் மணிகண்டன் மற்றும் ரியா அருந்ததி இந்த நால்வரும் இன்று போல் என்றென்றும் சகல செல்வங்களும் பெற்று ஆரோக்கியமாக மன மகிழ்வோடு நூறாண்டு காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி உடையிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராசா திவ்யா.
1: வணக்கம் ராசாத்தி. நலமா இருக்கிறீங்களா?
4: ஆரோக்கியத்தோடையும் இருக்க நான் கும்பிடும் அம்மாளாச்சியை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சிங்கமூர்த்தியின் மகன் மணிகண்டன் அருந்ததி
1: ரியா
4: நால்வருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பன்னாண்டு காலம் வாழணும் என்று வாழ்க வாழ்க அவர்களை வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் ராசாத்தி தியாகராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
1: வணக்கம். குணநாயகி நலமா இருக்கீங்களா?
5: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
5: நன்றி நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சிங்கமூர்த்தி மகன் மணிகண்டன் அது அத்துடன் திருமதி அருந்ததி கஜேந்திரன் அவர்கள் அதோட பாக்கியநாதன் அவர்களின் பேரப்பிள்ள ரியா எல்லோருக்கும் எங்க குணம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வாழ்த்தப்பட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கு நமது இதே ஒரு மனநன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது. மணித்தியால செய்தி, மணிக்கவும் முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். திலீபனின் சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மாணவர் ஒன்றியம் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நெவுத்தூவி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபனின் உருவ சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 8 மாவட்டங்களிலும் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நாட்டில் ரோகண விஜயவீரா உள்ளிட்டவர்களுக்கு சிலைகள் அமைத்து அரச அனுசரணையுடனும் அரச தலைவரின் பங்களிப்பு மற்றும் பங்கேற்புடனும் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றால் அகிம்ச வழியில் தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனுக்கும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற தொனிப்பொருளில் நாடு தழுவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சோசியலிச இளைஞர் சங்கத்தால் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி நாட்டுக்கு தேவையான இளம் தலைமுறைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாரிய செயற்திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் யோயல் ஜெபி பவல் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 1 வரையான உத்தியோர்வ விஜயத்துக்காக இன்று கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் உத்தியோர்வ அழைப்பின் பேரில் நிறுவன வளர்ச்சி மற்றும் சிறப்புக்கான புதுமையான தலைமைத்துவம் தொடர்பான சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க மக்கள் விடுதலை முன்னணியின் சிறப்பு குழுவினர் பயிற்சியை நிறைவு செய்து இலங்கை திரும்பியிருக்கிறார்கள். அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகளுக்கான 2026 செப்டம்பர் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவு எதிர்வரும் அக்டோபர் 1 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்தியா சுமார் 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இடமாற்ற கோரிக்கைகள் பதிலீட்டு உத்தியோகத்தர்கள் இல்லையென்ற காரணத்தினால் தொடர்ந்து நிராகரிக்கப்படக்கூடாதென்று வன்னி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் பன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இலங்கையின் தேசிய உரையினை வெளிவுகார அமைச்சர் விஜித கரத் உரையாற்றியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் மாணவர் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் விமலேஸ்வரன் இதனை தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் பேருந்து முன்னுரிமை பாதை விதிமுறை இன்று முதல் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொது போக்குவரத்து சேவை மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய போக்குவரத்து செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கான குறைபாட்டு புள்ளி முறைமை எதிர்வரும் 2026 அக்டோபர் 1 முதல் பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதி அமைச்சர் அருண கேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் ஆந்திர மாநில இணை பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கிறிஸ் மற்றும் ஏபஸ் ஒப்பந்தங்கள் தொடர்பான இருவேறு வழக்குகள் நிமித்தம் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உட்பட மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் பிரதிவாதிகள் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட பூர்வாங்க ஆட்சேபனை மீதான உத்தரவு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புணர்வு திரைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சாணி அபயசிகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவரட்ன மற்றும் அருட்தந்தை சிறில் காமினி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இதய நோய் சிகிச்சை பெறுவதாக கூறி சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாவதை திட்டமிட்டு தவித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் வணிக வளாகங்கள் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து பாரிய சர்ச்சை நிலை தோன்றியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஞானசார தேரரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்துமாறு அவரது சட்டத்தரணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தலவாக்கொலை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஒருவர் வகுப்பறைக்குள் மாணவி ஒருவருக்கு தகாத காணொளிகளை காட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 194 அதிகாரிகளுக்கான பணி நியமன கடிதங்கள் நேற்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வைத்து அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கண்டி பொதுச்சந்தை வளாகத்தின் பின்புறம் உள்ள நடைபாதையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டு 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருகம்பை சின்ன உள்ளே பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் நேற்று படுகாயமடைந்திருக்கிறார். தெமடகொட ஸ்ரீதம்ம மாவட்டத்தில் 4 டிகட்டா ரக துப்பாக்கிகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணபதிபுரம் மல்வத்தை 4வது பகுதியில் 54 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சம்பாந்துறை போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நகைகள் அடங்கிய பொதியுடன் கட்நாயக்கா பண்டார்நாயக்கா சர்வதேச விமானத்தில் பெண்ணொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் சென்னையில் மாணவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விவகாரம் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று கூட்டியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விளம்பர பலகைகள், தொலைக்காட்சி, இணையதளம் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் இறைச்சி தொடர்பான விளம்பரங்களுக்கு அக்டோபர் 2 முதல் தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விலங்குகள் நல அமைப்பான ஃபீட்டா இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை தனியார் பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தி மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் நாளை ஒருநாள் கவனயீர்ப்பு வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது. 3 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. உஜினியில் 600 ஆண்டு பழமையான மசூதி இடிப்பு தொடர்பான வன்முறைக்கு செய்யறிவு காரணமானதாக மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஜப்பானிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அஸ்தியை கொண்டுவர உத்தரவிடக் கோரி அவரின் மகள் அனிதா பிஃபா தாக்கல் செய்த மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் 4 வார அவகாசத்தை அளித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 220 மருந்துகள் தரமற்றவையாகவும் ஒரு மருந்து போலியாகவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 41 நாடுகளிலிருந்து இந்தியா தற்போது கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் கர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அளவில் பள்ளிகளில் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத 24.4 கோடி குழந்தைகளில் 5 கோடி பேர் இந்தியாவில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெஃப் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,120 ரூபாய்க்கும் கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,640 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாரடைப்பை தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 21 உலக இருதய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கும் விசர்நாய்க்கடி நோய் தொடர்பில் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக விசர்நாய்க்கடி தினம் செப்டம்பர் 28 ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2026 உலக விசர்நாய்க்கடி தினத்தின் கருப்பொருளாக ஒன்றிணைந்து வலுவாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் எதிரிப்படைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதை தடுத்து நிறுத்தியதாக ஈரான் படையினரை அந்த நாட்டின் தலைமை மதகுரு மொத்தபா கொமேனி பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். தாய்வான் ஆயுத விற்பனையை நியாயப்படுத்தும் வகையில் உங்களுக்கும் அமெரிக்க ஆயுதங்களை வாங்க விருப்பம் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டதாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டியூ தெரிவித்திருக்கிறார். தென்கொரியா அதன் முதல் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அது குறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. ரஷ்ய பகுதியில் 8,000 மேற்பட்ட வடகொரிய படைகள் இருப்பதாகவும் மேலும் 10,000 வீரர்களை அங்கு நிலநிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி நேற்று தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் வடகொரிய போர்க்கைதிகள் இருவரை தன்னிடம் ஒப்படைக்கும் ரகசிய ஒப்பந்தத்தை உக்ரைன் வெளியிட்டதால் தென்கொரியா அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகப்படும் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 20 வயது மதிக்கத்தக்க அவர்கள் அனைவரும் லண்டனை சேர்ந்தவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னணி ஏ நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்திக்கிறார். மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்புகிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவனம் மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கிடையில் மலேசியா அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறது. வீட்டில் துணி காய போட கயிறு இல்லை, கண்ணில் படும் கயிற்றை வெட்டிவிடலாம் என்று ஒரு முதியவர் செய்த வேலை அது ஒருவரின் உயிரை காக்கும் கயிறு என்பது பின்னர் தெரிய வந்திருக்கிறது. MTV காணொளி இசை நிகழ்ச்சியில் அதிக விருதுகளை பெற்ற கலைஞர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட். கொங்கோவில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,000 தற்போது கடந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து 223 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 2-1 என்ற கணக்கில் வென்றுள்ளது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் கிரிக்கெட்டின் 3வது மற்றும் 4வது காலிறுதி போட்டிகளும் மழையால் கைவிடப்பட்டன. இதனை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசை அடிப்படையில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க 88.55 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் 6 சதங்கள் விளாசப்பட்டு தனித்துவமான வரலாறு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 2-1 என்ற கோல் கணக்கில் நோர்வேயை வீழ்த்தியிருக்கிறது. பிரித்தானியாவின் லண்டனைச் சேர்ந்த 11 வயதுடைய போதனா சிவானந்தன் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் மகளிர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை கைப்பற்றி உலக சாதனையை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.51 ரூபாய் இந்திய பெறுமதியில் 109.14 ரூபாய் ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.92 ரூபாய் இந்திய பெறுமதியில் 96.10 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.10 ரூபாய் இந்திய பெறுமதியில் 115.26 ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.04 ரூபாய் இந்திய பெறுமதியில் 127.19 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 233.22 ரூபாய் இந்திய பெறுமதியில் 67.71 ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியோடிருப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:15. பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தோட்டம். காலை பூந்தோட்ட நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை எல்லாம் ஆதங்கப்படாதீர்கள், முயற்சி திருவினையாக்கும். அந்த முயற்சியோடு இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி லாலா, நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள்
1: எல்லோரும் நலமாக நல்ல உற்சாகமா இருக்கின்றோம் லாலா. அதே போல் நீங்களும் இருக்கணும்.
2: என்ன
1: நேரத்தை கலந்துட்டீங்களா?
2: நன்றி.
1: அப்ப நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கிறீங்களா? அப்படி என்று இருக்க வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள்?
2: நான் இன்றைக்கு காலையில சந்தோஷமான பாட்டு கேட்போம். என்னட்டு கடல் படத்துல மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைந்த மௌனம் நீ பாடு, அது எனக்கு ஒத்தையடி நீ பாடு நேரம் பௌர்ணமி இரவு பனி விழும் காடு ஒற்றை அடிப்பாத உன் கூட பொடி நட அப்படி ஒரு காலம் என்னண்டா. நாங்க இவர் முடத்தை விட நாங்க யாழ்ப்பாணத்துல, அப்ப இவர் எப்ப வருவாருன்னு காத்திருப்பேன் அந்த அந்த தருணங்களுக்காக. அப்ப அந்த நாட்களை நினைவு கூடுற மாதிரி நல்ல பாடல்.
1: மூங்கில் தோட்டம்
2: மூலிகை வாசம்.
1: மூலிகை வாசம், மூலிகை நல்ல சமம் தானே. பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு
2: நீங்களும் நல்லா இருக்கணும் ராஜா.
1: கட்டாயம் உங்களோட அன்பு எல்லாரையும் அப்படி உசத்தி விடும். என்ன
2: என்னுடைய அன்பு என்னால நாலு பேர் வாழகினமெண்டா எனக்கு மகிழ்ச்சி, என்னால ஒரு ஆள் ஆறாவது ஒரு ஆள் கூட விழுந்தா எனக்கு
1: கவலை. எம்பெருமானுடைய அருளோடு நல்ல உங்களுடைய பழகிறவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கு
2: சாமியா கும்பிடுற ஊரார் உறவினர் உட்டார் சுற்றத்தார் ஊரார் உறவினர் எல்லாரும்.
1: அப்ப நல்லூர் அணையா கும்பிடுவீங்க? பெரியாரையுமா?
2: நல்லூர் அணையும் கும்பிடுவேன்,
1: நாராயணா நாராயணா நாராயணா நாராயணா கோவிட்டு பிள்ளையா. ஓகே, நன்றி அம்மா இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் இனிமையான பொழுதாக மலரட்டும்.

0: ஒலித்த பாடலை திருமதி லாலா ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 9:23 அக்கராட்சத்தில் 8:23 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: அன்பு சகோதரி. எங்க ஆள காண இல்ல, ரெண்டு நாள் ஆண்டு யோசிச்சு வந்துட்டீங்க.
1: நலமா
0: இருக்கிறீங்களா?
1: நல்ல
0: சவிப்பீங்கமா, உற்சாகமா இருக்கிறோம். உங்க நாட்டுல எப்படி, வெயிலா மழையா?
1: வெயில்
0: இருக்கிறேன். மழை மழை எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்ல குளிர்மையா இருக்கு.
0: குளிர்மையா இருக்குது. உங்க வீட்டு கிட்ட மழை இருக்கா? இல்லையா?
1: என்ன
0: தமிழ் கருத்து சொல்லு? புட்டு வச்ச தங்க குடம்.
1: ஓ, தங்கம்ல ஒரு
0: குடம் இருக்கா? உங்க வீட்டு குடம் இருக்குதா?
1: ஓ, குடம் இருக்குது.
0: சர்வ குடம்.
1: ஓ,
0: அந்த எங்க தாய வீட்டுல இருந்த குடம் அங்க?
1: அது அங்க போய் நீங்க கேளுங்க.
0: இன்னமா நீங்க தான வச்சிட்டு கடைசியா வந்தீங்க.
1: ஓ, அதுக்கு நான் என்ன செய்யறோம்?
0: தூக்கிட்டு போயிட்டாங்களா? பாதுகாத்து வச்ச பொருட்களை எல்லாம் நீங்க இப்படி விட்டுட்டு வந்து சும்மா அசௌகரியமாக இங்க என்ன போய் பார்க்க சொல்றீங்க?
1: என்னன்னு
0: பாக்குறது? வயதானவர்கள் இந்த பெரிய குடம், அந்த தங்க குடம். நான் பொறுத்து ரெடி பண்ணிக்க தான் இருக்கிறேன். அப்ப நான் போக முடியும், எனக்கு விருப்பம் இல்ல.
1: அப்ப விருப்பம் இல்ல, இப்ப போக
0: இப்ப விருப்பம். ஓ, இப்ப விருப்பமா இருக்கிறபடிய போக போகும். சித்ரா, என்ன பாடல்? பொட்டு வைத்த தங்க குடம், பொன்மன செம்மல், திரு செல்வன். நல்ல பாடல், கங்கைமரனுடைய கவிதை. கங்கைமரனுடைய கவிதை வரியில் வந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது. கேட்டு மாளுங்கள். நன்றி. சர்வகுடத்தை தேடி கண்டுபிடிங்க உடனடியாக.
1: நன்றி. என்ன
0: நன்றி? அவர் அன்பு சகோதரி சித்ரா அவர்கள் இணைந்து கொண்டு விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: உள்ளிட்ட பாடலை திருமதி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:30, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:30. அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை புங்கல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கீங்களா?
1: நலமாவே இருக்கிறோம். நீங்க?
0: நல்லபடியா கிடைக்கிறோம். நாங்கள் உடனே அடிச்சோம்னாங்க பதனி, என் லைன் கிடைச்சிட்டு என்ன
1: சரியில்லையம்மா.
0: கணக்க காதல் கடிதங்கள் போய் எல்லாம் கலவெடுத்துட்டு போயிட்டாங்க.
1: பாட்டு மல்லிகையோ மில்லியோ உண்டு, மல்லிகை கூட்டம் உண்டு, ரோஜா கூட்டம் அது பூமாலை ஆகுது. எனக்கு தெரியல என்ன பாட்டுல அந்த பாட்டு. சுசிலாவும் ஜிக்கி ஜிக்கி அந்த படம் பார்த்து நான் என்ன நல்ல படம் அது. அந்த என்ன சரோஜா தேவியும் அந்த ஜெயஸ்ரீயா ஒரு ஆள் பழைய நடிகை இப்படி பார்த்த ஞாபகம் அண்ணா, எனக்கு ஞாபகம் பெருகுது இல்ல படகு கொஞ்சம்
0: வயசு போயிட்டு
1: நீங்க
0: சொல்லத்தான் சிரிப்பா
1: கிடக்கு.
0: பாடல்தான் அவர் திருமதி வதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் அவருக்கான பாடலை தருவதற்கு முதல்.
2: என்ன
0: அடையாளம்
2: மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.

0: ஒலித்த பாடலை வதனியின் மோகன் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். பத்து மாத பந்தம் திரையிலிருந்து பி சுசிலா அம்மாவோடு ஜிக்கி அவர்கள் இணைந்து பாடியிருந்தார். பாடலை ஏற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள். இந்த வேளையில் சாந்தினி வேலழகன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தினி.
1: இனிய காலை வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நன்றி. நான் அம்மாவின் எல்லால நாங்கள் நல்லா இருக்கிறோம். அதே போல நீங்களும் அனைவரும் குடும்பத்தோட நல்லா இருக்கணும் அந்த தாயை வேண்டிக் கொண்டு நான் கேட்க போற பாடல் வந்து தெய்வம் படத்திலிருந்து, தெய்வம் இல்ல சரஸ்வதி சபதம் என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் தெய்வம் அங்கே இருப்பது உண்டு என்ற பாடலை கேட்கிறது.
2: வடிவேலு முருகன் கையில் இருக்கிறார். அப்ப அவரு குறை இருக்காது என்ன?
1: ஒரு குறையும் இல்ல.
0: பாத்தீங்களா சரஸ்வதம்?
1: இருந்தாலும் என்னத்தை செய்கிறார்? காட்டிக்கொள்ளாம நடந்து கொண்டு போக வேண்டியது.
0: உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் கட்டினோம் உங்களை சொல்லி வர, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கப்பா செய்து ஒரு மாதிரி சமாளிச்சு போகணுமென்று சொல்லுவார். மனைவிட்டு தானே சொல்லுவார். அப்ப உங்களை வடிவேலர் வந்து சொல்லுவார், எங்கிட்ட வீர களவெடுத்துட்டு போயிட்டாங்க, எங்கிட்ட வீட்டு சர்வ குருத களவெடுத்துட்டு போயிட்டாங்க, செப்பு செப்பு செம்மு செம்மு செம்மு மாதிரி மினிக்கினா வடி ஆசையா இருக்கு
1: பாக்கேன்னு
0: தங்கம் மாதிரி மினிங்கி பெரிய குடம்
1: மாதிரி.
0: அது எங்கட விட்ட முந்தி கிணறு இல்லை, அப்புறம் கிணறு இல்லாத நேரத்தில் கொஞ்சம் தூரம் போய் தான் தண்ணி எடுத்துருவா அம்மா.
1: ஓ,
0: பிறகு கிணறு கிண்டுனா அது நல்ல தண்ணி வந்துட்டு பக்கண்டு எங்களுக்கு அம்மா. அங்கேயே அங்கேயே இருந்த ஒரு கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து ஊற்றினவா அந்த
1: குணத்துக்குள்ள.
0: அப்போ எல்லாரும் அதிசயப்பா ஆச்சரியப்பட்டார்கள், இப்படி இந்த இடத்துல இப்படி நல்ல தண்ணி வந்திருக்கு. நன்றி, உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மகளுங்கள். நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்கள் கேட்ட பாடலை தருவதற்கு முதல்
3: அப்பா இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி விட்டு மாறம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
4: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
5: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
0: அந்த உறவுகளை எங்களுடைய அதாவது பிரச்சனை நிச்சயமாக நாங்கள் நல்ல ஃப்ரிட்ஜோ அல்லது நல்ல ஒரு சூடாக்கியோ அல்லது வாஷிங் மிஷினோ பழுது விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? உடனடியாக அதை பற்றி கவலைப்படாமல் திருத்துற காசுக்கு புது சொண்டு வாங்கிடுவாண்டு யாரும் வந்து சொல்லுவார்கள். உதாரணமாக அது திருத்துறதுக்கான காசுக்கு என்னோட புதுசாக வாங்கிடலாம் உண்டு. ஆனால் நிச்சயமாக அங்கே பீஸ் போயிருக்கும். ஒரு சின்ன விஷயம், பீஸை நாங்கள் கலட்டி மாற்றினால் அந்த மிஷின் வேலை செய்யும். ஆகவே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஜோயை அழைப்போம். ஜோய் வந்து இப்பொழுது ஒரு மாதம் வக்கன்ஸுக்கு போயிட்டார். நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துகின்றீர்கள், அழைப்பை ஏற்படுத்துகின்றவர்கள் தயவு செய்து ஒரு மாதம் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர் விடுமுறை முடிந்து வந்தவுடன் உங்களுடைய அழைப்புகளுக்கு காத்து பதிலளிப்பார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு உறவுகளே. இப்பொழுது சாந்தினி வடிவேல் அவர்கள் கேட்ட பாடல் சரஸ்வதி சௌதம் திரைப்படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசன், சுசிலாவின் டி எம் சவுந்தரராஜனுடைய குரல்.
6: தெய்வம் இருப்பது எங்கே

0: அப்படியே தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடுது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சௌசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: கல்யாண
0: தேனிலா என்ற பாடல கேக்குறீங்க. என்ன காரணம் இந்த பாடல்?
1: பிடித்த பாடல். அப்ப பாடல் வரிகள்
0: கல்யாண தேனிலா இவர் புலவெற்ற பாடல் அப்போ அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? யேசுதாஸ் என்ற குரல்
1: இல்லை
0: கல்யாண தேனிலா கேட்க போறீங்க. ஓகே, உங்களுக்காக அள்ளி வழங்குகின்றேன். கேட்டு மாளுங்கள். நன்றி. சசி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல்கள் வானிலையில் மலர்கின்றது. யேசுதாஸோடு.

0: ஒலித்த பாடலை சசி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். காலை நிகழ்ச்சியில் அடுத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவு, எங்களுடைய அன்புறவை சதீஷ், நலமா இருக்கீங்களா சதீஷ்? என்ன பாடல் சதீஷ்?
1: இந்த சேரன் பாட்டின் படத்தில் இருந்து காவல் கடிதம்
0: யாருக்கு எழுதினீங்க?
1: நினைவு
0: வந்த அந்த பாட்டு உங்களுக்கு நல்லா நித்திரை அடிச்சிருக்கீங்க. நல்லா நித்திரை வருது இப்ப. என்ன நன்றி உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மலங்கள். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல், அதாவது பிரபல இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களுடைய கவிதை வரியும் அந்த மாதிரி குரல்ல வருகின்றது பாடல்.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய காலை பூந்தல் காலை பூந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஃபுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக சாட்சியம் வழங்க முன்னிலையாகியிருக்கிறார். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த சாட்சிய பதிவு இடம்பெறுகிறது. சர்ச்சைக்குரிய கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி 21 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்து முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவை விடுவிக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. உணவு பற்றாக்குறை மற்றும் வீண் விரியமாதலை குறிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ற தொனிப்பொருளில் சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று இலங்கையிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி திருவோணமலையில் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் நேற்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. திலீபனின் சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மாணவர் ஒன்றியம் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நெவுத்தூவி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபனின் உருவ சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 8 மாவட்டங்களிலும் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நாட்டில் ரோகண விஜயவீரா உள்ளிட்டவர்களுக்கு சிலைகள் அமைத்து அரச அனுசரணையுடனும் அரச தலைவரின் பங்களிப்பு மற்றும் பங்கேற்புடனும் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றால் அகிம்சை வழியில் தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனுக்கும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற தொனிப்பொருளில் நாடு தழுவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சோசியலிச இளைஞர் சங்கத்தால் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி நாட்டுக்கு தேவையான இளம் தலைமுறைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாரிய செயற்திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று மாலை 4 மணியளவில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஜெபி பவெல் செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரையான உத்தியோர்வ விஜயத்துக்காக இன்று கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் உத்தியோர்வ அழைப்பின் பேரில் நிறுவன வளர்ச்சி மற்றும் சிறப்புக்கான புதுமையான தலைமைத்துவம் தொடர்பான சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க மக்கள் விடுதலை முன்னணியின் சிறப்பு குழுவினர் பயிற்சியை நிறைவு செய்து இலங்கை திரும்பியிருக்கிறார்கள். அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகளுக்கான 2026 செப்டம்பர் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவு எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்தியா சுமார் 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இடமாற்ற கோரிக்கைகள்
பதிலீட்டு உத்தியோகத்தர்கள் இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து நிராகரிக்கப்படக்கூடாது என்று வன்னி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் தன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இலங்கையின் தேசிய உரையினை வெளிவுகார அமைச்சர் விஜிதகரத் உரையாற்றியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் மாணவர் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் விமலேஸ்வரன் இதனை தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் பேருந்து முன்னுரிமை பாதை விதிமுறை இன்று முதல் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொது போக்குவரத்து சேவை மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய போக்குவரத்து செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கான குறைபாட்டு புள்ளி முறைமை எதிர்வரும் 2026 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதியமைச்சர் அருண கேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் ஆந்திர மாநில இணைப்பு பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கிறிஸ் மற்றும் ஏபஸ் ஒப்பந்தங்கள் தொடர்பான இருவேறு வழக்குகள் நிமித்தம் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உட்பட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் பிரதிவாதிகள் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட பூர்வாங்க ஆட்சேபனை மீதான உத்தரவு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சாணி அபயசுகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரட்ன மற்றும் அருட்தந்தை சிறில் காமினி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இதய நோய் சிகிச்சை பெறுவதாக கூறி சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சாந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாவதை திட்டமிட்டு தவித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் வணிக வளாகங்கள் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து பாரிய சர்ச்சை நிலை தோன்றியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஞானசார தேரரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்துமாறு அவரது சட்டத்தரணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தலவாக்கொலை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஒருவர் வகுப்பறைக்குள் மாணவியொருவருக்கு தகாத காணொளிகளை காட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 194 அதிகாரிகளுக்கான பணி நியமன கடிதங்கள் நேற்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சில் வைத்து அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கண்டி பொதுச்சந்தை வளாகத்தின் பின்புறம் உள்ள நடைபாதையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டு 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருகம்பை சின்ன உள்ளே பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் நேற்று படுகாயமடைந்திருக்கிறார். தெமடகொட ஸ்ரீதம்ம மாவட்டத்தில் 4 டிகட்டா ரக துப்பாக்கிகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள்.
அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கணபதிபுரம் மல்வத்தை 4வது பகுதியில் 54 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சம்பாந்துறை போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நகைகள் அடங்கிய பொதியுடன் கட்நாயக்கா பண்டார்நாயக்கா சர்வதேச விமானியத்தில் பெண்ணொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் சென்னையில் மாணவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விவகாரம் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று கூட்டியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விளம்பர பலகைகள், தொலைக்காட்சி, இணையதளம் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் இறைச்சி தொடர்பான விளம்பரங்களுக்கு அக்டோபர் 2 முதல் தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விலங்குகள் நல அமைப்பான ஃபீட்டா இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும், மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை தனியார் பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தி மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் நாளை ஒருநாள் கவனயீர்ப்பு வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது. 3 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. உஜினியில் 600 ஆண்டு பழமையான மசூதி இடிப்பு தொடர்பான வன்முறைக்கு செய்யறிவு காரணமானதாக மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஜப்பானிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அஸ்தியை கொண்டுவர உத்தரவிடக் கோரி அவரின் மகள் அனிதா பிஃபா தாக்கல் செய்த மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் 4 வார அவகாசத்தை அளித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 220 மருந்துகள் தரமற்றவையாகவும் ஒரு மருந்து போலியாகவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 41 நாடுகளிலிருந்து இந்தியா தற்போது கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் கர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அளவில் பள்ளிகளில் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத 24.4 கோடி குழந்தைகளில் 5 கோடி பேர் இந்தியாவில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெஃப் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,120 ரூபாய்க்கும் கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,640 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாரடைப்பை தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 21ஆம் தேதி உலக இருதய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கும் விசர்நாய்க்கடி நோய் தொடர்பில் உலகளாவிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக விசர்நாய்க்கடி தினம் செப்டம்பர் 28ஆம் தேதி ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான உலக விசர்நாய்க்கடி தினத்தின் கருப்பொருளாக ஒன்றிணைந்து வலுவாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் எதிரிப்படைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதை தடுத்து நிறுத்தியதாக ஈரான் படையினரை அந்த நாட்டின் தலைமை மதகுரு மொத்தபா கொமேனி பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். தாய்வான் ஆயுத விற்பனையை நியாயப்படுத்தும் வகையில் உங்களுக்கும் அமெரிக்க ஆயுதங்களை வாங்க விருப்பமா என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டதாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டியூ தெரிவித்திருக்கிறார். தென்கொரியா அதன் முதல் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அது குறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. ரஷ்ய பகுதியில் 8,000க்கும் மேற்பட்ட வடகொரிய படைகள் இருப்பதாகவும் மேலும் 10,000 வீரர்களை அங்கு நிலநிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி நேற்று தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் வடகொரிய போர்க்கைதிகள் இருவரை தன்னிடம் ஒப்படைக்கும் ரகசிய ஒப்பந்தத்தை உக்ரைன் வெளியிட்டதால் தென்கொரியா அதிருப்தியை வெளியிட்டுள்ளது.
பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகப்படும் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 20 வயது மதிக்கத்தக்க அவர்கள் அனைவரும் லண்டனை சேர்ந்தவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னணி AI நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்திக்கிறார். மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்புகிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவனம், மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கிடையில் மலேசியா அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறது. வீட்டில் துணி காய போட கயிறு இல்லை, கண்ணில் படும் கயிற்றை வெட்டிவிடலாம் என்று ஒரு முதியவர் செய்த வேலை அது ஒருவரின் உயிரை காக்கும் கயிறு என்பது பின்னர் தெரிய வந்திருக்கிறது. MTV காணொளி இசை நிகழ்ச்சியில் அதிக விருதுகளை பெற்ற கலைஞர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விப்ட். கொங்கோவில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8000 தற்போது கடந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து 223 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 2-1 என்ற கணக்கில் வென்றுள்ளது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் கிரிக்கெட்டின் 3வது மற்றும் 4வது காலிறுதி போட்டிகளும் மழையால் கைவிடப்பட்டன. இதனை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசை அடிப்படையில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க 88.55 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் 6 சதங்கள் விளாசப்பட்டு தனித்துவமான வரலாறு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 2-1 என்ற கோல் கணக்கில் நோர்வேயை வீழ்த்தியிருக்கிறது. பிரித்தானியாவின் லண்டனைச் சேர்ந்த 11 வயதுடைய போதனா சிவானந்தன் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் மகளிர் கிராண்ட்மாஸ்டர் பட்டத்தை கைப்பற்றி உலக சாதனையை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.14 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.92 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.10 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 115.26 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.04 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.19 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 233.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.71 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷன் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லாங்கோனிசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: சந்தேகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாச்சப்பலில்
4: 11 13 rue Caille 75 000 Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசனில்
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:20 ஐக்கியராஜ்யத்தில், 9:20. முயற்சி இருந்தால் விதிகள் மாற்றி எழுதப்படும் என்று பட்டிமன்ற புகழ் பேராசிரியை பாரதி பாஸ்கர் அவர்கள் உரை ஒன்றை ஆற்றியிருக்கின்றார். அந்த உரையை உங்களுக்காக தருகின்றேன்.
7: மெசேஜ் எல்லாம் அதில் தான் வரும். அதை தவிர சப் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும். ஒரு ஃபேமிலியில் ரெண்டு அக்கா தங்க இருக்காங்க, இல்லை மூணு அக்கா தங்க இருக்காங்கன்னா அதுக்குள்ளே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இருக்கா இல்லையா உண்மை சொல்லுங்கள் எல்லாரும். அது பெரும்பாலும் கணவர்களுக்கு தெரியாது, அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு சொல்கிறதில்லை, அவங்கள அந்த குரூப்பில் சேர்க்கறதும் இல்லை. போனால் போகிறதுன்னு சில சமயம் அம்மாவை சேர்த்துப்பாங்க, சில சமயம் அம்மா கூட கிடையாது. சகோதரிகளுக்கு மாத்திரமானது அது, சகோதரர்களுக்கு மாத்திரமான வாட்ஸ்அப் குரூப் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இதுவரை. அது இருக்கிறதாவும் எனக்கு தெரியல. பேசிக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு வயசு வந்துட்டா மகேஷ் தன்னுடைய அண்ணாவை பற்றி சொல்லும்போது, கல்யாணம் ஆகும்போது என் மனைவிட்ட சொன்னேன், அவர் ஒருவேளை கேட்டுட்டார்னா எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இறங்கிடுவேன், அதுக்கு தயார் ஆக வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். அதற்கும் ஒத்துக்கொண்டு அவருடைய மனைவி தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படி இருப்பவர்களை பார்ப்பது அபூர்வமாக இருக்கிறது. கதைக்குள் கதை என்ற தலைப்பு சொல்லிவிட்டு மகேஷினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, I want to say that he is an outlier. வித்தியாசமானவர்களில் அவர் குடும்பம் ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் இன்றைக்கு அப்படி இல்லை என்பது நிதர்சன். அதனால முதல்ல ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன், எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை. நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, வேகமா படிச்சிடக்கூடிய கதை. அதனால இந்த கண்காட்சியிலேயே அந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ணா டெல்லியில இருக்காரு, தம்பி சென்னையில இருக்கான். எல்லாம் கல்யாணம் ஆகி நடுத்தர வயதில் இருக்காங்க. அண்ணா பெரிய பதவியில் இருக்காரு, டெல்லியில் ஒரு மினிஸ்ட்ரியில் பெரிய பதவியில் இருக்காரு. தம்பி ஒரு சாதாரண பதவியில் சென்னையில் இருக்காரு. ஒரே ஒரு பிரச்சனை, அம்மாவை யார் வச்சுக்கிறது? ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, 6 மாதம் அண்ணா வச்சுக்கணும், 6 மாதம் தம்பி வச்சுக்கணும். அந்த அம்மா கேட்குது, டேய் ஒரு இடமா என்னை இருக்க விடுங்கடா, அங்கேயும் இங்கேயுமா என்னை வளக்கழிக்காதீங்கடா, முடியலடா, வயசாயிருச்சுடா, ஒரு இடமா இருக்க விடுங்கடா. அதற்கு அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொள்ளவில்லை. அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிமார்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் அந்த அழிச்சு வையன், உங்க அண்ணா மனைவி வந்து வச்சுக்க மாட்டாங்களா? ஏ இப்ப பாரு, ட்ரெஸ் பண்ணிட்டு பியூட்டி பார்லருக்கு போய் டெல்லியில பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஆவ உங்க அம்மாவை வச்சு வேலை வேலைக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்க நான அப்படின்னு தம்பி மனைவி கேக்குது. அவ என்ன செய்வான்? இப்ப 6 மாசம் முடிய போகுது. 6 மாசம் முடியுதுன்றது இந்த உலகத்துல சூரியனுக்கு தெரிகிறதோ இல்லையோ, தம்பியின் மனைவிக்கு கட்டாயமாக தெரிகிறது. எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டீங்களா உங்க அண்ணனுக்கு? எதுக்கு? என்ன எதுக்குன்றீங்க? இன்னும் 12 நாள்ல முடிய போகுது 6 மாசம். அவர் வராரா, நீங்களே டெல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களான்னு கேளுங்க முதல்ல. உடனே தம்பி எஸ்எம்எஸ், when are you coming to pick up mother? அண்ணா உடனே பதில் போறாரு, என்ன டெப்டேஷன்ல போட்டான்ப்பா இந்த வருஷம், வெளிநாட்டுக்கு போறேன், உங்க அண்ணிய கூட வரேங்கிற, அதனால இந்த ஆறு மாசம் நீயே வச்சுக்கோ.
1: இப்ப தம்பிக்கு பயம், வீட்டுக்கு போக.
7: இந்த வீட்டுக்கு போய் சொன்னா என்னென்ன நடக்குமோன்னு பயம் தம்பிக்கு.
1: மனைவிட்ட இந்த மாதிரி டெப்டேஷனா
7: இதையே சொல்றாரு உங்க அண்ணன், மூணாவது தடவை இது. அவரை மாத்திரம்தான் டெப்டேஷன் அனுப்புவாங்களா? டெல்லியில வேற ஆபீசரே கிடையாது. இந்த தடவை நான் வச்சுக்க முடியாது என்னால. ஏமா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு இல்ல, அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. என் நேரம் நான் என்ன செஞ்சாலும் தப்பு தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆறு மாசம் தான் தாங்கும் எனக்கு, கொண்டு போய் விட்டுருங்க. உடனே அண்ணா அண்ணாவுக்கு தம்பி போன் பண்றாரு. இல்லை நான் இந்த ஒரு தடவை நாள் வச்சுக்க முடியாது, இதை பாரு எனக்கு டெப்டேஷன் இருக்கு, இந்த ஒரு தடவை நீ வச்சுக்கோ, நான் அப்புறம் ஒரு வருஷம் வச்சுக்கிறேன், இது நீ மூணாவது தடவை சொல்ற, இது நடக்காது. ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கே வர முடியல. அந்த அம்மா சொல்லுது திரும்ப திரும்ப, டேய் ஒரு இடமா வச்சுக்குங்கடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா, முடியலடா முடியலடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப தம்பி என்ன பண்றான், அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க அப்பாவுக்கு அவர் நண்பர், அந்த நண்பருக்கு தம்பி போன் பண்ணி, அங்கிள் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, யார் வச்சுக்கிறது, நீங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க. அவர் வர்றாரு வீட்டுக்கு, உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சுப்பா. எப்படி கிடைச்சது? அண்ணன் ஐஸ்வர் போற ஒத்துக்கிட்டாரா? அவன் எங்க ஒத்துக்க போறான், வேற ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. என்ன முடிவு அங்கிள்? உங்க அப்பா உயிரோட இருந்தப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன்ல இருந்ததுப்பா, நேத்துக்கு தான் ஜட்மெண்ட் வந்தது, உங்க அப்பாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. இப்போ இப்போ அவர் இறந்துட்டதுனால அவருடைய லீகல் ஹேர் உங்க அம்மா தானே, அதனால உங்க அம்மா பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்தாச்சு, ₹1 கோடிப்பா ப்ராப்பர்ட்டியோட விலை. என்ன சொல்ற தம்பி? உடனே அண்ணாவுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சான், நீ சொல்வதை நான் ஆழமாக யோசித்து பார்த்தேன், அம்மா என்னோடு இருப்பதுதான் சாலச் சிறந்தது என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் அப்படின்னு இவன் மெசேஜ் சென்ட் பண்ணதுக்குள்ள டிங் அப்படின்னு அங்கேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. நான் யோசிச்சு பார்த்தேன், டெப்டேஷனா பெருசு, பெற்ற தாய் அல்லவா எல்லாவற்றையும் விட பெரியது, அதனால நானும் உன்னுடைய அண்ணியும் நேரடியாக வந்து உங்களுடைய நம்முடைய அம்மாவை நானே அழைத்து கொண்டு போவதாக முடிவு செய்து விட்டேன். அநேகமா மெட்ராஸ்கே டிரான்ஸ்பர் வந்து நான் அங்கேதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமே இப்ப பிரச்சனை அம்மாவை யார் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதல்ல, அம்மாவை யார் வைத்துக் கொள்வது என்பதற்கு. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்னே ஒன்னுதான் சார் நடந்திருக்கு, ₹1 கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி அந்த வயதான பெண்மணியின் பேரில் வந்திருக்கிறது. சுஜாதா இதோடு கதையை முடித்து விடுகிறார். ஆனால் இந்த கதை முடிகிற கதை அல்ல, இது தொடர்கிற கதை. செய்தித்தாள் படிச்சிருப்பீங்களே, ஒரு வருஷம் முன்னாடி பாண்டிச்சேரியில அண்ணனுக்கும் தம்பிக்கும் வீட்டுக்கு யார் உரிமை என்ற பிரச்சனை வந்து வயசான அம்மா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டே போயிட்டாங்க, பூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டை. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இந்த அம்மா கத்துது, பசி எடுத்து கத்துது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஜன்னல் வழியா பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் விட்டு எறியறாங்க. அது அது போதாம, வீட்டுல இருக்கிற சுவற்றினுடைய காரையை பெயர்த்து அந்த அம்மா உண்டு இருக்கிறது, தின்னுருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கதவை உடைச்சு போலீஸ் வந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போகுது. அண்ணனும் தம்பி அங்க வந்து அங்கேயும் சண்டை போடுறாங்க, எதுக்கு வெளியில விட்ட எங்க அம்மாவன், இது இருக்கிறதா இல்லையா? இந்த கதையை நான் ஏன் என்ன எதற்காக இந்த இடத்துல சொன்னேன் என்றால், இந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு நாம் பேச வைக்கிற போது, எங்க அண்ணன் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் என்று சொல்லுகிற போது, நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேன்னு கூட்டத்தில் அந்த தவறை செய்த யாருக்காவது ஒரு 30 செகண்ட் ஒரு எண்ணம் வந்தா, அதுதான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தியதற்கான பலன். நாங்க ஏன் செய்யணும், நான் தான் கிடைச்சேன், வேற யாரும் இல்லையே, ஏன் அவன் செய்யக்கூடாதா? எங்க அக்கா சிங்கப்பூர்ல இருக்காள், அவ வச்சு கூடாதா? இந்த கேள்விகள் வரலாம், இந்த மண்ணில் வரக்கூடாது. இந்த மண்ணில் வரக்கூடாது, நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மண்ணில் ஒரு அண்ணனுக்கு அரசு பட்டம் கிடைத்தது, நீ தான்ப்பா நாளையில இருந்து ராஜான்னு சொன்னாங்க. அவன் சந்தோஷப்படல, அடுத்த நாளே கூப்பிட்டே, நீ ராஜா கிடையாது, உன் தம்பியை தான் அரசனாக்க போறேன், நீ காட்டுக்கு போய் 14 வருஷம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு அவன் வருத்தப்படவில்ல. என் பின்னவன் பெற்ற செல்வன் அடியனேன் பெற்றதன்றே என்று ராமன் கேட்டதாக கம்பராமாயணம் சொல்லுகிறது. எனக்கு பின்னால வந்தவனுக்கு ஒன்று கிடைச்சா அது எனக்கு கிடைத்தது போன்றது தானே என்று சொன்னவன் இதிகாச நாயகனாகவும் இதய தெய்வமாகவும் வாழுகிற இந்த மண்ணில் இந்த பிரச்சனை இப்போது இருக்கிறது என்றால் துரதிருஷ்டவசமானது. அது மாற வேண்டும் என்றால் இலக்கியம் தருகிற அன்பினால் மாத்திரம்தான் அது மாற முடியும். அதனால் தான் இலக்கியம் தேவை, புத்தகம் தேவை, புத்தக கண்காட்சிகள் இங்கே மிக அதிகம் தேவை. ஒவ்வொரு கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்கு இல்ல, கதை இருக்கிறது, அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்கிறது. அந்த கதைக்குள் கதைக்குள் கதை என்று பார்ப்பது எதனால் பிரச்சனைக்கு வரும்? புத்தக கண்காட்சி நடத்துறாங்க, நிறைய பேர் வந்து புத்தகத்தை வாங்கிட்டு போறாங்க, அப்படிதானங்க வாங்குறாங்களே, எல்லாம் சுமார தலையாட்டுறீங்க, வாங்கிட்டு போறாங்க. புத்தக கண்காட்சியில வாங்குகிற புத்தகத்தை எத்தனை பேர் முழுமையாக படிக்கிறார்கள்? ஒரே ஒரு அக்கா மட்டும் நான் படிக்கிறேங்க. படிக்கணும் தான் நினைச்சேன், நீங்க கூட சொன்னீங்க ஓயாம எல்லா புக் ஃபேர்லயும் வந்து கத்துறீங்க. நான் வாங்கினேன், முத பக்கத்துலயும் தூக்கம் வருதுன்ற, படிக்கிற பழக்கம் அவருக்கு இல்லை. இப்படி இருக்காங்களா இல்லையா? உண்மையை தானே பேசணும். நாம சில பேருக்கு முடியல, முடியலங்க, படிக்க முடியலன்ற. ஏங்க படிக்க முடியல, முத பக்கத்துல இழுக்குதுங்க கண்ணு. எந்த தூக்க மாத்திரையும் செய்யாததை சில புத்தகங்கள் செய்கின்றன. ஏன் அந்த வழக்கம் இல்லை என்றால், இளமையில் கல் என்று இந்த மண்ணிலே இருந்த பழமொழி மூதுரை வாசகம் எல்லாத்துக்கும் பொருந்தும், புத்தக வாசிப்புக்கும் பொருந்தும். குழந்தையாயிருக்கிற போது புத்தகங்களை படிக்கிற வழக்கம் பிள்ளைகளுக்கு வரவில்லை என்று சொன்னால் ஒரு வயதுக்கு பிறகு வருவது ரொம்ப கடினம். சில பேருக்கு வரலாம், அந்த வழக்கம் குழந்தை குழந்தையா இருந்த போது அந்த வழக்கம் ஏன் வரவில்லை? ஏன் வரல? அப்பா அம்மா என்ன டிவியை பார்த்துட்டு போனை பார்த்துட்டு இருந்தாங்க, பிள்ளை மாத்திரம் எப்படி புத்தகத்தை படிக்கும்? ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக, வலுக்கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம் வாசிப்பு நேரம் என்று இருந்தால் பிள்ளைகள் அப்பா அம்மா படிக்கிறத பார்த்துட்டு தானும் படிக்கும். எவ்வளவு கம்மியா கை தட்டுறீங்கன்றதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அது அரை மணி நேரம் இருக்கா எனக்கு? ஒருத்தர் கேட்கல என்னை பார்த்து, இ பாட்டுக்கு மேடலும் சொல்லிட்டு போறேன், எனக்கு ஹாஃப் அன் அவரே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து படுக்கிற நேரத்துல அப்பா அப்படின்னு படுத்தா அப்ப இங்க படுக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய செல்பேசியை பார்க்கிற நேரத்தில் அரை மணி நேரத்தை குறைத்து கொண்டால், அதை புத்தக வாசிப்புக்கு கொடுத்தால், அதையே சிஸ்டமேட்டிக்கா பண்ணினா நம்ம பிள்ளைகள் படிக்கும். என் பிள்ளை பையன்ட்டு சொல்றேன் சார், நான் தினம் ஒரு புக்கை எடுத்து படிடா கொன்றுவேன் படின்றான், படிக்க மாட்டேன்றான். ஏன் படிக்க மாட்டேன்றான்? சார் நீங்க சொன்னா அவன் கேட்க மாட்டான் சார், நீங்க செய்தால் அவன் செய்வான். நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ அவ்வளவு பெரிய ஆள, மனசுக்கு நினைச்ச கொஞ்சம் ஒரு சின்ன மரியாதை இருக்குல்ல. மகேஷ் பேசுற போது ஒரு பாட்டி வந்து பாருங்களேன், பிள்ளைக்கு 40 வயசு ஆன பிறகு கிளுகிளிப்பி ஆட்டிருக்கு ஒரு அம்மா வந்து. அந்த கதையை மகேஷ் சொன்னார். அந்த கதைக்கு இன்னொரு பக்கம் உண்டு, அதுதான் கதைக்குள் கதை. இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் உண்டு. இந்த காலத்துல பசங்கள்லாம் அம்மாட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுது, சொல்லுதா இல்லையா? நமக்கெல்லாம் பழக்கல. எங்க அம்மாட்டில நான் சொன்ன சீச்சி கெட்டவரத பேசாதம்மா, இங்கும் அப்படிதானே சொல்லுவாங்க அந்த ஜெனரேஷன்ல, அப்படித்தானே ஐயோ கெட்டவரத. ஆனா இப்ப எல்லாம் சொல்றேன், நகரத்துல ரொம்ப அதிகமா சொல்றாங்க ஐ லவ் யூ மாம். 5 வயசுல ஒரு பையன் வந்து சொன்னான் ஐ லவ் யூ மாம், உடனே அம்மா சார் ஐ லவ் யூ டு டார்லிங், செல்லுக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா உன்ன, ஐ லவ் யூடா அம்மா சொல்றேன். 12 வயசுல பையன் வந்து அம்மாட்ட சொன்னான் மாம் ஐ லவ் யூ மாம், என்கிட்ட காசு இல்லை கேட்காத, நிச்சயமாகவே தரமாட்டேன், உங்கள் அப்பா சொல்லியிருக்காருப்பா, என்கிட்ட காசு இல்லை. இப்போ பையனுக்கு 24 வயசு ஆச்சு, அம்மாவை பார்க்க வந்தான், அம்மா பிஸியாக இருக்கியா? இல்லை சொல்லு ஐ லவ் யூம்மா. அந்த பொண்ணு சரியில்லைப்பா, நேற்றுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு சரியில்லை, அவள் குடும்பத்துக்கு ஆகவே மாட்டா. இப்போ பையனுக்கு 32 வயசு ஆச்சு, அம்மாவை பார்க்க வந்திருக்கான், ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தான், ஐ லவ் யூம்மா. நான் தான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு வழங்க மாட்டா, குடும்பத்துக்கு ஆக மாட்டான்னு சொன்னேன், நீ கேட்டியா? நீ இப்போ பையனுக்கு 40 வயசாயிருச்சு, 45 வயசாயிருச்சு, அம்மாவுக்கு நிறைய அதிக வயசு. பையன் அம்மாவை பார்க்க வரான், அம்மா ஐ லவ் யூம்மா, நான் எதுலையுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, உங்கள் அப்பா போகும்போது சொல்லிட்டு போயிருக்கேன். ஒரே கிளி கிளிப்பை, ஒரே சத்தம், ஆனால் ஆள்தான் வேற என்ற மாதிரி ஒரே வாசகம் ஒரே பொருள் சொன்னவனுடைய மனத்திலே இருப்பது வேறு வேறு. நமக்கு என்ன இந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய கதைக்குள் இருக்கிற கதை என்றால், பிள்ளைகள் நமக்கு உயிரானவர்கள், நம்முடைய ஆன்மாவின் ராகங்கள் அவர்கள்தான், நம்முடைய சுவாசமும் அவர்கள்தான். ஆனாலும் முதுமையில் நம் காலில் நாம் நிற்பதற்கு நாம் தயாராக இருக்கிற அளவுதான் அந்த அன்பு இருக்க வேண்டும். அவங்களுக்கு தான் வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்காகத்தான். ஆனா என்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையையும் இழந்து விடுகிற அளவுக்கு ஏமாளிகளாக இருந்துதான் பாசத்தை காட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்பதுதான் கதைக்குள்ளே இருக்கிற கதை. மகேஷ் பேசுறப்போ சொன்னாரு, அவருடைய வீட்டுல அந்த சிவப்பு இது மொட்டை மாடியில சிவப்பு கலர்ல போட்டு அதுல அவங்க அண்ணன் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். பென்சீன் ரிங் வந்து இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு பென்சீன் ரிங் எப்படி இருக்கும்னு தெரியும். ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, இந்த ஆண்டி எப்பதான் முடிப்பாங்கிறது. பென்சீன் ரிங்ன்றதுங்க இப்படி இருக்கும், அறுகோணம் கொண்டது பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்ல 6 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் இருக்கு. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கும், அவ்வளவு டீடைல்டெல்லாம் போகாது. 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்கிறது தான் பென்சீன் ரிங். இந்த பென்சீன் ரிங்கோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக விஞ்ஞானிகள் பல காலம் உண்மையிலேயே தலையை பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த பென்சீன்ல 6 கார்பன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி 5 கார்பன், 4 கார்பன், 3 கார்பன், 2 கார்பன், சிங்கிள் கார்பன் இருப்பது, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரக்சர், நீல நிறமா இருக்கும் அது. ஆனா இந்த 6 கார்பன் இருக்கிற பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் நீளமா வர முடியல. அது எப்படி இருக்கும்னு விஞ்ஞானிகள் ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவே முடியல. வில்லியம் கேகுலே என்கிற ஒருவர் தான் கடைசியில பென்சீன் ரிங்கோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாரு. ஏன் இது நேரா இருக்காது, ஏன் லைன் மாதிரி இருக்காது, இது பென்டகன் மாதிரி இருக்காது, அறுகோணம் கொண்டது, ஹெக்சகன் மாதிரி இருக்கும், அறுகோணம் கொண்டது என்பதை கேகுலே என்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். அதைத்தான் மகேஷோட அண்ணா தரையில வரைஞ்சு படிச்சிருக்காரு. இந்த கதைக்குள் இருக்கிற கதை என்னன்றத நான் இப்ப சொல்றேன். வில்லியம் கேகுலே பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செஞ்சு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு, கண்டுபிடிக்க முடியல. அவருடைய வீட்டுக்காரமா அநேகமா அதை டைவர்ஸ் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கும் இல்லைங்களா. ஒரு ஆள் எந்நேரம் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தா நம்ம என்ன செய்ய, வீட்டுல இருக்கிற அம்மா அவருக்கு ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, உணர்வுகள் இல்லை, அவருக்கு சோசியல் லைஃப் கிடையாது, சினிமாக்கு போக மாட்டாரு, டிராமாக்கு போக மாட்டாரு, கடைக்கு போக மாட்டாரு, ஷாப்பிங் இல்லை, கிறிஸ்மஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்நேரம் மனத்தில் ஒரே கேள்வி, பென்சின் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பென்சின் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி மேதைகளினுடைய மனைவியா இருப்பது எவ்வளவு கஷ்டம் இல்லை, அல்லது மேதைகளினுடைய கணவர்களா இருப்பது எவ்வளவு கஷ்டம் இல்லை. இந்த உலகத்துல என்ன நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பாரதியார பத்தி சொன்னார் தம்பி, அவங்க வீட்டில் அரிசி இல்லைங்க. இங்க கொஞ்சம் வயதானவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னா, சாப்பிட்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்குறதுங்க. அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆனா அப்படிலாம் சில வாழ்க்கைகள் இருந்திருக்கு. ஒலையில தண்ணியை கொதி, ஒலையில தண்ணி கொதிக்க வைக்கிறது என்னன்னு தெரியுமா, தெரியுமாங்க, அது வேற பயமா இருக்கு. சில பேர் படிக்கவே கூடாதுன்னு ஒத்தக்காலில் நிக்குது, சொல்லவும் பயமா இருக்கு நமக்கு. உலையில தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மகாகவி பாரதியினுடைய மனைவி செல்லம்மா. அவருக்கு தான் இவர் கடிதம் எழுதியிருக்காரு, என்னை பற்றி கவலைப்படுகிற நேரத்தில் நீ தமிழை நன்றாக கற்றுவா, அரிசிக்கு வழி இல்லையே, தமிழ் அப்புறம் கற்கலாம், முதல்ல அரிசி தானே வேணும். மேதைகள் அப்படித்தான் இருப்பார்கள், மேதைகளினுடைய மனைவிகளாக வாழ்வதுதான் கஷ்டம், இன்னும் தமிழை நன்றாக கற்றுவா. இவர் கடிதம் எழுதிட்டாரு, அரிசி இந்த அம்மா பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வந்திருக்கு. சரி, குளிச்சுட்டு தான் ஒல வைப்பாங்க அந்த காலத்துல, அரிசியை வச்சுட்டு அந்த அம்மா குளிக்க போயிருக்கு. இவர் இப்ப அங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து ரெண்டு குருவி வந்துருக்கு. குருவிக்கு கொஞ்சம் அரிசியை போட்டாரோ அது குஷியா சாப்பிடுது. ஆஹா, மிக அழகாக அரிசியை தின்கிறதே, நின்று கொஞ்சம் அரிசி போடுதோ. கொஞ்ச நேரத்துல பார்த்தா 10-15 குருவி வந்துருச்சு. அரிசி கடன் வாங்கின அரிசி முழுக்கவும் போட்டார். செல்லம்மா வெளியில வந்தா எப்படி வயத்தெரிச்சல இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணிருக்கீங்க, உடனே இவர் சொல்றாரு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே, எட்டு திக்கும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்பாடாதெங்கும் கொட்டி கிடக்கும் அவ்வானொலி என்னும் மதுவின் சுவை உண்டு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல. ஆஹா, கவிதை பிரமாதமாக வந்திருக்கிறது. அந்த அம்மா மனசுல என்ன நினைச்சதோ தெரியாது. அரிசி போனது போனது தானே. இப்படித்தான் கவிஞர்கள், மேதைகள், விஞ்ஞானிகள் when they put their mind onto an idea, வேற எங்கேயுமே அவங்களால போக முடியாது, அதுலயே இருப்பாங்க. வில்லியம் கேகுலே அப்படித்தான் இருந்தார். ஒரு நாள் இரவு அவரையும் மறந்து அசந்து தூங்கினார். அவருக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு பாம்பு தன்னுடைய வாலை தானே கவ்விக்கொள்வது போல அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு கண்ட உடனே அதிர்ந்து எழுந்தார். எனக்கு பென்சின் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இட்ஸ் நாட் a straight line structure, it is hexagon in shape. பாம்பு தன்னுடைய வாலை தானே கவ்வுவது மாதிரி இது வளைவாக இருக்கிறது என்பது தூக்கத்தில் வந்த கனவில் அவருக்கு கிடைத்தது. அப்படித்தான் பென்சின் ஸ்ட்ரக்சர் இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு கொடுத்தது. இப்ப சில பேர் கேட்கலாம், கடவுள் வந்து அவருக்கு கனவில கொடுத்திருக்கலாம். உண்மையா இருக்கலாம். ஒரு ஆள் இப்படி கஷ்டப்படுறான்னு கடவுளே பொறுக்க முடியாம கூட வந்து கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னொன்று என்னவென்றால், சில சமயம் நாம் சில கேள்விகளை தேடி போகிற போது, சில புத்தகங்களை நாம் தேடி போகிற போது, சில கனவுகளுக்காக நாம் பயணம் மேற்கொள்ளுகிற போது, எல்லா வாயில்களும் சாத்தப்பட்டு பட்டுவிட்ட நிலையில், கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத இருள் நிரம்பிய வீதிகளில் நடக்க வேண்டி இருந்தால், எங்கிருந்தோ ஒரு கதவு திறந்து எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம் வரும். அது கடவுள் நமக்கு கொடுத்த அருள் என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு நிச்சயமாக மேலிருந்து ஒரு பதில் கிடைக்கும் என்றும் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கேகுலே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க, அவருக்கு கனவுலயே ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதிர்ஷ்டசாலி தான், ஆனால் உழைப்பால் நிரம்பி அதிர்ஷ்டசாலி. அந்த உழைப்பு இருந்தால்தான் அந்த அதிர்ஷ்டம் வரும். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று இந்த மண்ணின் முதல் விவேகியான வள்ளுவன் அதைத்தான் சொன்னான். உனக்கு கிடைக்க கூடாதுன்னு விதியே இருந்தா கூட, நான் இதை பெற்றே தீருவேன் என்ற முயற்சி இருந்தால் விதிகள் மாற்றி எழுதப்படும் என்பது இந்த மண் நமக்கு சொல்லிக் கொடுத்த வேதம். இலக்கியங்கள் நமக்கு இதைத்தான் தருகின்றது. கதைக்குள்ளே கதை, எல்லா கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்கு தெரியுமா? காக்கா காக்கா வந்து வடை எடுத்துட்டு போன கதை இருக்குல்ல, எல்லாரும் நம்ம வாழ்க்கையில கேட்ட முதல் கதை அதுவா தான் இருக்கும், அப்படித்தானே? நீங்க என்ன சுருதி கம்மி ஆகிட்டே போகுது நேரம் நேரம். காக்கா வடை சுட்ட கதைய எங்க பாட்டி என்கிட்ட சொன்ன போது, அப்படியா, காக்கா வந்துச்சா, வடைய எடுத்து போச்சா, பாட்டிகிட்ட இருந்து வடைய திருடிட்டு போனோன்னு நரி வந்துச்சா, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா பாடுவியாமே அப்படின்னு நரி சொல்லிச்சா, காக்கா உடனே வாயை திறந்து பாடிச்சா, வடை கீழே விழுந்தது, நரி எடுத்து ஓடிச்சா, ஏ நாங்களா கை தட்டி நம்ம பையன் அப்படி கேட்க மாட்டேன்றான். முதல்ல அவனுக்கு நீ கதை சொல்லாத, எனக்கு ரொம்ப போரா இருக்கு, நானே போன்ல பாத்துக்கிறேன்றான். ரெண்டாவது அப்படியே கேட்டாலும் குறுக்கு கேள்வி கேட்கிறான். நம்ம தலைமுறையில் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லாதவர்கள் தான். ஆனா அவன் கேட்கிறான், நிறுத்து கதையன்ட்டான். எப்போ நரி வந்து காக்காவை பாட சொன்னப்போ நிறுத்துன்ட்டான். ஏண்டா கதையை அதோட நிறுத்த சொல்ற, நரி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்றான். இது ஒரு யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் கேட்கிறேன், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. பிரகாஷ்ல சொல்லுவார் இல்ல கில்லில, அதெல்லாம் ஏன் கேட்கற, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நரி எங்கேயாவது வடைக்காக போகுமா? அதுக்கு பிடிச்ச ஐட்டமே வேற, அல்ல வேற ஐட்டம். வடைக்காக போய் காக்காவை பாட சொல்லிச்சு, இது ஒரு கதை, இதை நான் நம்பணுமான்றான். நம்ம அப்பா அம்மா வந்து என்ன சொல்றான், கேள்வி கேட்ட குன்றும் வாயை மூடிட்டு. நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம் பிள்ளைகள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம். நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டாரு பூமர்ன்றான். ஏன்னா அவன் கேட்கிற கேள்விக்கு அவனுடைய அறிவு தளத்திலே நின்று நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் நம்ம பூமர் அங்கிளாவும் பூமர் ஆண்டியாவும் 30 வயசுலயே ஆயிருவோம். எங்க ஜெனரேஷனோட நீங்க ஒத்தே வர மாட்டேன்றீங்க இல்லன்றான். இப்பதான் அவனுக்கு 16 வயசு, இன்னமும் நாம தான் சோறு போட்டுட்டு இருக்கோம். ஏன் நம்மள ஒத்துக்க மாட்டேங்கிறான்? நம்ம உடனே சொல்றோம், இந்த காலத்துல யாருக்குமே மரியாதை இல்லை. மரியாதை என்பது நீங்கள் கேட்ட பிறகு வருவது அல்ல, நீங்கள் இருப்பதை பார்த்து அவன் கொடுக்க வேண்டியதுதான் மரியாதை. அவன் ஏன் மரியாதை இல்ல, அவன் அறிவு தளத்தில் நின்று ஒரு கேள்வியை வைக்கிற போது என்னால் அதே அறிவு தளத்தில் நின்று பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவன் முன்பு நான் பொருளற்று போய்தான் நிற்பேன். இப்ப நான் என்ன செய்யறதுங்க? இப்ப இந்த மாதிரி இந்த கதையை பாதியில நின்றுச்சு, கதை இன்னும் முடியல, இன்னும் நரி வடை எடுத்துக்கிட்டே போல. அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு நரி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்றான். சொல்ற இதை பாருப்பா, கதை இப்படி எழுதிட்டாரு அவரோ ஒருத்தர், எந்த புண்ணியமா எழுதினான்னு தெரியல. 2,000-3,000 வருஷமா இந்த கதை இருக்கு, இந்த கதையை மாத்த முடியாது. இப்ப என்ன செய்யலாம்? நரிதான் காக்காவை பாட சொல்லி வடையை எடுத்துக்கிட்டு போச்சு, இந்த கதையை எப்படி முடிக்கலாம்னு கேட்டேன். அருமையா ஒரு முடிவு சொன்னான். நரிதான் காக்காட்டேந்து வடைய வாங்கி என்ன செஞ்சது தெரியுமா? நேரம் கொண்டு போய் பாட்டிட கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பாட்டி தான் இந்த நரிய வளர்த்துட்டு வருது, பாட்டி தான் நரி அரைச்சு வடைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் இல்ல? இந்த மாதிரி நாம யோசிக்க பழகவே இல்லை. நாம போய் போய் ஒரு நரி எதுக்காக வடைக்கு இவ்வளவு பாடுபட்டு இருக்கு? ஏன்னா அந்த பாட்டி தான் வளர்த்திருக்கா, ஒரு வடையை கூட விடக்கூடாதுன்னு உஷார் பாட்டி நரி அமைச்சு வடையை திரும்பி வாங்கிட்டா. அந்த வடையை எவன் காசு கொடுத்து வாங்கினானோ, காக்காவாய் வச்ச வடைய. ஆனா கதைகள் எந்த விதமாக நீங்க ட்விஸ்ட் பண்ணாலும் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கத்தானே இருக்கிறது. வாழ்க்கையை இப்படி மாற்றி போட்டு கேள்விகளை நாம் வைக்கிற போது சில வித்தியாசமான விடைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு கதைக்குள்ளும் இன்னொரு கதை இருக்கின்றது. ஐயா பேசுற போது சொன்னாரு, 8 அடி எடுத்து வைத்தால் செஸ் போர்ட்ல ஒரு பான் வந்து குவீன் அளவு பவர் அதுக்கு வந்துடும் சொன்னாரு. என்ன தாட் அது? இல்ல 8 அடி சரியான இடத்தில் யாராலும் வெட்டப்படாமல் வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்கிற போது, நாம் எவ்வளவு எளியவர்களாக இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி ஒரு 8 அடி எடுத்து வச்சா கூட அந்த இடத்திலேயே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் குவீனோடைய பவர்ஸ் நமக்கு வந்துடும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு முக்கியம்ன்றதே ஒரு கதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை, கொஞ்சம் பெரிய கதை, சீக்கிரமா சுருக்கமா நான் சொல்லிடுறேன் அந்த கதையை. ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். சரியான நேரத்தில் சரியான தெளிவுகளோடு ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து வாழ்க்கையில் அது தேவைங்க. அன்பா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், பரிவா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இது எல்லாம் முக்கியம். நம்முடைய வெற்றிகளும் நமக்கு முக்கியம் வாழ்க்கையில். நம்முடைய வெற்றிகள் நமக்கு தேவைதானே. நாம் இருக்கிற இடத்தில் நாம் அடைய வேண்டிய உயரங்களை யாராவது ஒருவர் தடுத்தார் என்று சொன்னால் அதோடு முட்டி மோதி அந்த இடத்தில் போய் நின்று நான் இங்க நிப்பேன் என்று சொல்ல வேண்டியது நமக்கு அவசியமா இல்லையா? அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் கதைக்குள்ளே இருக்கிற கதைகள் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றன. எந்த காலத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில சமயம் வாழ்க்கையில் பிரிவுகள் வரும், பிரிவு வந்தா என்ன செய்யணும்? ஓன்னு உட்காந்துட்டு அழணும் இல்ல? இங்க சின்ன பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் போடுறது, ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப். என்ன வயசுன்னு பார்த்தா 17 வயசுங்க. அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்ல? ஒரு ஆசிரியர் முடிவெட்ட சொன்னார் என்று ஒரு பையன் போய் தற்கொலை பண்ணிட்டான். அந்த ஆசிரியர் இனிமேல் வாழ்க்கையில் வாயை திறப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாயை திறக்கும் அது. நீ முடி வாழை வெட்டு மொட்டையாரி என்ன வேணும் செய், படி, படிக்காம போ, எனக்கு அப்படி விலகிடுவாங்க இல்ல? அப்பா அம்மாக்கே ஒரு வார்த்தை சொல்லு பயமா இருக்குல்ல பிள்ளைகளை, மன உளைச்சல். அவங்க சொன்னாங்க, ஒரே சம்பவம் ரெண்டு பேரிடம் ரெண்டு விதமான மாற்றங்களை உருவாக்கியது. பெல்ட்டால் அடிச்ச பிறகு ஒரு பொண்ணு நம்பியிருக்க அப்பா என் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார். அப்படியும் சில ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அந்த கதைக்குள்ள இருக்கிற கதை தான் இது. வாழ்க்கையில் பிரிவுகள் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் சொல்லி கொடுக்கணும். நமக்கே தெரியாதே நாம எப்படி சொல்லி கொடுக்கிறது? பையனுக்கு திருமணம் ஆயிட்டா இந்த அம்மா ஓன்னு அழுது. ஏமா பையன் எங்கேயா போக போறானா? அதே வீட்டுலதான் இருக்க போறான். எதுக்கு அழற? என்னதான் இருந்தாலும் அவனுக்குன்னு இன்னொருத்தி வந்துட்டா என்னை இனிமே கவனிப்பானோ மாட்டான். நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச. ஒரு கட்டத்துல கொஞ்சம் விலகணுமா இல்லையா வாழ்க்கையில இருந்து? எதுக்கிட்டது விலகணும்? எல்லாத்திலிருந்து விலகணும். அப்படி நீ விலகினால்தான் உனக்கு மன நிம்மதி இருக்கும். அது ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எதுக்குங்க மாலை போட்டு வீட்டுக்கு கொண்டு விடுறாங்க? அன்னைக்கு எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க, எதுவுமே உண்மை இல்லை. எல்லாரும் பேசி மாலையை போட்டு வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க, எதுக்கு? திரும்பி வந்துட போறாருன்ற ஒரே பயத்துல. நான் இல்லாட்டா இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுன்னு இந்த சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லா நடக்குது, ஒரு குறையும் இல்லை. அப்ப ஒவ்வொரு கட்டத்தில் சிலவற்றை பிரிந்து செல்ல வேண்டி இருக்கிறது. முதல்ல நமக்கு அந்த மன தயாரிப்பு வேண்டும். அப்படித்தான் பிரிவுகள் அப்படித்தான் இருக்கும். மகாபாரதம் அதற்கான ஒரு கதையை சொல்லுகிறது. ஒரு சமயம் அர்ஜுனன் பால்குனி என்ற பெயரோடு ஒரு பெண் உருவத்தில் இருந்தான். அவன் பல உருவத்தில் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருந்திருக்கான். பால்குனி என்ற பெயர்ல ஒரு பெண் உருவத்துல அவன் இருந்தான், நார்த் ஈஸ்ட் பகுதியில. அந்த இடத்திலே இருந்த மன்னனுக்கு மகன் கிடையாது. அப்ப மகன்கள் ரொம்ப அவசியம்னு அவங்க நினைச்சாங்க அந்த தலைமுறை. அவனுக்கு ஒரு மகள் பிறந்தா, அது மகள்னே வெளியில சொல்லாம எனக்கு மகன் தான் பிறந்தான்னு சொல்லி பொண்ணையே பையன் மாதிரி அலங்கரிச்சு வளர்த்துட்டு இருந்தான். அவ பேர் சித்ராங்கதா. ஆனா அந்த பேரை சித்ராங்கதன்னு மாத்தி எனக்கு மகன் தான் இருக்கான்.

பிள்ளையாட்கள் இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பிள்ளைய கொடுக்க மாட்டான். இவனே இடுப்புல பெண் தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு இவனே வச்சிருக்கான் பிள்ளைய. அரண்மனையில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் அஸ்தினாபுரத்துலேருந்து ஓலை வருது, அர்ஜுனா சண்டை வரப்போகிறது, நீ தயாரா என்று ஓலை வருகிறது. அர்ஜுனன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பர்பஸே அந்த சண்டை தான், பாக்கி செய்யறதெல்லாம் சைடு வேலை தான். ஓலை வருகிறது, வந்த உடனே மனைவிட்ட போய் சொல்றான், ஓலை வந்து விட்டது, நான் ஊருக்கு போனேன். அவள் சிரிக்கிறா, அப்படிதான் சொல்லுவீங்க, வாசல் மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க, இந்த பையனை விட்டு உங்களால் இருக்க முடியாது தானே. மாமனார்கிட்ட போய் சொல்கிறான், நான் கிளம்பணும் மாமா, என் மனைவியும் பிள்ளையும் நீங்கள் பத்திரமா பார்த்து, அதெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க மாப்பிள்ள, பிள்ளையை விட்டு 5 நிமிஷம் இருக்க முடியாது, ஆள் எங்கே போக போறீங்க, அரண்மனையில் யார்கிட்ட சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இவராவது பிள்ளையை விட்டு போறதாது. கிளம்புகிற நாள் வந்தது. அர்ஜுனனும் அவனுடைய நண்பனும் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிற குதிரைகளுக்கு போகிறார்கள். போகிற வழியில நண்பன் அர்ஜுனனை பார்த்து சொல்றான், பார்த்தா நீ வரமாட்டாய், நீ வரமாட்ட, குதிரையில ஏறுற நேரத்துல உன் பையன் அப்பா அம்மா போடுறவன், நீ நான் தான் தனியா அஸ்தினாபுரத்துக்கு போறேன். அர்ஜுனன் பதிலே சொல்லல. அந்த குதிரைகள் அங்கே நிற்கிறது. அர்ஜுனனுடைய மனைவி பிள்ளைய வச்சு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான், அவங்க அப்பா ஓடி வந்துடுவார் பாரு, பாத்துக்கிட்டே அப்படியே ஓடி ரிட்டர்ன்ல வராரா இல்லையான்னு மாத்திரம் நீ பாரு. அர்ஜுனன் குதிரையில் ஏறினான், அவனுடைய குதிரையை அப்படி பண்ணவுடனே அது கிளம்பி போச்சு. ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அர்ஜுனன் போனான், ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவனுடைய ஃப்ரெண்டால் அதை தாங்க முடியல, அவன் திரும்பி திரும்பி பார்க்கிறான். அந்த அதிர்ச்சியில் உறைந்திருக்கிற அந்த மன்னனும் அர்ஜுனனுடைய மனைவி அந்த சின்ன குழந்தை ஃப்ரெண்டுக்கு அழுக வருது, அப்படி அழறா, பார்த்தா நீ மனுஷனா, நீ மனுஷனாடா, திரும்பி கூட பார்க்காம வரியாடா, எப்படிடா முடியுது, நெஞ்சில போட்டு வளர்த்தியாடா பிள்ளைய 3 வருஷம், திரும்பி கூட பார்க்காம வரியாடா, என்னடா ஆச்சு உனக்கு. அர்ஜுனன் சொன்னான், உறவின் மேன்மையை அறிந்தவர்கள் தான் பிரிவையும் சரியாக செய்ய முடியும் என்று அர்ஜுனன் சொன்னான். ஏன் பிரிவு அவன் தேடி போனதல்ல, ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நீ இருக்கனாக்கா, எங்க அக்கா இல்லாம என்னால இருக்கவே முடியாது, நான் ஒரு நாள் கூட எங்க அம்மாவை விட்டு இருந்தது இல்ல, எங்க பையனை விட்டு நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். பிரிவுகள் வாழ்க்கையில் கட்டாயம் நேரும், சில தற்காலிகமானவை, சில நிரந்தரமானவை. இங்க இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு அது சொல்லுங்க, 13 வயசுல சொல்லுங்க, 14 வயசுல சொல்லுங்க, அது ரொம்ப சின்ன பிள்ளை, அதுக்கு அது ஒண்ணுமே தெரியும், உங்களோட நிறைய தெரியாது, முதல்ல புரிஞ்சுக்கணும், உங்களோட நிறைய தெரியும். இந்த பாருமா, வயசுன்றது ஒண்ணு இருக்கு, ஏதாவது ஒண்ணு வரும், ஆனா அதுல ஏதோ தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அதற்காக நான் வாழ்க்கையே வெறுக்கிறேன், இந்த உயிரையே வெறுது, அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வரும் போகும். ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வரும்டா கண்ணு, ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வரும்டா கண்ணு, வாழ்க்கை ரொம்ப பெருசு, தப்பு செய்யாத, ஜாகிரதையாயிரு, ஒருவேளை அப்படிதான் வந்துட்டா இட்ஸ் ஓகே. பிரிவிலே நீ நகர்கிற போது எது நகர வைத்தது அர்ஜுனனே, பர்பஸ். அவனுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தை நோக்கி நடக்கிற போது உறவுகளும் பிரிவுகளும் மாறி மாறி வரும் என்கின்ற சமநிலை அவன் மனதில் இருந்தது. மனதில் சமநிலை இருக்கிற மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். மகாபாரதம் என்ற பெருங்கதைக்குள் நாம் காணுகின்ற சின்ன சின்ன கதைகள் வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. பராசர முனிவன் ஒருத்தர் மகாபாரதத்தில் வர்றார், அவர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு பராசர மாலான்னு ஒரு நூல் எழுதினார், பட்டாத பாடுபட்டார் அந்த நூலை எழுத. இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய புத்திசாலிகளுக்காகவே எழுதப்பட்ட புத்தகம் அது. இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு அதை அரங்கேற்றம் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவையில் எல்லாரும் வந்தாங்க, கை தட்டி அவருக்கு மாலையெல்லாம் போட்டாங்க. அன்று இரவு அவருக்கு படு சந்தோஷம், எவ்வளவு பெரிய வேலையை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போற, தூக்கம் வரல. வெற்றி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது, தோல்வி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது, மனுஷனுக்கு ரெண்டும் தூங்க விடாது. அன்னைக்கு வெற்றி, தூக்கம் வரல, காட்டுக்குள்ள போறாரு. அருமையான புல்லாங்குழல் இசை, யாருடா இந்த இடத்துல புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே போறாரு. அந்த காட்டில இருக்கிற ஒரு இடைச்சிறுவன், ரொம்ப ஏழை அவன், அந்த கிளாஸுக்கு போய் காசு கட்டி ஃப்ளூட் எல்லாம் கத்துக்கிற அளவுலாம் அவனுக்கு வசதியே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஏழை பையன். அவனா சும்மா அந்த நாணல்ல ஒரு புல்லாங்குழல் பண்ணி வாசிக்கிறான், தெய்வீக கானமா இருக்கு அந்த

0: மனுஷனுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னா, அவன் எந்த மரத்துல சாஞ்சிருந்தானோ அந்த மரத்தினுடைய கிளையே தாழ்ந்து வந்து அந்த பாட்டை கேக்குது. அந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் காலையில் மலர்கிற பூக்கள், ஆனால் இந்த சங்கீதத்தை கேட்டு இரவிலே அந்த பூக்கள் மலர்கின்றன. அப்படிப்பட்ட சங்கீதம் அவன் தன்னை மறந்து வாசிக்கிறான். இதை பார்த்த உடனே பராசர முனிவர் அப்செட் ஆயிட்டார். கலைஞர்களே இப்படித்தான், வேற ஒருத்தருக்கு கை தட்டிட்டா தாங்கிக்கவே முடியாது. நான் கூட நல்லா தான் செஞ்சேன், இருந்தாலும் இப்ப பராசர முனிவர் என்ன நினைக்கிறார்னா, நான் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கேன், இவன் ஒண்ணுமே இல்ல, ஒரு சாதாரண பையன். இவனுடைய சங்கீதத்துக்கு இயற்கையே தலை வணங்குகிறது. என் புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே உலகத்துல மூணு நாலு பேர் இருந்தா ஜாஸ்தி. நான் பண்ண வேலையே வேஸ்ட்னு சொல்லி அந்த நூல் சுவடிகள் எல்லாத்தையும் தீயில போட்டு கொளுத்த போறார். அப்ப நாரத முனிவர் வந்து நிறுத்த என்ன செய்யற, நீ எல்லாத்தையும் கொளுத்துறேன். ஏன் கொளுத்துறேன்? அந்த சிறுவன் செய்யற வேலையை என்னால செய்ய முடியலையே. அவனுடைய இசைக்கு இருக்கிற பெருமை என்னுடைய நூலுக்கு இல்லையே. நாரதர் சொன்னாரு, பராசர என்ன செஞ்சிட்டு இருக்க, இந்த காடு இருக்குல்ல சுத்தி பாரு, இந்த காட்டுல யானை எப்படி நடந்து வரும், எப்படி நடந்து வரும், கால் அதிர நடந்து வரும், அது நடந்தாலே ஒரு ரெண்டு மரம் கீழே அவ்வளவு பெரிய யானை இருக்கு. இதே காட்டுல தேன் சிட்டு இருக்க, நீ பாத்திருக்கியா? ஆமா பாத்திருக்கியா. அந்த தேன் சிட்டு பறந்து போற தடம் கூட இல்ல, இல்ல தேன் சிட்டு பறந்து போன கூட நமக்கு தெரியாது, நம்ம கண்ணு முன்ன போனா கூட நமக்கு தெரியாது, அவ்வளவு சின்னது அது. ஆனால் இந்த காடு காடாக இருப்பதற்கு யானையும் தேவை, தேன் சிட்டும் தேவைதானே. அப்படித்தான் அவனுடைய திறமை அவனுக்கு, அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. உன்னுடைய திறமை உனக்கு, அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ரெண்டு பேருமே இந்த உலகத்துக்கு தேவை. எவ்வளவு பெரிய தத்துவம் இல்ல இது. சில சமயம் நம்ம பண்ற வேலை வேஸ்ட் நமக்கு தோணும். தினமும் காலையில எந்திரிச்சு அதே மாதிரி பாலை காய்ச்சி, அதே மாதிரி தோசையை தட்டி, அதே மாதிரி இட்லிக்கு மாவு அரைச்சு, அதே மாதிரி ரசத்தை செஞ்சு, அந்த ஆள் முகத்துல ஒரு சிரிப்பு காணுங்க. போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு போற, இந்த போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுன்னு வந்துட்டதுனால ஒரே ஒரு நிமிஷம் அதை பத்தி சொல்லிடுறேன். ஒரு காலம் இருந்தது, முகத்தோடு முகம் பார்த்து நாம் எல்லாம் சாப்பிட்ட கால். நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய இலையில் யாரோ சோறு வைத்த காலம். இலையை பார்த்தல்ல, முகத்தை பார்த்து. எனக்கு போறோம்மா, என்ன போறோம், முகத்துல இன்னும் சோர்வு இருக்கு, இன்னும் ஒரு கரண்டி போடு. இன்னைக்கு யாருமே யார் முகத்தையும் பார்க்கறது இல்ல, அதது வருது பிச்சு பிச்சு தின்னு அதது போகுது. அப்பதான் டேபிள்ல உட்காந்துருக்காரு, அந்த அம்மா பிளேட்டு வைக்குது, ரெண்டு இட்லிய வைக்குது, ரெண்டு சட்னிய வைக்குது, போனை பார்த்துக்கிட்டே ஒரு சட்னியை மாத்திரம் சாப்பிடுறாரு. எந்திரிச்ச உடனே, ஏன் இன்னைக்கு கார சட்னியை வைக்கல, கண்ணை திறந்து பாரு, பக்கத்திலேயே பக்கத்திலேயே வச்சிருக்கு. பையன் உட்காந்துருக்கான், வந்த உடனே அலோன்னு பேசிட்டே வெளில போயிடுறான். இப்பதான் பிரதம மந்திரி அவரை கூப்பிட்டுருக்காரு, அடுத்தது இந்தியாவுக்கு என்ன செய்யலாம் என்ற முக்கியமான ஆலோசனைக்காக. சாப்பிடுற ஒரு பத்து நிமிஷம் சாப்பாட்டுக்காகவே நம்ம இருக்கிற மாதிரி நம்மள இருக்க முடியாது. அந்த கதையை அப்படியே விட்டுட்டு இந்த கதைக்கு வர, இந்த உலகம் அதற்கு யானையும் தேவை, தேன் செட்டுகளும் தேவை. ரெண்டும் இருந்தால்தான் உலகம் சமநிலையில் இருக்கும். என்னதான் இருந்தாலும் யானை மாதிரி நான் இல்லை அப்படின்னு என்னைக்கா ஒரு குருவி நினைச்சிருக்கேன்? என்னதான் இருந்தாலும் குருவி மாதிரி என்னால பறக்க முடியலன்னு எப்போது மீன் நினைச்சிருக்கேன்? மனுஷன் மாத்திரம் ஏன் சார் அப்படி இல்லை? நான் அவனை மாதிரி இல்லை. அந்த அக்காவுக்கு 800 சேலம் இருக்கும், ஐயோ இந்த 80-க்கே வழியை காணும். மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம்ல. அதில் என்ன பியூட்டினா, நம்ம ஒரு ஏணியில் ஏறுறோம், நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், நம்ம இந்த ஆளை பார்த்து ஆசமாக போகிறோம், நல்ல கார் வச்சுருக்கான், எங்கள் மாமனார் இருந்தால் வாங்கி கொடுத்தாரு ஒரு டப்பா காரு, எப்படியாவது அவன் வச்சிருக்கிற கார் எல்லாம் சொல்லி இங்க போயிடும். இந்த கார்
1: அந்த உறவுகள் பேராசிரியை பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆற்றிய உரையை இருவரை கேட்டீர்கள். மணித்தியான செய்திகள்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக சாட்சியம் வழங்க முன்னிலையாகியிருக்கிறார். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த சாட்சிய பதிவு இடம்பெறுகிறது. சர்ச்சைக்குரிய கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் நான்காவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் அக்டோபர் 6 வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி 21 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்து முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவை விடுவிக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. உணவு பற்றாக்குறை மற்றும் வீண் விரியமாதலை குறிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ற தொனிப்பொருளில் சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று இலங்கையிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி திருவோணமலையில் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் நேற்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. திலீபனின் சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மாணவர் ஒன்றியம் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபனின் உருவ சிலையை மீளமும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 8 நேற்று பிற்பகல் 2 கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நாட்டில் ரோகண விஜயவீரா உள்ளிட்டவர்களுக்கு சிலைகள் அமைத்து அரச அனுசரணையுடனும் அரச தலைவரின் பங்களிப்பு மற்றும் பங்கேற்புடனும் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றால் அகிம்ச வழியில் தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனுக்கும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற தொனிப்பொருளில் நாடு தழுவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சோசியலிச இளைஞர் சங்கத்தால் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி நாட்டுக்கு தேவையான இளம் தலைமுறைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாரிய செயற்திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று மாலை 4 அளவில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஜெபி பவெல் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 1 வரையான உத்தியோர்வ விஜயத்துக்காக இன்று கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் உத்தியோர்வ அழைப்பின் பேரில் நிறுவன வளர்ச்சி மற்றும் சிறப்புக்கான புதுமையான தலைமைத்துவம் தொடர்பான சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க மக்கள் விடுதலை முன்னணியின் சிறப்பு குழுவினர் பயிற்சியை நிறைவு செய்து இலங்கை திரும்பியிருக்கிறார்கள். அஸ்வசிம நலன்பிரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகளுக்கான 2026 செப்டம்பர் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவு எதிர்வரும் அக்டோபர் 1 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று நலன்பிரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்தியா சுமார் 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறது.
5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இடமாற்ற கோரிக்கைகள் பதிலீட்டு உத்தியோகத்தர்கள் இல்லையென்ற காரணத்தினால் தொடர்ந்து நிராகரிக்கப்படக்கூடாது என்று வன்னி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் தன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இலங்கையின் தேசிய உரையினை வெளிவுகார அமைச்சர் விஜிதகரத் உரையாற்றியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் மாணவர் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் விமலேஸ்வரன் இதனை தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் பேருந்து முன்னுரிமை பாதை விதிமுறை இன்று முதல் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொது போக்குவரத்து சேவை மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய போக்குவரத்து செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கான குறைபாட்டு புள்ளி முறைமை எதிர்வரும் 2026 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதியமைச்சர் அருண கேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் ஆந்திர மாநில இணைப்பு பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கிறிஸ் மற்றும் ஏபஸ் ஒப்பந்தங்கள் தொடர்பான இருவேறு வழக்குகள் நிமித்தம் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உட்பட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் பிரதிவாதிகள் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட பூர்வாங்க ஆட்சேபனை மீதான உத்தரவு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சாணி அபயசிகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவரட்ன மற்றும் அருட்தந்தை சிறில் காமினி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இதய நோய் சிகிச்சை பெறுவதாக கூறி சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சாந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாவதை திட்டமிட்டு தவிர்த்து வருகிறார். இந்த நிலையில் அவர் வணிக வளாகங்கள் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து பாரிய சர்ச்ச நிலை தோன்றியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஞானசார தேரரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்துமாறு அவரது சட்டத்தரணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தலவாக்கொலை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஒருவர் வகுப்பறைக்குள் மாணவியொருவருக்கு தகாத காணொளிகளை காட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 194 அதிகாரிகளுக்கான பணி நியமன கடிதங்கள் நேற்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சில் வைத்து அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கண்டி பொதுச்சந்தை வளாகத்தின் பின்புறம் உள்ள நடைபாதையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டு 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருகம்பை சின்ன உள்ளே பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் நேற்று படுகாயமடைந்திருக்கிறார்.
தெவிடகொட ஸ்ரீதம்ப மாவட்டத்தில் 4 டிகட்டா ரக துப்பாக்கிகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணபதிபுரம் மல்வத்தை 4வது பகுதியில் 54 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சம்பாந்துறை போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நகைகள் அடங்கிய பொதியுடன் கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமானியத்தில் பெண்ணொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் சென்னையில் மாணவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விவகாரம் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று கூட்டியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விளம்பர பலகைகள், தொலைக்காட்சி, இணையதளம் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் இறைச்சி தொடர்பான விளம்பரங்களுக்கு அக்டோபர் 2 முதல் தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விலங்குகள் நல அமைப்பான ஃபீட்டா இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும், மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை தனியார் பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தி மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் நாளை ஒருநாள் கவனயீர்ப்பு வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது. 3 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. உஜினியில் 600 ஆண்டு பழமையான மசூதி இடிப்பு தொடர்பான வன்முறைக்கு செய்யறிவு காரணமானதாக மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஜப்பானிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அஸ்தியை கொண்டுவர உத்தரவிடக் கோரி அவரின் மகள் அனிதா பிஃபாப் தாக்கல் செய்த மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் 4 வார அவகாசத்தை அளித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 220 மருந்துகள் தரமற்றவையாகவும் ஒரு மருந்து போலியாகவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 41 நாடுகளிலிருந்து இந்தியா தற்போது கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் கர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அளவில் பள்ளிகளில் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத 24.4 கோடி குழந்தைகளில் 5 கோடி பேர் இந்தியாவில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெஃப் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபனத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,640 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாரடைப்பை தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 உலக இருதய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கும் விசர்நாய்க்கடி நோய் தொடர்பில் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக விசர்நாய்க்கடி தினம் செப்டம்பர் 28 ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2026 ஆண்டுக்கான உலக விசர்நாய்க்கடி தினத்தின் கருப்பொருளாக ஒன்றிணைந்து வலுவாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் எதிரி படைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதை தடுத்து நிறுத்தியதாக ஈரான் படையினரை அந்த நாட்டின் தலைமை மதகுரு மொத்தபா கொமேனி பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். தாய்வான் ஆயுத விற்பனையை நியாயப்படுத்தும் வகையில் உங்களுக்கும் அமெரிக்க ஆயுதங்களை வாங்க விருப்பமா என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டதாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டியூ தெரிவித்திருக்கிறார். தென்கொரியா அதன் முதல் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அதுகுறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. ரஷ்ய பகுதியில் 8,000 மேற்பட்ட வடகொரிய படைகள் இருப்பதாகவும் மேலும் 10,000 வீரர்களை அங்கு நிலநிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி நேற்று தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் வடகொரிய போர்க்கைதிகள் இருவரை தன்னிடம் ஒப்படைக்கும் ரகசிய ஒப்பந்தத்தை உக்ரைன் வெளியிட்டதால் தென்கொரியா அதிருப்தியை வெளியிட்டுள்ளது.
பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகப்படும் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 20 வயது மதிக்கத்தக்க அவர்கள் அனைவரும் லண்டனை சேர்ந்தவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னணி ஏ நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்திக்கிறார். மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்புகிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவனம், மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கிடையில் மலேசியா அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறது. வீட்டில் துணி காயப்போட கயிறு இல்லை, கண்ணில் படும் கயிற்றை வெட்டிவிடலாம் என்று ஒரு முதியவர் செய்த வேலை அது ஒருவரின் உயிரை காக்கும் கயிறு என்பது பின்னர் தெரிய வந்திருக்கிறது. MTV காணொளி இசை நிகழ்ச்சியில் அதிக விருதுகளை பெற்ற கலைஞர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விப்பட். கொங்கோவில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8000 தற்போது கடந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து 223 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 2-1 என்ற கணக்கில் வென்றுள்ளது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் கிரிக்கெட்டின் 3வது மற்றும் 4வது காலிறுதி போட்டிகளும் மழையால் கைவிடப்பட்டன. இதனை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசை அடிப்படையில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க 88.55 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் 6 சதங்கள் விளாசப்பட்டு தனித்துவமான வரலாறு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 2-1 என்ற கோல் கணக்கில் நோர்வேயை வீழ்த்தியிருக்கிறது. பிரித்தானியாவின் லண்டனைச் சேர்ந்த 11 வயதுடைய போதனா சிவானந்தன் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் மகளிர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை கைப்பற்றி உலக சாதனையை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்று நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.14 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.92 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.10 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 115.26 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.04 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.19 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 233.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.71 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லாங்கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான்னு லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழப்பா இருக்கின்றீர்கள், அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள். பரசலாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோம். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், இதுவரையெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
0: பொந்து பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை ஏற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. படிக்காதவன் திரையிலிருந்து பாடல் ஒலித்தார். நேரம் சரியாக 11:30 ஐக்கியராஜ்யத்தில் 10:30. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இல்லை சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்ல நான் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசைவசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரது எல்லாம் ஆசைவசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5573 78.
0: நீங்கள் கட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

கொழித்த பாடலை பாடியவர்கள் மனுவோடு இணைந்து சின்ன கோயில் சித்ரா பாடலை யாத்தவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெளியேற்றவர். நேரம் சரியாக 11:36 ஐக்கியராஜ்யத்தில் 10:36 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. மறந்து விடுவதற்கான உறவுகளை அழகான மீன்கள் அதாவது தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். ஓடுங்கள் அன்பு உறவுகளை 13.99 விற்பனை செய்கின்றார்கள். வெட்டி சுத்தம் செய்தும் தருவார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளை. அழகான மீன், வடிவான மீன், ஒரு அப்பழுக்கற்ற நல்ல தூய்மையான மீன், ஒரு இதுவும் இல்லாத மீன். நீங்கள் வாங்கி சாப்பிட்டால் உங்களுக்கு ருசியை அறிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: வைத்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவுடன் ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. காதல் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டீர்கள்.
1: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: மறந்துவிடாதீர்கள் அன்புறவுகளை, பரிசுலாச்சப்பலில் அனைத்து பொருட்களும் மரக்கறி வகைகள் எல்லாமே நீங்கள் கொள்ளையை மலிவில் வாங்கி செல்லலாம். SAS லங்கா ஸ்டோர் மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே, மறந்து விடாதீர்கள். ஸ்ரீ கையில் அமைந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

அடுத்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவுடன் இணைந்து சின்னக்குயில் சித்ரா. பாடலை இயற்றியவர் கவிஞர் நிவாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் பிரபல ஹிந்தி இசையமைப்பாளர் ஆர் டி பர்மன் அவர்கள். பூங்கலை பொழிகிறது திரைப்படம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பிரபல நிகழ்ச்சியில் ஒழித்த பாடலை பாடியவர்கள் காற்றில் கலந்த குரல் மலேசியா வாசுதேவனுடன் இணைந்து ஜோதிகி அம்மாவுக்கு பாடலை ஏற்றவர் கவிஞர் முத்துலிங்கம். பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன் அவர்கள். மௌனகீதங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: ஒழுங்கா
2: பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய் 07 82 81 88 14.
0: அன்பொருளே, உங்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு தெரிகின்றது. இப்பொழுது ஜோய் வந்து விடுமுறையில் நிற்கின்றபடியினால் நீங்கள் தொலைபேசி அழைப்பை எடுக்காதீர்கள். தயவு செய்து அன்பு உறவுகளே, அவர் ஒரு மாத விடுமுறையில் நிற்பதனால் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துகின்றீர்கள் என்பதனை எனக்கு தெரிகின்றது. அந்த அழைப்பை அவர்கள் எடுப்பதில்லை என்று சொன்னீர்கள். அதனால் அவருடன் தொடர்பு கொண்ட பொழுது அவர் சொன்னார் விடுமுறையில் நிற்பதாக, ஒரு மாதம் கழித்து உங்களோடு தொடர்பு கொள்வார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த பாடல்

நிகழ்கிட்ட இந்த பாடலை பாடியவர்கள் சிந்து கோயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடலை இயற்றியவர். கண்டுபிடிக்க முடியவில்லை அன்புறவர்களே, விக்ரம் இந்த பாடலை எழுதியவர் யார் என்பது. இவ்வளவு ஒரு காதல் தாபத்தோடு எழுதியவர் வாலியா தான் இருக்கணும், ஆனால் 100% என்னால் சொல்ல முடியாமல் இருக்கிறது. அந்த பாடலை இயற்றியவரை தவிர்த்து இசையமைத்தவர் அம்சலிங்கா என்ற ஒரு மலையாள இசையமைப்பாளர். அருமையான பாடல்களை எல்லாம் தந்தவர். அவருடைய பாடல்கள் நல்ல பாடல்கள். தேவேந்திரன், அம்சலிங்கா, இவ்வளோ இசையமைப்பாளர்கள்லாம் இருந்தார்கள். நூறுக்கணக்கான பாடல்களை தந்திருக்கிறார். தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளிலும் பல பாடல்களை தந்தவர் தான் இந்த அம்சலிங்கா. பாரதி ராஜாவால் கொண்டு வந்து தமிழ் உலகத்துக்கு அறிமுகம் செய்ய வைக்கப்பட்டவர். அவருடைய பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இசையில் வந்த பாடல் ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஃபிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக சாட்சியம் வழங்க முன்னிலையாகியிருக்கிறார். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த சாட்சிய பதிவு இடம்பெறுகிறது. சர்ச்சைக்குரிய கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் நான்காவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் அக்டோபர் 6 வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி 21 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்து முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவை விடுவிக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. உணவு பற்றாக்குறை மற்றும் வீண் விரியமாதலை குறிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ற தொனிப்பொருளில் சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று இலங்கையிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி திருவோணமலையில் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் நேற்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. திலீபனின் சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மாணவர் ஒன்றியம் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவுத்தூவி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபனின் உருவ சிலையை மீளமும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 8 நேற்று பிற்பகல் 2 கவனயீர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நாட்டில் ரோகண விஜயவீரா உள்ளிட்டவர்களுக்கு சிலைகள் அமைத்து அரச அனுசரணையுடனும் அரச தலைவரின் பங்களிப்பு மற்றும் பங்கேற்புடனும் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றால் அகிம்ச வழியில் தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனுக்கும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற தொனிப்பொருளில் நாடு தழுவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சோசியலிச இளைஞர் சங்கத்தால் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி நாட்டுக்கு தேவையான இளம் தலைமுறைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாரிய செயற்திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று மாலை 4 அளவில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஜெபி பவல் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 1 வரையான உத்தியோர்வ விஜயத்துக்காக இன்று கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். இந்திய அரசாங்கத்தின் உத்தியோர்வ அழைப்பின் பேரில் நிறுவன வளர்ச்சி மற்றும் சிறப்புக்கான புதுமையான தலைமைத்துவம் தொடர்பான சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க மக்கள் விடுதலை முன்னணியின் சிறப்பு குழுவினர் பயிற்சியை நிறைவு செய்து இலங்கை திரும்பியிருக்கிறார்கள். அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகளுக்கான 2026 செப்டம்பர் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவு எதிர்வரும் அக்டோபர் 1 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்தியா சுமார் 3 காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை கொழும்புக்கு அனுப்பியிருக்கிறது. 5 மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இடமாற்ற கோரிக்கைகள் பதிலீட்டு உத்தியோகத்தர்கள் இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து நிராகரிக்கப்படக்கூடாதென்று வன்னி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறார்.
தற்போதைய உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் தன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இலங்கையின் தேசிய உரையினை வெளிவுகார அமைச்சர் விஜிதகரத் உரையாற்றியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் மாணவர் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் விமலேஸ்வரன் இதனை தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் பேருந்து முன்னுரிமை பாதை விதிமுறை இன்று முதல் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொது போக்குவரத்து சேவை மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய போக்குவரத்து செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கான குறைபாட்டு புள்ளி முறைமை எதிர்வரும் 2026 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதியமைச்சர் அருண கேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் ஆந்திர மாநில இணைப்பு பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கிறிஸ் மற்றும் ஏபஸ் ஒப்பந்தங்கள் தொடர்பான இருவேறு வழக்குகள் நிமித்தம் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உட்பட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் பிரதிவாதிகள் தரப்பினால் முன்வைக்கப்பட்ட பூர்வாங்க ஆட்சேபனை மீதான உத்தரவு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புணர்வு திரைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சாணி அபயசிகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவரட்ன மற்றும் அருட்தந்தை சிறில் காமினி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இதய நோய் சிகிச்சை பெறுவதாக கூறி சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சாந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாவதை திட்டமிட்டு தவித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் வணிக வளாகங்கள் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து பாரிய சர்ச்சை நிலை தோன்றியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஞானசார தேரரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்துமாறு அவரது சட்டத்தரணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தலவாக்கொலை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஒருவர் வகுப்பறைக்குள் மாணவியொருவருக்கு தகாத காணொளிகளை காட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 194 அதிகாரிகளுக்கான பணி நியமன கடிதங்கள் நேற்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வைத்து அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கண்டி பொதுச்சந்தை வளாகத்தின் பின்புறம் உள்ள நடைபாதையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டு 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருகம்பை சின்ன உள்ளே பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் நேற்று படுகாயமடைந்திருக்கிறார். தெவடகொட ஸ்ரீதம்ம மாவட்டத்தில் 4 டிகட்டா ரக துப்பாக்கிகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கணபதிபுரம் மல்வத்தை 4வது பகுதியில் 54 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சம்பாந்துறை போலீசார் தெரிவித்தார்கள்.
இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நகைகள் அடங்கிய பொதியுடன் கட்நாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமானியத்தில் பெண்ணொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில், சென்னையில் மாணவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பிரகாரம் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று கூட்டியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விளம்பர பலகைகள், தொலைக்காட்சி, இணையதளம் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் இறைச்சி தொடர்பான விளம்பரங்களுக்கு அக்டோபர் 2 முதல் தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விலங்குகள் நல அமைப்பான ஃபீட்டா இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும், மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை தனியார் பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தி மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் நாளை ஒருநாள் கவனயீர்ப்பு வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது. 3 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. உஜினியில் 600 ஆண்டு பழமையான மசூதி இடிப்பு தொடர்பான வன்முறைக்கு செய்யறிவு காரணமானதாக மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஜப்பானில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அஸ்தியை கொண்டுவர உத்தரவிடக் கோரி அவரின் மகள் அனிதா பிஃபா தாக்கல் செய்த மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் 4 வார அவகாசத்தை அளித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 220 மருந்துகள் தரமற்றவையாகவும் ஒரு மருந்து போலியாகவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 41 நாடுகளிலிருந்து இந்தியா தற்போது கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் கர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அளவில் பள்ளிகளில் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத 24.4 கோடி குழந்தைகளில் 5 கோடி பேர் இந்தியாவில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெஃப் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,640 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாரடைப்பை தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 21 உலக இருதய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கும் விசர்நாய்க்கடி நோய் தொடர்பில் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக விசர்நாய்க்கடி தினம் செப்டம்பர் 28 ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2026 ஆண்டுக்கான உலக விசர்நாய்க்கடி தினத்தின் கருப்பொருளாக ஒன்றிணைந்து வலுவாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோர்முஸ் நீரிணையில் எதிரி படைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதை தடுத்து நிறுத்தியதாக ஈரான் படையினரை அந்த நாட்டின் தலைமை மதகுரு மொத்தபா கொமேனி பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். தாய்வான் ஆயுத விற்பனையை நியாயப்படுத்தும் வகையில் உங்களுக்கும் அமெரிக்க ஆயுதங்களை வாங்க விருப்பமா என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டதாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டியூ தெரிவித்திருக்கிறார். தென்கொரியா அதன் முதல் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அது குறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. ரஷ்ய பகுதியில் 8,000 மேற்பட்ட வடகொரிய படைகள் இருப்பதாகவும் மேலும் 10,000 வீரர்களை அங்கு நிலநிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி நேற்று தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் வடகொரிய போர்க்கைதிகள் இருவரை தன்னிடம் ஒப்படைக்கும் ரகசிய ஒப்பந்தத்தை உக்ரைன் வெளியிட்டதால் தென்கொரியா அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகப்படும் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 20 வயது மதிக்கத்தக்க அவர்கள் அனைவரும் லண்டனை சேர்ந்தவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னணி ஏ நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்திக்கிறார். மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியான்மாருக்கு திருப்பி அனுப்புகிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவனம், மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கிடையில் மலேசியா அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறது. வீட்டில் துணி காயப்போட கயிறு
என்று இல்லை, கண்ணில் படும் கயிற்றை வெட்டிவிடலாம் என்று ஒரு முதியவர் செய்த வேலை அது ஒருவரின் உயிரை காக்கும் கயிறு என்பது பின்னர் தெரிய வந்திருக்கிறது. MTV காணொளி இசை நிகழ்ச்சியில் அதிக விருதுகளை பெற்ற கலைஞர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விப்பட். கொங்கோவில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8000 தற்போது கடந்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து 223 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 2-1 என்ற கணக்கில் வென்றுள்ளது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் கிரிக்கெட்டின் 3வது மற்றும் 4வது காலிறுதி போட்டிகளும் மழையால் கைவிடப்பட்டன. இதனை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசை அடிப்படையில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க 88.55 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் 6 சதங்கள் விளாசப்பட்டு தனித்துவமான வரலாறு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 2-1 என்ற கோல் கணக்கில் நோர்வேயை வீழ்த்தியிருக்கிறது. பிரித்தானியாவின் லண்டனைச் சேர்ந்த 11 வயதுடைய போதனா சிவானந்தன் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் மகளிர் கிராண்ட்மாஸ்டர் பட்டத்தை கைப்பற்றி உலக சாதனையை படைத்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.14 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.92 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.10 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 397.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 115.26 ரூபாய், 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.04 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.19 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 233.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.71 ரூபாய். கேட்டது மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லாங்கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: மல்லிகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் போற அங்காலோட்டு பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாது. இங்க போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிசு லாச்சப்பலில்,
5: வீட்டி
4: சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95140 Gare de Lyonnais.
4: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
7: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரவே?
8: அதுக்கு தானே லாச்சப்பல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
10: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா.
11: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
10: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
11: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 65 Fraser Street in Hoover, Canada.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
10: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பரிசு லாட்சப்பலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதற்கோடு மோட்டை
11: பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரி மஹால்.
13: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
14: நேரம் சரியாக 12:24 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:24. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவும் அந்நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார்கள் பேராசிரியர் சச்சிதானந்தன் அவர்களோடு இணைந்து தர்ஷன்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

கேட்டது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

0: சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: நேரம். மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு

0: உங்கள் அறிவுக்கு மேலும் வழிகாட்டக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களுடன் பேராசிரியர் அவர்கள் வார வாரம் இந்த நிகழ்ச்சியினூடாக இங்கே சந்தித்து அறிவு ரீதியான தர்க்க ரீதியான கருத்துக்களை வானிலைகளிலே எடுத்து வருகிறார். அந்த வகையிலும் இன்றும் பல தகவல்களோடு இங்கே பேராசிரியர் அவர்கள் வானிலைகளிலே காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் பேராசிரியர் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்பு தர்சனாவர்களே. வணக்கம் அன்பு டிஆர்டி நேயர்களே.
0: தொலைபேசியை தூர வைத்து பேசுகிறீர்களா?
1: இல்லையே.
0: இப்ப இப்ப சத்தம் சரியா வந்துட்டது. முதல் வந்து சத்தம் குறைவா இருந்தது. சரி, இப்ப சரி.
1: நல்லது. நாங்கள் வந்து செப்டம்பர்ல இருக்கிறான்னு
0: சொல்றோம்.
1: செப்டம்பர் ரெண்டு நாங்கள் மாதங்களை பற்றி ஒரு மாதங்கள் துவக்க போவதிலோ அந்த மாதம் முடிவுறதுக்கு முதல் இந்த மாதங்கள் எப்படி வந்தாங்கன்னு சொல்றது உண்டு. அது ஒரு வகையில் பயனாக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறோம். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ
0: தர்சன்.
1: ஸோ அந்த வகையில் நாங்கள் ஓஸ்ட்ன்றது ஒரு ஆகஸ்ட் சீசர் ஜூலிய சீசர் புறவு வந்தது. அப்போ ஜூலிய சீசத்தை பெயரால் வைக்கப்படும் மாதம் ஜூலை. அப்போ சீசர் என்று சொல்லிக்க அதில் இன்னொரு பொருளும் இருக்கு என்று சொன்னால், எப்போதுமே ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருள் இருக்கும். அப்படி பல பொருள் இருக்கும்னு சொன்னால், உதாரணம் தமிழில் அடி என்ன சொல்லி இருப்போம். அடி ஆனடினா அடி அடி என்ற சொல்ல நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு 216 மீனிங் இருக்கு. 216 பொருள். அப்போ அது அந்த பொருளை எப்போ நாங்கள் எடுத்து பார்க்கும்போது அதை பயன்படுத்துறத பொறுத்து அந்த சொல்லின் ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு முறை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்கள். நாங்கள் ரெண்டு இலங்கையர்கள் ஒரு இந்தியர் நண்பர் மீண்டும் போயிருந்த பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்டில் டீ குடிக்க தான் போனாங்க. அப்போ அந்த கடைக்காரன் பரிமாறல அவர் வந்து கேட்டார், என்ன கொடுக்குறீங்க? அது பொதுவாக அப்படித்தான் இலங்கை கடையில் கிடைக்கிறது, என்ன கொடுக்குறீங்கன்னு கிடைக்க. அப்போ ரெண்டு பேர் சொன்னார்கள், நானும் இன்னொருத்தரும் டீ என்று சொன்னார். மற்றவர் குடிக்கிறதா விஸ்கி கிடைக்குமா என்று கேட்டார். என்ன நீங்கள் என்ன குடிக்கிறீங்க? விஸ்கியை சொல்கிறீங்களே, அதை அடிக்கிறதில்லோ அல்லது போடுறதில்லோ? இல்லையே, குடிக்கிறதானே. இப்போ தண்ணி எடுத்து பாய்க்குள்ளே வருதான் குடிக்கிறான்னு சொல்கிறது. அப்போ அதை எதையும் குடிக்கிறதுக்கு வரந்தானே. தண்ணி அடித்தால் அப்போ தண்ணி அடிக்கிறான்னு சொன்னால் மதுபானம் பயன்படுத்துறது தண்ணி அடிக்கிறான்னு சொல்கிறது. நோமலாக தண்ணியை குடிக்கிறோம் தாகத்துக்கோ அல்லது கலப்புக்கோ குடிக்கிறோம்டா, தண்ணி குடித்த நல்லா அறந்தது ரெண்டு வரும். அப்போ அடிய என்னது நிறைய பொருள் இருக்குது. அடிய அடித்து பார்த்தா இப்போ வரும் பொருளுக்கு நிறைய நல்லா அடித்து தாங்கள் ரெண்டு சொன்னால் என்னத்தை அடித்து தாங்கள் ரெண்டு பொருள் இருக்குது. காசு அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, லவ் அடிக்கிறது, காசு என்ன அப்படி நிறைய அடிக்கிறதுக்கு, கொப்பி அடிக்கிறது, ஃபோன் அடிக்கிறது ரெண்டு எத்தனையும் சொற்கள் எடுத்தோம்னா அந்த அடி என்பதுக்கு பல பொருள் வந்துடும். அதுமாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. அதே இப்படி சொல்லின பொருள் நாங்கள் அதை பயன்படுத்துறத பொறுத்து அதன் கருத்து மாறுபடும். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அப்போ அதில் சொல்கிற பொழுது தான் இப்போ நாங்கள் ஜூலிய சீசர்னேக்க ஜூலியஸ் அது ஜூலை ஜூலிய சீசர்ட்டு முதல் பேர் ஜூலை. ஒரு மாதத்தில் இங்கிலீஷில் ஜூலை, ஃப்ரெஞ்சில் ஷூயே, ஜெர்மனில் என்ன வரும் ஷூல நினைக்கிறோம். இப்படி சில இதில் அந்த ஜேயூ அடிப்படையாக வச்சு பேர்கள் வரும். அப்போ சீசர் என்ன சொன்னால் அதுவும் ஒரு இந்த காலத்திலேயும் அது மிகவும் பொருத்தமானது. நாங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்கள், நாங்கள் இந்த இதயம் இதய அந்த நோய்களை பற்றி பேசுவோம் உண்டு. அப்போ இதயம்ன்றது சின்ன விஷயம்தான், ஆனாலும் அதன் பயன்பாடு உலகத்தை விட பெருசு. அப்போ இதயம் வேலை செய்யலைன்னா உலகத்தையே விட்டுட்டு போயிடுவோம். உலகத்துக்கு போகிறதே இதயத்தை வச்சு கொண்டு தான். இதயம் இருக்கிறதான்ற ஒரு பாட்டே இருக்கிறது. அப்போ இதயம்ன்றதுக்கு நிறைய பொருள். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த யூரிய சீசர் சீசரண்டா என்னென்ன வருதுன்னு சொன்னார். சீசர் குறை மாதத்தில் பிறந்த குறை மாதத்தில் இல்லை, அவர் வந்து 10-9 மாதத்துக்கு முதல் வயிற்றுல நல்லா பெருத்துட்டார். அந்த குறிப்பிட்ட 9 மாதத்துக்கு பிறகு பயிற்சியில தாயினுடைய கருப்பையில ஒரு குழந்தை இருந்தால் தாய்க்கு கஷ்டம். எப்பவுமே குழந்தைய கூடிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு குறிப்பிட்ட காலத்திலே அது பிரசவம் ஆகலைன்னா தாய்க்கு ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து வரக்கூடும். அப்ப அந்த தாய்க்கு ஆபத்து வரக்கூடும் அல்லது குழந்தைக்கு ஆபத்து வர முடியும் அந்த காலம். ஸோ அப்ப தாயின்ட வயிற்ற வெட்டி வயிற்ற வெட்டி இருந்தால் வயிற்ற கறி கருப்பை கால குழந்தை இருக்கிறது. அதுதான் அந்த நாங்கள் சொல்லுவோம் என்ன குரமான முடியும் செசாரியன் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம். செசாரியன்றது சீசர் என்றதுன்ற அடிப்படையில் தான் அந்த செசாரியன் ஆங்கிலத்தை வருது பஞ்சிலே மாதம். அப்போ ஜூலியஸ் சீசர் ரெண்டு சொல்லப்பதம் அடுத்த வந்த மாதம் ஓகஸ்ட் சீசர் ஜூலியஸ் சீசத்தை பிராமகன் ஓகஸ்ட் சீசர் அவர் ஆட்சியில் பெரிய அரசனாகி சக்கரவர்த்தி ஆனார். அவற்ற பேர் வந்து ஓகஸ்ட் போகிறப்பறம் நாலு பெண்தான் வந்துட்டோம் செப்டம்பர் மாதம் வந்து. அப்போ நாங்கள் செப்டம்பர்ன்ற பார்க்க தமிழையும் இருக்கு நாங்கள் சப்தம் சப்த ஸ்வரங்கள் என்று சொல்கிறோம், சப்த திசைகள் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ சப்த என்று சொன்னால் சப்தம் இல்லை சப்த. அப்போ அந்த சப்தம் என்ற தமிழ் சொல்லு சமஸ்கிருதத்து சொல்லு சப்தம். அப்போ தமிழில் நாங்கள் அதை சப்தம் சப்த ஸ்வரங்கள் என்று வரும். அப்போ அந்த சப்தம் என்று சொல்கிறது ஏழுன்றதை குறிக்கும். அதுமாரி செப்டம்பர் ஏழாம் மாதத்தை குறிக்கும். அப்போ ஏழாம் மாதத்தை குறிச்சிருந்தால் இப்போ என்ன ஒன்பதாம் மாதத்துக்கு வரும் ரெண்டு பார்த்தோம்னா தள்ளி தள்ளி போட்டு ஏழாச்சு ஒன்பதாச்சு. அதாவது வந்து முந்தி பத்து மாதங்கள் அந்த குழந்தை பிறக்கிற வயசை வச்சு ஒரு குழந்தைய பயணக்காலம் பத்து மாதம். அதை நாங்கள் பிறகு பயணம் சொல்றது மைத்திரி இருக்கிற காலப்பகுதியை தாய்ப்பே சொல்லிவிடும் இன்னும் பத்து மாதம் சுமந்து பெத்தனே நீ இப்படி செய்யறீன்ற மாதிரி கேட்கும். ஸோ அந்த பத்து மாதம் இருக்கிற காலத்தில் அது அப்பியான ஒரு சொல்லோட வந்துட்டுது. அப்புறம் ரெண்டு பதினோரு மாதம் உருவானது அதான் ஜூலை மாதம். அப்போ ஜூலை மாதம் பதினோராவது மாதம் ஆன உடனே எப்படி நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த மாதம் ஓஸ்ட் சேர்த்ததால பன்னெண்டாம் மாதம். அப்போ ஏழாம் மாதமாக இருந்த முந்தி ஜூலையும் ஓஸ்டும் இல்லை. அப்போ ஜூலை இடையில் கூத்த உடனே ஏழாம் மாதம் இருந்தது எட்டாம் மாதமாக போச்சு. அப்புறம் ஓஸ் மாதத்தில் சேர்த்த உடனே அந்த எட்டாவது ஆனது ஒன்பதாவது ஆச்சு. அப்போ செப்டம்பர் ஏழாவது மாதம் ஆனால் ஒன்பதாவது மாதமாக நாங்கள் எடுக்கிறோம் ரெண்டு தினம் தள்ளி போன வழியா. அப்போ அதுக்கப்புறம் அக்டோபர் அப்போ அட்டதிக்கு பாறை ரெண்டு சொல்லுவோம் அட்டதிசி என்று சொல்லுவோம் அது எட்டு என்றதை குறிக்கும் அக்டோபர் எட்டு. அது மாதிரி நவம் நவமி நவராத்திரி நவக்கிரகம் நவரசம் சொல்லியிருக்க அந்த நவம்ன்றது ஒன்பதை குறிக்கும். ஸோ அந்த ஒன்பதாம் மாதம் பதினோராம் மாதம் ஆயிட்டு. அப்போ அடுத்த மாதம் நாங்கள் அக்டோபரை கலக்கும் அது எட்டாவது ஆயிருந்து பத்தாவது ஆச்சு. அதுக்கு பிறகு அக்டோபர் நவம்பர் பற்றி கலக்கும் பதினொன்றா ஒன்பதாயிருந்தது பதினொன்றாச்சு. அப்புறம் டிசம்பரை பற்றி கலப்பம் தானே இப்போ தசாமண்டா பத்து. அப்போ பத்தாவது ஆயிருந்தது பன்னெண்டாக போச்சு. அப்போ மாதங்களை கணக்கெடுக்க சேர்த்த போகிறோம் அந்த பேர் அப்படியே வழக்கத்தில் இருக்கு ரெண்டு இலக்கம் தள்ளுப்பட்டு அதுதான் நாங்கள் இப்போ செப்டம்பரை சொல்லுவோம். அது ஃப்ரெஞ்சில் பார்த்தோம்னா செப்த செப்தன்னு சொல்லுவோம். ஏன் சமஸ்கிருதத்தில் சப்த கிட்டத்தட்ட இங்கிலீஷில் செவன் அது மாதிரி இப்படி வர்ற பொழுது ஏழு யவன் மொழி சீயப்பன் நினைக்கும். ஸோ இப்படியே செத்துவந்தாலும் இந்த ஐரோப்பிய மொழிகள் இப்போ சமஸ்கிருதம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் இப்படியான மொழிகளை வந்து ஐரோப்பிய மொழிகள்னு சொல்கிறோம். இங்கே ஐரோப்பியாவில் தான்றது. அப்போ அந்த மொழிக்கும் இந்த சமஸ்கிருதத்துக்கும் ஒற்றுமை இருக்குது பல சொல் வடிவத்தில். ஆனால் தான் இந்த ஐரோப்பிய மொழிகள் சொற்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதான் செத்து சப்த அனிசவுன் சீகன் அப்படிலாம் வந்ததுக்கு ஆரம்பம் பார்க்கும். ஸோ அப்போ செப்டம்பருக்கான வழக்கத்தை சொல்லிட்டோம். அப்போ நாங்கள் இருந்து நாங்கள் சிறிது நேரத்துக்கு முதல் தொடர்பு நாங்கள் என்ன மாரடைப்பை பற்றி பேசுவோமே கலப்பமே அது முக்கியமானதுதான். அப்போ இது மாரடைப்புன்ற அந்த இங்கே இருக்கு இதயத்தில் இருக்கு இதயம் அடித்து போகிறது தான் மாரடைப்புன்னு சொல்லுவோம். மையப்பகுதியில் இருப்பதனால் மாறுபடைப்பு மாறு மாறுபு என்று வந்து. ஸோ இதை நாங்கள் இதயத்துக்கு அப்போ சொன்ன மாதிரி அடி என்றதுக்கு எப்படி நிறைய பொருளை பார்த்தோமோ இதயத்துக்கும் நிறைய பொருள் தான். ஏற்கனவே படங்கள் நிறைய சினிமா படங்கள் ஒரு இதயத்தை வச்சுருந்தோம். இதயம் முரளி என்று நடித்த இதயம் என்றவர் அவருக்கு மகனிப்ப நடிக்கிறார். அவருக்கு இதயம் படத்தில் நடித்த மிகவும் பெயர் பெற்றதால இதயம் முரளி என்று அவருக்கு பேர். அப்ப அந்த இதயமா இருக்கோ இதயம் இல்லாத மேசனவன் இலக்கம் இல்லாதவன் நடக்கும் விளையாட்டு சொல்றோம். ஆனால் அந்த நீ எந்த இதயத்துக்குள்ள இருக்கிற இதயத்தில் நீ இதயத்தில் எப்படி ஒரு ஆள் இருக்க முடியும் தாங்க முடியும் எப்படி இதயத்தில் நீ? அப்ப அந்த இதயம் என்ற அந்த சொல்லு ஒரு உறுப்பு வர்ற ஒரு ஆவியரா போச்சு. நீ என்ன இதயத்தில் நீ எந்த இதயத்தில் நீ தான் எப்பவும் இருக்கிறாய் என்ற மாதிரி சொல்லுவோம். உனக்கு இதயம் இருக்கா இரக்கமானவனாக நீ நீதி நியாயமானவனுக்க அப்படிலாம் கேட்போம். அப்ப அந்த இதயம் என்ற சொல்லுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ற ஒரு பொருள் உண்டு, அதுக்கு உண்மையான பொருள் வேற. அப்ப நாங்கள் உணர்ச்சி மேலிட்டில தான் சில வாழ்க்கையில கலைக்கிறது கூட அந்த வகையில் கலைக்கிற விஷயம் தான் இந்த இதயம் காதலுக்கு வரணும் என் இதயத்தை நீ நினைஞ்சிருக்கிறாய்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இதயம்ன்றது என்ன உண்மை அதைய விட முக்கியமானது, நீ என்ன விட எந்த உறவை விட முக்கியமானவர் ஒரு ஆள் என்று சொல்லியிருக்கிறேன். அது காதலியா இருக்கலாம் காதலனா இருக்கலாம், ஆனா அது உறவு மாறுபடலாம். தாய்க்கு பிள்ளையா இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் தாய் எப்பவுமே தேவையானதா இருந்திருக்கும். அதை நாங்கள் பல இடங்களில் பார்க்கணும். ஆனா இதயம்ன்றதே அதுக்கு உண்மையான பொருள் அண்டா மையத்திலே இருக்கு. ஒரு தாயின்றே கருவில கருப்பையில ஒரு குழந்தை உருவாகுது. அப்போ ஆணும் பெண்ணும் கலவி கொண்டா அப்புறம் ஒரு ஒரு அதுக்கு பேர் வந்து முளையம். அந்த முளையம் என்று சொல்றது ப்ரொஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்றது, அது வளர்ந்து வர வளர்ந்து வர தான் அப்படின்ட்டு எங்களுக்கு தேவையான உடம்பின் உறுப்புகள் உருவாகும். அப்படி உருவாகிற பொழுது எங்களுக்கு எவ்வளோ ஒரு உறுப்பு இருக்கு, கண்ணன்றம் காதன்றம் மூக்கன்று மொத்தத்தில் பார்க்கலாம். அப்புறம் கீழே போயிட்டு தொண்டைன்னு சொல்லுவோம், இதயம்னு சொல்லுவோம், சுவாச பையன்னு சொல்லுவோம், ஈரல் இப்படி நிறைய பகுதிகளை சொல்லுவோம். அப்படி கீழே போய் ஒரு பகுதியாக முடிக்கும். இப்படி உருவாகிற உறுப்புகள் இது முதல் உருவாகிற உறுப்பு இதயம். அப்போ நாங்கள் ஒரு உயிர் முளையம் ஆயிட்டோம், ஒரு உயிர் ஆயிட்டோம் முளையம் ஆயிட்டதுண்ட அதில் முதல் உருவாகிற உறுப்பு இதயம். அதே உறுப்பு தான் நாங்கள் இல்லாமல் போகிறோம், இறந்து போகிறோம், மறைந்து போகிறோம் என்று சொல்ற போது, செத்து போகிறோம் என்று சொல்ற போதெல்லாம் இல்லாம போறத குறிக்க வேண்டியது. இல்லாம போறதுன்னா அந்த உயிர் இல்லாம போறது, அந்த ஒருவரின் உடம்பு இயக்கத்தை இழந்து விடல் அல்லது ஒரு உடல் இயக்கம் நின்று விடுதல். அப்ப உடல் இயக்கம் என்றது நாங்கள் சொல்லிட்டு இதயத்தின் இயக்கத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அது என்ன அந்த இயக்கம்? இதயத்தில் நாங்கள் மிகவும் அன்பான ஒரு ஆளுக்கு இதயம்னு சொல்றோம். அதே போல் எங்களுக்கு இதயம் என்ன செய்யுது, எங்களை வாழ்றதுக்கான அடிப்படையானது என்ன? ரத்தம். நாங்கள் ரத்தம் இல்லையென்று சொன்னால் இப்போ ஆளுக்கு சுகம் இல்லையென்றா டக்குண்டே ரத்தத்தை ஏற்றுறது ஆக்சிடென்ட் பட்டு விபத்தாகி உள்ள ரத்தம் எல்லாம் போயிட்டால் அவர் உயிர் வாழ்றது கஷ்டம். எப்படி அந்த இதயம் இயங்குறதுக்கு ரத்தம் வேணும். அந்த ரத்தம் இருந்தால் தான் ஒருவருடைய உயிர் கல தொழிற்பாடுகள் நடக்கும். அது என்ன உயிர் கல தொழிற்பாடுகள்? எங்களுக்கு பசி வர்றது, களைப்பு வர்றது, ஒவ்வொரு உணர்ச்சிகள் வர்றது. அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு உயிர் உயிர் உயிர் என்ன என்ன உயிர் என்பது எப்போ அசையும். அப்போ உயிருள்ள பொருளுக்கும் உயிரற்ற பொருளுக்குமான வித்தியாசம் அசைவு. அப்போ உயிருள்ள பொருள் அசையும், அந்த அசையம் என்பது என்ன? நாங்கள் இதயம் அடிக்கிறது தான். அந்த இதயம் அடிக்கிறவர்கள் ஒன்று பார்க்கலாம். டாக்டர் வந்து கையை பிடிச்சி பார்க்கறது, நாடையை பிடிச்சி பார்க்கறதுன்னு சொல்றது என்னத்தை பார்க்கறது? அசைவு இயக்கம். அப்போ அந்த இயக்கம் இயங்கினால் எங்களுக்கு உடம்பு பூராக தெரியும் இயங்கம் இயக்கம் அந்த இதயம் இயங்குதா இல்லையானது. அப்போ இதயத்தின் இயக்கம்தான் ஒரு உயிரின் வாழ்வு. அப்போ உயிர் பிறந்திருக்கு, அதை மறைய போகுது, அதுக்கிடையில் நடக்கிற வாழ்க்கை பகுதி தான் இந்த நாங்கள் வாழ்வுன்னு சொல்கிறோம். அந்த வாழ்வு நல்லபடி இருக்கணுமோ இந்த இதயம் நல்லபடி இருக்கும். அது எப்படி இதயம் நல்லபடி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னால், எந்த ஒரு பொருளும் நல்ல நிலையில் பேணப்படாவிட்டால் அதை சீரழிஞ்சு போகிற நிலை வர்ற பொழுது நலம் கெட்டு போகிறவரை இருக்கும், அதை நோய் வாய்ப்பட்டுடும். இதயமும் அதே மாதிரி தான். அது எப்படி நோய் வாய்ப்படும் இதயம்? இதயத்தில் நிறைய நோய்கள் இருக்குது. அப்போ இதயம் பற்றி ஒரு நாளில் நாங்கள் பேசிட முடியாது, இதயத்தில் உள்ள நோய்களையும் பற்றி ஒரு நாளில் பேசிட முடியாது. அப்போ நாங்கள் இன்றைக்கு கலக்கலாமென்று திருதாசன் சொன்னது, இந்த மாரடைப்பு, அந்த மாரடைப்பில் குறிப்பாக இள வயதில் வர மாரடைப்பு. அப்போ இள வயதில் மாரடைப்பு வந்தேன்னா, முதிய வயதில் மாரடைப்பு வந்தேன்னா அதனுடைய காரணம் உண்டாதான் இருக்கும். அதனுடைய காரணம் மீன்ஸ் இதயம் தொடர்பான இயக்கம், இதயம் நல்லபடி இயங்க முடியாமல் போகிற ஒரு அபல நிலை தான். இந்த எங்களுக்கு சொல்கிறேன், இந்த இதய மாரடைப்பு ஒன்று சொல்கிறோம், இதயம் நின்று போடுறோம். அப்போ இந்த இதயம் எங்களுக்கு நாங்கள் பிறந்த உடனே அம்மா வயிற்றில் இருந்து வயிறு மீன்ஸ் கருப்பையில் இருக்க எங்களுக்கு இதயம் உருவாகுது. அது வளர்ந்து வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்யணும்ன்ற, அது எப்போ அந்த வேலையை நிப்பாட்டுதோ, என்ன வேலை அது, அதுதான் எங்களுடைய இதயத்தில் உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போவோம், குளுக்கோஸை கொண்டு போவோம். அதங்க குளுக்கோஸை கொண்டு போகுது, ஆக்சிஜனை கொண்டு போகுது, ரைட். எங்கே இருந்து கொண்டு போகுது, இதயத்தில் இருந்து நாடி சொல்றது, இந்தியாவிலே அது தமனி என்று சொல்றது, ஆங்கிலத்திலே அது ஆற்றவை என்று சொல்றது, ஆற்றவை. ஸோ அப்போ அந்த இதயத்திலிருந்து எங்களுடைய உயிர்கள் உள்ள கலங்கள் அத்தனையுமே சுவாசிக்க வேண்டும். சரி, சுவாசிக்கிறது என்று சொன்னால் என்ன, அது மூச்சு விடுறாரு கருத்து. மூச்சு விடுறது என்று சொன்னால் என்ன, எங்களோட கலம், இப்போ நாங்கள் ஒவ்வொருடைய உடல் எத்தனையோ கோடிக்கணக்கான கலங்களால் ஆக்கப்பட்டது, உடனே அத்தனை பகுதிகளுமே கலங்களால் ஆக்கப்பட்டது. அந்த கலங்களால் ஆக்கப்படுற பொழுது ஒரு முக்கியமான நாங்கள் மூன்று பகுதிகள் அவரால் பார்த்துட்டு நாங்கள் நினைப்போம். இப்போ உதாரணம், மனிதனை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்க, அவர் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக, அதான் இப்போ செம்மணி தேடி போகிற போது என்ன வந்தது, அப்போ கிண்டி கிண்டி கொண்டு போக எலும்புகள் வந்தது. எலும்பு வச்சுட்டு இது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ரெண்டு எலும்பை நாங்கள் எடுத்து பார்க்கணும், மற்றதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஏனென்றால் எங்களோட புரதம், எங்களோட உடலினுடைய தசைகள், இந்த நலம் போல எலும்புகளை தவிர மற்றதெல்லாம் புரதத்தால் ஆக்கப்பட்டது. எந்த பொருளுமே நாங்கள் பார்த்தோம்னால், புரதம் ஒன்று சொன்னால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இவ்வளோத்தாலும் ஆக்கப்பட்டதுதான் புரதம். இந்த தசைகள் என்றுதான் புரதங்கள். அப்போ புரதங்கள் எல்லாம் தீர்ந்து போனோடனே எங்களுக்கு கொழுப்புகளும் தீர்ந்து போனோடனே தசைகளோ நார்களோ நரம்புகளோ எல்லாம் அழிஞ்சு போய் எங்களுக்கு மிஞ்சமாக இருக்கிறது என்ன, கல்சியத்தால் ஆன எலும்பு. அந்த எலும்புகளை தோண்டி பார்த்துட்டு தான் நாங்கள் இதை பார்க்கலாம், இது எந்த இதுன்னு சொல்லி. அன்றைக்கு ஒரு பத்தாம் பாப்பா நீங்கள் ஃப்ரான்ஸில் பிரீமியர் என்ற வகுப்புன்னு சொல்கிறது, அப்போ பயாலஜி படிப்பிப்போம் விஷயம் எஸ்வைத்தேன்னு சொல்கிறது. அப்போ அந்த விஞ்ஞான படம் படிப்பிப்போம்னு சொல்லி அவர் அந்த மாஸ்டர் கொஞ்சம் லேட். அப்போ அதுமாரி நான் அந்த உயிரியில் படிப்பேன்னு படிப்பத்தை படிக்கலான்னு கேட்டால் அவர் சொன்னார், நாங்கள் வந்து இந்த எலும்புகளை பற்றி பேசுவோம், ஆண் பண்ண இதழை பற்றி பேசுவோம். சரி, ஓகே. அப்போ ரெண்டு படத்தை காட்டி ரெண்டு எலும்பு கூட காட்டினேன் அவருக்கு. இந்த இன்டர்நெட் அப்படி இன்டர்நெட்டை போட்டுவிட்டு கம்ப்யூட்டர் இங்கே பாருங்க, இது என்ன ரெண்டு எலும்பு. ஓகே, இந்த ரெண்டு எலும்பை பார்த்த உடனே இது ஆம்பளை எலும்பு, இது பொம்பளை எலும்புன்னு அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். அவருக்கு அப்போ எத்தனை வயது, அப்போ 17 வயசு. அவர் சொன்னால் இதுதான் பொம்பளை, இதுதான் ஆம்பளைன்னு சொன்னேன். அந்த சிந்தனையை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கேன். அப்போ என்ன இது, என்னென்னு இது ஆம்பளை என்று சொல்கிறீங்க, இது என்னென்னு பொம்பளை என்று சொல்கிறீங்க. பொம்பளை என்று சொன்னால் இடுப்பெலும்பு அகலமாக இருக்கும், இடுப்பெலும்பு ஏன் அகலமாக இருக்கும், ஒரு பொம்பளை வந்து கருத்தெறிஞ்சு குழந்தையை பெறுவதற்காக அந்த குழந்தையை வந்து ஃபோர்ஸ் பண்ணித்தான் கற்பையிலேருந்து வெளியேற்றணும். இப்போ மற்ற மிருகங்களை நாங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னால் அது நாலு காலால் நடக்கிறது, நாலு காலால் நடக்கும்போது கருப்பையில் இருக்கிற பொழுது அந்த கருப்பு இருக்கிற அந்த குழந்தையோ குட்டியோ அதுகள் வந்து குஞ்சோ அது வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த காலம் வந்தோடனே நைஸாக தானாகவே ஒளி வந்துடும். ஒளி நிலத்தில் விழுந்த உடனே தாய் அதை நக்க நக்க நக்க அதை கொஞ்சம் எழுந்து நிற்கும், விழும் பிறகு எழுந்து நிற்கும், அணிக்க துவங்கிடும், பிறகு நடக்க துவங்கும், பிறகு வளர்ந்து வந்து. அது பொதுவாக எல்லா மிருகங்களுக்கும் உரிய இயல். ஆனா இந்த மனிதனுக்கு என்ன ஆச்சு, மனிதன் வந்து அந்த காலத்துல நாலு காலத்துல நடந்த மனிதன், பிறகு என்ன ரெண்டு காலத்துல இப்ப நாங்க நடக்கிறோம், நாங்கள் ஏதாவது வேண்டாம் குறிஞ்சு போகணும்ன்ற நாலு காலத்துல தான் நடக்கும். இந்த அடிமைப்பன் படத்துல எம்ஜிஆர் ஒரு அடிமையாக வளர்க்கப்பட்டவர் அந்த படத்துல, அதுதான் அடிமைப்பன். அப்போ அவர் நடக்க குறிஞ்சு குறிஞ்சு தான் நடப்பார். ஏன்னா அவர் அடைக்கப்பட்ட இடம் வந்து ஒரு

வேண்டிய மனிதன், அதாவது ரெண்டு நகரில் தான் நடக்கிறான், நடக்க துவங்கினான். ஏன் நடக்க துவங்கினான்? அப்போ மரத்தில் நாங்கள் அப்போ நாங்கள் என்னத்தை சாப்பிட்டாங்க? மரத்தில் உள்ள பழங்களை காய்கறிகளை சாப்பிட்டோம், பிறகு மிருகங்களை வேட்டையாடினோம். அப்போ மரத்தில் ஏறி தானே நாங்கள் போங்கிட்டத்தில் எட்டக்கூடிய இடத்துல இருந்த கையால் தூக்கி பிடிப்போம், இல்லை அது உயரத்தில் கொப்பிலே இருக்கண்டா ஏறி தானே பிடிக்கும். அப்போ ஏறுறதுக்கு கையை பாவிக்கும், அப்போ ஏறுறது கையை பாவிச்சு போட்டு பழங்க பிடிச்சி சாப்பிட்றது, பிறகு அப்படியே நாங்கள் போகிறதா போச்சு. அப்புறம் மலைகள்ங்கிற நாங்கள் இப்போ இந்தியாவில் சொல்லியிருக்க எத்தனையோ மலைகள் இருந்தது, அதை விற்று விற்று குவாரியாகி இப்போ மலையே காணாமல் போச்சு. அதே கல்லுகளை உடிச்சு வச்சு விற்றுட்டாங்க அரசியல்வாதிகள். அப்போ அந்த மலையை காணாமல் போயிட்டு, அப்போ மலை இருக்கேக்க மனிதன் ஏறையக்க கொஞ்சம் குறிஞ்சிதான் ஊண்டித்தான் நடக்கும். அப்போ அந்த திருவிண்ணங்கிற உலகம் நடக்கிற தலைப்பகுதியாக இருக்கிறது பூவே நாங்கள் எப்படி இயக்கம் இல்லாமல் இருக்கிறோமோ, இயக்கம் இல்லாமல் இருக்க மாட்டோமோ, அதே மாதிரி இந்த பூமியும் இயக்கம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. எங்களுக்கு தெரியாது நாங்கள் இருக்கிற இடம் ஊர் எங்களோட வீடு ஆசையாமல் இருக்கன்னைக்கும் உலகத்தில் அத்தனை பூமியும் இயங்கிக் கொண்டு தான் இருக்கு. இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கு, இந்த சூரியன் இயங்கிக் கொண்டிருக்கு, எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கு. அதனால தான் அசைவு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கம் அல்ல அசைவின் பெயர் தான் நாங்கள் சொல்கிற நிமிஷமோ செக்கனோ நிமிஷமோ மணித்தியாலமோ இரவோ பகலோ நாளோ மாதமோ வருஷமோ என்று சொல்கிறதெல்லாம் பூமியின் இயக்கத்தால் வருவது, அசைவால் வருவது. அப்போ எதுவுமே அசையாமல் இல்லை, அசையாமல் இல்லாமல் போயிட்டு தான் சொன்னால் அது உயிர் இல்லைன்ற கருத்து. அப்போ எந்த பொருளும் அசையும், அப்போ அதில் தான் அந்த உயிர் உள்ள போகுது. அசைகிறதுக்கு என்ன வேணும்? பலம் வேணும். பலம் வேணும்ன்ற அவருக்கு இன்னொரு பேர் சக்தி வேணும். அந்த சக்தி எங்களுக்கு என்னென்று வரும்? நாங்கள் சாப்பிட்ற பொருளில் இருந்து எங்களுக்கு சக்தி கிடைக்கும். நாங்கள் எதை சாப்பிடணுண்டாலும் அந்த பொருள் மூன்று விதமாக பிரியும். அது போரிடத்த பொருள் வாய்க்குள்ளால் போய் இதை பையால் போய் அப்படி சிறு உடல் பெருங்குடல் எல்லாம் போய் கடைசியாக குளம் குளம் வழியாக வெளியில் போகுது. அது வரைக்கும் அந்த பயணம், அந்த பயணத்துக்கு தான் பேர் சமீபாடு. அப்போ சமீபாடுங்கிறது ஒரு பயணம், ஒரு இயக்கம். அப்போ இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கு உணவுகள் போகுது. அப்போ நாங்கள் சாப்பிட்ற பொழுது சமீபம் அடைஞ்சு அதில் குளுக்கோஸ் வருது. குளுக்கோஸ் வந்து எங்களுக்கு சக்தி தாரணம். குளுக்கோஸ்னால் சக்தி தாரணன்ற கருத்து. கார்பன் ஆக்சைடு, கார்பன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது மூணு உள்ளது தான் குளுக்கோஸ். அப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடக்க கலப்பாக இருக்க மட்டும் சொன்னால் இந்த கொஞ்சம் வாயில் கொஞ்சம் பிள்ளையாக இருக்கும் மா மாதிரி, அதுதான் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் எங்களுக்கு சக்தி தரும். பிறகு வந்து நாங்கள் கொழுப்பான சாப்பிட்றோமோ, அப்படி பார்க்குற பொழுது அது கொழுப்பாமலாமல் இருக்குங்க. அதுக்கு பேர் கொலஸ்ட்ரால். அப்போ கொழுப்புக்கு இன்னொரு பேர் கொலஸ்ட்ரால் அல்லது கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால்ன்ற பேர். அதை நாங்கள் அது வந்து என்ன கொலஸ்ட்ரால், இப்போ குளுக்கோஸுக்கும் புரதத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால், அந்த கொழுப்பான்னு சொல்கிறது ஒரு வகை எண்ணெய். எண்ணெய் என்று சொன்னால் நாங்கள் அதை பார்த்தோம்னு சொன்னால் என்ன என்ன எப்படி நசிய நசிய ஒட்டா ஒட்ட பண்ணு எப்படி தண்ணியை எடுத்து பார்க்கணும், எண்ணெய் எடுத்து பார்க்கணும். வித்தியம் எண்ணெயும் தண்ணியும் போல என்று நாங்கள் சொல்லுவோம். எண்ணெயும் தண்ணியும் எண்ணெய் மெல்லி தடிப்பாக இருக்கிறதால ஒட்டாது, அதுக்குள்ளே ஒட்ட பண்பு இருக்கும், தண்ணியோடய ஒட்டாது அது. அப்போ ஒரு ரொம்ப அப்போ எங்களுக்கு எடுத்து சாப்பிட்டாலும் முடிவாக வர்றது மூன்று விஷயம் எங்களுக்கு உடலுக்கு பயனாக குளுக்கோஸ், இது அதுக்கு பேர் லிப்பிட் லிப்பிடன்னு சொல்கிறது, அதுக்கு என்ன பேர் கொழுப்பு அமிலம். அது ஒரு அமிலம், அது கொழுப்பு அமிலம். அதான் கொலஸ்ட்ரால்ன்றது ஆசிட், அடுத்தது வந்து புரதம். இது எங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும். இதுகளை மிஞ்சி போகிறது என்ன ஆகுது? அப்போ இதயத்துக்கு நாங்கள் இந்த எல்லாம் சமமாக அடைஞ்சோடனே குருதி குழாய்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற குளுக்கோஸை எல்லா உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் கொண்டு போகுது. அப்போ அப்படி கொண்டு போக இதயத்தில் இருந்து கொண்டு போகுது எல்லா பகுதிகளுக்கும். இது இந்த நாடி என்று சொல்கிறது. இதயத்தில் இருந்து உணவு குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் எடுத்து செல்வது இந்த நாடி. அப்போ சுவாசித்தா பிறகு என்ன நடக்கும்? உங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது காமனி ஒக்சைட்டு, நீராவி, அது மாதிரி கழிவு பொருள். அப்போ இந்த மூன்று பொருளையும் எங்களுக்கு கூட இதயத்துக்கு கொண்டு வர்றது, சுவாசப்பை வழியாக என்னென்ன கொண்டு வரும், அதுக்கு பேர் நாளம். இந்த நாளன் நாடி என்பது ரெண்டு விஷயத்தில்

0: ஒரு சமயத்துல வேற பேர் கொள்ளும் எப்படி அது மாதிரி எங்களுக்கு வந்து இதயத்துல இருந்து உடலின் பகுதிகளுக்கு நல்ல ரத்தம் வந்து நாங்க சொல்றோம் நல்ல சிவப்பா இருக்கும். அந்த சிவத்த ரத்தத்துல இருக்கிறது குளுக்கோஸ் ஆக்சிஜன், அது கொண்டு போகிறது நாடி. கொண்டு போய் எங்கே கொண்டு போவோம், உடுப்பை கொடுத்துட்டு திருப்பி நாளமாக இருக்கிறது உண்டு. அது அந்த இங்கே சுவாசிக்கப்பட்ட இடத்துல இருந்து காபனையும் நீராவியையும் கழிவுப்பெல்லாம் கொண்டு வரும், சுவாசப்பையை கொண்டு வரும். கொண்டு வரப்போது நாடி கொண்டு வாரதுன்றதார், கொண்டு வாரதுன்றது நாளம், கொண்டு போறதுன்றது நாடி. கொண்டு வாரதுன்னு சொன்னால் நாளம், கொண்டு போவதுன்னு சொன்னால் நாடி. ஆனால் ஒரு விடயத்திலே அதை மாறுது என்னன்னு சொன்னால், நாங்கள் சுவாசிக்கிறது எல்லாமே சுவாச பைக்கு போகுது. சுவாச பைக்கு போன அப்புறம்தான் நல்ல சத்துள்ள, அதாவது குளுக்கோஸ் சத்துள்ள உணவாகவே ஒக்சிஜனாகவும் எங்களுக்கு கொண்டு போகிறது. அப்போ அந்த இடத்துல பேர் சுவாசப்பை நாடி. அப்போ அந்த சுவாசப்பை நாடியில் வந்து கழிவுப்பொருள் இருக்கும். ஆனால் உடலின் இதயத்துக்கு அதை கொண்டு வர்றதுக்கு பேர் சுவாசப்பை நாளம். அப்ப இதயத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் சுவாசப்பை நாளம், பொதுவா நாளம். ஆனா சுவாசப்பை நாளம் என்றால் சுவாசப்பையில இருந்து நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு வர்றது நாளம் என்ற கொண்டு வர்றது நாளம். அந்த சுவாசப்பை நாளத்துல மட்டும்தான் நல்ல சத்து இருக்கும், ஆக்சிஜன் இந்த குளுக்கோஸ் அதுகள் இருக்கும். இந்த சொல்ற இந்த ரெண்டு விடயம் நாடி நாளம் தொடர்பான கொண்டு போறதும் கொண்டு வர்றதும் தான் இதயத்தின் இயக்கம். இந்த இயக்கம் எப்போ துவங்குது, தாயின்ற வயிற்றில் கற்பையில் இருக்கிற பொழுது ஒரு இதயம் உருவாகினதில் இருந்து உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இதயம் அதனுடைய இயக்கத்தை நிறுத்துகிற பொழுதுதான் அவர் மேலே போயிட்டார், மேலேயோ கீழே போயிட்டார். அப்போ மேலே ஏன் போயிட்டார் என்று சொல்கிற கருத்து அவர் இங்கே இருக்கிறதுக்கு இடமில்லை, காட்டு நின்று போச்சு. அப்போ மத நம்ம நம்பிக்கை, மதை சார்ந்த ஒரு நம்பிக்கை தான் மேலே போகிறதும் கீழே போகிறதும், மேலே போகிறதும் கீழே போகிறதும்ன்றது மதம் சம்பந்தமான ஒரு நம்பிக்கை. ஆனால் உண்மையாக சாகிறாண்டா என்ன, இதயம் தன்னை இயக்கத்தை நிப்பாட்டிடும். எப்போ இயக்கத்தை நிப்பாட்டும் இதயம், எப்போ இதயம் இயக்கத்தை நிப்பாட்டும் என்று சொன்னால், அப்போ ஆட்டங்குளோஸ் அந்த கருத்து. அப்போ ஆட்டங்குளோஸ் ரொம்ப எப்படி ஆகும், அதாவது இதயம் மற்ற உடம்பு சுவாசிக்கிற எத்தனை உடலின் பகுதிகளுக்கு இதயத்தை கொண்டு போகிற பொழுது, நாடியில் இருந்து போகிற பொழுது அந்த ரத்தம் ஏதோ ஒரு காரணங்களால் குறிப்பிட்ட உறுப்புக்கு போக முடியாமல் தடை ஏற்படுது. உதாரணம் மூளைக்கு கொண்டு போகிறாங்க வெப்பம், மூளைக்கு இதயத்தில் இருந்து ரத்தத்தை கொண்டு போகிற நாடி கழுத்து வழியாக கொண்டு போகிறோம், கழுத்து வழியாக கொண்டு போகிறோம், கீழே இருந்து மேலே போகுது. அப்போ என்ன தலை மேலே இருக்கு, அப்போ நாங்கள் மேலே கொண்டு போயிருக்க அந்த மூளைக்கு ரத்தத்தை எடுத்து கொண்டு போகிற அந்த குழாயில் அந்த நாடியில் அந்த ரத்தம் போக முடியாமல் ஏதாவது தடை ஏற்படலாம். எப்படி தடை ஏற்படலாம், இப்போ ஒரு வாய்க்காலில் தண்ணி போகணுண்டு வைப்போம், சின்ன வாய்க்காலில் எப்படி தண்ணி போகும், பெரிய வாய்க்காலில் எப்படி தண்ணி போகும். அப்போ பெரிய வாய்க்காலில் தண்ணி போய்க்கு வந்து போகமாக போய்கொண்டே இருக்கும், தங்க தடையின்றி போய்கொண்டிருக்கும். ஏதாவது அதுக்குள்ளே சிக்கி கொண்டால் ஏதாவது ஆக்கள் ரிஞ்சு கிரிஞ்சு இலக தரக்குள்ள ஏதாவதுப்பட்டால் அது தள்ளிக்கொண்டே போகும். ஆனால் சின்ன வாய்க்கால் ஆகின்ற சொல்லுவாங்க அந்த தண்ணியின் உபயோகம் குறைவாக இருக்கும், அதில் தண்ணியின் அளவும் குறைவாக இருக்கும். அதே போல் தான் எங்களுடைய இதயத்திலிருந்து மூளைக்கு ரத்தத்தை கொண்டு போகிற அந்த நாடியில் அந்த தண்ணி பெரிய வாய்க்காலோ சின்ன வாய்க்காலோ தண்ணி போகிற போகத்திலையோ அல்லது போக விதமாக தடையிட்ப அந்த பரம்பு வச்சோண்டு தண்ணி முகர பார்க்கும். அதுக்கு பக்கத்தில் உள்ள சின்ன பரம்புகளுக்கோ பாத்திகளுக்கோ பாய பார்க்கும். அப்பசாவும் பாய்ப்போம், அது போய் தடையாளுக்கு போட ஒரு கல்லை போட கொண்டு வைப்போம், தண்ணி வந்து தடைப்பட்டு நிற்கும். இதுதான் எங்களை மூளைக்கு ரத்தத்தை கொண்டு போகிற அந்த நாடியிலே ஏற்படுற தடை. அது எப்படி தடை ஏற்படும், அப்போ வாய்க்கால நாங்கள் ஓடுற தண்ணிக்கு கல்லை கீழே போட்டோம்ண்டா அது தண்ணி சுலபாகும் நினைக்கக்கூடும். அந்த தண்ணி அந்த போட்ட கல்லை மீறி போயிடான்னு சொன்னால் தண்ணி நின்றுடும். அது மாதிரி தான் அல்லது ஆக தள்ளி இருக்காகும் தண்ணி பூசா வருது, வரம்பை உடிச்சு வாக்காரை உடிச்சு அது போல மற்ற பக்கத்தில் போயிடும். அது மாதிரி எங்களை இதயத்துக்கு போகிற ரத்தம் எங்களை நாடியில் நாடியில் கொழுப்புகள் படிஞ்சதுன்னு சொன்னால் முந்தி வழக்கமாக வந்த உலகத்தில் வந்த அந்த ரத்தம் வேகமாக போகாது. அப்போ இந்த கொழுப்பு எல்லாம் படிஞ்சது மிஞ்சி போகக்கூடிய ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டைக்குள்ளால அந்த ரத்தம் போகும். அப்போ கணக்கு பெருசாக வந்துட்டு இந்த தடை கொழுப்பு படிவுகளை பார்த்துட்டு தண்ணீர் வேகமும் குறையுது அளவும் குறைந்த உடனே மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் போயிடும். அடுத்து அந்த ரத்தக்குள்ளே புளோக்காகி அந்த சுகர் உடஞ்சி சுகர்ன்ற அந்த ரத்த குழாயின் சுகர் அது உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனோடனே அது ரத்தம் பக்கத்தில் போய் சேர்ந்துடும், ஒன்று தடைப்பட்டு நிற்கும் அல்லது பக்கத்தில் அந்த குழாய் உடஞ்சி மற்ற உறுப்புகளை போய் தோங்கிடும் மூளைக்கு போய் சேரும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த பார்சவாதம். இதே மாதிரி உடம்பின் பகுதிகளுக்கு இப்போ ரத்தம் போகாமல் தடை ஏற்படுதோ அப்போ அந்த எல்லா பகுதிகளுக்கும் போகாமல் விட எங்களுக்கு இதே அடைப்பு ஏற்படும். இதே அடைப்புன்றது என்ன, எங்களுக்கு இதயத்தின் வேலை என்ன, இதயத்தின் வேலை வந்து எல்லாரும் இணைக்கிறது எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை கொடுக்கறது, கொழுக்குவோசும் ஒப்சனும் உள்ள ரத்தத்தை கொடுக்கறது, கொடுக்கறத கொடுத்துட்டு பிறகு அந்த கரங்கள் சுவாசித்தா பிறகு உறுப்புகள் சுவாசித்தா பிறகு அங்கே உழவாக வந்த சுவாசத்தின் விளைவு என்ன, சுவாசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும், குளுக்கோஸ் வேணும். நாங்கள் சுவாசிச்சா போனால் போய் என்ன களைச்சி போயிடுவோம், ஏன் களைச்சி போயிடுவோம், அடுத்த குளுக்கோஸை பயன்படுத்தியாச்சு அப்போ களைப்பு வரும். எப்படி வாகனம் ஓடுற பொழுது பெட்ரோல் தீர்ந்து போச்சுட்டா அது நின்று போயிடும், அது மாதிரி தான் குளுக்கோஸும் தீர்ந்து போச்சு அது நின்றுடும், சக்தினா போச்சு ஆக்சிஜனும் இல்லை சுவாசிக்க. அப்போ இதுதான் இதே நின்று போகிறதுக்கான பகுதியும் மூளையில் எந்தெந்த எங்கள் உடம்பில் எந்தெந்த பகுதிக்கு சத்தம் போகவில்லையோ சத்தம் அடைப்பு ஏற்படுதோ அந்த உறுப்பு பாதிக்கப்படும். அதில் முக்கியமான உறுப்பான மூளை என்று போனால் மூளை அதாவது மூளை வந்து மனிதனுடைய மூளை வந்து ஒரு நாலு மணித்தேலம் ஒன்றும் இல்லாமல் வேலை செய்யும். ஒன்றும் போ இப்போ கார் எவ்வளோ இப்போ ஓடும் அந்த கடைசியில் ரிசர்வார் அந்த ஆரண்டு காட்டுவாங்க அது வரை இருக்கிற வரைக்கும் கார் ஓடும் புற நின்று போயிடும். அது மாதிரி இந்த நாங்கள் எங்களை ரத்தம் ஆக்சிஜன் குளுக்கோஸ் போகிற வரைக்கும் அது இருக்கும் போகிறோன்னா நின்றுடும். அது மாதிரி தான் உடம்பின் பகுதிகள் பாதிக்கப்படுறோம். எந்த உடம்புக்கு ரத்தம் போகிறையோ அந்த உடம்பு பாதிப்பு இயக்கத்தை இழக்கும், அது இறப்பை அடையும். அப்போ இதயம் அப்போ இயக்கி கொண்டிருக்கிறது அது ஆக முதல்ல ஒரு உருவான உறுப்பு தானே, அது மாதிரி கடைசியாக அது இழப்ப தன்னுடைய இழப்ப இயக்கத்தை அசைவை நிப்பாட்டுறது தான் சாவு. அதுக்கு முதல்ல மூளை இருக்கு, மூளை மூளையும் இப்போ இதயம் அவுட்டண்டாக தான் வேலை செய்யணும்னு சொன்னால் சாவு. அதுக்கு முதல் முதல் மூளை நின்றுடும். அப்போ ஒருவர் இறந்து போயிட்டாரண்ட கருத்து, அவர் இறந்து தந்த கலங்கள் வேலை செய்யாமல் நாலு மணித்தேலமான பிறகுதான் இது அந்த மூளை நிற்கும். அந்த மூளை நண்டு ரெண்டு மணி நேரம் கழித்து இதே நிற்கும். அப்போ அவங்களுக்கு யாருக்கும் அந்த ஸ்ட்ரோக் அந்த பாரிசவாதம் வந்தாண்டா நாலு மணித்தேலத்துக்குள்ளே யாரு டாக்டர் வந்து பார்க்கணும் ஆஸ்பத்திரியை கொண்டு போகும். அதுக்கப்புறம் மூளை வேலை செய்யும், ஆனால் அதுக்கு பிறகும் ஹார்ட் வேலை செய்யும். அதனால தான் நாங்கள் மூளை ஸ்ட்ரோக் வந்தாலும் ஆஸ்பத்திரியில் கொண்டு ஒரு ஆளை சேர்த்துட்டோம் அல்லது உரிய சிகிச்சையை கொடுத்துட்டோம் அப்படின்னால் அவர் பிழைச்சி கொள்வார். சரி, இப்போ நாங்கள் இந்த மாரடைப்பு என்னென்ன காரணத்தால் ஏற்படும், அப்போ இதயம் பண்ணது எங்களுக்கு தெரியும் தானே, இதயம் என்ன ஒரு பம்பி, அது ஓட்ட பொம்மை ஒரு பம்பி, பம்பின்றா காத்தடிக்க என்னது சைடு காற்று போனோம்ன்ற ஒரு பம்பியை வச்சு அடிக்கலாம் பம்ப். இதயம் ஒரு பம்ப் தான், எங்களை இதயத்துக்கு யார் யார் சுவாசிக்கணுமோ அவைக்கு ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் கொண்டு போவார், கொடுத்துட்டு இது வந்து நாடி மூலம் போகுது. அப்போ ரத்தத்தை கொண்டு செல்லுதல் பிறகு அங்கே சுவாசித்தா பிறகு அந்த அசுத்த சத்தம் ஒன்று சொல்கிறதுக்குள்ளே என்ன இருக்கும்னு சொன்னால் இந்த கார்பன் ஆக்சைட்டும் சாப்பிட்டு வர கழிவு பொருட்களும் அந்த நீர் ஆவியும் வரும், அது கொண்டு வரும். இதுதான் ஒரு காட்டின் காட்டின் வந்து இதுதான் அது எங்க எந்த உறுப்புக்கு ரத்தம் போகலையோ எந்த உறுப்பினர் ரத்தம் வரையிலையோ அது அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதே ஆகும். நாங்கள் அப்போ இது ஏற்றுக்கொள்வோம். எல்லாருக்கும் நாங்கள் ரத்தம் கொடுக்குற இதயம் தனக்கும் ஒரு ரத்தம் கொடுக்கத்தானே வேணும். அப்போ ரத்தத்தின் அமைப்பை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். என்னென்ன இந்த ரத்தம் எப்படி சும்மா ஒரு கையை பார்த்தோம்னா இப்போ நாங்கள் கடவுளியை வச்சு வாங்கிட்டு பார்க்க தெரியுமே இதயம் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ இதயத்தை எப்படி இருக்கணும்னு நாங்கள் பார்க்கணும். அல்லது அந்த இதயத்தின் அவைய வேண்டிய இதயத்தின் சைஸ் என்ன அளவாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து தன்னை கையை பொத்தி பார்க்கணும். ஒரு கையை ரெண்டு கையும் கொத்து பொத்தி பார்க்காம அந்த ரெண்டு விரல்களையும் நாலு விரல்களையும் மடித்து போட்டு அந்த பெருவிரலாலே அதை சுற்றி பிடிக்கணும். பிடிச்சதுக்கு பேர் இங்கிலீஷில் ஃபிஸ்ட், தமிழில் முஷ்டி. அப்போ ஒருத்தர் தன்னை கையை பொத்தி பார்க்குற சைஸ் என்னவோ அளவு என்னவோ அதுதான் ஒருவருடைய இதயத்தின் அளவு. ஆணாவோட பெண் உயரத்தில் குறைவாக இருக்கிறாரு. ஆம்பளைகளோட பொம்பளைகளுக்கு அந்த இதயம் ஆணோட ஒப்பிடும் போது சைஸ் குறைவாக இருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு கருத்து இருக்கு என்னென்னு சொன்னால் ஆணுக்கு பெரிய இதயம் ஆனால் பெண்ணுக்கு சின்ன இதயம் உண்டு. ஆனால் இதயம் உண்டதுக்கு வேறு ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் இறக்க சுகம் நல்ல குணம் தேவ சிந்தனை அறம் அப்படி எல்லாமே யோசிக்கிற இது வந்து பெண்ணுக்கு கூட இருக்கும் ஆணுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் அதை காலங்காலமாக சொல்லிக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை ஆம்பளைகளுக்கு. ஏன்னா பொம்பளை ஆம்பளையோட உயர்ந்த மாதிரி நினைச்சு பிற பொம்பளை சுட்டு காட்ட ஒழிக்கிட்டுவான்னு வச்சுக்கொண்டு ஆம்பளைகள் எவ்வளோ சொன்னால் பிரச்சனை வரும் பிற காட்ட ஒழிக்கிட்டுவாங்க பெருமையான சொல்லி போட்டு ஆம்பளைகள் உண்மையாக தெரிஞ்சாலும் மறைச்சி கொள்றது. அதனால தான் சில தமிழ் முறையில் தமிழ் பண்பாட்டு முறையில் அந்த காலத்தில் இருக்கிறது பொம்பளை வந்து வயிற்றில் கருவுண்டாயிருக்கு தாதா பண் விட்டு போவா பிள்ளைப்பறவுக்கு அங்கே போயிருக்கிறது. அப்போ அதே மாதிரி கணவன் பிள்ளைய சுமக்கையில் இருந்தாலும் தன்னுடைய மனைவி இப்படி சுமந்து எல்லாரையும் எல்லாத்தையும் செயற்பாடை குறைச்சி போட்டு தாய் வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த கணவன் வந்து தாடியம் வளர்த்து பெருசாக முஷ் பார்த்து கொண்டதெல்லாம் குறைச்சி கொண்டு கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்கிறது தன்மை வந்து அதை தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைக்கு காரணமாக இருக்கிற தாய் அடைக்கிற துன்பத்தை தானும் கொஞ்சம் அடையணும் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் இருந்தது தமிழ் பண்பாட்டில். அது இப்போ அருகி போச்சு. அப்படி அது மாதிரி வாழ்க்கை முறையும் அப்படிதான். அப்போ இந்த ஏன் ஆணுக்கு சேல சிந்தனை குறைவு நல்ல இது கோபம் கூட வாரதுன்றதெல்லாம் வீரம் இந்த லக்கு வைக்கிறது என்றெல்லாம் பார்க்கணும்னு அது ஆணுக்குரிய இயல்பு என்னென்னு சொன்னால் ஆணுக்குரிய ஓமான். இப்போ ஆணுக்கு ரெண்டு ஓமான்கள் சுழக்கு, அது மாதிரி பெண்ணுக்கு ரெண்டு ஓமான்கள் சுழக்கு. எல்லாருக்குமே எத்தனையோ நான் அந்த ஓமான்களை பற்றி நாங்கள் முந்தி கதைச்சு நாங்கள் மன்னிக்கணும். ஓமான்களை பற்றி கதைக்கணும் வேண்டாம். ஓமான் இல்லைன்னா எங்களுக்கு லைஃபே இல்லை. ஆணும் என்ன பண்ணும் வேணும் ஆண் கிழவனானா எப்படி இருக்கிறா இப்போ எங்கே பாருங்க 84 வயதில் மெசரி வீரமணி என்ன சென்று கேள்விப்பட்டிருக்க நெஞ்சார் எந்த மீடியாக்கள் எடுத்தாலும் அவரை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கணும். அவருக்கு ஆயுசு 100 எல்லாரும் கதைக்கணுமே வீரமணியை பற்றி. அப்போ 84 வயதுலமே இப்படி இருக்கிறார் அது எல்லாருக்கும் எல்லா ஆண்களும் அந்த வயதிலே அப்படி இருக்கிறதில்லை. சில பேருக்கு ஓமான் சுரந்து கொண்டே இருக்கும். அப்படி கூடுதலாக சுரக்கிற ஓமான பேர் டெஸ்டோரோன். அந்த டெஸ்டோரோனோட ஓமான சுரக்கிறது அந்த விதை ஆணின் விதையில இருந்து அது சுரக்கப்படுறது. அப்போ பெண்ணு காலமான நல்ல பருவகாலங்கள் அழகாக இருக்கும். இந்த பெண்ணுக்கு வந்து 3 நிலை இருக்கு. ஒரு பெண்ணுன்றது வாழ்க்கையில 3 நிலை, அதுக்கு இதயம் சொந்தமானது தான். ஆணுக்கு வந்து 2 நிலை தான், ஆனால் பெண்ணுக்கு 3 நிலை. என்ன நிலை? பிறந்து வளர்ந்து குழந்தை என்று சொல்கிறோம், பிள்ளை என்று சொல்கிறோம், கொஞ்சம் காலம் போனோடனே அது பருவத்துக்கு பருவம் அடைதல், பூ பெய்துறது, அதாவது மாதவிடாய் வர்றது. அதான் மாதவிடாய் என்று சொல்கிறோம் என்றால் அது 28 நாளைக்கு சமயம் வாரதாலே அதுக்கு பேர் மாதம். மாதம்னா 28 நாள் கருத்து. அப்போ 28 நாளுக்கு ஒரு நாள் அந்த சூழ் வரும். சூழ் வந்து காவல் ஒன்று இருக்கும். எதுக்கு? விந்து வரட்டும், நான் அதோட சேர்ந்து ஒரு குழந்தைய உருவாக்கும். ஏன்னா உயிரினம் இன்னத்துக்கு உருவாக்கப்படுது, தண்டை இனத்தை பெருக்குவதற்காக. அப்போ இனத்தை பெருக்குவதற்காக பெண்ணும் ஆணும் தான் ஒத்து இயங்குறது. அப்போ ஆணுக்கு என்ன விந்து சுரக்குது, விந்து வருகிறது, பெண்ணுக்கு சூழ் வருகிறது. சூழகத்தில் இருந்து வந்து கொஞ்ச நாளே காத்தோன்ட்டுருக்கோம்மா. அதுக்கு பேர் என்ன வழியான்னு சொன்னால் ஃபலோப்பியன் டியூப். ஃபலோப்பியன் குழாயில் அந்த சூழல் வந்து காத்திருக்கோம். அதுக்கு சூளுக்கு இன்னொரு பேர் முட்டை. முட்டைன்னா நாங்கள் கோழி முட்டை மாதிரி ஒப்பிடக்கூடாது. பெண்ணு கொடுப்பது முட்டை, அதுக்கு பேர் அது இந்த உயிரியல்லையே அதுக்கு சூழல்ன்ற பேர். ஆண் கொடுப்பது அதுக்கு பேர் விந்து அனுப்பிச்சோம். அப்போ சூழ் வழியாகி சூழகத்தில் தான் சூழலை வழியேற்றுவார். சூழ் வழியாகி வந்து ஃபலோப்பியன் குழாயில் வந்து கொஞ்சம் காவல் இருக்கும். விந்து வரட்டும், விந்து வந்தால் நான் ஒரு குழந்தை ஒரு பிள்ளையை உருவாக்கலாம் வந்து காத்திருக்கும். அது கலவி கொள்ளாவிட்டால் அந்த விந்து வராது. விந்து வராது அந்த சூழ் போனாமல் காத்துக்கு இருந்தோண்டு வெளியில் போயிடும். இருந்து தான் இந்த 12 மாதிரி வெளியில் போய்க்கலாம். அதுதான் மாதவிளக்கு, அதுதான் மாதவிடாய், அதுதான் இலங்கைத்தமிழில் சூதாவும்னு சொல்கிறேன். வீட்டுக்கு வெளியில் என்று சொல்கிறது அதுதான். அந்த உறுப்புக்கு வெளியில் வர்றது வீட்டுக்கு வெளியில் என்று சொல்லிக் கொடுக்குறது. அது அப்போ ஒரு சூழகம் ஒர்க் ஆகிவிடும். அப்புறம் அடுத்த 22 நாளைக்கு அடுத்த ரெண்டு சூழகம் இருக்குது, இடது சூழகம் வலது சூழகம். நாங்கள் அந்த இடது கையில் வந்து அடி வைத்த கையை வச்சு பார்த்தோம்னால் அது இந்த பகுதியில் ஓரளவுக்கு தெரியும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன மாதிரி அது சில வேறுபாடு இருக்கும். அப்போ அந்த சூழகம் ஒழிகிறது சூழ் சூழ் வந்து போயிட்டு இருந்தேன். சரி, அப்போ குழந்தை உருவாகிற பொழுது என்ன நடக்குது? இந்த முளையம் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வாரங்களுக்கு பிறகு எக்ஸ் அல்ல எக்ஸ் எக்ஸ் அல்லது வை வை என்று நிறப்பொருள் நிறமூத்தம் அதான் டிஎன்ஏலே இருக்கும். அப்போ எக்ஸும் எக்ஸும் அந்த முளையத்தில் உருவானால் அது பொம்பளை புள்ளி ஆகும். அப்போ பொம்பளை புள்ளி ஆனால் என்ன இருக்கும்? அது ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹோமோனை சுரக்கும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹோமோனை சுரக்குவதால் தான் அது பெண் தன்மையை கொண்டிருக்கும். பருவமடைதல், அப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே குழந்தை பருவது, குழந்தை கற்பனை ஆகிறது, தாய்மை அடைதல், தாயாக விரும்பினால் தாய்மை என்று சொல்லலாம் அல்லது கருவுறுதல்னு சொல்லலாம். கருவுறும் கொஞ்ச நாள் பிறகு அந்த கருவுறுற நிலை நின்று போயிடும். அது இப்போ ஒரு பெண் கருவுறுற தன்மை நின்று போயிடும். அதுவும் தத்தம் தான். இப்போ எல்லா விஷயத்தையும் நாங்கள் தத்தத்தை தான் கலைக்கோம். மாதவ உடாய் நின்று போதல் என்று சொல்வது மாதவிடாய் வர்றது தத்தம். மாதவிடாய் நின்று போதல் என்று சொன்னாலே ரத்தம் நின்று போகிறான்ற, அதாவது சூழத்திலிருந்து வந்து நிற்கிற ரத்தம் வராமல் போயிடும். சூழ் வரையில் சூழ் வந்தால் தான் ரத்தம் வரும். சூழ் எப்போ வரும்? பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 44 வயதுலேருந்து 52 வயதுலையும் அது வரும். சில பேருக்கு முன்ன பின்ன உடல் வாசியையும் பொறுத்து. உதாரணம், முந்தின காலத்தில் ஒரு பருவமடைகிற வயது 12 வயது 14 வயதுன்னு சொல்கிறதே இருக்குது. இப்போ சாப்பிட்ற சாப்பாடு அந்த வாழ்க்கை முறை உடல் அந்த உடல் இயக்கம் எப்படியான காலத்தில் குறைந்த வயதிலே பருவமடைகிறது இருக்குது. அதேமாதிரி ஆண்களும் குறைந்த வயதிலேயே ஆம்பளத்தழிவு தர்மம் வந்துடும். அதனால தான் வயசான கிளவிகளும் சின்ன சின்ன பொழியங்கள் பார்த்து ஏதோ செய்தாங்கன்னு சொல்லி கதை வந்து அது இதுதான் அந்த காரணம். அந்த ஓமான் விந்து அவசரப்பட்டோடனே ஏதோ முறம் தவறை நடக்கிறதுக்கு அப்படி வர்றதுப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த ரத்தம் தான். இந்த ரத்தம்ன்றது எங்களுடைய இதயம். அந்த ஓமான்கள் எங்களுக்கு சுரக்குது. அப்போ இத்தனை வகையான ஓமான்கள் இருக்கு. அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய அந்த ஓமான்களை பற்றி பார்த்தோம். அது ஆம்பளைக்கு பொதுவாக டெஸ்டோரோன் செஸ்டிக்குள் டெஸ்டிக்குள்ன்ற விதை அதுக்கு பேர். அதே வந்து ப்ரொஃபைல் டெஸ்டோரோன். இப்போ பெண்ணுக்கு வந்து ரெண்டு விதமாக சுரக்கம் உண்டு, சூலகம் சுரக்குது. அப்போ சூலகம் சுரக்கிறதுக்கு என்னென்ன வருது? நாங்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன், அதான் பெண் தன்மையாக காட்டுறது. பெண் பதனையும் ஆகிவிட்டு அதுக்கு வாழ்க்கையில் மூன்று விதமான நிகழ்வுகள் குருதியோட ரத்தத்தோட சம்பந்தமான விடயங்கள். இப்போ நாங்கள் பொட்டு வைக்கிறதே சிவப்பு குங்குமம் வைக்கிறது ரத்தத்தோட சம்மந்தமானதான். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னும் பெண்கள் திருமணம் ஆனால் பொட்டு சிவத்தை பொட்டு வைக்கிறதுக்கு இந்த ரத்தம் சம்மந்தமான காரணம் இருக்கு. அது பண்பாட்டு ரீதியானது இப்படி இருக்கத்தக்கதான். அப்போ எங்களுடைய இதயம் என்பது சத்தமானது. இந்த ரத்தம் போகலையோ எங்கே போக வேண்டிய இடங்களுக்கு போகாமல் இருந்து விட்டால் அந்த இதயம் வருத்தமாக இருக்கின்ற கருத்து. இதயமும் இதனுடைய நாடன் நாளையும் நாடி நாளமும் வருத்தமாயிருக்கின்ற கருத்து. என்ன வருத்தமாயிருக்கின்ற கருத்துனா, இந்த ரத்த குழாய்கள் அது அடைப்பு வரும். என்ன அந்த அடைப்பு வரும், எப்படி அடைப்பு வரும்னு சொன்னால், போகிற தண்ணி தடைப்படுற மாதிரி அந்த ரத்த குழாய்களில் கொழுப்பு படுகிறது. அப்போ கொழுப்பு படித்த உடனே போகிற வார விதத்தை அது தடை பண்ணி கொண்டிருக்கும், போகத்தை குறைக்கும். போகிற இதில் கொழுப்பு கூடி போச்சுட்டா என்னென்ன ரத்தம் போகும், தண்டி தண்டி ஒரு போனால் கொஞ்சம் தான் போகும். அப்போ கொஞ்சம் போயிட்டாலோ போகாம விட்டாலோ அந்த உழுப்பு பயணம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நிரப்பு நிலம். அந்த உதாரணம் நாங்களே இந்த மாரடைப்பை பேசும் பொழுது எங்கே ரத்தம் நிற்குது, ஏன் ரத்தம் நிற்குதுன்னு பார்ப்போம். இதே தனி அமைப்பை நாங்கள் பேசும் பொழுது, நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இதே பற்றி படிக்கையே இது 50 நிமிஷத்தில் உள்ள கிளாஸில், 40 நிமிஷம் உள்ள கிளாஸில் படித்து முடிக்கிற ஒரே நாள் இதயத்தை. இதயம் படிக்க கருணால ஒவ்வொன்றும் புரிஞ்சு கொள்ளணும். அந்த அந்த மாதிரி நான் இதயத்தை அமைப்பே சொல்லி நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் இதுதான். ஆனால் அதை படிக்க போனால் தான் தெரியும் இதயம் சிக்கலான. அப்போ ஒரு உடம்பின் எங்களுக்கு எத்தனை தசைகள் இருக்கு, ஏன் சில தசைகள் ரத்தம் போகிறது குறைவாக இருக்குது, ரத்தம் போகிறது குறைவாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ரச்சியில் சாப்பிடக்க பார்த்தா சில ரச்சி கடினமாக இருக்கும், சில ரச்சி சிவப்பாக இருக்கும், சாரி சாஃப்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, அந்த தசைகள் இந்த வகை தசைகள்லேயும் வந்து 3 விதமான தசைகள் இருக்கு. நீள் தசை, பட்ட தசை, நீள்பட்ட தசை. எலும்புகளையும் அப்படி இருக்குது. அப்போ எலும்பையும் தசையாக முனைக்கிறது சிதை. அந்நரம்பு அங்கே இருக்குது. அந்நரம்பு எங்களோட மூளையின் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் உடலின் பாகங்களுக்கு உணர்ச்சியை தாரத்துக்கு இந்த நரம்பு. அப்போ நாங்கள் இதயத்தை பற்றி இதில் ஏதாவது கேள்வி உண்டோ தர்சன்?
1: மாரடைப்பு வந்து ரெண்டு இருக்கு, அறிகுறி இல்லாமல் கூட மாரடைப்பு வருமா என்பதை கேட்டு பார்ப்போமா?
2: அதிகமான இளைஞர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. அதிகமான உடற்பயிற்சியினால் இருதயத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. பெண்களுக்கு அதிக சதவீதமான மரணங்கள் ஏற்படுகிறது. 7 மணி நேரத்துக்கு குறைவாகவோ 10 மணி நேரத்துக்கு அதிகமாகவோ உறங்குபவர்களுக்கு இருதய ஆரோக்கியம்
3: வணக்கம். உலக இருதய தினத்தில் இருதய நலன் குறித்த பல்வேறு விஷயங்களை பேச போறோம். பொதுவாக ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு பிபி இருந்திருக்கும், சுகர் இருந்திருக்கும், இல்ல கொழுப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த காரணிகள் இல்லாமலும் கூட வந்து நிறைய பேருக்கு இப்போ மாரடைப்பு ஏற்படுகிறது. இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய இருதயவியல் பிரிவு இயக்குனர் மருத்துவர் ஜஸ்டின் பால் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் அம்மா. வணக்கம்.
3: இப்போ மாரடைப்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சமூக ஊடகங்கள்லயும் நிறைய இடத்துல பாக்குறோம், திடீர் மாரடைப்பு ஏற்படுகிறது, உடனே வந்து இறந்து விடுகிறார்கள். அதுவும் இளைஞர்களிடம் அதிகமா இது ஏற்படுது அப்படின்றத பாக்குறோம். என்ன காரணம் இது, இந்த ட்ரெண்ட் இப்படிதான் இருக்குதா இப்போ?
4: நீங்க சொல்றது சரிதான். இப்போ இந்த காலத்துல அதிகமான இளைஞர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. மாரடைப்பு என்பது திடீரென்று ஏற்படுதுதான். ஆனா நமக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இளைஞர்களுக்கு கடந்த ஒரு 30-40 வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாரடைப்பு ஏற்படும் வயது கம்மியாய்கொண்டே வருகிறது. 18 வயது 17 வயது இளைஞர்களுக்கு தான் நமக்கு வந்து மாரடைப்புக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய சமுதாய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருப்பது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, பள்ளியில எல்லாம் பெரிய பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கும், எல்லாம் ஓடி ஆடி விளையாடி கொண்டு இருப்பாங்க. இப்போ உள்ள சமயத்துல அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் பயிற்சி அளவு ரொம்ப குறைஞ்சு போறது, அநேகருடைய விளையாட்டுடைய நேச்சர் மாறி இருக்குது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் என்ன எதிர்பார்க்குது, அவங்க தூக்கம் சரியா இல்லாம இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் பாத்தீங்கன்னா 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க எழுந்திருக்கிற சமயம் வந்து கம்ப்ளீட்டா 8 மணி, ஸ்கூலுக்கு போறதுக்கு கரெக்டா கொஞ்சம் முன்னாடி எழும்புறாங்க, அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு போறாங்க. இந்த ஃபாஸ்ட் லைஃப்னு சொல்ல, அந்த துரித வாழ்க்கை, அது இளைஞர்களுக்கும் நமக்கும் அதிகமா வந்துருச்சுது. இது போக படிக்கணும் படிக்கணும் அப்படின்ட்டு உட்காந்து ஃபுல் டைம் படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து விட்டு, சரியான உணவுக்கோ சரியான விளையாட்டு பயிற்சிக்கோ உடற்பயிற்சிக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது கூட ஒரு காரணமா இருக்கலாம்.
3: நீங்க மென்ஷன் பண்ணீங்க இப்போ உறக்கம் ஒரு காரணமா இருக்கலாம்னு, தூக்கத்துக்கும் இருதய நோய்க்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை விளக்கமா கூறுங்க.
4: இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது சராசரியா ஒரு 2021 ஒரு ஆராய்ச்சி செய்திருந்தாங்க. எவ்வளவு நேரம் ஒவ்வொருத்தருடைய தூக்க அளவையும் எடுத்துக்கொண்டு எத்தனை பேருக்கு இருதய வியாதி வருகிறது என்று பார்க்கும்போது சராசரியாக ஒரு 8 மணி நேரம், 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு நாளைக்கு தூங்குறாங்கன்னா அவங்க அதிகமான ஆரோக்கியத்தோடு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 7 மணி நேரத்துக்கு குறைவாகவோ 10 மணி நேரத்துக்கு அதிகமாக உறங்குபவர்களுக்கு இருதய ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம சன்ரைஸ் சன்செட் சர்க்கேடியன் ரித்தம் அது கூடவும் நம்முடைய தூக்கத்தின் அளவு கூட ஒரு ஒன்றித்து இருப்பதினால் நமது அளவு மாறும் பொழுது இந்த விகிதங்கள் எல்லாம் மாறுகின்றன. இந்த விகிதங்கள் மாறும் பொழுது நம்முடைய உடம்புல உள்ள அநேக கெமிக்கல்ஸ் அளவு மாறுறதுனால இவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு.
3: பகல்ல இருக்கக்கூடிய இருதய துடிப்புக்கும் இரவுல இருக்கக்கூடிய இருதய துடிப்புக்கும் வித்தியாசங்கள்,
4: எல்லாமே வித்தியாசம். நமக்கு நம்ம உடம்புல சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் ரெண்டு நரம்பு சத்துக்கள் உண்டு, நரம்பு இயக்கங்கள் உண்டு. சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொன்னோம்னா நாம வந்து ஒரு வேகமாக ஒரு காரியம் செய்கிறோம், ஃப்ளைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேகமாக செய்யக்கூடிய ஒரு காரியங்கள், ஒரு ஆங்ஸைட்டியோட செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராக வேண்டும்னா இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவாக இருக்கும். இந்த ரெண்டுமுடைய அந்த மேனேஜ்மெண்ட், அது கலந்தாய்வது சரியாக இல்லாமல் இருக்கும்போது, ஒன்றுடைய ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. They have to be balanced precisely.
3: இப்போ யங்ஸ்டர்ஸ்னுடைய லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது உணவு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த பிரச்சனைக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றதுலேருந்து நிறைய புது புது பழக்கங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, இது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது?
4: சரியான உணவு நம்ம எடுத்தோம் அப்படின்னா காலை நேரத்திலையும் மதிய நேரத்திலையும் அதிகமான உணவு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 100% உணவு எடுக்கிறோம்னா காலை நேரத்தில் ஒரு 40% எடுத்துக்கொள்ளலாம், மதிய நேரத்தில் ஒரு 40% எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 4 மணி 5 மணிக்கு அப்புறம் ஒரு 20% தான் நம்ம எடுக்கணும். அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் உறங்க போகிறோம். நித்திரை சமயத்தில் நமக்கு அந்த அளவுக்கு உணவு தேவையில்லை. ஆனால் நாம் இப்போ உள்ள இளைஞர்களும் பார்க்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி ராத்திரி வெளியே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட 50% உணவு அவங்களுக்கு வந்து ராத்திரி தான் அவங்க சாப்பிட்றாங்க. இந்த பழக்கத்தை நாம் வந்து மாற்ற வேண்டும். ஸோ இந்த அதிகமான கலரையுள்ள உணவுகளையும் எழுதி கொடுக்கிறோம். ஆகையினால இந்த உடல் பருமனும் நமது இளைஞர்களுக்கு அதிகமாகி கொண்டே போகிறது. ஸோ உடல் பருமன் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருதய நோய் வருவதற்கானது. குறிப்பாக எங்கே வெயிட் அதிகமாக சேர்த்துக்கிறோம், இடுப்பில் அதிகமாக சேரும்போது அதோடைய வெயிட் அந்த விசரல் ஃபேட்னு சொல்கிறோம், அந்த விசரல் ஃபேட் வந்து நமக்கு இந்த வயிறு பாகத்தில் அதிகமாக சேரும். ஸோ இங்கே கொழுப்பு அதிகமாக இருந்தால் இரத்த குழாயிலையும் கொழுப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ ஆகையினாலே நாம் உணவு கட்டுப்பாடோடும் உடல் பயிற்சியோடும் நம்ம இந்த வெயிட்டை நம்ம எடையை ஒரு சரியான அளவுக்கு கொண்டு வர வேண்டும்.
3: அப்படி சொல்லும் போது மற்ற காரணிகள் சொல்லும் போது இந்த ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், இது வந்து இருதய நோய்க்கு எந்த அளவுக்கு பங்களிக்குது?
4: அநேக ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்கிறாங்க இந்த மன உளைச்சல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தந்தை தாய்க்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு முறை சுமூகமாக இருக்கும்போது அவங்களுக்கு நோய் குறைவாக வருகிறது என்று கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகள் சுமூகமாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறது. ஸோ எல்லா உறவு முறைகளிலும் ஒரு சுமூகமான அன்பான ஒரு உறவு முறை இருக்கும்போது அவங்களுக்கு இருதய வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அதுதான் நம்ம வந்து உள்ள கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது.
3: இப்போ இதில் ஆண் பெண் வித்தியாசங்கள் இருக்குதா? இதில்
4: ஆண் பெண் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்முடைய அந்த சென்னை மருத்துவக் கல்லூரி மாரடைப்பு ரிஜிஸ்ட்ரி, MMC ஸ்டெமி ரிஜிஸ்ட்ரின்னு சொல்கிறோம், MSTEMI ரிஜிஸ்ட்ரி, அதில் இந்த 2500 பேர் நோயாளிகளை பார்த்ததில் பெண்களுக்கு அதிக சதவீதமான மரணங்கள் ஏற்படுகிறது. எங்களுடைய ஆய்வில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே, அதாவது ஒரு ஆண்களை விட பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் பொழுது அவங்களுடைய மரணத்தின் சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஒரு வலி ஏற்பட்டவுடன் ஆஸ்பத்திரிக்கோ மருத்துவ உதவியோ தேடுவது பெண்கள் சற்று தாமதமாக தேடுகிறாங்க. இப்போ காலையில் செஸ்ட் பறிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை பசங்களுக்கு சமையல் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவனுக்கு சமையல் செய்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அவங்க எல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாம் எல்லாம் போன முடிச்ச பிறகு ஒரு கேஸாக இருக்கலாம்னு நினச்சி மாத்திரை சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்துடுறாங்க. இந்த மாதிரி தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதற்காக அது ஒரு காரணமாக இருக்கலாம்.
3: இப்போ பெண்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்,
4: ஆண்கள் என்ன விஷயத்துல கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதுவே தான். எந்த ஒரு வித்தியாசமான ஒரு வழியையும் அவங்க விளையாட்டா எடுத்துக்கூடாது, இது ஒன்றும் செய்யாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அளவு தூக்கத்தை அவங்க முக்கியத்துவம் கொடுத்துக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். உங்க சமயத்துல சாப்பிடுங்க, சரியான சமயத்துல தூங்குங்க, சரியான சமயத்துல ஆய்வு சிகிச்சை செய்து கொள்ளுங்க. எந்த ஒரு வழி வித்தியாசமான ஒரு வழி இருந்ததுன்னா இது நமக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு விட்டுக்காதுங்க. உங்க கணவருக்கு இந்த வழி இருந்தா நீங்க எந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அதே முக்கியத்துவத்தை உங்களுக்கும் கொடுங்க.
3: எந்தெந்த அறிகுறிகளை வந்து நம்ம இப்போ மிஸ் பண்ணிடுறோம்? இப்போ நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இத அஜீர்ண கோளாறு இல்லைன்னா வந்து வாயு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எந்தெந்த அறிகுறிகள் வந்து இப்போ தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது? நீங்க பேஷண்ட்ஸ் வரும்போது இதை கவனிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான அறிகுறிகள் என்னென்ன?
4: பொதுவாக புதியதாக வித்தியாசமான ஒரு சிம்டம் நமக்கு முதன் முறையாக வருகிறது என்று அதை நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும். சில நோயாளிகளுக்கு அஜீரணங்கள் ரெகுலராக வரும், அவங்க அந்த ஜெலூசிலோ அந்த அதுக்குள்ள ஒரு ஆன்டாசிடோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அதே சிம்டம் தான் நமக்கு ருட்டீனாக வந்துட்டே இருக்கும்போது அது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் வித்தியாசமான ஒரு சிம்டம் வரும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட் என்னன்னு எடுத்தோன்னா, நாம் நடந்து கொண்டிருக்கும் போது வேகமாக நடக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிம்டம் வருகிறது, நின்று ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடுது அப்படின்னா அது இருதயத்தில் இரத்தக்குழாய் அடைப்பாக இருப்பதற்கான காரணம் ரொம்ப அதிகம். ஆகையினாலே நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தினமும் நீங்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், 30 முதல் 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நடக்கணும். அப்படி நடக்கிறது வந்து உங்கள் உடலுக்கு மட்டும் நல்லதல்ல, உங்களை ஆய்வு செய்யும் மருத்துவருக்கும் எளிதாகிவிடும். ஏன்னா டாக்டர், நான் தினமும் 40 நிமிஷம் நல்ல வேகமாக நடக்கிறேன் டாக்டர், எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை, ஆனால் நான் வீட்டில் உட்காந்துருக்கும்போது லேசாக அங்கே அங்கே குத்துது எரியுது அப்படின்னு சொல்லும்போது இது இருதய வியாதி இல்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு டாக்டர் சொல்வது உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நான் நடக்கிறதே இல்லை டாக்டர், எனக்கு டைமே கிடைக்கிறது இல்லை, அங்கங்கே வலிச்சுட்டு இருக்க குத்துது வலிக்குதுன்னு சொல்லும்போது டாக்டர் வாங்க ஒரு இசிஜி எடுங்க, இல்லை ஒரு எக்கோ கார்டியோகிராம் பண்ணுங்கள், ஒரு ட்ரெட்மில் பண்ணுங்கள், ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் வந்து மருத்துவருக்கு அவருக்கு மேல் திணிக்கிறோம். ஆகையினால நடக்கிறது வந்து டயக்னோஸ்டிக் பர்பஸ் ஆல்சோ இட் ரியலி ஹெல்ப்ஸ்.
3: இப்போ நடக்கிறது மட்டும்தான் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற எக்ஸசைஸா? ஏன்னா நம்ம வந்து இப்போ ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இறந்துட்டாங்க. ஸோ ஓவராக வந்து எக்ஸர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். இது கூட சில நேரங்களில் காரணமாக இருக்கா?
4: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, நம்ம தமிழில் ஒரு பழமொழி உண்டு. எதுவுமே அளவோடு இருக்க வேண்டும். அதிகமான உடற்பயிற்சியினால் இருதயத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, விகரஸ் எக்ஸசைஸ்னால. ஸோ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மிதமான மாடரேட் டு சிவியர், அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை ஒழிய அதிகபட்சமான உடற்பயிற்சி அவசியம் இல்லை.
1: அன்பு உறவுகள், இதுவரை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவியுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து மதிய பிரதான செய்திகள் உங்களுடன்.
5: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்,
6: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
7: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
8: NWLULAGA.com.
9: காலங்காத்தாலும் தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம் இல்லை. ஐயோ ராஜான்னு லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு
10: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
11: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
9: விடாது இங்க போங்க போ
12: ஆம் அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
13: 11 à 13 rue Caille 75 000 du Paris
12: Vicky Superstore Gala Gonesse Sasselil
13: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
12: Mélodie et Tordre-Gelec Vicky Cash and Curry Paris Lachapelle Tordre Télévisie Lacom Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் காணொளி தொழில்நுட்பம் ஊடாக சாட்சியம் வழங்க முன்னிலையாகினார். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த சாட்சிய பதிவு இடம்பெறுகிறது.
1: கடந்த 2011 ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10 தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டனர். இந்த நிலையில் லலித் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆட்குணர்வு மனு கடந்த 2012 ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் 2012 ஆண்டு செப்டம்பர் 19 தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. குறித்த வழக்கு விசாரணைகளின் போது 2017 ஆண்டு மனுவின் சாட்சியாளர்களின் பட்டியலில் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து கோத்தாபய ராஜபக்ச மந்திரி முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு மந்து உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோத்தாபய ராஜபக்ச தனது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் கோத்தாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் அண்மையில் அனுமதி அளித்தது. கோத்தாபய தனது வீட்டில் இருந்து சாட்சி அளிக்க முடியாது எனவும் கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றத்தில் ஏதாவது ஒன்றில் நேரில் தோன்றி நீதவான் முன்னிலையில் நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என்றும் மந்து நிபந்தனை அளித்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளிப்பதற்காக கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியுள்ளார்.
0: தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் அக்டோபர் 6 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கையூட்டல் ஆணைக்குழு சார்பில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: இணைக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். விசாரணைகள் இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம் முன்னிலையில் இடம்பெற்றதுடன் பிணை பெற்றுக் கொள்வதற்கான போதுமான விடயங்கள் முன்வைக்கப்படாமையினால் சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியில் வைத்து நீதவான் உத்தரவிட்டார். ஏஆர்எஸ் கொடுக்கல் வாங்கலில் லஞ்சம் பெற்ற சம்பவம் மற்றும் நிதி துரிதாக்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக சட்டமாதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதிசொலிசோ ஜெனரல் ஜானக்கு பண்டார தெரிவித்தார். தொடர்புடைய சான்றுகள் சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இரண்டு விசாரணைகள் தொடர்பாகவும் ஒன்றிய இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதிசொலிசோ ஜெனரல் தெரிவித்தார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்சே இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனிடையே கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான வழக்கில் நாமல் ராஜபக்ச முன்வைத்த பிணை கோரிக்கையும் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது.
0: தொடர்ந்து ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி 21 மில்லியன் ரூபாயை மோசடி செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்து முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவை விடுவிக்க கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலிய வர்த்தகரான பிரையன் ஷாடிக் என்பவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை போலி அதிகார பத்திரத்தை பயன்படுத்தி விற்பனை செய்து 21 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி புரிந்ததாக கூறி கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் உதய கம்பன் பிளவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீண்ட வழக்கு விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ண சுவந்திருகொட இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதியான உதய கம்பன் பிளவுக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியமைக்கு அமைவாக அவர் விடுவிக்கப்பட்டதாக அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. உணவு பற்றாக்குறை மற்றும் வீண் விரியமாதலை குறிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ற தொனிப்பொருளில் சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று இலங்கையிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது.
1: ஐக்கிய நாடுகள் சபையின் அண்மைய தரவுகளுக்கமைய 2025 ஆண்டில் 645 மில்லியன் பேர், அதாவது உலக மக்கள் தொகையில் 7.8% பேர் உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இலங்கையின் 30% உணவு பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் வீண் விரயமாகுவதாக தேசிய அறுவடைக்கு பிந்திய முகாமைத்துவ நிறுவனத்தின் பேராசிரியர் WCP வாசல தெரிவித்துள்ளார். நகர்ப்புற பகுதிகளில் நாளொன்றுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் சுமார் 4000 மெட்ரிக் டன் அளவில் விரயமாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் உணவு வீண் விரயமாகுவதை குறைப்பதற்காக உலக உணவு மற்றும் விவசாய அமைப்புடன் இணைந்து 5 வருட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி திருவோணமலையில் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது.
1: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனோஜன் சிவராசாவின் விடுதலையினை வலியுறுத்தி திருகோணமலை வெறிகளில் கையெழுத்து சேகரிக்கப்பட்டது. ஈழத்தமிழர் முன்னணியின் திருகோணமலை கிளையினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரிடம் கையளிக்கப்பட்டன.
3: அவருக்கு சவுதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மரண தண்டனையினை குறைத்து குடும்பத்துடன் அவர் வந்து இணைய வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய கௌரவமிக்க ஜனாதிபதி அவர் தலையிட்டு அவருடைய உதவியின் ஊடாகத்தான் அந்த அனோஜனுடைய அந்த தண்டனை குறைப்பு இடம்பெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று கையெழுத்து போராட்டம் ஒன்றை நடத்தி கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் இந்த கையெழுத்து நிகழ்த்திருந்தார்.
0: தொடர்ந்து திலீபனின் சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மாணவர் ஒன்றியம் தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. நேற்று முன்தினம் காலை 6:30 மணியளவில் திலீபனின் நிவிடத்தில் வைக்கப்பட்டிருந்த சிலையை காவல்துறையினர் அத்துமீறி அகற்றி எடுத்து சென்றதாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் நினைவேந்தல் உள்ளிட்ட கூட்டுரிமைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட நேரடி தாக்குதலாகவே இந்த நடவடிக்கையை தாம் கருதுவதாகவும் மாணவர் ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் நினைவேந்தல் உரிமையை தொடர்ந்து மறுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜனநாயக மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அகற்றப்பட்ட திலீபனின் சிலை மீண்டும் அதே இடத்தில் முறையாக நிறுவப்படும் வரை தமிழர் தாயக பகுதிகளில் மக்கள் போராட்டங்கள் தொடரும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமை தொடர்பில் அதிகாரிகள் நியாயமான முறையில் செயற்பட வேண்டும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்து தியாக தீபம் திலீபன் உருவ சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 8 மாவட்டங்களிலும் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், சிவில் அமைப்பின் பிரதிகள் என்று பலரும் பங்கேற்றிருந்ததோடு ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவின் அரசாங்கத்துக்கு எதிராகவும் போலீசாருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை தாங்கியவாறும் தமது எதிர்ப்பினை வெளியிட்டார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நெவாலயத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவி இளங்கோதையின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அகிம்சையின் வடிவில் தியாக தீபம் திலீபன் சிங்கள படைகளுக்கு வடகிழக்கில் சிலை, அதிகார பலத்தால் வரலாற்றை அழிக்காதே உள்ளிட்ட பல பதாகைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கிண்ணச்சியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கந்தசாமி கோவிலடியில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் திலீபனின் சிலையை மீள நிறுவுமாறு வலியுறுத்தி கிண்ணச்சி கச்சேரி வரையும் பேரணியாக சென்றதோடு பின்னர் வீதியின் ஒரு மரங்கில் நின்றவாறு கோஷங்களை எழுப்பி தமது கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள். மன்னாரில் தந்தை செல்வா நினைவு தூபிக்கு அருகில் ஒன்று கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் திலீபனின் சிலை அகற்றப்பட்டமைக்கு தமது எதிர்ப்புகளை வெளியிட்டதோடு அகிம்சை வழியிலான தியாகத்தை மதிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தார்கள். இதே நேரத்தில் வவுனியாவில் பொங்கு தமிழ் நினைவு தூபி அடியில் ஒன்று கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளும் அரசியல் சிவில் தரப்பினரும் பழைய பேருந்து நிலையம் வரையில் பேரணியாக சென்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது திலீபனின் சிலையை அகற்றி தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் விளையாட வேண்டாம் என்ற எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருந்தார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மாங்குளத்தில் ஒன்று கூடி தமது எதிர்ப்பினை வெளியிட்டார்கள். இந்த போராட்டத்தில் ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் தரப்பினரும் சிவில் அமைப்பின் பிரதிகளும் பங்கேற்றிருந்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிவன் கோவிலடியில் சொற்ப அளவிலானவர்களின் ஒன்று கூடலுடன் போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இதிலும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பிரதானமாக கலந்து கொண்டிருந்தார்கள். அம்பாறை மாவட்டத்தில் தம்பிலுவில் மத்திய சந்தையடியில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரம் வரை சென்று தமது எதிர்ப்பினை வெளியிட்டதோடு மீண்டும் திலீபனின் சிலை நிறுவப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். தியாக தீபம் திலீபனின் உருவ சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்து மட்டக்களப்பில் அந்த மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் காந்தி பூங்கா வளாகத்தில் கவனிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க பிரதிகள், பொதுமக்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் மதகுருமார்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிலையை மீள உரிய இடத்தில் நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ரோகண விஜயவீர உள்ளிட்டவர்களுக்கு சிலைகள் அமைத்து அரச அனுசரணையுடனும் அரச தலைவரின் பங்களிப்பு மற்றும் பங்கேற்புடனும் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றால் அகிம்சை வழியில் தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனுக்கும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்க வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மட்டக்களப்பில் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்ற அந்த மோசமான செயல்பாட்டை இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அந்த பிழையான செயல்பாட்டை மேற்கொண்ட பின்னரும் அதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று கூறி குழந்தைகள் பேசுவது போன்று கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். தொடர்ந்து இடம்பெறும் இந்த பிழையான செயல்பாடு தமிழ் மக்கள் மத்தியில் தங்களை வெளிப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பாக குறுகிய அரசியல் லாபம் தேடும் சில தரப்பினரும் இருக்கிறார்கள். அனைவருக்கும் தெரிந்த விடயம் என்னவென்றால் அந்த சிலை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டமை ஸ்ரீலங்கா போலீசாரினாலே மேற்கொள்ளப்பட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இது தொடர்பில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சில தரப்பினர் கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். சில நேரங்களில் மாநகர சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியாது. ஆனால் மாநகர சபைகளுக்கு எந்தவிதமான போலீஸ் அதிகாரமும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இலங்கை அரசாங்கமும் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கமும் மேற்கொண்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கையை திசை திருப்பி இது தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்களை விதைக்க சில தரப்பினர் முயன்று வருகிறார்கள். இது அதைவிட மோசமான செயலாகவே இருப்பதாக சாணக்கியன் தெரிவித்தார். சிலையை அகற்றியது மோசமான விடயம், சிலையை அகற்றிவிட்டு சிலையை அகற்றியது நாங்கள் தான் என்று கூறுவதற்கு முதுகெலும்பில்லாதவர்களாக நீங்கள் இன்று இருக்கிறீர்கள் என்றும் அவர் விமர்சித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற கால பகுதியில் பார்வதி அம்மாவுக்கும் வேறுபிள்ளை பார்வதி அம்மாவுக்கும் அவர்களின் பெயரில் துறைமுகம் அமைப்போம் என்று கூறியவர்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று கடந்த ஆண்டு சிலருடைய விருப்பத்தையும் மீறி அந்த இடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தியவர்களும் இன்று தியாக தீபம் திரிபனுக்கு தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வொன்றை நடத்தினால் அதனை விமர்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தனது முகநூல் பக்கத்தில் தியாக தீபம் திரிபனுக்கு அஞ்சலி செலுத்தியமை தொடர்பாக பதிவு செய்திருந்த நிலையில் அதற்கு பேரினவாத சிங்கள தரப்பினர் வெளியிட்டுள்ள கருத்துக்களை பார்க்கும்போது இந்த நாட்டில் இன்னமும் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு அங்குலம் கூட நாம் நெருங்கவில்லை என்பது தெளிவாக தெரிவதாகவும் சாணக்கியன் கூறுகிறார். தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியதற்காக தனது முகநூல் கணக்கில் வெளியிடப்பட்டுள்ள பதிவுகளிலும் கருத்துக்களிலும் வன்மத்தை வெளிப்படுத்தும் மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான கருத்துக்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் ரோகண விஜய விராவுக்கு ஜனாதிபதி தலைமையில் அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்படுகின்ற நிலையில் தமிழினத்தின் விடுதலைக்காக நடத்தப்பட்ட போராட்டத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன

செலுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்றும் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக கேள்வி எழுப்பும் போது தங்களையும் பிழையானவர்களாக சித்தரிப்பதற்கு சில தரப்பினர் முயற்சிப்பதற்கும் சாணக்கியன் கண்டனம் தெரிவித்தார். அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பாக ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஊரணியாக நின்று இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த மோசமான செயற்பாட்டுக்கும் சிலையை அகற்றிய நடவடிக்கைக்கும் எதிராக தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மோசமான செயல்பாட்டை நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை மட்டக்களப்பில் இருந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற தொனிப்பொருளில் நாடு தழுவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சோசலிச இளைஞர் சங்கத்தால் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி நாட்டுக்கு தேவையான இளம் தலைமுறைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாரிய செயற்திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று மாலை 4 மணியளவில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் முதல் தடவையாக மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற தொனிப்பொருளில் இளைஞர் மாநாடு ஒன்றை எதிர்வருகின்ற அக்டோபர் 4 அடம்பன் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சோசலிச இளைஞர் சங்க மாநாட்டின் பிரச்சார முதற்கட்ட பணியாக நேற்றைய தினம் மாலை அந்த மோட்டார் சைக்கிள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இளைஞர் யுவதிகள் அனைவரும் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த மோட்டார் சைக்கிள் பேரணி அடம்பன், ஆண்டாங்குளம், வட்டக்கண்டல் போன்ற பிரதேசங்களில் உள்ள இளைஞர் யுவதிகளை அக்டோபர் 4 நடைபெற இருக்கும் சோசலிச இளைஞர் சங்கம் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அவர்களை அழைப்பதற்கு இந்த மோட்டார் பைக் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 1000 தொல்பொருள் சின்னங்களை கொண்ட பகுதிகளை பாதுகாக்க அதிகாரிகள் இல்லை என்று தொல்பொருள் திணைக்களம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஜெபி வவல் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 1 வரையான உத்தியோர்வ விஜயத்துக்காக இன்று கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க ராணுவ அதிகாரிகளில் மிக உயர்ந்த பதவி வகிக்கும் அதிகாரியாக லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஜெபி வவல் விளங்குகிறார் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது விஜயம் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வளர்ச்சி அடைந்து வரும் ராணுவங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பில் முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. லெப்டினன்ட் ஜெனரல் வவலின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் இலங்கையுடனான எமது பாதுகாப்பு பங்காண்மையில் வளர்ந்து வரும் வலிமையையும் நடைமுறை ரீதியான பெறுபேறுகளை அடைவதற்கான எமது பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒன்றிணைந்த பயிற்சிகள், ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறனை வலுப்படுத்துதல் மற்றும் நெருக்கடிகளின் போது பதிலளிக்கும் ஆற்றலை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் இரு நாடுகளும் மக்களை பாதுகாப்பதற்கும் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் தயார்நிலையை பேணி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஜயத்தின் போது லெப்டினன்ட் ஜெனரல் வவல் இலங்கை ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்து ஒருங்கிணைந்த செயற்பாட்டு திறன், தயார்நிலை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுகிறார். இந்த கலந்துரையாடல்களில் எதிர்வரும் கூட்டு ராணுவ பயிற்சிகள், திறன் மேம்பாட்டு முன்முயற்சிகள், மனிதாயமான உதவிகள் மற்றும் பேரிடர்களின் போது பதிலளிப்பு நடவடிக்கையில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விடயங்கள் கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. அத்துடன் அடுத்த தலைமுறை ராணுவ தலைவர்களுடனான சந்திப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் வவல் உரையாற்ற இருக்கிறார். இதன்போது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் தொழில்முறை ராணுவ படைகள் வகிக்கும் முக்கிய பங்கு குறித்து கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கான அமெரிக்காவின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த விஜயம் இடம்பெறுகிறது. மேலும் கடந்த மே மாதம் வெற்றிகரமாக நடைபெற்ற லேண்ட் போர்சஸ் டோக் கலந்துரையாடல்களின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் இடம்பெறுவதோடு அமெரிக்கா இலங்கை பாதுகாப்பு பங்காண்மையின் நடைமுறை சார்ந்ததும் பெறுபேறுகளை மையமாக கொண்டதுமான தன்மையையும் இது பிரதிபலிப்பதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளையிடும் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் வவல் 1991 அலபாமா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு காலாட்படை அதிகாரியாக படைத்துறை பணிக்கான நியமனத்தை பெற்றுக் கொண்டார். தனது பணி வாழ்க்கையின் போது அவர் ஐரோப்பா, பசிபிக் பிராந்தியம், மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள பல

0: திட்டங்களில் பணியாற்றியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் 3 முறையும் ஈராக்கில் 2 முறையும் படை அதிகரிப்பு நடவடிக்கைகள் உட்பட போர்ப்பணிகளில் லெப்டினன்ட் ஜெனரல் வவல் ஈடுபட்டிருக்கிறார். கெண்டங்கியில் உள்ள போர்ட் கெம்பெல்லில் 101வது வான்வெளி பிரிவின் 3வது பிரிகேட் போரணி மற்றும் 327வது காலாட்படை பிரிவின் 2வது பட்டாலியன் ஆகியவற்றுக்கும் அவர் தலைமை தாங்கிய அனுபவம் உடையவர். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போர்க்கல்லூரி ஆய்வாளராகவும் பின்னர் புருக்கிங்ஸ் நிறுவனத்துக்கான ராணுவ பணிக்குழு பிரதானியின் சிரேஷ்ட ஆய்வாளராகவும் பணியாற்றிய லெப்டினன்ட் ஜெனரல் பவல் அதனைத் தொடர்ந்து ராணுவ செயலாளரின் நிறைவேற்ற அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 25வது காலாட்படை பிரிவின் பிரதி கட்டளையிடும் ஜெனரலாகவும் நடவடிக்கைகளின் மூலோபாய திட்டங்கள் மற்றும் கொள்கைக்கான பிரதி பொறுப்பாளராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். அமெரிக்க ராணுவம் ஜப்பானின் கட்டளையிடும் ஜெனரலாக அவர் கடமையாற்றியிருப்பதோடு ஈராக் மற்றும் சிரியாவில் இடம்பெற்ற CADF ஆபரேஷன் இன்க்ரெண்ட் ரிசோல்வ் நடவடிக்கையை கடைசியாக அவர் கட்டளை தளபதியாக கடமையாற்றிய சந்தர்ப்பத்தில் மேற்கொண்டிருக்கிறார். தற்போது ஹவாயில் உள்ள போர்ட் ஷப்டரில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவத்தின் பசிபிக் கட்டளை பீடத்தின் பிரதி கட்டளையிடும் ஜெனரலாக லெப்டினன்ட் ஜெனரல் வவல் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. கலிபோர்னியாவின் போர்ட்லோ வெளியைச் சேர்ந்த கோ டீச் மாஸ்டர்ஸ் ரோட் சைக்கிளிங் டீம் என்ற சைக்கிளோட்ட குழுவின் உறுப்பினரான லெப்டினன்ட் ஜெனரல் வவல் ஹவாய் மாநில சைக்கிளோட்ட போட்டி சாம்பியன், திருமணமான அவர் சிறந்த 2 மகன்களின் பெருமைமிக்க தந்தையாராகவும் காணப்படுகிறார். இந்திய அரசாங்கத்தின் உத்தியோர்வ அழைப்பின் பேரில் நிறுவன வளர்ச்சி மற்றும் சிறப்புக்கான புதுமையான தலைமைத்துவம் தொடர்பான சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் சிறப்பு குழுவினர் பயிற்சியை நிறைவு செய்து நாடு திரும்பிவிட்டார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட குழு உறுப்பினர் கணேசன் திலீப்குமார் தலைமையிலான குழுவினர் கடந்த செப்டம்பர் 20 இந்தியாவின் நொய்டாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்த குழுவினர் நிறுவன வளர்ச்சி மற்றும் தலைமைத்துவ உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பயிற்சிகளை அங்கு பெற்றிருக்கிறார்கள். இதனையடுத்து கடந்த செப்டம்பர் 26 தமது பயிற்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாடு திரும்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த குழுவில் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த கலைச்செல்வி, ஹாதி தமிழ்வாணி மற்றும் சச்சின் ஆகியோரும் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அஸ்பிசும நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகளுக்கான 2026 செப்டம்பர் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அஸ்பிசும நலன்புரி திட்டத்தின் 2 கட்டங்களின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,95,818 முதியோருக்கு வழங்கப்பட உள்ள இந்த கொடுப்பனவுக்காக மொத்தம் 3,479 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் 616,755 பயனாளிகளுக்காக 3,083 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2 கட்டத்தின் கீழ் 79,063 பயனாளிகளுக்காக 395 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதி பெற்ற பயனாளிகள் அக்டோபர் 1 முதல் தங்களது அஸ்விஸ்ம வங்கிக் கணக்குகள் ஊடாக இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்தியா சுமார் 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை கொழும்புக்கு அனுப்பியுள்ளது. இந்த தகவலை எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்திய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது அண்டை நாட்டை ஆதரிப்பதில் இந்தியா கொண்டுள்ள உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவளிப்பதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் உள்ளது. காசநோய் எதிர்ப்பு மருந்துகள் அடங்கிய சுமார் 3 டன் சரக்கு இந்திய விமானப்படையின் விமானம் மூலம் இன்று கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இடமாற்ற கோரிக்கைகளை பதிலீட்டு உத்தியோகத்தர்கள் இல்லையென்ற காரணத்தினால் தொடர்ந்தும் நிராகரிக்கப்படக்கூடாது என்று வன்னி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார். 2027 வருடாந்த இடமாற்ற தீர்மானங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு கோரி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருக்கு 26/9/2026 அன்று அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த 9/9/2026 அன்று ரவிகரன் எம்பியிடம் முன்வைத்த கோரிக்கையின் தொடர்ச்சியாகவே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. வடமாகாணத்தைச் சேர்ந்த கணிசமான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிமாவட்டங்களில் தொடர்ச்சியாக பணிமாற்றி வருகின்ற நிலையில் 18 உத்தியோகத்தர்கள் இல்லாமையை காரணமாக கொண்டு அவர்களது 2027 வருடாந்த இடமாற்ற கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படாத நிலை காணப்படுவதாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 99க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும், கிள்ளைக்கு மாவட்டத்தில் 140க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வெளி மாவட்டங்களில் பணியாற்றுவதாக சங்கத்தினால் வழங்கப்பட்ட தகவல்களையும் அவர் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பில் கடந்த 8/7/2026 அன்று பாராளுமன்ற வாய்மூல விடைக்கான வினாவின் போது தாம் கேள்வி எழுப்பியிருந்ததாக ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே சேவை நிலையத்தில் பணியாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இடமாற்றங்கள் 17 இல்லாமையால் ரத்து செய்யப்படுவது மற்றும் நியாயமான வெளிப்படையான இடமாற்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அப்போது கேள்வி எழுப்பப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், இத்தகைய முறைப்பாடுகள் முன்னர் கிடைக்கப்பெறவில்லை என்றும், அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்ததோடு, வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் மேலதிகமான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் காணப்படுவதால் இத்தகைய இடமாற்றங்கள் மேற்கொள்வதில் தடை இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்ததை ரவிகரன் தனது கடிதத்தில் நினைவுபடுத்தியிருக்கிறார். மேலும் கடந்த 12/9/2026 அன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற வடமாகாண உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி தொடர்பான விசேட கலந்துரையாடலில் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிள்ளச்சி மாவட்டங்களில் காணப்படும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் வெற்றிடங்கள் என்றதற்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றிய உத்தியோகத்தர்களை தற்காலிகமாக இணைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பின்னணியில் 2027 வருடாந்த இடமாற்ற நடைமுறையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே பணியாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் 18 உத்தியோகத்தர்கள் இல்லை என்ற காரணத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவர்களது இடமாற்ற கோரிக்கைகளை நிராகரிக்காமல் 18 உத்தியோகத்தர்களை ஒருங்கிணைந்த முறையில் ஏற்பாடு செய்வதோடு இயலுமான சந்தர்ப்பங்களில் பரஸ்பர அல்லது 18 அடிப்படையிலான இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நீண்ட காலமாக வெளி மாவட்டங்களில் பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தமது சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் பெறக்கூடிய வகையில் உரிய நிர்வாக பொறிமுறையொன்று அவசியம் என்றும் அவர் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போதைய உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் தன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இலங்கையின் தேசிய உரையினை வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் வெளியிட்டுள்ளார். உலக மக்கள் தங்கள் தலைவர்களிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் அதிக வெளிப்படைத்தன்மை, உண்மைத்தன்மை மற்றும் செயல்பாடுகளை எதிர்பார்க்கும் இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்படாத மோதல்கள் மற்றும் காலை பேரழிவுகளுக்கு தீர்வு காண உலகளாவிய ரீதியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் திட்வா சூறாவளி போன்ற இயற்கை பேரழிவுகளுக்கு பின்னர் நாடு மீண்டும் மைக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை எட்டியுள்ளதாக அமைச்சர் அங்கு தெரிவித்தார். உலக வங்கியினால் இலங்கை மீண்டும் உயர் மத்திய வருமானம் ஈட்டும் நாடாக பயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், காலை நீதிக்காக 2030ஆம் ஆண்டளவில் 70% புதுப்பிக்கத்தக்க ஆற்றலையும், 2050ஆம் ஆண்டளவில் காபன் நடுநிலைமையையும் அடையும் சரியான பாதையில் இலங்கை பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சர்வதேச அரசியல் மற்றும் மோதல் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் இலங்கை எப்போதும் மனித உரிமைகள், சர்வதேச சட்டம் மற்றும் மனிதநேயத்துக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், அண்மையில் நாட்டின் எல்லை கடற்பரப்பில் பத்துக்குள்ளான கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்ற வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு மத்தியிலும் இலங்கை செயல்பட்ட விதத்தை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் காசா மற்றும் பாலஸ்தீனத்தின் தற்போதைய நிலைமை குறித்து கவலை வெளியிட்ட அவர், 1967 முந்தைய எல்லைகளுக்கு உட்பட்டு சுதந்திரமான மற்றும் இறையாண்மையுள்ள பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான சர்வதேச சமூகத்தின் கோரிக்கைக்கு இலங்கையின் முழுமையான ஆதரவு இருப்பதாக அவர் உறுதிபட தெரிவித்தார். நாட்டில் நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழல் ஒழிப்பை உறுதி செய்ய அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கிய அமைச்சர் விஜித கரத், எந்தொரு நாட்டினாலும் தனித்து தீர்க்க முடியாத உலகளாவிய பிரச்சனைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்பு அத்தியாவசியமானது என்றும், அனைவருக்கும் சமமாக சேவை செய்யும் பயனுள்ள அமைப்புகளை உருவாக்க ஐக்கிய நாடுகள் சீர்திருத்தங்களுக்கு இலங்கை தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்திருந்தார். வடக்கு மாகாணத்தில் மாணவர் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் விமலேஸ்வரன் இதனை தெரிவித்திருக்கிறார். மாணவர் சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் 15 வருடங்களுக்குள் பழமையானவையாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். 15 வருடங்கள் பழமையான பேருந்துகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமிருந்து தகுதி சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை மாணவர்களுக்கு கட்டண சலுகைகள் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு 25%, 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்பட வேண்டும் என்றும், ஆசிரியர்களிடம் முழு கட்டணம் அறவிடப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர் போக்குவரத்து சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக எதிர்வரும் அக்டோபர் 24 வரை மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த காலப்பகுதிக்குள் அனுமதிகளை புதுப்பிக்க தவறும் பேருந்துகள் மீது அக்டோபர் 24 பின்னர் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவை கைப்பற்றப்படும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். கொழும்பில் பேருந்து முன்னுரிமை பாதை விதிமுறை இன்று முதல் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்திருக்கிறார். இதன்படி 3 போக்குவரத்து பாதைகளை கொண்ட வீதிகளில் 1 பாதை பொது போக்குவரத்து பேருந்துக்காக ஒதுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்.
1: அத்துடன் பஸ் முன்னுரிமை பாதை முறைமை நடைமுறையில் இருக்கும் சந்தர்ப்பங்களில் வேறு எந்த ஒரு வாகனங்களும் குறித்த பஸ் வழித்தடத்தில் பயணிக்க முடியாது எனவும், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார். இந்த முறைமையை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: இதநேரத்தில் இன்று முதல் மேலும் 5 மார்க்கங்களில் மெட்ரோ பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ பஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: கொழும்பில் உள்ள 7 பஸ் வழித்தடங்களில் இந்த விசேட பஸ் முன்னுரிமை பாதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல நியூஸ் டெஸ்டுக்கு தெரிவித்தார். இதற்கமைய காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் போக்குவரத்து நெரிசல் மிக்க காலப்பகுதியிலேயே இந்த முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.
0: தொடர்ந்து இலங்கையின் பொது போக்குவரத்து சேவை மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய போக்குவரத்து செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கான குறைபாட்டு புள்ளி முறைமை எதிர்வரும் 2026 அக்டோபர் 1 முதல் பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தலைமையில் பத்திரமுல்லை கோஸ்வத்தை மகுநிகம மகமெதிர அமைச்சரவை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. 2026 அக்டோபர் முதல் 2027 மார்ச் வரையிலான 6 மாத காலப்பகுதி சாரதிகள் இந்த புதிய முறைமை குறித்து விழிப்புணர்வு பெறுவதற்கு தம்மை பொருத்திக் கொள்வதற்கான சோதனை பகுதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2027 மார்ச் மாதம் முதல் போக்குவரத்து விதிகளை மீறும் 33 குற்றங்களுக்காக இந்த குறைபாட்டு புள்ளி முறைமை நாடாவிய ரீதியில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பின்டெக் செயலிகள் ஊடாக கவர்மெண்ட் பே மூலம் இணைய வழியில் தண்டப்பணத்தை செலுத்தும் வசதிகளும் தற்போது நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வருடாந்தம் வீதி பத்துக்களால் 2,750 மேற்பட்டோர் உயிரிழப்பதை தடுப்பது அவசியம். அதன் மூலம் உயிர் மற்றும் சொத்து அழிவுகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாரிய இழப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது என்பது ஒரு சொத்தோ அல்லது உரிமையோ மட்டுமல்ல, அது ஒரு பாரிய பொறுப்பு. இந்த 6 மாத பரிசோதனை முயற்சி மக்கள் இதனுடன் பழகிக் கொள்வதற்காக வழங்கப்படும் காலம். இதன் உண்மையான தாக்கம் சட்டத்தை மதிக்காமல் வாகனங்களை செலுத்துபவர்கள் மீது மட்டுமே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, பாதுகாப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் தங்களால் செலுத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பயிற்சி நிகழ்வில் உரையாற்றிய அவர், வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்வது ஆபத்தான செயலாக இல்லாமல் சிறந்த வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வெளிநாடு செல்வதற்கு முன்னரான தயார்படுத்தல் முதல் வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் மீண்டும் நாடு திரும்புவது வரையான அனைத்து கட்டங்களிலும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான மரண இழப்பீடு 20 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டத்தை உருவாக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் ஆந்திர மாநில இணை பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். அதுடன் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்புதல், இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுடனான ஊடாட்டம், இந்திய இலங்கை மீனவர்கள் இடையில் தொடரும் பிரச்சனைகள் மற்றும் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் காணப்படுகின்ற இந்து கோவில்கள் ஆக்கிரமிப்படுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்ட நிலையில் இருநாட்டு அரசாங்க மட்டத்தில் அந்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பது தொடர்பிலும் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். புதுடெல்லிக்கு விஜயம் செய்துள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையிலான குழுவினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்ததோடு பாரதிய ஜனதா கட்சியின் குழுவில் வானதி சீனிவாசனும் பங்கு பெற்றிருந்தார். இந்நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பில் வானதி சீனிவாசன் கருத்து வெளியிட்ட போதே இவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். பாரதத்தின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஏனைய நாடுகளில் உள்ள ஆளுங்கட்சியுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. அந்த வகையில்தான் இலங்கையின் ஆளுங்கட்சியான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தலைமையிலான குழுவினரை டெல்லிக்கு அழைத்து பரஸ்பர கருத்து பரிமாற்றங்களையும் சந்திப்புகளையும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய கட்சியொன்றுக்கு தமிழ் மக்கள் உள்ளடங்கலாக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ் மக்களுடனான ஊடாட்டம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பிலே எமது கருத்து பரிமாற்றம் ஆரம்பமாகி இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த சமயத்தில் ஜேவிபி பொதுச் செயலாளர் தலைமையிலான குழுவினர் புதிய அரசாங்கம் கல்விக் கொள்கைகளை மறுசீரமைத்து வருகிறது, அதுடன் பாடத்திட்ட மறுசீரமைப்பையும் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் தமிழ் சிங்கள மொழிகளை கற்பது, இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை கற்பது அனைத்து மாணவர்களுக்கும் அவசியமான விடயமாக முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்கள். அத்துடன் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணைக்கேற்ப அரசாங்கம் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்திருப்பதாகவும், அந்த மாற்றம் நடைமுறையில் வெற்றி பெறுவதற்கு சிறிய கால அவகாசம் அவசியமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்கள். முறைமை மாற்றம் என்ற விடயத்தில் கடந்த காலங்களில் இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் அரசியல் தலையீடுகள் காணப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த விதமான நிலைமை மாற்றப்பட்டு போட்டி பரீட்சைகள் மற்றும் திறந்த விண்ணப்பங்கள் மூலமாக வெளிப்படைத் தன்மையுடன் வேலைவாய்ப்புகளுக்குள் அவர்கள் உள்வாங்கப்படுவதாகவும் பதிலளித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழக மீனவர்களுக்கும் வடக்கு மீனவர்களுக்கும் இடையிலான சுமூகமற்ற நிலைமைகள் நீடிப்பது தொடர்பில் இருதரப்பினரும் அவதானம் செலுத்தினோம். இந்த விடயத்தில் அரசாங்க மட்டத்தில் உரையாடல்களை முன்னெடுப்பது பொருத்தமானது என்று இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டோம். அதுடன் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற இலங்கை அகதிகள் மற்றும் ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கையின் போது இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தவர்கள் இன்னமும் அகதிகளாகவே வாழுகின்ற விடயம் சம்பந்தமாக என்னால் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதோடு அது தொடர்பில் இருநாட்டு அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாகவும் அவதானம் செலுத்தப்பட்டது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீள்திரும்பலுக்கு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை குழுவினரால் என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கை மூலம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்குவதாக இருந்தால் அவர்கள் இந்திய பிரஜைகள் என்பதற்கான பட்டியல் அவசியமாகிறது, அதற்குரிய தயார்படுத்தல்களை அரசாங்கத்தினூடாக வழங்க வேண்டும் என்ற விடயத்தையும் வலியுறுத்தினேன். அதனையும் இலங்கை குழுவினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அசாதாரண சூழல் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறி கனடா, ஐரோப்பியா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்களுடனான அணுகுமுறை அரசாங்கத்துக்கு எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது, ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார காலத்திலே புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடன் தமது தொடர்புகளும் உறவுகளும் கட்டியெழுப்பப்பட்டு விட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள இந்து கோவில்கள் உள்ள இடங்கள் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவது பற்றி கேள்விகள் எழுப்பிய போது, கடந்த அரசாங்கத்தின் எல்லை கிராமங்களுக்கு இடையிலான பகுதிகளில் அந்த விதமான சூழல்கள் இருந்ததோடு தற்போது அந்த நிலைமைகள் காணப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அத்துடன் சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்கள். அந்த சமயத்தில் சிதம்பரத்துக்கு வழிபாட்டுக்காக வருகை தரும் பக்தர்களுக்கான ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டேன். இவ்வாறு நிலையில் ஏவிபி குழுவினருக்கும் பாரதிய ஜனதா கட்சி குழுவினருக்கும் இடையிலான இந்த பரஸ்பர கருத்து பரிமாற்றமானது இருதரப்பினருக்கு இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதாகவும் இருதரப்பு உறவுகள் வலுப்படும் வகையில் இருப்பதாக நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உட்பட மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதிவாதிகள் தரப்பினால் முன்வைக்கப்பட்டுள்ள பூர்வாங்க ஆட்சேபனைகள் மீதான உத்தரவு எதிர்தரம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் கடமையாற்றிய சில அரசு அதிகாரிகளுக்கு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி 8.85 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்றுக் கொண்டதன் மூலம் ஊழல் என்ற குற்றத்தை செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரட்னம் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிகளான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சேபாலிக்க சமன்குமாரி மற்றும் மகாவலி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கீர்த்தி பண்டாரகோடகம் ஆகியோர் இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள். வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான அஸ்திக தேவேந்திர, சமிந்த அத்துகொரள மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரேமரட்ன ஆகியோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பூர்வாங்க ஆட்சேபனைகளை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான உதவி பணிப்பாளர் நாயகம் சுபாசினி ஸ்ரீவர்த்தன சமர்ப்பணங்களை மேற்கொண்டார். இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவினகல கிரிகிப்பென்வெவ பகுதியில் உள்ள நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த கட்டிடம் உட்பட சொத்துக்கள் 9/5/2022 ஏற்பட்ட வன்முறைகளின் போது சேதமடைந்திருந்தன. குறிப்பிட்ட சொத்துக்கான இழப்பீடு வழங்குவது உத்தியோகமாக நிராகரிக்கப்பட்டிருந்த பின்னணியில் அதற்கு முரணாக இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் கடமையாற்றிய சில அரசு அதிகாரிகளுக்கு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வாக்கு செலுத்தி 8.85 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்றுக் கொண்டதோடு மூலம் ஊழல் என்ற குற்றத்தை செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சாணி அபயசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரட்ன மற்றும் அருட்தந்தை சிறில் காமினி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேற்படி 2 மனுவையும் ஓய்வு பெற்ற விமானப்படை உத்தியோகத்தரான சாந்த ஜேத்திலக்க தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நேற்று பிரதம நீதியரசர் பிரதிபத்மன் சூரசேன, நீதியரசர் அச்சல வெங்கப்புலி மற்றும் நீதியரசர் அர்ஜுன உபசேகரா ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன் போது மனுதாரரான சாந்த ஜெயதிலக்க மன்றில் விடயங்களை முன்வைக்கையில் அருத்தந்தை சிறில் காமினியினால் குற்றப்புணர்வு திணைக்களகத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளன. அந்த முறைப்பாட்டில் ஆசாத் மௌலானா வெளிப்படுத்திய விடயத்தின் ஒரு பகுதியும் உள்ளடக்கப்பட்டிருப்பதோடு அந்த வெளிப்படுத்தல் தனக்கு மின்னஞ்சல் மூலமாக கிடைத்ததாக அருத்தந்தை சிறில் காமினி குறிப்பிட்டார். அந்த கூற்றில் உள்ள விடயங்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மட்டுமன்றி உயர்நீதிமன்றத்துக்கும் அவமதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதம நீதியரசர் பிரதிபத்மன் சூரசேன மனுதாரரிடம் கேள்வி எழுப்புகையில் அத்தந்தை சிறில் காமினி கூற்றினால் நீதிமன்றத்துக்கு எவ்வாறு அவமதிப்பு ஏற்படும் என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மனுதாரர் கனம் நீதியரசர் அவர்களே, அருத்தந்தை ஸ்ரீல் காமினியின் முறைப்பாட்டில் அசாத் மௌலானா என்பவரின் வெளிப்படுத்தலின் ஒரு பகுதி உள்ளடங்கியுள்ளது. அது தனக்கு மின்னஞ்சல் மூலம் கிடைத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கூற்றின் மூலம் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் பதிலளித்தார். மீண்டும் மனுதாரரிடம் கேள்வி எழுப்பிய பிரதம நீதியரசர், குற்றப்படாத திணைக்களம் என்பது விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு முறைப்பாடொன்று சமர்ப்பிக்கப்பட்டால் அது விசாரணை செய்ய வேண்டும். நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்படுத்துகிறது என்று உங்களால் கூறப்படும் இந்த கூற்று இதுவரை குற்றப்படாத திணைக்களகத்துக்குள் மட்டுமே இருந்தது. நீங்கள் இப்போது அதை இந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துள்ளீர்கள். இப்போது இங்கு ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். இனி இவை எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தியாக வரும். எனவே இப்போது நீங்களும் அதைத்தானே செய்கிறீர்கள். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையின் ஒரு செயல்தானே இது என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த மனுதாரர், கனம் நீதியரசர் அவர்களே, நான் இந்த நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்கிறேன். பொதுமக்களின் பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து தீர்வுகளை காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறேன். வீதிகளில் போராடுவதோ போராட்டங்கள் மூலம் தீர்வு காண்பதோ பொருத்தமானதல்ல. எனவே ஒரு குடிமகனாக நீதிமன்றத்தின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த நீதிமன்றம் எனக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களை நான் தலைவணங்கி ஏற்றுக் கொள்கிறேன். அதை நான் சவாலுக்கு உட்படுத்தவில்லை. இந்த மனுவானது எனக்கு அந்த உத்தரவு கிடைப்பதற்கு முன்னரே தாக்கல் செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். மனுதாரர் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது தள்ளுபடி செய்ய தீர்மானித்து, அதனைத் தொடர்ந்து சாணி அபயசேகர மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோர் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த சத்திய கடதாசியொன்றின் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்ததான குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான சாந்தய திலக்க நீதிமன்றத்திடம் விடயங்களை முன்வைக்கையில் கனம் நீதியரசர் அவர்களை, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடு ஒன்றுக்கு அமைவாக சாணி அபயசேகர மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோருக்கு எதிராக போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை சட்டத்துக்கு புறம்பானது என்று உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. அந்த வழக்கில் சாணி அபயசேகர மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோர் சமர்ப்பித்த சத்திய கடதாசிகள் மூலம் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அங்கு மனுதாரரிடம் கேள்வி எழுப்பிய நீதியரசர், அந்த சத்திய கடதாசியில் அடங்கியுள்ள விடயங்கள் பொய்யென்றா நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்ற கேள்வியை தொடுத்தார்கள். அதற்கு பதிலளித்த மனுதாரர், கனம் நீதிபதி அவர்களே, அந்த சத்திய கடதாசியில் உள்ளடங்கிய விடயம் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளதென்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மனுதாரரை விளித்த பிரதம நீதியரசர், ஐயா, நீங்கள் அந்த வழக்கின் தரப்பினர் இல்லையே. குறித்த வழக்கின் தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. நீங்கள் குறிப்பிடும் விடயம் குறித்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பரிசீலித்திருக்கும். பரிசீலித்துத்தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு தவறானது என்று உங்களால் வாதிட முடியாது என்று கூறினார்கள். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே உடனடியாக தள்ளுபடி செய்வதாக குறிப்பிட்டது. தெமிடகொடை ஸ்ரீதம்ம மாவட்டத்தில் T56 ரக துப்பாக்கிக்கு இணையான வடிவில் உள்ள தயாரிக்கப்பட்ட 4 டிகாட்டாஸ் துப்பாக்கியுடன் 23 வயதுடைய சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போதே அந்த சந்த நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதய நோய் சிகிச்சை பெறுவதாக கூறி சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாவதை திட்டமிட்டு தவித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் சிங்கப்பூரில் உள்ள வணிக வளாகங்கள் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து பாரிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சிறிலிய சபிய அமைப்புக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் மில்லியன் கணக்கான நிதி முறைகேடுகள் மற்றும் பண பரிமாற்றங்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த 24ஆம் தேதி நிதி குற்றப்புணர்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு சிராந்தி ராஜபக்சாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதய நோய்க்கு சிகிச்சை கடந்த 16ஆம் தேதி அதிகாலை 1:10 சிங்கப்பூர் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் அதற்காக அவர் நாட்டை விட்டு புறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. அத்துடன் அது தப்பியோட்டம் அல்ல என்றும் இதய நோய்க்கு சிகிச்சை பெற்றுவிட்டு 18ஆம் தேதி மீண்டும் நாடு திரும்பி 24ஆம் தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு முன்பு முன்னிலையாவார் என்று அவரது வழக்கறிஞரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் ஊடக பேச்சாளருமான வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்திருந்தார். எப்படி இருப்பினும் உறுதியளித்தபடி 18ஆம் தேதி நாட்டுக்கு திரும்பாத அவர் 24ஆம் தேதியும் கடந்து இன்று வரை சிங்கப்பூரிலே தங்கியுள்ளார். அவர் சிங்கப்பூரில் கண் அறுவை சிகிச்சை ஒன்றை மேற்கொண்டதாகவும் மருத்துவ சிகிச்சைகளுக்கு பின்னர் கண்ணுக்கு ஓய்வும் பாதுகாப்பும் தேவை, அதனால் வெளிநாட்டில் தங்கியிருப்பதாக கூறி புதிய கதையொன்றை அவரது வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். சிங்கப்பூரின் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் நேரடிய சிகிச்சைகள் பெறுவதாக கூறப்பட்டாலும் அது தொடர்பான எந்தொரு மருத்துவ சான்றிதழ்களையும் அவரது தரப்பு சமர்ப்பிக்க தவறியிருக்கிறது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி சிங்கப்பூரின் ஓர்ச்சாட் வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வணிக வளாகத்துக்கு அருகில் அவர் மற்றொரு பெண்ணுடன் சென்று கொண்டிருந்ததை காட்டும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி அவர் வணிக வளாகம் செல்வது போன்ற மற்றொரு காணொளியும் வெளியாகியிருந்தது. இதனால் அவர் பொய்யான காரணங்களை கூறி போலீசாரையும் பொதுமக்களையும் ஏமாற்றியுள்ளதான கடுமையான விமர்சனங்கள் வந்துள்ளன. சிராந்தி ராஜபக்சாவுக்கு எதிராக கொலை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் காரணமாக அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஞானசார தேரரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்துமாறு அவரது சட்டத்தரணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் மாயதுன கொரியா மற்றும் லக்மாலி கருநாயக் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஞானசார தேர் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுரத் மெத்துக்கொடை தனது கட்சிக்காரர் அறுவை சிகிச்சை ஒன்றுக்கு ஆளாக உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் அவர் சமூகம் அளிக்காததற்கான காரணத்தை உறுதிப்படுத்தும் வகையில் எத்தகைய மருத்துவ சான்றிதழையும் நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பிக்கவில்லை. அட்டர்னி ஜெனரல் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் பிரதிவாதியின் பிரசன்னம் அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டியதோடு பிரதிவாதிக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் அல்லது இயலுமாயின் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதியை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்துமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்தகொடைக்கு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதிவாதி நீதிமன்றத்தில் ஆஜராவதை உறுதி செய்வதற்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தலவாக்கலை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஒருவர் வகுப்பறைக்குள் மாணவி ஒருவருக்கு தகாத காணொளிகளை காட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து அந்த மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட தலவாக்கலை போலீசார் சந்தேக நபரான ஆசிரியரை கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் நேற்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்துக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 194 அதிகாரிகளுக்கான பணி நியமன கடிதங்கள் நேற்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வைத்து வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே மற்றும் இளைஞர் விவகாரங்கள் பிரதி அமைச்சர் தினிந்து சமன் கென்னாய்க்க ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது மன்றத்தின் உள்ளக அதிகாரிகளுக்கான 35 பதவியுயர்வுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. ஆரம்ப சேவை பிரிவு மேலாண்மை உதவி 1-1, மேலாண்மை உதவி 2-1, மேலாண்மை உதவி 1-1, உதவி இளைஞர் சேவை அதிகாரி, மேலாண்மை உதவி 4, இளநிலை மேலாண்மை சேவை மற்றும் மேலாண்மை மற்றும் சிரேஷ்ட மேலாண்மை சேவை ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை மன்றத்தின் செயற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தகுதி பெற்ற 35 அதிகாரிகளுக்கு உள்ளக பதவியுயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: மேல் மாகாணத்திலும் காலி மாத்திரை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே திருகோணமலை, மட்டக்களப்பு, முன்னதாகலை மாவட்டங்களுக்கு தற்போது பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. குறித்த மாவட்டங்களில் போதுமான மழைவீழ்ச்சி கிடைக்கவில்லை என அதன் தலைவர் சந்திர பண்டார தெரிவித்தார். முன்னர் நீர் பற்றாக்குறை நிலவிய காலி, ரத்தினபுரி, மேல்மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு போதுமான மழைவீழ்ச்சி கிடைத்துள்ளமையினால் தற்போது பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து கண்டி பொதுச்சந்தை வளாகத்தின் பின்புறம் உள்ள நடப்பாதையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேர் கண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள்.
2: கண்டி போகர் பகுதியிலுள்ள நடைபாதை ஒன்று இன்று காலை திடீரென தாளிறங்கியுள்ளது. இன்று முற்பகல் இடம்பெற்ற சம்பவத்தில் காயமடைந்த 4 கண்டி தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களில் பெண் ஒருவரும் உள்ளடங்குகின்றார்.
0: தொடர்ந்து அம்பாறை மாவட்டம் பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருகம்பை சின்ன உளை பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் படுகாயமடைந்தார். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி உடனடியாக மீட்கப்பட்டு பொத்துவில் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அருகம்பை மற்றும் சின்ன உள்ளே ஆகிய பகுதிகள் சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களாக விளங்குவதோடு தினசரி ஏராளமான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் நடமாடும் பகுதிகளாக காணப்படுகின்றன. இத்தகைய மக்கள் நடமாட்டம் மிகுந்த குடியிருப்பு மற்றும் சுற்றுலா மண்டலங்களுக்குள் அண்மை காலமாக காட்டு யானைகளின் வருகையும் நடமாட்டமும் அதிகரித்துள்ளமையினால் அந்த பகுதியில் பெரும் அச்சநிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அருகம்பை மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் பயணிக்கும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வீதிகளில் பயணிக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். அத்துடன் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் போலீசாரும் உடனடியாக தலையிட்டு குடியிருப்பு மற்றும் சுற்றுலா பகுதிகளுக்குள் காட்டு யானைகள் ஊடுருவதை தடுத்து நிறுத்த தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெமடகொடை சிறிதம்ம மாவட்டத்தில் 4 டீக்கட்டா ரக கைத்துப்பாக்கியுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் 23 வயதுடையவர். மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள தெமடகொடை சமிந்தாவின் மகன் மலிசாவுக்குத்தான் அந்த துப்பாக்கிகள் சொந்தமானது என்று மேற்கு மாகாணத்தில் வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கு மாகாணத்தின் வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் வழிகாட்டலின் கீழ் போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பூநகரி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் மன்னாரைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்தார். அவர் கடமையின் நிமித்தம் இன்று காலை யாழ்ப்பாணத்திலிருந்து பூநகரி போலீஸ் நிலையம் நோக்கி பயணித்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர மதகுடன் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதன்போது அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். மன்னார் அடம்பன் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தரே உயிரிழந்திருக்கிறார். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணபதிபுரம் மல்வத்தை 4 பகுதியில் 54 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விசாரணைகளின் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நகைகள் அடங்கிய பொதியுடன் கட்நாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமானத்தில் பொன்னொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கோடை கல்கதனிய வீதியைச் சேர்ந்த 38 வயதுடைய வர்த்தக பெண்ணொருவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நேற்று காலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்தார். இதன்போது விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அவர் எடுத்து சென்ற முதுகுப்பையில் 12 பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 916 கிராம் எடையுடைய தங்க வளையல்கள் மற்றும் கழுத்து மாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பின்னர் நகைகளுடன் அந்த பெண் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கட்நாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமானிய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இன்று காலை அந்த தங்க நகைகளை சுங்க அதிகாரிகள் மதிப்பீடு செய்ததோடு பெறுமதி சுமார் 3,66,28,937 ரூபாய் என்று மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த தங்க நகைகள் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அந்த பெண்ணுக்கு 2,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: நேரம் சரியாக 2:37 ஐக்கியராஜ்யத்தில் 1:37. மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள். தொடர்கின்றது இந்திய செய்திகள். சென்னையில் மாணவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி மாணவர்கள் குரல் என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாநிலமாக சென்று மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விவகாரம் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இன்று கூட்டியுள்ளார். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விளம்பர பலகைகள், தொலைக்காட்சி, இணையதளம் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் இறைச்சி தொடர்பான விளம்பரங்களுடன் அக்டோபர் மாதம் 2 முதல் தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விலங்குகள் நில அமைப்பான பீட்டா இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும், மகளிர் கட்டணமில்லா பயணத்திட்டத்தை தனியார் பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தி மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பிலான ஒருநாள் கவன ஈர்ப்பு வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உஷைனில் 600 ஆண்டுகள் பழமையான மசூதி இடிப்பு தொடர்பான வன்முறைக்கு செய்யறிவு காரணமானதாக மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். ஜப்பானிலிருந்து நேதாசி சுபாஷ் சந்திரபோஷின் ஆஸ்தியை கொண்டுவர உத்தரவிடக் கோரி அவரின் மகள் அனிதா ஃபிஃபா தாக்கல் செய்த மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் 4 அவகாசம் கோரியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 220 மருத்துவர்கள் தரமற்றவையாகவும் ஒரு மருந்து போலியாகவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 41 நாடுகளிலிருந்து இந்தியா தற்போது கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருவதாக பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பாடசாலைகளில் அடிப்படை சுகாதார மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத 24.4 கோடி குழந்தைகளில் 5 பேர் இந்தியாவில் உள்ளதாக சுகாதார அமைப்பு மற்றும் யுனிசெஃப் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 குறைந்து ஒரு சவரன் 1,09,120 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்க விலை கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் 13,640 ரூபாவுக்கு விற்பனையாகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கு விபத்து நன்றிகள். உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும், மாரடைப்பை தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 29 உலக இருதய தினம் அனுசரிக்கப்படுகின்றது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கும் விசர்நாய்க்கடி நோய் தொடர்பில் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக விசர்நாய்க்கடி தினம் செப்டம்பர் மாதம் 28 ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் எதிரிப்படைகளை சுதந்திரமாக சுற்றி திரிவதை தடுத்து நிறுத்தியதாக ஈரான் படையினர் அந்நாட்டின் தலைமை மதகுரு மோஸ்தபா ஹமேனி பாராட்டியுள்ளார். தாய்வான் ஆயுத விற்பனையை நியாயப்படுத்தும் வகையில் உங்களுக்கும் அமெரிக்க ஆயுதங்களை வாங்க விருப்பமா என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கேட்டதாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டியூ தெரிவித்துள்ளார். தென்கொரியா அதன் முதல் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கின்றது. அது குறித்து வடகொரியா வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ரஷ்ய பகுதியில் 8,000 மேற்பட்ட வடகொரியா படைகள் இருப்பதாகவும் மேலும் 10,000 வீரர்களை அங்கு நிலைநிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று தெரிவித்துள்ளார். வடகொரியா போர்க்கைதிகள் இருவரை தன்னிடம் ஒப்படைக்கும் ரகசிய ஒப்பந்தத்தை உக்ரைன் வெளியிட்டதனால் தென்கொரியா அதிருப்தி அடைந்துள்ளது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகப்படும் ஐவர் பிணையில் விடுவிக்கப்படுகின்றனர். 20 வயது மதிக்கத்தக்க அவர்கள் அனைவரும் லண்டனை சேர்ந்தவர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்னணி AI நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்தித்துள்ளார். மலேசியா இன்று முதல் பகுதி அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்புகின்றது. ஐக்கிய நாட்டு நிறுவனம் மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கு இடையில் மலேசியா அந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. திருப்பி அனுப்பப்படும் சுமார் 1,500 பேரில் பெரும்பாலானோர் சிறுபான்மை ரோஹிஞ்சா சமூகத்தை சேர்ந்தவர்கள். வெட்டில் துணி காயப்போட கயிறு இல்லை, கண்ணில் படும் கயிற்றை வெட்டிவிடலாம் என்று ஒரு முதியவர் செய்த வேலை அது ஒருவரின் உயிரை காக்கும் கயிறாக அமைந்துள்ளது. MTV காணொலி இசை விருந்து நிகழ்ச்சியில் அதிக விருதுகளை பெற்ற கலைஞர்கள் வரலாற்று சாதனையை படைத்துள்ளார்கள். அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட், இதற்கு முன் பாடகி பியோன்சேயுடன் 30 விருதுகளை பெற்று சமநிலையில் இருந்தார். 36 ஸ்விஃப்ட் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அரிஸ்ட டைரக்டர் ஹோனர்ஸ் விருதை ஸ்வீட்பட் பெற்று பியோனஸரை முந்தியுள்ளார். கொங்கோவில் எவ்வளோ தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8,000 கடந்துள்ளது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு எதிரான 3rd ஒருநாள் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து 223 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் கிரிக்கெட்டின் 3rd மற்றும் 4th காலிறுதிப் போட்டிகளுக்கு மழையால் கைவிடப்பட்டன. இதையடுத்து ICC T20 தரவரிசை அடிப்படையில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியது. முதல் 2 காலிறுதிப் போட்டிகளும் மழையால் கைவிடப்பட்டதனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் அரையிறுதிக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க் 88.55 மீட்டர் தூரம் எறிந்து முதல் இடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் 6 சதங்கள் விளாசப்பட்டு தனித்துவமான வரலாறு உருவாகியுள்ளது. நேஷனல் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் போர்த்துக்கல் 2-1 ஹால் கணக்கில் நோர்வேயை வீழ்த்தியுள்ளது. பிரித்தானியாவில் லண்டனை சேர்ந்த 11 வயதுடைய போதனா சிவானந்தன் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் மகளிர் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை கைப்பற்றி உலக சாதனையை புரிந்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஆர்டி டேமிலொலி .com இணையதளம். ஒரு ஹீரோ இலங்கையில் 375.51 ரூபா, இந்தியாவில் 109.14 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.92 ரூபா, இந்தியாவில் 96.10 ரூபா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 397.10 ரூபா, இந்தியாவில் 115.26 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438.04 ரூபா, இந்தியாவில் 127.19 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 133.22 ரூபா, இந்தியாவில் 67.71 ரூபா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் புத்தகங்களை விட்டு வரும் நூலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பெருசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, வேர்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ், ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செயல்படுத்த கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றிகள்.

நேரம் சரியாக 2:47 ஐக்கியராட்சியத்தில் 1:47 அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் முதலில் மரண அறிவித்தல் ஒன்று. தாயகத்தில் உடன்பிறாய்களுக்கு அரசடி வீதியை சேர்ந்த பிரான்ஸ் ரொசியில் வசித்து வந்த திருமதி வைத்திலிங்கம் செல்வலட்சுமி அவர்கள் 23 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை அன்று இரவினடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்ற நாகலிங்கம் மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்ற மாரிமுத்து வைத்தியலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும், காலம் சென்ற மாரிமுத்து தெய்வானை அவர்களின் அன்பு மருமகளும் கேமலதா, கேமராஜி, பிரான்ஸ் ஆகியோரின் அன்பு தாயாரும், சண்முகநாதன் கனடா, பத்மநாதன் ஜெர்மனி, காலம் சென்ற பஞ்சலிங்கம் மற்றும் கனகலிங்கம், கனகசபை, கனகேஸ்வரி, கிருஷ்ணபிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரியும், பரதன் பிரான்ஸ் அவர்களின் அன்பு மாமியாரும், லோரா, லேகா, லெனி, விவியா அன்பு பாட்டியும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரிகள் 30 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை காலை 9:45 தொடக்கம் 10:30 வரை இடம்பெற்று அதே தினம் 11 ஷாம்பினி ஆக்கல் ஃபேமிலி 560 மயூஸ் டோராஸ் 94500 ஷாம்பினி சூர்மாரன் என்ற இடத்தில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் மகள் குடும்பத்தினர். மகள் ராஜி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 06 09 61 59 13 அல்லது மர்மகன் பரதன் 07 49 44 10 09. இவ்வறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். தாயகத்தில் உறும்பிராய்களுக்கு அரசடி வீதியை சேர்ந்த பிரான்ஸ் டார்சியில் வசித்த திருமதி வைத்திலிங்கம் செல்வலட்சுமி அவர்கள் ருக்சி மாமி என்று செல்லுமாக அழைப்பார்கள். 23 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை இரவடி சேர்ந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் காலம் சென்ற நாகலிங்கம் மீனாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்ற மாரிமுத்து வைத்தியலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும், காலம் சென்ற மாரிமுத்து தெய்வானை அவர்களின் அன்பு மருமகளும், கேமலதா, கேமராஜி, பிரான்ஸ் அன்பு தாயாரும், சண்முகநாதன் கனடா, பத்மநாதன் ஜெர்மனி, காலம் சென்ற பஞ்சலிங்கம் மற்றும் கனகலிங்கம், கனகசபை, கனகேஸ்வரி, கிருஷ்ணபிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரியும், பரதன் அவர்களின் பிரான்ஸ் அன்பு மாமியாரும், லோரா, லேகா, லெனி, விவியா அன்பு பாட்டியும் ஆவார். அன்னாரின் இமைக்கிரிகள் 30 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை காலை 9:45 தொடக்கம் 10:30 வரை இடம்பெற்று அதே தினம் 11 ஷாம்பினி ஆக்கல் ஃபேமிலி 560 மைசூர் டோர்ஸ் என்ற வீதியில் 94500 ஷாம்பினி சுர்மாரன் தகனம் செய்யப்படும். தகவல் மகள் குடும்பத்தினர். மகள் ராஜி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 06 09 61 59 13 அல்லது மருமகன் பரதன் 07 49 44 10 09. இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இப்பிரிவுத்துறையில் டிஆர்டி தமிழொலி குடும்பம் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இதுவரை தாயகத்தில் உறும்புறாய்களுக்கு அரசடி வீதியைச் சேர்ந்த பிரான்ஸ் ரொக்சியில் வசித்த ரொக்சி மாமி அவர்களுடைய திருமதி வைத்திலிங்கம் செல்வலட்சுமி ரொக்சி மாமி என்று செல்லமாக அழைப்பார்கள் அவர்களுடைய மரண அறிவித்தல் கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து அதாவது எங்களுடைய திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களின் மைத்துனர் காலமானார் என்பதனை ஆழ்ந்த

அதாவது இதய நோயால் இறந்துள்ளார் என்பதனை அன்பு நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். இதுவரை மரண அறிவித்தல் கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் வலம் பெற இருக்கின்றது. விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும்

இசையும் தாலாட்டும் என்ற நிகழ்ச்சி. சற்று தாமதமாக அந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது, தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றலிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வரும் நான் ஆ

காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையின் தாளாட்டம். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம். என் அழுகை சூரியனை நனைத்தது, என் கண்ணீர் துளிகள் விழுந்த இடத்தில் நட்சத்திரங்கள் பூத்தன. நான் அழுத

இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பா ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பா ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பள்ளி அம்பா ஸ்டோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. உங்களை தாழ்த்திக் கொண்டிருக்கின்ற

நீங்கள் கேட்க ரசிக்க கொண்டாட இசையும் தாளாட்டும். உன் நினைவுகள் இல்லாத இதயத்தை விட இதயம் துடிக்காமல் இறந்து போவதே மேலானது. சிறகுகள் இல்லாமல் பறக்க முடியாது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது.

திருப்பதி சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கான வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள். மகேசனின் திருப்பதி வீடியோவை குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.

உன்னை சந்திக்கும் வரை எனக்கு வாழ பிடிக்கவில்லை. உன்னை சந்தித்த பின்பு உன்னை விட்டு பிரிய ஒரு நொடி கூட மனமில்லை. நீதான் என் உலகத்தின்

சுவையாக சமைத்த உணவுகளை சுட சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாடை புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை

0: நான் இசையமைப்பாளர் ஹென்றி பேசுகின்றேன். இசையும் தாலாட்டு நிகழ்ச்சியை நான் இப்போது கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கேளுங்கள்.
1: காட்டிலைகளில் மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: உணவுகளை நாளும் சுவைத்து மகள நீங்கள் தேடிச் செல்ல வேண்டிய உணவகம் தேவி மகால்.
1: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா?
0: நீங்கள் ஒரே ஒரு தடவை அழைத்து பேசினால் உங்கள் விருப்ப உணவுகள் உங்கள் இல்லங்களை தேடி வரும்.
2: மசாலாவை மிக்சில அரைக்காம நம்மள அசிட்டோமா? கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டாங்க.
0: எண்ணெய் இல்லாத சுவை மிக்க சைவம் அசைவம் என அனைத்து விதமான உணவுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களும் சுவைத்து மகளும் தரமான உணவுகளுக்கு தேவி மகால். மகால்
2: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
0: உலகில் அரங்கேறும் செய்திகளை எல்லாம் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்திகளில் உடனுக்குடனும் பிரதான செய்திகளில் விரிவாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறது TRT தமிழ் ஒலி. உங்கள் இதய துடிப்பான தமிழ் ஒலியில் இதமாக ஒலிக்கிறது

0: கேட்டது இசையும் தாளாட்டம். இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அன்பு உறவுகள், இதுவரை இசையும் தாளாட்ட நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களுக்கும் அது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது உங்கள் விருப்பம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:25. தமிழொலியில் தொடர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக்கள் அழப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நகர்வினையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டார்கள் அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ராஜ், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நான் நல்லா இருக்கிறேன், நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நன்றி. அப்படியே நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா வடிவா?
1: ஓ அம்மா, இன்றைக்கு நல்லா
0: சாப்பிட்டுன்றாங்க.
1: ஓ, மறக்கிற சாப்பாடு நேற்று மறக்கறதான் செய்தனா, நான் அந்த சாப்பாடு இருந்தது சூடாக்கி சாப்பிட்டேன். மறக்கறதான் மச்சம் இல்ல, வண்டிச்சா குழம்பு, கத்திரிக்காய் பால் கறி. ஓ, அப்ப சும்மா அப்படி சும்மா மிரக்கறி இப்படி ரெண்டு கணக்கு செய்யறதுல இப்படிதான், ரெண்டு மிரக்க ரெண்டு, ஒரு அணைகறி ஒரு கறி, அப்படி ஒரு வெண்டிக்காய் குழம்பும் கத்திரிக்காய் பால் கறியும்
0: அதை போட்டு ஒன்று அணைச்சண்டு போடுறது, ஒன்று உரைச்சண்டு போடுறது.
1: ஓ, ஒன்று உரைப்பு, ஒன்று என்ன சொல்ற இனிப்பு மாதிரி, பால் கறி இனிப்பு மாதிரி தானே,
0: டேஸ்ட் விட்டு விட்டா அந்த மாதிரி இருக்கும்.
1: ஓ, அது சூப்பராக இருக்கும்.
0: இப்ப என்ன பாடல் கேட்க போறீங்க? சூப்பர் பாடல் ஒன்று கேளுங்க பாப்போம். அண்டைக்கு ஒரு பாடல் கேட்டீங்க,
1: அன்றைக்கு ஒரு பாட்டு கேட்டது, அந்த படமால பாட்டை யோசிக்கிறேன்னு வருகிறதே இல்லை ராஜா வாப்பம், அந்த அந்த ஆரம்ப வரி இந்த மண்டைக்கே இதுவரைக்கும் வர இல்லை, நான் எழுதி வையா விட்டதான் நான் செய்த போல. இன்றைய கேட்கிற பாட்டு ராஜா, மண்ணுக்கு ஏற்ற மைந்தன் படம்.
0: படம் மண்ணுக்கு ஏற்ற மைந்தன்.
1: ஓ, அதுல ஓடுகின்ற வண்டியோட ரெண்டு ஆரம்பிக்கும் அங்க, இல்ல ஞாபகம், அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓடுகின்ற வண்டியோட ஒற்றுமையா இரண்டு மாடு, ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தால் என்ன ஆகும் நிலைமை பாரு, அப்படி வேற மாதிரி நல்ல ஒரு வரி இருக்கிற அந்த பாட்டு படிச்சிருக்கிற ஷேக் முகமது.
0: ஷேக் முகமது
1: இஸ்லாமிய பாட்டுக்காரன், இப்ப அவர் தான் ராஜா இந்த இஸ்லாமிய பாட்டு, இந்த பக்தி பாடல்கள் எல்லாத்தையும் இப்ப இடத்தை பிடிக்கிற அளவுக்கு படிச்சு கொண்டிருக்கிறேன். நல்ல திறமையான பாட்டுகள் இல்ல, நல்ல கன பாட்டுகள் படிச்சிருக்க, ஆனா அவர் படிச்ச அந்த பக்தி பாடல்களுக்குள்ள இப்ப தர்சன் கூடுதலாக போடுறது அந்த பாட்டு காலமையில கேக்குறான் தானே, அப்ப அதுல கூடுதலா அந்த ஈச்சமரத்து இன்ப சோலையில் நபிநாதர் இறைவன் தந்தார், அந்த அவர் அந்த பாட்டு நல்ல படிவா படிச்சிருக்கிறார். இவர்
0: ஷேக் முகமது
1: நல்லா படிச்சிருக்கிறார் ராஜா அந்த பாட்டு. அதே மாதிரி தான் இப்ப இந்த பாட்டும், இதுவும் ஒரு சினிமா படத்துல படிச்சிருக்கிறார். நான் இந்த பாட்டு ஒரு நாள் கேட்டு நான் அப்ப மனதில பதிஞ்சு வச்சிருந்தேன், மனதிலேயே இருந்த அப்ப இன்றைக்கு ஒருக்கா இன்றைக்கு லைன் எடுப்பேன் எடுத்து இருக்க கவனம். இந்த பாட்டு
0: ராமராஜன் நடிச்ச படம்.
1: குடும்பத்துல
0: நடக்கிற அட்டகாசத்தை பாட்டா கொண்டிருக்கிறேன்.
1: நல்ல வடிவா இருக்கு, அந்த வடிவாண்ட நல்ல, அவரும் நல்ல, அந்த குரல் வந்து ஒரு எழுப்பமான குரல் உண்டு, எழும்பிய குரல். அப்ப அந்த குரல்ல அந்த சோக பாட்டு அப்படி, அந்த சோகம் அந்த காதல் சோகத்தை அப்படி நல்ல அருமையாக மட்டும் போட்டு படிச்சிருக்கிறார். நல்ல இருக்குது, கேட்க ஆசையா
0: இருக்கு. ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கிற தேவாக்கே நீ இல்லை என்ற ராசி அவர் கவிஞர். மந்த நாளில் விஸ்வநாதனோட கண்ணதாசன் இருந்த மாதிரி இவர் வந்து காளிதாசன் தேவாண்ட படங்களுக்கு கூட பாடல்கள் இயற்றி இருக்கிறார்.
1: ஓ, கோப்பி என்ன, அவர் புறமொழி பாட்டுகளை தான் கோப்பி
0: அடிக்கிறார், அந்த கந்த சஷ்டி கவசத்தை அடிச்சிருக்கிறார்.
1: ஓ, அதொரு விமர்சனம் அமௌண்ட் அவரு யூடியூப் சேனல்ல ஓறது, புறமொழி பாடல்களை தான் அவர் கூட
0: எடுத்து ரகுமானம் முழு ஆங்கில பாடல்கள்
1: அவற்றை முழுக்க அப்படித்தானே, மேற்கத்திய இசை தானே. இப்ப ரகுமான கர்நாடக இசைக்குள்ள வரல, இப்ப கர்நாடக இசைன்ற இளையராஜாண்ட வரும், ஆனால் மேற்கத்திய இசையை பின்பற்றி தான் நடிச்சு கொண்டிருப்பார் ரகுமான்.
0: அப்படியே நிறைய நிறைய நிறைய அட்டகாசம் தான்.
1: ஓயா,
0: நன்றி, வாழ்த்துக்கள் மிஸ்டர், உங்களுக்கான பாடலை தருகின்றேன் கேட்டு மாலுங்கள். நன்றி
1: நன்றி ராஜா, நன்றி
0: நன்றி நன்றி. அவர் ராஜகோபால் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை ராஜ்கோபால் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து நேரம் சரியாக 3:35 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:35 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
1: நிலைமை இருக்கிறது. நன்றி
0: நன்றி. எப்படி பாட்டு கேட்டீங்களா?
1: ஓ, அது என்ன படம்?
0: என்ன படமா? மண்ணுக்கேட்ட மைந்தன்.
1: கதறிக்கொண்டே இந்த பாட்டு வந்து
0: அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு
0: நெல்லிக்காயும்
1: ஒரு வாகனத்துல கொண்டு வீட்ட போயினோம். பாடிக்கொண்டு போனது இந்த பாட்டு நல்லா இருந்தேன். இதான் அன்றைக்கு வேற பாட்டை உங்களுக்கு சொன்னா இதான் ஜோதிச்சனான்.
0: அவன் பாடுற மாதிரியே இருக்கும்.
1: உங்களுக்கான
0: பாடல் வருகின்றது, கேட்டு மாலைகள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.

பாடலை திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். முத்துலிங்கம் அவர்களுடைய கவிதை வரி அன்பர்களே. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 3:43 ஐக்கியராஜ்யத்தில் 2:43 அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து கொண்டு சிறப்பித்து உங்கள் நெஞ்சு விட்டு ஆளாத பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி. தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றால் மாதங்க

0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாசினி, நலமா இருக்கீங்களா?
1: ஆவாரம் பூவடத்துல இருந்து அடுக்குமல்லி
2: ஆள் பிடிக்குதோ அப்படி ஒரு பாட்டா?
1: ஆமா.
2: யாரு பாடுது?
0: ஒரு பாட்டுக்கு இசையமைச்சா நீங்க என்ன இசை அறிவு இருக்கடா?
1: அப்படி தெரிஞ்சா தெரியாது புத்தி மாதிரியா செல்லணும்.
0: தயாரிப்பாளர்கள் ஓடாத உடங்களையும் ஓட வைக்கிறங்கிற கே எஸ் ராஜா மாதிரி அந்த நாளையில அடிச்சு சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த கதையை கேட்டுட்டு நாங்களும் போய் பார்த்து பவுருதலராக இந்த படம் சங்கிலி வந்துட்டு ராஜா அந்த பாட்டு அந்த கதை மாதிரி தான் இருக்கு. அந்த கதை மாதிரி தான் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கான பாடல் திரட்டுமா? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

கொள்ளளிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள். அதனை தொடர்ந்து விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் சிந்தனை சிறகு நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

நேரம் சரியாக 4:01 அகராட்சத்தில் 3:01 மடித்தியால செய்திகள். மடித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். திலீபனின் சிலை காவல்துறையினால் அகற்றப்பட்டமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மாணவர் ஒன்றியம் தமது கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார்கள். யாழ்ப்பாணம் நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச்சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்தும் தியாக தீபம் திலீபன் உருவச்சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தின் ஏற்பாட்டில் 8 மாவட்டங்களில் நேற்று பிற்பகல் 2 கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களில் இந்த தொடர் போராட்டம் இடம்பெற்றது. நாட்டில் ரோகண விஜயவீரா உள்ளிட்டவர்களுக்கு சிலைகள் அமைத்து அரச அனுசரணையுடன் அரச தலைவர்களின் பங்களிப்பு மற்றும் பங்களிப்புடன் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றால் அகிம்சை வழியில் தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனுக்கு அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்கின்றது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் ஷானக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற துணைப்பொருளில் நாடு தழுவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சோசியலிச இளைஞர் சங்கத்தினால் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி நாட்டிற்கு தேவையான இளம் தலைமுறைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாரிய செயற்திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று மாலை 4 மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் பொது சுகாதார அமைப்பிற்கும் ஆதரவளிக்கும் வகையில் இந்தியா சுமார் 3 காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை கொழும்புக்கு அனுப்பி வைத்துள்ளது. தற்போதைய உலகளவியான சவால்களுக்கு மத்தியில் பன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81 அமர்வில் இலங்கையின் தேசிய உரையினை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்வ உரையாற்றியுள்ளார். இலங்கையின் பொது போக்குவரத்து சேவை மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய போக்குவரத்து செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கான குறைபாட்டு புள்ளி முறைமை எதிர்வரும் 2026 அக்டோபர் மாதம் 1 முதல் பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இலங்கையின் ஆளும் தரப்பினரான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் ஆந்திர மாநில இணை பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதித பிரதி போலீஸ் மாதிபர் ஷானி அபேசேகரா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சினிவரத்னா மற்றும் அருட்தந்தை ஸ்ரீ காமினி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையின் பொது சுகாதாரத்துறைக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் சுமார் 3 இடையுள்ள காசநோய் நிவாரண மருந்துகளை இந்தியா நன்கொடையாக வழங்கியுள்ளது.

தேசிய இளைஞர் பேரவை சேவைகள் மன்றத்தின் புதிதாக இணைந்து கொள்ளப்பட்ட 194 அதிகாரிகளுக்கு பணி நியமன கடிதங்கள் நேற்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கண்டி பொதுச்சந்தை வளாகத்தின் பின்புறம் உள்ள நடைபாதையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. மெட்டக்கூட ஸ்ரீ தம்ம மாவட்டத்தில் 4 டி கட்ட ரக கைத்துப்பாக்கிகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நகைகள் அடங்கிய பொதியுடன் கட்டினக்க பண்டார் நகர் சர்வதேச விமான நிலையத்தில் பெண்ணொருவர் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விளம்பர பலகைகள், தொலைக்காட்சி இணையதளம் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் இறைச்சி தொடர்பான விளம்பரங்களுக்கு அக்டோபர் மாதம் 2 முதல் தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விலங்குகள் நல அமைப்பான பீட்டா கோரிக்கை விடுத்துள்ளது. உஷைனில் 600 ஆண்டு பழமையான மசூதி இடிப்பு தொடர்பாக வன்முறைக்கு செய்யறிவு காரணமானதாக மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றார்கள். சர்வதேச அளவில் பாடசாலைகள் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத 24.4 கோடி குழந்தைகளில் 5 கோடி பேர் இந்தியாவில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யுனிசெஃப் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உலக செய்திகள். உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாரடைப்புக்கு தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 உலக இருதய தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் எதிரிப்படைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதை தடுத்து நிறுத்தியதாக ஈரான் படையினரை அந்நாட்டின் தலைமை மதகுரு மோஸ்தபா ஹமேனி பாராட்டியுள்ளார். தென்கொரியா அதன் முதல் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியது வடகொரியா சாடியிருக்கின்றது. ரஷ்ய பகுதியில் 8000 மேற்பட்ட வடகொரிய படைகள் இருப்பதாகவும் மேலும் 10000 வீரர்களை அங்கே நிலைநிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நேற்று தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகப்படும் 5 படையில் விடுவிக்கப்படுகின்றனர். 5 இங்கிலாந்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள். மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்பியது. MTV காணொலி இசை விருந்து நிகழ்ச்சியில் அதிக விருதுகளை பெற்ற கலைஞர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ள அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்வீட் இதற்கு முன் பாடகி பியன்சேயுடன் 30 விருதுகளை பெற்று சமநிலையில் இருந்தார். இப்பொழுது 36 வயது ஸ்வீபன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆர்டிஸ்ட் டிரெக்டர் ஹானர்ஸ் விருதை ஸ்வீபட் பெற்று பியோனியை முந்தியுள்ளார். ஹொங்கோவில் எபோலா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8000 கடந்துள்ளது. விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இங்கிலாந்தில் 223 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 2 கொண்டிருந்த கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் கிரிக்கெட் 3 மற்றும் 4வது காலிறுதிப் போட்டிகளுக்கு மழையால் கைவிடப்பட்டுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தாரங்க 88.55 மீட்டர் தூரம் அறிந்து முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். நேஷனல் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் போர்த்துக்கல் 2 கொண்டிருந்த கால் கணக்கில் நோர்வேயை வீழ்த்தியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றால் tamilolli.com இணையதளம். 1 யூரோ இலங்கையில் 375.51 ரூபா, இந்தியாவில் 101.14 ரூபா. 1 அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.92 ரூபா, இந்தியாவில் 96.10 ரூபா. 1 ஸ்விஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 397.10 ரூபா, இந்தியாவில் 115.26 ரூபா. 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 435.04 ரூபா, இந்தியாவில் 127.19 ரூபா. 1 கனடிய டாலர் இலங்கையில் 833.22 ரூபா, இந்தியாவில் 67.71 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை
கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆசியப்பிள்ளல் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gala Gones Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelak, VT Cash and Curry, Paris Lacha Palais, Tordre Tolibis Ilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த
5: நேரம் சரியாக 4:12 ஐக்கியராஜ்யத்தில் 3:12 இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது. விஜய் ராஜேந்திரம் அவர்களோடு மூத்த கலைஞர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் சிந்தனை சுருக்கங்கள். பிரதேச செவ்வாய்க்கிழமை தோறும் 4:10 to 5 இந்த நிகழ்ச்சி வானலையில் வலம் பெறுகின்றது என்றும் அதே நிகழ்ச்சி வானலையில்
6: நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை சுபமெடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம்.

தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: எளிமையாக வாழுங்கள். ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தின் முன் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இறுதியில் நாம் அனைவரும் ஒரு சிறிய உயிர்தான். பணம், பதவி, புகழ் ஆகியவை வாழ்க்கையில் வரலாம், போகலாம். ஆனால் நாம் பிறரிடம் காட்டிய அன்பும், செய்த நன்மையும், கொடுத்த மரியாதையும் நம் கர்மாவில் நிலைத்திருக்கும். ஒருவரை தாழ்வாக நினைப்பது, பிறரை காயப்படுத்துவது, அகந்தையுடன் நடப்பது, இவை அனைத்தும் நம் செயல்களின் விதைகளாகும். அதே போல் யாருக்கும் தீங்கு செய்யாமல் முடிந்தவரை நன்மை செய்து மனதில் தூய்மையுடன் வாழ்வதும் நல்ல கர்மாவின் விதைகளாகும். பிரபஞ்சம் எதையும் மறப்பதில்லை என்று ஆன்மீக நம்பிக்கை கூறுகின்றது. நாம் விதைத்ததை ஏதோ ஒரு வடிவில் வாழ்க்கை நமக்கு திருப்பி காட்டும். அதனால் உயரும் போது அகந்தை கொள்ளாதீர்கள், வெற்றி பெறும் போது மற்றவர்களை மறக்காதீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்ததை நினைத்து நன்றியுடன் இருங்கள். எளிமை உங்கள் அடையாளமாக இருக்கட்டும். நல்ல செயல்கள் உங்கள் கர்மாவாக இருக்கட்டும். அதன் நல்ல விளைவுகள் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயல்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். பிறர் இல்லாத போதும் அவரை பற்றி நல்லதே பேசுங்கள். ஒருவர் நம்முன் இருக்கும் போது அவரை பற்றி நல்லதாக பேசுவது எளிது. ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி நாம் பேசுவதுதான் நம் உண்மையான பண்பை வெளிப்படுத்துகின்றது. ஒருவரின் குறையை அவருக்கு பின்னால் பேசுவது மிகவும் எளிது. அதை ரசித்து கேட்பவர்களும் இருப்பார்கள். ஆனால் அந்த உரையாடலில் நாம் கலந்து கொள்ளாமல் இருப்பது அல்லது அவர் இல்லாத போது அவரை பற்றி இப்படி பேச வேண்டாம் என்று நிறுத்துவது, அதுதான் அறம். ஒவ்வொருவருக்கும் குறைகள் இருக்கலாம், நமக்கும் இருக்கின்றது. அதனால் ஒருவரின் ஒரு தவறை வைத்து அவருடைய முழு மனித தன்மையையும் தீர்மானித்து விட வேண்டாம். ஒருவரை பற்றி நமக்கு தெரியாத பல கதைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அவருடைய போராட்டம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவருடைய கண்ணீர் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் தெரியாத விடயங்களை பற்றி தீர்மானிப்பதை விட தெரிந்த நன்மையை பற்றி பேசுங்கள். ஒருவரின் புகழை அவர் இல்லாத இடத்தில் காப்பாற்றுவது அவருக்கு நாம் செய்யும் மிக அழகான மரியாதைகளில் ஒன்று. நம்மை சுற்றி இல்லாத ஒருவரை பற்றி நாம் பேசும் விதமே நம்முடைய குணத்தை சொல்கின்றது. இன்று யாராவது இல்லாத இடத்தில் அவரை பற்றி பேச வேண்டிய சூழல் வந்தால் ஒரு நிமிடம் யோசியுங்கள். இந்த வார்த்தையை அவர் முன்னால் நின்று சொல்ல முடியுமா? முடியவில்லை என்றால் அதை சொல்லாமல் இருப்பதே நல்லது. ஒருவரின் மரியாதையை அவர் இல்லாத இடத்திலும் காப்பாற்ற வேண்டும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: இலங்கையின் வரலாற்றில் பல்வேறு சமூகங்கள் அவர்களுக்கென தனித்துவமான தடத்தை பதித்துள்ளன. அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் டச் பரங்கியர், அதாவது டச் பேகஸ் சமூகம். இவர்களின் வரலாறு வெறுமனமே டச்சுக்காரர்களின் வரலாறு அல்ல. இது இடம்பெயர்வு, கலாச்சார பரிமாற்றம், கலப்பு திருமணங்கள், குடும்ப வரலாறுகள், சமூக மாற்றங்கள் மற்றும் அடையாளத்தை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்த மக்களின் கதை. பரங்கியர் என்ற சொல் இலங்கையின் வரலாற்றில் ஐரோப்பிய பின்னணியை கொண்ட மக்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான பெயராக இருந்தது. காலப்போக்கில் ஐரோப்பியர்களும் இலங்கையில் ஏற்கனவே வாழ்ந்த மக்களும் இணைந்து குடும்பங்களையும் சமூகங்களையும் உருவாக்கிய போது தனித்துவமான பரங்கியர் சமூகங்கள் உருவாகின. அவற்றில் டச் ஆட்சி காலத்துடன் நெருங்கிய தொடர்புடைய சமூகமே டச் பரங்கியர் சமூகம். 17 நூற்றாண்டில் டச் கிழக்கிந்திய கம்பெனி போர்த்துகேயர்களிடம் இருந்து இலங்கையின் பல கரையோர பகுதிகளை கைப்பற்றியது. இதன் பின்னர் டச் அதிகாரிகள், படை வீரர்கள், வணிகர்கள், நிர்வாகிகள் மற்றும் பிற ஐரோப்பியர்கள் இலங்கைக்கு வந்துள்ளார்கள். அவர்களில் சிலர் இங்கேயே குடியேறி குடும்பங்களை உருவாக்கினர். சில குடும்பங்கள் பல தலைமுறைகளாக இலங்கையிலேயே வாழ்ந்தன. ஆனால் பின்னர் உருவான பழங்கிய சமூகம் முழுமையாக டச் வம்சாவளியை கொண்ட சமூகமாக இருக்கவில்லை. ஐரோப்பியர்கள் இலங்கையில் வாழ்ந்த மக்களுடன் குடும்ப உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டனர். டச் ஆண்கள் இலங்கை பெண்களுடனும் போர்த்துகீய பரங்கியர் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுடனும் திருமணம் செய்து கொண்டனர். இதன் விளைவாக தலைமுறைகள் கடந்து டச், போர்த்துகீய, சிங்கள, தமிழ் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய வம்ச பின்னணிகளை கொண்ட குடும்பங்கள் உருவாக்கின. அதனால் ஒரு டச் பரங்கிய குடும்பத்தின் குடும்ப மரத்தை பார்த்தால் அது மிகவும் சுவாரஸ்யமாகவும் சிக்கலானதாகவும் இருக்கலாம். சில குடும்பங்களில் டச் வம்சாவளியுடன் சேர்ந்து போர்த்துகீயர், சிங்களவர், தமிழர், ஜெர்மனியர், சுவிஸ், பிரெஞ்சு, இத்தாலியர் போன்ற பல்வேறு பின்னணிகளும் காணப்படுகின்றன. பரங்கிய சமூகத்தின் வரலாற்றில் குடும்ப பெயர்களும் முக்கியமானவை. ஷக்மேன், ஸ்லெமன், பியாஷோ, சான்சோனி, பாத்தலோ போன்ற குடும்ப பெயர்கள் இலங்கையின் வரலாற்று பதிவுகளில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு குடும்ப பெயருக்கும் பின்னால் இடம் பெயர்வு, திருமணம், தொழில், சமூக தொடர்புகள் மற்றும் பல தலைமுறைகளின் வாழ்க்கை கதைகள் மறைந்திருக்கலாம். ஒரு பெயரை மட்டும் பார்த்து அந்த குடும்பத்தின் முழுமையான வம்ச வரலாற்றை தீர்மானிக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 18ஆம் நூற்றாண்டுக்குள் இலங்கையின் ஐரோப்பிய இலங்கை கலப்பு பின்னணியை கொண்ட மக்கள் ஒரு தனித்துவமான சமூகமாக தென்பட தொடங்கினர். அவர்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய காலனித்துவ ஆட்சியின் தாக்கம் அதிகமாக இருந்த நகரங்களிலும் கரையோர பகுதிகளிலும் வாழ்ந்தனர். அவர்களின் வாழ்க்கை முறையில் ஐரோப்பிய மரபுகளும் இலங்கை சமூகத்தின் பழக்க வழக்கங்களும் ஒன்றோடொன்று கலந்திருந்தன. பரங்கிய சமூகத்தின் மொழி வரலாறும் மிகவும் சுவாரஸ்யமானது. டச்சுக்காரர்கள் வருவதற்கு முன்பே போர்த்துகீய மொழி இலங்கையின் சில பகுதிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் போர்த்துகீய அடிப்படையிலான ஒரு கிரையோல் மொழி சில பரங்கியர் குடும்பங்களிடையே தொடர்ந்து பேசப்பட்டது. டச்சு ஆட்சி காலத்தில் சிலோன் கிரையோல் டச் என்ற மொழி வடிவமும் உருவானது. பின்னர் கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையில் ஆங்கிலம் அதிக முக்கியத்துவம் பெற்றது. இதனால் பரங்கியர் சமூகத்தின் மொழி வரலாறு ஒரே மொழியால் வரையறுக்கப்படவில்லை. குடும்பம் வாழ்ந்த பகுதி, சுற்றியிருந்த சமூகங்கள் மற்றும் காலகட்டம் ஆகியவற்றை பொறுத்து மொழி பயன்பாடு மாறுபட்டது. குறிப்பாக மட்டக்களப்பு பகுதியில் சில பரங்கியர் குடும்பங்கள் போர்த்துகீய அடிப்படையிலான கிரையோல் மொழியை வீடுகளில் பாதுகாத்து வந்தனர். ஆரம்பகால டச்சு காலனித்துவ சமூகத்தில் புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவம் முக்கிய இடம் பெற்றது. டச் ரிஃபார்ம்ட் கிறிஸ்டியானிட்டி டச் காலனித்துவ சமூகத்துடன் நெருங்கிய தொடர்புடையதாக இருந்தது. ஆனால் தலைமுறைகள் கடந்த போது பரங்கியர் குடும்பங்கள் பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளுடன் தொடர்பு கொண்டனர். மதம் அவர்களின் குடும்ப மற்றும் சமூக வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. பரங்கியர்கள் வெறுமனே ஐரோப்பியர்கள் வாழ்ந்த தனி சமூகமாக இருந்ததில்லை. அவர்கள் இலங்கையின் பரந்த சமூக வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறினர். கல்வி, நிர்வாகம், தொழில், வணிகம், கலை, இலக்கியம் மற்றும் பல்வேறு துறைகளில் அவர்கள் பங்களித்தனர். சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களுடனும் அவர்களுக்கு பல்வேறு சமூக மற்றும் குடும்ப தொடர்புகள் ஏற்பட்டன. இதனால் பரங்கியர் வரலாறு இலங்கையின் ஒட்டுமொத்த சமூக வரலாற்றில் இருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாக மாறியது. பரங்கியர் கலாச்சாரத்தின் மிக தெளிவாக காணப்படும் அம்சங்களில் ஒன்று உணவு மரபு. ஐரோப்பிய சமையல் முறைகள் இலங்கையில் உள்ளூர் பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்களுடன் இணைந்தன. இதன் மூலம் தனித்துவமான பரங்கியர் உணவு மரபு உருவானது. தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களில் பாதுகாக்கப்பட்ட சமையல் குறிப்புகள் வெறும் உணவுகளை மட்டுமல்லாமல் பழைய குடும்ப நினைவுகளையும் கலாச்சார மரபுகளையும் பாதுகாத்தன. பரங்கிய சமூகத்தின் குடும்ப வாழ்க்கை அடையாள நினைவுகள் மற்றும் சமூக மாற்றங்கள் இலக்கியத்திலும் பதிவாகியுள்ளன. எழுத்தாளர் கால் முல்லர் அவரது படைப்புகள் மூலம் பரங்கியர் சமூகத்தின் வாழ்க்கை, குடும்ப உறவுகள் மற்றும் மாறிவரும் சமூக சூழலை வெளிப்படுத்தினார். அதேபோல் மைக்கேல் ஒண்டாக்சி எழுதிய ரன்னிங் இன் தி ஃபேமிலி போன்ற படைப்புகள் இலங்கையின் சிக்கலான குடும்ப வரலாறுகளையும் காலனித்துவ பின்னணியையும் உலக வாசகரிடம் கொண்டு சென்றன. இவ்வாறு தனிப்பட்ட குடும்ப நினைவுகள் ஒரு நாட்டின் பெரிய வரலாற்றின் பகுதியாக மாறின. 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு நாட்டின் அரசியல் மற்றும் சமூக சூழல் வேகமாக மாற தொடங்கியது. 1956ஆம் ஆண்டின் சிங்களம் மட்டுமே சட்டம், அதாவது சிங்கள ஆன்லி ஆக்ட், நாட்டின் மொழி சூழலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆங்கில கல்வி மற்றும் ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்முறை வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த பலருக்கு புதிய சூழல் சவால்களை ஏற்படுத்தியது. பரங்கிய சமூகத்திலும் இதன் தாக்கம் உணரப்பட்டது. காலப்போக்கில் சில வேலை வாய்ப்புகள் மற்றும் சமூக வாய்ப்புகள் குறைந்ததால் பல குடும்பங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல தொடங்கின. சுதந்திரத்துக்கு பின்னர் பல தசாப்தங்களில் பரங்கியர் குடும்பங்களின் ஒரு பெரிய பகுதி இலங்கையை விட்டு வெளியேறியது. ஆஸ்திரேலியா முக்கியமான குடியேற்ற நாடாக மாறியது. மேலும் பல குடும்பங்கள் பிரிட்டன், கனடா, நியூசிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் குடிபெயர்ந்தனர். இதன் மூலம் இலங்கை பரங்கியர்களின் உலகளாவிய புலம்பெயர் சமூகம் உருவானது. ஆனால் நாடுகளை மாற்றிய போதும் அவர்கள் நினைவுகளையும் மரபுகளையும் கைவிடவில்லை. பழைய குடும்ப புகைப்படங்கள், சமையல் குறிப்புகள், குடும்ப பெயர்கள், கடிதங்கள், தேவாலய பதிவுகள், பாடசாலை நினைவுகள் மற்றும் குடும்ப கதைகள் அவர்களுடன் பயணித்தன. டச் பரங்கியர் ஒன்றியம் போன்ற அமைப்புகள் பரங்கியர் சமூகத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றின. இத்தகைய அமைப்புகள் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் வாழும் குடும்பங்களுக்கு ஒன்றிணையும் வாய்ப்பை வழங்கின. இதன் மூலம் பழைய குடும்ப தொடர்புகள், மரபுகள் மற்றும் சமூக நினைவுகள் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லப்பட்டன. பரங்கியர் மக்கள் தொகையை துல்லியமாக கணக்கிடுவது எளிதானதல்ல. காரணம், வம்சாவளி, குடியேற்றம், குடும்ப பின்னணி மற்றும் அடையாளம் என்பவை காலப்போக்கில் மாறப்பட்டுள்ளன. 1981 இலங்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் டச் மற்றும் போர்த்துகேய பரங்கியர்கள் இணைந்து சுமார் 40,000 பேர் பதிவாகி இருந்தார்கள். இன்று இலங்கைக்கு வெளியே வாழும் பரங்கியர் வம்சாவளியினரின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. எண்ணிக்கையை விட முக்கியமானது அவர்களின் பாரம்பரியம். ஒரு சமூகத்தின் முக்கியத்துவத்தை அதன் மக்கள் தொகையால் மட்டும் அளவிட முடியாது. டச் பரங்கியர்களின் வரலாறு இலங்கையை பல நூற்றாண்டுகளாக பல்வேறு மக்களின் சந்திப்பாலும் கலாச்சார பரிமாற்றத்தாலும் உருவான நாடு என்பதை நினைவூட்டுகின்றது. அவர்களின் கதை இன்னொரு முக்கியமான உண்மையையும் காட்டுகின்றது. மனித அடையாளம் என்பது ஒரே ஒரு வம்சத்தால் அல்லது ஒரே ஒரு கலாச்சாரத்தால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல. ஒரு பரங்கியர் குடும்பம் ஐரோப்பிய குடும்ப பெயரை கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் இலங்கை மொழிகளை பேசலாம். கிறிஸ்தவ மரபுகளை பின்பற்றிய போதும் இலங்கை பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில் இணைத்திருக்கலாம். அவர்களின் உணவு ஐரோப்பிய சமையல் முறைகளையும் இலங்கை மசாலாக்களையும் ஒன்றாக கொண்டிருக்கலாம். அவர்களின் குடும்ப வரலாறு பல கண்டங்களுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் அவர்களின் நினைவுகளின் ஆழத்தில் இலங்கை இருக்கலாம். ஒரு பழைய புகைப்படத்திலிருந்து தொடங்கும் வரலாறு, ஒரு குடும்ப பெயர், ஒரு பழைய புகைப்படம், ஒரு சமையல் குறிப்பு, ஒரு பழைய கடிதம், ஒரு தேவாலய பதிவு, ஒரு பாடசாலை நினைவு அல்லது ஒரு பாட்டி தாத்தா சொல்லி சென்ற குடும்ப கதை, இவை ஒவ்வொன்றும் இலங்கையின் கடந்த காலத்தை பார்க்கும் ஒரு சிறிய ஜன்னலாக இருக்கலாம். அந்த சிறிய நினைவுகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும் போது பல கலாச்சாரங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் நீண்ட பயணம் நமக்கு தெரிகின்றது. டச்சு பரங்கியர்களின் கதை ஒரு காலனித்துவ கதை மட்டுமல்ல, இது வெவ்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் சந்தித்து குடும்பங்களை உருவாக்கிய கதை. மாறிவரும் காலத்திலும் சொந்த அடையாளத்தை பாதுகாத்த சமூகத்தின் கதை. தாயகத்தை விட்டு உலகின் பல பகுதிகளுக்கு சென்றாலும் குடும்ப நினைவுகளை சுமந்து சென்ற மக்களின் கதை. இலங்கையின் வரலாறு ஒரே ஒரு சமூகத்தின் வரலாறு அல்ல. பல நூற்றாண்டுகளாக இங்கு சந்தித்த கலந்த இணைந்த பல்வேறு மக்களின் வாழ்க்கை கதைகளால் உருவானதே இலங்கையின் வரலாறு. அந்த வரலாற்றின் அழகான மற்றும் சுவாரஸ்யமான அத்தியாயங்களில் ஒன்றுதான் டச்சு பரங்கியர்களின் கதை. அவர்களின் மொழி, இலக்கியம், உணவு, மதம், கல்வி, குடும்ப பெயர்கள் மற்றும் வாழ்க்கை முறையின் வழியாக அந்த பாரம்பரியம் இன்றும் தொடர்கின்றது.
0: ரசனைக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பல விதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவகுகள்.
2: இது ஒரு பறவையின் கதை அல்ல, குடும்பம் என்றால் என்ன என்பதை சொல்லித்தரும் ஒரு பாடம். காடுகளில் வாழும் ஹோன்பில் பறவையின் குடும்ப வாழ்க்கையை பற்றி படித்த போது உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்தது. முட்டையிடும் காலம் வந்ததும் பெண் ஹோன்பில் ஒரு மரத்தின் பொந்துக்குள் சென்று அமர்ந்து கொள்கின்றது. அதன் பிறகு நடப்பதுதான் ஆச்சரியம். ஆண் பறவை ஈரமான மண்ணையும் களிமண்ணையும் கொண்டு வந்து கொடுக்கின்றது. அதை பயன்படுத்தி பெண் பறவை உட்புறமாக தானும் வரப்போகும் தன் குஞ்சுகளும் பாதுகாப்பாக இருக்கும்படி அந்த மரப்பொந்தின் வாயிலை கிட்டத்தட்ட முழுவதுமாக மூடிவிடுகின்றது. வெளியே இருந்து பார்த்தால் இது ஒரு கூடு அல்ல, ஒரு சிறை. உள்ளே இருக்கும் பெண்ணுக்கு வெளியே வர முடியாது, ஆனால் அது பயப்படுவதில்லை. ஏனென்றால் வெளியே ஒருவர் இருக்கின்றார். அந்த சின்ன ஓட்டை மட்டும் திறந்துவிட்டு அதன் வழியாக ஆண் பறவை உணவை கொண்டு வந்து தன் துணைக்கும் பின்னர் குஞ்சுகளுக்கும் கொடுக்கின்றது. உணவு கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த கூட்டை சுற்றியே இருந்து தன் குடும்பத்துக்கு ஆபத்து ஏதும் வராதபடி காவலனாகவும் நிற்கின்றது. ஒரு பக்கம் பெண் பறவை தன் சுதந்திரத்தையே விட்டு கொடுத்து தன் குஞ்சுகளுக்காக அந்த இருண்ட பொந்துக்குள் காத்திருக்கின்றது. மறுபக்கம் ஆண் பறவை தன் துணியையும் பிறக்கப்போகும் குஞ்சுகளையும் காப்பாற்றுவதற்காக தன் ஓய்வையும் மறந்து உணவு தேடி அலைகின்றது. இருவருக்கும் ஒரே குறிக்கோள், நம் குழந்தைகள் பாதுகாப்பாக வளர வேண்டும். நாட்கள் கடக்கின்றன, குஞ்சுகள் வளர்கின்றன, அவற்றின் இறக்கைகளில் பறக்கும் வலிமை வருகின்றது. அந்த நாள் தான் அவர்கள் கட்டியிருந்த பாதுகாப்பு சுவர் உடைக்கப்படுகின்றது. குஞ்சுகள் பறக்க தயாரானதும் பெண் பறவை அந்த அடைப்பை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து தன் ஜோடியுடன் சேர்ந்து பறக்கும். அப்போது தோன்றும் ஒரு கேள்வி, இத்தனை நாட்கள் அந்த மனைவி பறவை சிறையில் இருந்ததா? இல்லை, அது சிறையல்ல, அது தன் குடும்பத்துக்காக ஒரு தாய் தானாக ஏற்றுக்கொண்ட தியாகம். அந்த ஆண் பறவை வரும் கணவன் அல்ல, நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லாமல் சொல்லிய துணை. மனைவியாகிய நமக்கு கூட சில நேரங்களில் மறந்து போகும் ஒரு விடயத்தை இந்த சிறிய பறவைகள் கற்றுத் தருகின்றன. குடும்பம் என்பது ஒருவரை ஒருவர் கட்டி போடுவது அல்ல, ஒருவருக்காக ஒருவர் தங்களையே அர்ப்பணிப்பது. வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்கும் போது அருகில் இருப்பது எளிது, ஆனால் சுதந்திரத்தை விட்டு கொடுத்து காத்திருப்பதும் சோர்வை மறந்து ஓடி போய் உணவு தேடுவதும் எதுவாக இருந்தாலும் நம் குடும்பம் என்று நிற்பதும் தான் உண்மையான பந்தம். ஹோன்பில் பறவைகளுக்கு பேச தெரியாது, ஆனால் குடும்பத்தை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்க நிறைய இருக்கின்றது.
3: உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது
1: பேனா முனை.
3: நாம் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: புன்னகை சிலருக்கு ஆறுதலாக இருக்கும், சிலருக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். என் தவறுகள் சிலருக்கு பெரிதாக தெரியாது, சிலருக்கு என் தவறு மட்டுமே பெரிதாக தெரியும். என் பேச்சு சிலருக்கு மகிழ்ச்சியை தரும், சிலருக்கு தேவையற்றதாக தோன்றும். என் மகிழ்ச்சி சிலருக்கு பேரானந்தம், சிலருக்கு பெரும் தவிப்பு. என் வெற்றி சிலருக்கு பெருமை, சிலருக்கு பெரும் நஷ்டம். என் தோல்வி சிலருக்கு வருத்தம், சிலருக்கு வரப்பிரசாதம். என் கஷ்டம் சிலரின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும், சிலரின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும். என் பிரிவு சிலருக்கு துயரம், சிலருக்கு பெருமூச்சு. எல்லா மனிதர்களாலும் எல்லோருக்கும் பிடித்தபடி வாழ்ந்துவிட முடியாது, இதுதான் நிதர்சனம். அவளுக்காக வாழணும், இவனுக்காக வாழணும் என்று நினைத்துக் கொண்டே உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. உனக்காக இங்கே யாரும் முழுமையாக வாழப்போவதில்லை. அதனால் யார் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்தபடி வாழு, உன் மனதுக்கு பிடித்ததை செய், உன் மகிழ்ச்சியை தேடு. ஏனென்றால் உன் வாழ்க்கையை மற்றவர்களின் திருப்திக்காக அல்ல, உன் மன நிறைவுக்காக. உனக்காக வாழு, பிடித்த மாதிரி வாழு, முடிந்தவரை மகிழ்ச்சியாக வாழு.
4: தமிழ் தாய்மொழி என்றால் கவிதை ஒரு தர். அந்த கவிதைகளை காவி வருகின்றது பேனா முனை.
2: ஒரு நாள் அவள் கேள்வி கேட்பதை நிறுத்தி விடுவாள், சண்டை போடுவதை நிறுத்தி விடுவாள். யாருடன் பேசுகின்றாய், எங்கே போகின்றாய், ஏன் தாமதமாக வருகின்றாய் என்றெல்லாம் தேடுவதை நிறுத்தி விடுவாள். தினம் 100 தடவை அழைப்பெடுப்பவள் ஒரு நாள் அமைதியாகி விடுவாள். உன் தினசரி இயல்புகளை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்குள் இல்லாமல் போய்விடும். கோபத்தில் எதையேனும் போட்டுடைப்பதை நிறுத்தி விடுவாள். எல்லாவற்றிற்கும் சிறு புன்னகையில் பதிலளிக்க தூங்குவாள். ஒரு நாள் அவளுக்குள் ஏதோ ஒன்று முறிந்துவிடும். உனக்காக சிந்திய கண்ணீரின் கடைசி துளியும் உலர்ந்துவிடும். ஒரு பெண் விலகி செல்லும் போது சண்டையிடுவதில்லை, கத்தி கூச்சலிடுவதில்லை, புலம்பி அழுவதில்லை. மாறாக அவள் சண்டையிடுவதெல்லாம் உன்னை இழக்க விரும்பாத போது மட்டும்தான். அவள் அன்பின் அத்தனை பிரியத்தனங்களையும் நீ அலட்சியப்படுத்திய பிறகு ஒரு நாள் அவள் எதையும் கேட்க மாட்டாள், எதையும் சொல்ல மாட்டாள், எதற்கும் கோவப்பட மாட்டாள். அது உன்னை புரிந்து கொண்டதால் அல்ல, அவள் உன்னை விட்டு செல்ல தன்னை தயார்படுத்தியதால். அவள்கள் அப்படித்தான் வேண்டுமென்றால் உலகமே எதிர்த்தாலும் அதுதான் வேண்டும். வேண்டாம் என்றால் உலகையே கையில் தந்தாலும் அது வேண்டாம், அவ்வளவுதான்.
3: நீ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஒரே பாடல் ஸ்வாகி ஸ்வகுமார் இருவருக்கும் பாடிய TMS கேள்விக்கு பதில் பாட்டு சூப்பர் ஹிட். தனது மகன் என்று தெரிந்து கொள்ளாத ஸ்வாகி தனது மகன் போல் அதிக பாசம் காட்டுவார் இந்த படத்தில். படத்தில் படிப்பறிவு இல்லாத சிவகுமார் நடிகை பாரதி இருவரும் காதலிப்பார்கள். தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை பாடி வெற்றிகளை குவித்த TM சவுந்தரராஜன் எந்த நடிகருக்காக பாடினாலும் அந்த நடிகரின் குரலாகவே மாறும் திறமையுடன் இருந்த TMS ஒரே பாடலை ஸ்வாகி சிவகுமார் இருவருக்கும் அவர்களின் குரலாகவே பாடியுள்ளார். அந்த பாடலும் பெரிய வெற்றியாக அமைந்தது. 1968 AVM நிறுவனம் தயாரிப்பில் வெளியான படம் உயர்ந்த மனிதன். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் ஸ்வாகி, வாணிஸ்ரீ, சிவகுமார், பாரதி, சௌஹர் ஜானகி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள். MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்த இந்த படத்தின் அத்தனை பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் பாடல்கள் பெரிய ஹிட் அடித்தது. வாணிஸ்ரீயை காதலித்த பெரும் பணக்காரரான ஸ்வாகி கணேசன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சௌஹர் ஜானகியை திருமணம் செய்து கொள்வார். இதனால் வாணிஸ்ரீயை ஏமாற்றி விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கும் ஸ்வாகியிடம் வேலைக்கு வருபவர்தான் சிவகுமார். வாணிஸ்ரீயின் மகனாக இவர் தனது மகன் என்று தெரிந்து கொள்ளாத ஸ்வாகி தனது மகன் போல் அதிக பாசம் காட்டுவார். படத்தில் படிப்பறிவு இல்லாத சிவகுமார் நடிகை பாரதி இருவரும் காதலிப்பார்கள். அப்போது வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சிவகுமாரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் AVM நிறுவனம் சிவகுமார் பாரதி ஜோடிக்கு ஒரு பாடல் வைத்திருப்பார்கள். சிவகுமார் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் AVM நிறுவனம் இந்த பாடலை வெளிப்புற படப்பிடிப்பு நடத்தியுள்ளார்கள். முதலில் இந்த பாடல் சிவாஜிக்கு தானே என்று முடிவு செய்து TMS அந்த பாடலை பாடியுள்ளார். TMS எப்போது பாடினாலும் அந்த நடிகர்களின் குரலாகவே மாறும் திறன் உள்ளதால் சுவாஜிக்காக அவரே பாடுவது போல் பாடி முடித்துள்ளார். இந்த பாடலை கேட்ட இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு படத்தில் இந்த பாடல் சோமாருக்கு வருகின்றது, ஆனால் நீங்கள் சுவாஜிக்கு வருவது போல் பாடி இருக்கின்றீர்கள், இது எப்படி சரியாக வரும், வேண்டாம், வேறு யாரையாவது வைத்து பாட வையுங்கள் என்று கூறியுள்ளனர். AVM செட்டியாரும் இந்த பாடல் சிவகுமாருக்கு கண்டிப்பாக செட் ஆகாது, இவர் சுவாகி பாடுவது போல் ரொம்ப கத்தி பாடியுள்ளார், மீண்டும் TMS ஐ அழைத்து மாற்றி பாட முடியுமா என்று பாருங்கள் என்று கூறியுள்ளார். TMS வந்தவுடன் என்னப்பா சிவகுமாருக்கு பாட சொன்னால் நீ சுவாஜிக்கு பாடி இருக்கின்றாய் என்று சொல்ல அவருக்கு என்று சொன்னதால் அப்படி பாடினேன், ஆனால் இவருக்கு என்று சொல்லி இருந்தால் இவருக்காக பாடியிருப்பேன் என்று சொல்ல மீண்டும் அந்த பாடல் பதிவு தொடங்கியுள்ளது. முன்பு சுவாஜிக்கு பாடிய TMS சிவகுமாருக்கு அப்படியே மாற்றி பாடியுள்ளார். இந்த பாடலும் பெரிய ஹிட்டாக அமைந்துள்ளது. அந்த பாடல் தான் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடல். இந்த பாடல் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்க்கும் பாடலாக நிலைத்திருக்கின்றது.

0: தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: கங்கை கொண்ட சோழபுரத்தில் காணப்படும் எண்ணற்ற சிற்பங்களில் பார்ப்பவரை மிகவும் கவரும் சிற்பங்களில் ஒன்றுதான் இந்த நடராஜர் சிற்பம். ஒரே ஒரு சிற்பத்தை சுற்றிலும் பல்வேறு சிறிய வடிவில் சிற்பங்களை வடித்து அவற்றின் வழியாக ஒரு புராண கதையை காட்சிப்படுத்தி இருக்கின்றார் அந்த சோழர் கால சிற்பி. அந்த கதையை சுருக்கமாக பார்ப்போமேயானால், தாரகன் என்னும் அரக்கனை அழிக்க பரமன் தனது கழுத்தில் இருந்த ஆலகால விஷத்தின் அம்சத்திலிருந்து கரியதும் உக்கிரம் நிறைந்ததுமான உருவில் காளியை படைத்து தாரகனை வதம் செய்யுமாறு ஆணையிட்டார். காளி தேவி தாரகனுடன் உக்கிரமாக போரிட்டு அவனை அழித்தாள். ஆனால் தாரகனை அழித்த பின்னரும் அவளது கோபம் தணியவில்லை. காளியின் உக்கிரத்தை தணிக்கவும் அவளை சாந்தப்படுத்தவும் பரமன் அவள் முன்பு நடனமாட தொடங்கினார். காளியும் ஆவேசமாக நடனமாடினாள். அப்போது அண்ணலின் ஊத்துவ தாண்டவத்தை கண்டு அதற்கு ஈடாக ஆட இயலாதவளால் அமைதியுற்றாள். இந்த நிகழ்வு திருவாலங்காடு எனப்படும் திருத்தலத்தில் நடைபெற்றதாக திருவாலங்காட்டு தல புராணம் கூறுகின்றது. இந்த நடராஜர் சிற்பத்தின் பின்புறம் புகைப்படத்தின் வலது புறத்தில் காளி நடனமாடுவதை காணலாம். இடது புறத்தில் பிள்ளையாரும் முருகனும் அந்த தாண்டவத்தை காண்கின்றார்கள். மறுபுறம் பார்வதி தேவியும் நடனத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். கீழே இடது புறத்தில் பூதகணங்களுடன் அமர்ந்த நிலையில் காரைக்கால் அம்மையார் பேயுருவில் இந்த அற்புதமான தாண்டவ காட்சியை காண்கின்றார். ஒரு புராண கதையை கல்லில் கதையாகவும் கலையில் வரலாறாகவும் செதுக்கியிருக்கின்றார் இந்த சீற்றம்.
3: ரசனைக்கும் விருந்தாக பிறவி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க சிரிக்க ரசிக்க பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. காட்டலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற கதை சொல்ல போற
3: என்ன கதைப்பா?
2: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? உள்ள வேற யாரும் இல்லையா?
2: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க நாலு பேரு கூஜாவா?
3: கூஜாவா?
0: எங்கள் கண்கள் படம் பிடித்த,
1: காதுகளில் வந்து விழுந்த,
0: பயணங்களின் போது நாங்கள் பார்த்து உணர்ந்த,
1: வாழ்க்கை தந்த பாடங்கள்
0: சிறுகதையாக மலர்கின்றது.
4: ஆதலினால் எழுதியவர் மேனோன் சின்னத்துறை பாரிஸ். அதிகாலை 4 மணிக்கு வாட்ஸ்அப்பை தாக்கியதில் இருந்து என் தூக்கம் கெட்டு கிடந்தது. புரண்டு புரண்டு படுத்தேன். அருவறுப்பாக இருந்தது. என் கணவரை திரும்பி பார்த்தேன். என்ன நிம்மதியான பிறவி! மெல்லிய குரட்டையுடன் ஆழ்ந்த தூக்கத்தில் அவர் இருந்தார். அவரை எழுப்பி என் மன அவசத்தை கொட்டிவிடலாமா என்றும் ஒரு கணம் யோசித்தேன். அந்தால் ஒன்றில் பேசும் அல்லது சிரிக்கும், ஏன் பிரச்சனையை கூட்டுவான் என்று அப்படியே விட்டுவிட்டேன். சாந்தரண்ணா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? நான் அவரில் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேனா? எல்லாவற்றையும் பாலடிச்சு விட்டாரே. சாந்தரண்ணா அமைதியின் உருவம், அன்பின் சொரூபம். வன் சொல் பேசியோ உரத்து கதைத்தோ நான் கண்டதே இல்லை. அவருடைய மனைவி இறந்து 20 வருடங்கள் தியாக வாழ்க்கை வாழ்பவர். எவ்வளவு பொறுமையாக பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கரை சேர்த்திருக்கின்றார். ஒன்று ரெண்டு வார்த்தைகளே பேசுவார். அவையும் அன்பான சொற்களால் பின்னப்பட்டவை. முதல் தரம் வாட்ஸ்அப்பில் அவர் குட் மார்னிங் தவளவிட்ட போது நானும் புன்னகையுடன் பதிலிட்டேன். அவர் அடுத்த நாளும் குட் மார்னிங் என்றார். நானும் தொடர்ந்தேன். குட் நைட்டும் சொல்ல தொடங்கினார். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இருந்தாலும் பாவம், அவர் தனிமையில் இருக்கின்றார். ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் போடுவதால் என்னதான் குறைந்து விட போகின்றது? நானும் அவருக்கு அன்பாக பதிலளித்துக் கொண்டிருந்தேன். சில நாட்களுக்கு முன்னர் குட் நைட்டுடன் குட் நைட் செல்லம் என்று இன்னொரு சொல்லும் சேர்ந்திருந்தது. அதையும் நான் சாதாரணமாகவே கடந்தேன். தன்னுடைய பிள்ளைகள் நினைப்பில் இருந்திருக்கலாம், இல்லை அவர்களுக்கு எழுதுவதாக நினைத்து எழுதியிருக்கலாம். நான் அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை. ஒரு வாரத்தின் பின் மீண்டும் செல்லம் என்று வாட்ஸ்அப்பில் அவர் வணக்கம் சொன்ன போது நான் திடுக்கிட்டேன். என்னுடைய கணவரிடம் இதை பற்றி சொல்லலாமா? சொன்னால் ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து விடுமோ என்று நான் குழம்பினேன். 30 வருட என் குடும்ப வாழ்க்கையில் நான் என்னுடைய கணவரை புரிந்து கொண்டிருந்தாலும் இந்த இடத்தில் நான் ஏதோ சஞ்சலப்படத்தான் செய்தேன். ஆனாலும் ஒரு எல்லைக்கு மேல் எனக்குள் ஒளித்து வைத்திருக்க முடியவில்லை. அவர் சிரித்தார். எனக்கு கோபம் கோபமாக வந்தது. என்னப்பா, நான் ஒரு சீரியஸ் பிரச்சனை கழிச்சு கொண்டிருக்கிறேன், நீங்கள் சிரிச்சு கொண்டிருக்கிறீர்கள். நான் சாந்தரண்ணாவின் குட் மார்னிங்க்கு பதிலளிப்பதை நிறுத்திக் கொண்டேன். ஆனாலும் அவர் தொடர்ந்தார். அதிகமாக அவர் இப்போது குட் நைட் மட்டும் போட்டுக் கொண்டிருந்தார். சாந்தரண்ணா ட்ரிங்க்ஸ் பாதிக்கிறவரே என என் கணவரிடம் கேட்ட போது அதற்கும் அவர் சிரித்தார். அவர் பெரிய குடிகாரன் என்றெல்லாம் இல்லை. பொது இடங்களில் குடிப்பதில்லை, சில வழிகளில் வீட்டில் குடிக்கலாம். ஏன் அவர் ஒழிச்சு குடிக்கிறார்? அவர் ஒழிச்சு குடிக்கிறார் என்று யார் சொன்னது? சில வேளை குடிக்கலாம் என்றுதான் நீ சொன்னா? குடிச்சளிப்ப என்ன? இதற்கு பிற்பாடு 2-3 தடவைகள் சாந்தரண்ணாவை பொது இடங்களில் சந்தித்துக் கொண்டேன். எனக்கு என்னவோ அவரை நேர்கொள்ள சங்கடமாக இருந்தது. அன்பாக பழகிய அந்த மனிதரை முறித்துக் கொள்ளவும் முடியவில்லை, பழகவும் விருப்பமில்லாத இருந்தது. சாந்தரண்ணாவும் என்னை முகம் கொள்வதை தவித்தார். ஒரு திருமண நிகழ்வில் சந்தித்து விட்டு வந்த இரவில் மீண்டும் குட் நைட்டுடன் செல்லமும் சேர்ந்தே வந்திருந்தது. நான் கொதித்து போனேன். எனக்கு என் கணவரே கோபம் கோபமாக வந்தது. என்னப்பா, இது கொஞ்சம் சீரியஸ் பிரச்சனை, கொஞ்சமாவது அக்கறப்படுங்கோ என்ற குரலை இயற்றினேன். கூழ் கூழ், இப்ப என்ன நடந்து போச்சு? சரி, உமக்கு பிடிக்காது. நான் அவற்றை நம்பரை கட் பண்ணிட்டேன். தேவையில்லை, அது இன்னும் நெருக்கடிகளை உருவாக்கும். இருந்திருக்கே, வந்த புதுசுல நீ தனியே இருக்க வந்த தொலைபேசி தொழில்கள், ஐயோ அதுகளை நினைவுபடுத்தாதீங்கோ. ஓ, நான் நடுங்கினது உண்மைதான். நான் பிரான்சுக்கு வந்த புதுசு அது. நாட்டு சூழல் தெரியாது. இங்க எப்படி எங்கட ஆட்கள் வாழ்கின்றார்கள்? ஆண்களின் பிரச்சனை என்ன, அதிலும் குறிப்பாக இளைஞர்களின் பிரச்சனை என்ன, நிலை குலைந்துதான் போயிருந்தேன். எண்பதுகளின் நடுப்பகுதி, ஏன் 90கள் வரை கூட தமிழ் பெண்களை ஐரோப்பாவில் அறந்தலாகத்தான் காண முடிந்தது. வந்த கடன், வீட்டு கடன் என்று 40 வயது வரை திருமண பந்தத்தில் இணைய முடியாத வாலிப வயது. இளைஞர்களின் தவிப்பு ஒரு புறம், மறுபுறம் அதற்கு வடிகால் தேட ஒரு சிலரின் இவ்விதமான தொலைபேசி தொழில்கள் ஒரு புறம். நான் வந்த அன்றே தொலைபேசியில் ஒருவன் அழைத்தார். இவருடைய சிநேகிதராக இருக்கலாம் என நானும் மரியாதையுடன் உரையாடினேன். அவன் அசிங்கம் அசிங்கமாக பேசினான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் எதுவும் கதைக்கவில்லை. ஆரம்பத்தில் அவன் என்ன கதைக்கிறான் என்று எனக்கு புரிய சிரமமாக இருந்தது. பின்னர் தொலைபேசியை தூண்டித்துக் கொண்டேன். என் கணவரிடம் சம்பவத்தை சொன்ன போது அப்போதும் அவர் சிரித்தார். ஆனாலும் அக்கறையாக என்னை அணுகினார். பயப்படாதே, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஆனால் இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்றும் சொல்லி வைத்தார். நான் ஏன் அந்தேன்? அவங்களுடைய சின்ன சின்ன வடிகால்கள் இவை. இதை தெரிவித்துப்படுத்தினால் அவங்கள் உற்சாகமாகி மேலும் மேலும் தொடர்வார்கள். கவனித்தாமல் விட்டால் 2-3 நாளில் அடங்கி விடுவார்கள் என்றார். அப்படியே அவர்கள் அடங்கியும் போனார்கள். இப்போது நான் எதிர்கொள்வது வேறு பிரச்சனை. அவர்கள் முகம் தெரியாதவர்கள். சாந்தனா அப்படி அல்ல, எங்கள் குடும்ப நண்பர், மரியாதைக்குரியவர். அப்ப நீ இப்ப என்ன செய்ய போறீ? அதுதான் அப்பா உங்கள்ட்ட கேட்கிற. சும்மா விடும், என்ன நீங்கள் இப்படி சொல்லுவீங்கள்? வெளியில தெரிஞ்சா எனக்கும் தானே அவமானம். நான் ஒருத்தரோட இதை பற்றி கதைக்கவும் இயலாது, பிள்ளைகளோட கூட கதைக்க இயலாது. உமா கதைக்க வேண்டாம் என்றுதான் நீ சொல்ற. சாந்தரண்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று அறிந்த போது எனக்கு உடல் பதறியது. ஏன் பதறுகின்றேன்? எனக்கு ஏன் இந்த பதட்டம்? வேற ஆஸ்பத்திரிக்கு போவோம் என்றார். என்னால முடியாது என்றேன். ஆனாலும் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அவர் காரை ஸ்டார்ட் செய்த போது நானும் ஓடிப்பு ஏறினேன். அவர் சிரித்தார். சாந்தரண்ண எலும்பின் தோல்மாய் கட்டிலில் கிடந்தார். சிரிப்பதற்கு இயக்கமற்று கிடந்தது முகம். நிமிந்து பார்த்தார். நான் முகத்தை திருப்பினேன். என்னுடைய கணவர் கதைக்க முற்பட்டார். சாந்தரண்ணாவால் முடியவில்லை. அவர் கண்களின் ஓரம் நீர் கசிந்திருந்தது. அறைக்குள் நுழைந்த தாதியுடன் உரையாடினோம். அவர் ஒரு வாரமாக உணவு உண்ணவில்லை என்றார். இப்போது அவருக்கு நீராகாரம் குழாய் வழி ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. என்னதான் பிரச்சனை சாந்தரண்ணாக்கு? தெரியவில்லை, இன்னும் சரியாக நோயை கண்டறிய முடியவில்லை என்றார் தாதி. எனக்கு சாந்தரண்ணன் செத்து போயிடுவார் போல கிடந்தது. என்னப்பா என்ன ஏதாவது பிள்ளையே? காரில் வரும்போது கணவரிடம் கேட்டேன். உமக்கு என்ன விசரே, நீ என்ன செய்த நீர்? எனக்கு என்னவோ குற்ற உணர்வா இருக்குது. நீ என்ன குற்றம் செய்த நீர்? ஆரம்பத்திலேயே அவதானமாக இருந்திருக்கலாம். ஒருவருடைய தவறுக்கு இன்னொருவர் தண்டனை அனுபவிக்க முடியாது. சாந்தரண்ணாவின் மனைவி இறந்து அவர் தனிமரமாகி போனது இயற்கை நியதி. அதற்கு அவர் வேறு வடிகால் தேடி இருக்கலாம். நான் பேரப்பிள்ளையோடு இருக்கிறேன், இல்லாவிட்டால் இப்ப என்ன செய்து போடுவீர்? அவர் பயடி விட்டார். சிரிக்கும் நிலையில நான் இல்ல, என் முகம் உம்மொன்று இறுகி கிடந்தது. இங்க பாரு, கோபம் ஒரு உணர்ச்சி தானே? ஓ, அது எல்லாருக்கும் வரும். அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சவர் கட்டித்தாரர். ஓ, கோபத்தை பலபேராலேயே கட்டுப்படுத்த முடியாது. கோபத்தை போல காமத்தையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சவர் கட்டித்தாரர். என்னப்பா சொல்லறிய? இஞ்ச சும்மா மனசு போட்டு அலட்டி கொள்ளாமல் பாக்குறாள் விழ பேர். தொலைபேசி அடித்தது. எதிர்முனையில் சாந்தரண்ணாவின் மகள். குரல் தெளிவாக இல்லை, மெல்லிய விசும்பலம் கூடவே வந்தது. என்னம்மா என்றேன். அவள் ஏதோ சொன்னாள். எனக்கு பதட்டமாக இருந்தது. தொலைபேசியை கணவரிடம் கொடுத்தேன்.

மக்களின் ஜதி உச்சரிப்பும் இணைந்து இப்பாடலை ஒரு காவியமாக மாற்றினர். திரைப்படம் வெளியாகி 41 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்றைக்கும் கேட்டாலும் மனதுக்குள் சட்டென்று ஒட்டிக்கொண்டு நாள் முழுவதும் மனதை நத்தனமாட வைக்கும் வெள்ளமை இந்த பாடலுக்கு உண்டு.

0: வரை நிறமும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி கேட்கீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடுவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
2: உறவுகள் இதுவரை சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம். அவர்களோடு மூத்த கலைஞர்கள் குரல் கொடுத்து நிகழ்ச்சியை மெருகூட்டினார்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது ஜெர்மனி நேரம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது

நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். செவ்வாய் வியாழன் வெள்ளியாகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானிலையில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கு முதல் உலக நாடுகள் முழுவதும் அமைதி நிலவினாலும் கடும் யுத்தம் நடந்தாலும் ஒலிக்கும் சத்தமாக, அதாவது குழந்தை என்ற சொல்லை கூறியிருந்தார் பிலோமினா அவர்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து குழந்தை சொன்னது உதயன் அவர்கள், மன்னிக்கவும், உதயன் அவர்கள் கூறியிருந்தார். அவர் குடிவகை சொல்லியிருந்தார். குடிவகை சும்மா இருக்காது, குடி போதை என்பது சரியான விடை. குடி போதை என்று பிலோமினா சொல்லியிருந்தார். குழந்தை குடி போதை, குடிபோதை என்பது சரியான விடை. 50-50 பெற்றிருக்கின்றார்கள் பிலோமினாவும். அதற்கிடையில் யாரும் குடிவகை குடிவகை குடிவகை குடிவகை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். குடி போதை, போதை தான் ஒருவரை வந்து என்ன செய்யும், மயக்க நிலைக்கு கொண்டு வருவது குடிபோதை. அந்த வகையில் பிலோமினா அவர்கள் அன்றவர்களுக்கும் உதயனுக்கும் எங்கள் இதய நிறைந்த பாராட்டுகள். குழந்தை என்று சொன்ன அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அந்த வகையில் இன்று உங்களுக்காக நான் கேள்வியோடு நான் நிற்கின்றேன். நான் பொறுவர்களே, கேள்வி: இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை விடையாக பெறலாம். இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை விடையாக பெறலாம். கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன? இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடலை தருகின்றேன். நண்பர்களே, பாடலிலிருந்து சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடல் வந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் பகுதி முதல் சொல் எழுத்து மாறாமல் இருக்கக்கூடிய வகையில் விடியோடு நீங்களே இணைந்து கொள்ளலாம். இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கர்நாடக இசை பிரியர்கள் அறிந்த ஒன்றினை நீங்கள் விடியாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்க விடியோடு இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளை வேகமாக நேரம் பொன்னானது. நேரம் சரியாக 5:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:13. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி ராணி. நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க?
0: ஓ, நாங்களும் நலமா இருக்கின்றோம். நன்றி.
1: நீங்களும் அப்படியே இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டண்ணா. நான் வந்து குமுறல் சொல்லி பாக்குறேன்.
0: குமுறல்,
1: குமுறல்ல இருந்து எனக்கு தெரியல அகராதிபடியோ இல்ல என்னன்னு தெரியல. குடமுழவமண்டு இருக்குது. குடமுழவமண்டா தோல் இசை கருவி.
0: கர்நாடக இசை பெரியர்களும் அறிந்த ஒன்றினை நீங்கள்
1: அந்த என்னன்னு சொல்லி சொன்னா, அது ஒரு பானை வடிவம். அது வந்து பஞ்சமுக வாத்தியம் அதை சொல்றது. பெண்களம் அப்படி தாமரத்தால.
0: என்ன விட பின்னுக்கு?
1: குடமுழவம்.
0: குடமுழவம்,
1: முழவம் என்ற ஒரு தோல் இசை கருவி. அதை சொல்லி பாக்குறேன். எனக்கு தெரியல அது என்ன. நீங்க நேரடியா எடுக்கிறீங்களா? இல்ல,
0: நேரடியா தான் நாங்க எடுக்கிறோம். பட இப்ப நாங்க அகராதி பக்கம் ஒரு நாளும் போனது
1: கிடையாது. இல்ல, இப்ப கனகாலம் போறீங்களா? அப்ப அது என்னன்னு தெரியல. நான் அது வேற விட வந்தா வர்றேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அண்ணா.
0: அவர் ராணி சமுந்தர் அவர்கள் குமுறல் என்ற சொல்லை தெரிவு செய்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ஜெர்மன் உதயன்.
0: உதயன் அவர்கள் நலமா இருக்கீங்களா? உதயன்
2: ராஜா, நல்ல சுகம். நீங்கள் எல்லாம் தானே?
0: நல்லா இருக்கேன்.
2: நானும் அதே குமரல் தான் எடுத்தேன். நான் முன்னுக்கு
0: என்னது குமரல் எடுத்தீங்க?
2: இயற்கையும் குமரும் இந்த எரிமலையா இப்படி என்று சொல்லி
0: மனிதர்களும் குமருவார்களோ? ஓகே,
2: பிரச்சனைகள் வரும் அதுல இருந்து குன்னக்குடி வைத்தியநாதன்.
0: கர்நாடக இசை பிரியர்கள் அறிந்த ஒன்றினை
2: அவர் தான். வெயிலில் வச்சு கூட முளைக்கறி வேறு. கர்நாடக இசையில் அவர் உறுப்பி போனவர். கூடுதலா கச்சேரிகள் எல்லாம் அவற்றை வழங்குவார். அப்படி
0: கண்டதாசனையும் சொல்லிவிட மருதமலை மாமணிக்கு வந்து கண்டபாடல கொடுத்துட்டார். சொந்தங்கள் எல்லாம் கடல் எது, மலை எது, மலை எது, குடு எது, குடு எது, அந்தால் அந்தாலோட இவர் இசைவர் கர்நாடக வீணையோட இசையோட இருக்கலாம். வயலினோட அவரோட
2: பெண்கலவானிதான்.
0: நன்றி. அதே வரை நீங்களோட ஆண் கனகாணி. அப்ப குமுறலோட போறீங்க? குமரிக்காண்டு போறீங்க?
2: நன்றி.
0: அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டார். உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி. நலமா இருக்கீங்களா தேவி?
3: நாங்க நலமா இருக்கிறோம்.
0: சேப்பிட்டு சாப்பிட்டீங்களா வேலையால் வந்து?
3: என்ன
0: குறிஞ்சா புட்டு, ஒடியல் புட்டு. ஒடியல் புட்டு மணியா இருக்கும் என்ன?
3: கிழங்குவார்கள்
0: பால் கஞ்சி சாப்பிடுவார்கள்.
3: நான் குமரில தான் எடுத்து போட்டு கூனாவில என்ன வெறும் இசை பாத்து கொண்டிருக்கிறான். ஒன்றும் அம்படையில உதயம் நான் சொன்னாரு குன்னாக்குடி வைத்தியநாதன் சரி வேறு வேறு போல இருக்கு.
0: கர்நாடக இசை பெரியர்கள் அறிந்த ஒன்றினை ஒன்றினை என்று சொல்லிக்க ஒருவர் என்று கேட்டிருப்பார். அது ஒரு உயர்ந்தமையா நல்ல திறமையானவர் தான். காரணம் வயலின்ல ஒன்றினை தான் கேட்கிறார்.
3: ஒன்றினை
0: அப்போ நீங்க அகர்ன பொருளாக வரும். அப்ப அவற்ற ஒன்றிணை பாக்க நீங்க கண்டுபிடிச்சு வாங்குவோம்.
3: ஓகே நான் குமரல் தான் எடுத்தேன். இயற்கையும் மனிதர்களிடம் இருக்கிறது குமரல் தான். கடல் ஒன்னும் செய்யல. அது மனிதரும் குமரிச்சின வேண்டாம் ஒன்னும்
0: செய்யல.
3: பின்னுக்கு அந்த இசைக்கு கண்டுபிடிச்சிட்டு
0: வாழ்த்துகள். அவர் தேவி தனராஜ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் சௌதரி. பிலோமினா நலமா இருக்கிறீங்களா?
4: நலமாகவே இருக்கிறோம். நீங்க
0: பேத்தியம்மா என்ன செய்யறா?
4: பேத்தியம்மா விட்டதான் நிக்கிறேன். பேத்தியம்மா அங்க இதுக்குல அந்த உடனே எடுத்துட்டேன். அதுக்குள்ள ரெண்டு பேரும் அதை சொல்லி போட்டுனா சரி பரவாயில்ல. நான் பின்னால குடமுளான்னு எடுக்கிறேன். அத வாத்திய கருவி
0: குடமுளா என்ன அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரு வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் சித்ரா பவன். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்க நோர்வே எனக்கு போயிட்டு விருப்பம் பெறாது. நல்ல சௌக்கியமா உச்சமா இருக்கிறோம். நீங்கள்
5: தேவைப்படும்
0: தெரியல. நீங்க வந்தோம்
5: உங்களுடைய
0: வைய மாத்திட்டவா என்னையே ஆக்கிட்டா. அப்ப நீங்க நல்லா சாப்பிடுங்களா? ஓகே அப்ப விட சொல்லுங்க அவன் சரியா.
5: நானும் அதே விட தான் குமரல் தான்.
0: குமரல் தான் சொல்றீங்க சித்ரா? பின்னுக்கு
5: பின்னால எனக்கு பெருசா
0: வேற தெரியாது. என்ன இவ்வளவு தெரியாது இருக்கீங்க பாப்பா. நன்றி வாழ்த்துகள். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம் சார். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக பதனா வந்திருக்கிறார். வணக்கம் பதனா. நல்லமா இருக்கிறீங்களா?
6: நிலமா இருப்போம். தேவியின் லைனை பிடிச்சு ரிங் பண்ணி நின்றுட்டது, பிலோமினாண்ட லைனை பிடிச்சு ரிங் பண்ணி நின்றுட்டது. இதுல என்ன
0: வந்த இதுல வந்துட்டீங்க? எங்கேயோ தண்ணி ஓடுற இடங்கள்ல பள்ளி குடிக்க வேண்டியானு
6: நானும் குமரல்
0: எடுத்தேன்.
6: குமரல் தோல் எல்லாம் வந்ததுதான், தோலும்
0: இயற்கை
6: இடம் இல்ல, குமரல் இருக்குது. அப்ப முதல் எடுத்து போட்டு மரமலைய தேடிட்டு வருவோம்ன்றது. இப்ப சும்மா ஒன்றை சொல்லி பாக்குறேன். குழல் வரிசைன்ற ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஒரு காட்டு காற்று இதா ஊதுறத உண்டு.
0: குழல் வரிசைய
6: குழல் வரிசை காட்டு கருவி
0: பாட்டு கருவி
6: காட்டு
0: காட்டு ஊதுறது
6: புல்லாங்குழல் குழல் வரிசை
0: துளை துளை துளை வாத்தியங்கள் சொல்றது.
6: அடிப்பார்கள்
0: அந்த மாதிரி
6: கொஞ்சம் பார்த்து
0: உடன்கட்டே
7: தெரியும்தான்
0: அப்படி இரு பிள்ளைகள பார்த்து படியா நீங்களும் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும் பிள்ளை. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்திலிருந்து அவ்வையார் சொல்லியிருக்கா. அவ்வளோ அறிவு படைச்சு எந்த ஜூனிஸ்ல படிச்சாவது இருக்கா? டக்கண்டு இப்படி எழுதி போட்டு போயிட்டேன் உங்களுக்கு ஆண்டிகள் தானே. அப்ப நீங்களே கத்தி குளர்றீங்க. கோட்டைக்குள் நூல் இந்த கண்ணுதான் அஞ்சு மாதிரி கூரல் போட்டாலும் கோட்டைக்கு போனது போனதுதான், திரும்பி வராது. என்ன
7: பாவங்கள்
0: நன்றி வாழ்த்துக்கள். என்ன விட
7: சொல்லாம நான் விடைக்கு வந்தேன். நியாச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னடா நான் வந்து சொல்றேன்டா, குமுறல ஓடுத்தவன் அப்ப அதுக்கு வந்து குந்தவராளி ராகம் இருக்குது.
0: ராகம் இருக்கு கர்நாடக.
7: குரல் இசை என்றும் இருக்கோ தெரியல. குந்தவராளி ராகம் வண்டி இருக்குது.
0: நன்றி வாழ்த்துகள் சோதரம்.
7: பாத்து
0: சொல்றேன். அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம். வணக்கம். என்ன குணநாயக பிள்ளை தூங்குதா?
7: இங்கிலீஷ் வார்த்தை தான் வரும் போல.
0: எதுக்கம்மா?
7: சூப்பர்.
0: நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? நீங்க சுகமா இருக்கீங்களா?
8: நன்றி, நான் வந்து இப்ப இப்ப நாட்டிலே உலகத்திலேயே நடக்கிறது எல்லாம் குமுறல்தான். ஓ, இயற்கையாலும் சரி மனிதர்களாலும் சரி எல்லாம்
0: குமுறல்தான். சும்மா இருக்கிற சிலியை கொண்டு எத்தனை வருஷமா இருந்த சிலியை அதை கலட்டி கொண்டு போறோம். நீங்க போய் கேட்கணும். நீங்க நியாயம்
8: நான் இங்க நினைக்கிறேன்.
0: நீங்க இருக்கா?
8: நான் பூமையிலே, நான் பூமை போறதண்ட. இப்ப அவன் கலெக்டரானி, நான் பூ குடிய நான் அவனு தெரியும். நான் வர
0: மாட்டேன்.
8: 26ஆம் தேதியோ எடுக்கிறேன். ஒரு பொம்பளை வந்தேன் இதுல சொன்னவா எல்லாரும் கரை கேட்கல
0: சொல்றாவோ.
8: 26ஆம் தேதி மட்டோட எடுக்கணும். நான் தனக்கு தந்தது தான் சைன் வச்சு கொடுத்து அதை கலட்டி நட்டு மணியாங்கல்
0: தான் முதல்வரா
8: பெண் கரைச்சபடியா இப்ப யாழ் மாநகரசபை பெண்ணா இருக்கலாம்.
0: தெரியல, அரும்படிவங்களுக்கு வடிவ அறியாம
8: கரைக்க கூடாது. இத்தனை வருஷமா அவர் செத்து 39 வருஷமா
0: 39 ஆண்டுகள்
8: அப்படி இருந்த சிலையை இப்ப தூக்கி அவங்க ஏற்றதெல்லாம் அப்படியே பார்த்தோம். எப்படி தூக்கி ஏற்றிக்கொண்டு போறாங்களே. ஆனா அதுக்கும் ஆதரவு இருக்குதான் எங்களோட மக்கள்.
0: பண்பாளர்கள் இருந்த இடத்துல போய் நாங்கள் இப்படி எல்லாம் கதைக்கிறவ என்ன உள்ள இப்படி இல்லையம்மா. அது ஒரு வதக்கம். அது கொண்டு வரைக்க ஒரு பக்குவம் பெறுமாம்மா தானா. ஓ, எத்தனையோ அழகிய அண்ணா பக்சவாலம் ராஜாஜி அம்மாளாச்சி காமராஜர் அப்படியே சொல்லிக்கண்டு வரைக்க இவ்வளோ பேர் இப்படி எழுதாவும் கருணாநிதியும் இருந்து இப்படி எல்லாம் மதிப்பு இல்லாம மரியாதை இல்லாம கதைக்கல. கருணாநிதி என்று பேரை சொல்லுவா அவளுக்கு எஜெழுதா. ஓவர் தாத்தாவும் கூட்டினா அந்த கட்சியில் இருக்கிறவன் பேசுறான் ஒருத்தன் ஆதவ அர்ஜுனான் ஒருத்தர் பைத்தியக்காரர் முட்டாள். அவர் சகோதரி குணநாயகி பசுவதி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு ரூபா. வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் பாரதி அம்மா, நலமா இருக்கீங்களா?
9: நீங்க
0: நல்லா இருக்க. எப்படி இருக்கிற சகோதரம்
9: சத்யநாதன்?
0: நல்லா இருக்கிறார். ஓகே, நன்றி. சொல்லுங்க.
9: நான் சொல்லுவேன், குமரல்ல இருந்து
0: குழி பதிக்கிறதா? கர்நாடக இசை பிரியர்கள் அறிந்த ஒன்றினை
9: அப்படியே படிக்க வைக்க அந்த குழின்ற சொல்லி நடுக படிச்சு எனக்கு கேட்ட
0: ஞாபகம். வாழ்த்துக்கள், நன்றிகள்.
9: அப்ப குழையா?
0: அது சரி சார், பாரதி சொன்னா சரி.
9: நன்றி,
0: நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி பாரதி அவர்கள் பாரதியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு. வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுவாசினி, நலமா இருக்கீங்களா?
10: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்களும் அப்படியே சூப்பரா இருக்கோ.
0: ஓகே, நன்றி.
10: நானும் வந்து குமுறல்ல இருந்து குடமுளான்னு சொல்றேன்.
0: குடமுளான்னு சொல்றீங்க?
10: ஆமா.
0: குமுறல், உங்களுக்கு குமுறல் வர்ற மனதில
10: வரந்தானே?
0: வருமா?
10: இருந்துட்டு வருந்தானே?
0: நாங்கம் பயமா கிடக்கும் பழகிறோம்.
10: அப்படி அந்த இல்ல அந்த வெங்காயம் செஞ்சேன் அப்படி இருந்தா
0: தானே வரக்கூடாது.
11: ஒன்னும்
12: சாப்பிட இல்லாது கடுமையான வைத்தியத்துவம் இதோட சத்தியமா இருக்கும். கிட்னி பழுதா போனா உங்களுக்கு நடுநிலைமையா பூமியில நடந்து போய் இயலாது.
11: நன்றிகள்
12: சகோதரி.
11: வணக்கம்.
12: அவர் திருமதி சுபாஷினி அவர்கள் இணைந்து கொண்டார். சுபாஷினியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வாயை தொடர்ந்து சொல்றது நெடில் மங்களத்துக்கள் ஆனா சின்ன சின்ன ஓசி வாயை துறக்காம அப்படி சின்ன மெல்லமா சொல்றது. அப்ப உங்களை போய் உங்களை பார்க்க போதா அவங்க வந்து குழல் சொன்னீங்க குழல் வேண்டாமா
11: குழல
12: இப்ப குறுகி போடுறேன். நன்றி வாழ்த்துக்கள்.
11: நன்றி வணக்கம்.
12: அவர் சகோதரி வதனா தயாளன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் ஷியாமலா.
13: வணக்கம் ராஜன்.
12: என்ன என்ன செய்ய போறீங்க? தோசையா சுட போறீங்க?
13: நெத்திரியா
12: போறீங்களா? என்ன நெத்திர வரும்? போட்டு நல்ல சமையல் எல்லாம் செய்து வண்டிவா சாப்பிட்டு இருக்கும் பயங்கர அரசியலை பார்த்துட்டுருக்கேக்க. இப்போ இந்த டிக்டாக் எல்லாம் பார்க்கலாம் இல்லை?
13: டிக்டாக் இல்லை நாங்கள்
12: இல்லை. அதில் நல்ல விஷயம் இருக்குது. அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. இல்லை அதெல்லாம் வந்து அரசியல் எல்லாம் முழுக்க பார்த்து தமிழ்நாடு
13: சமூக வலைத்தளம் ஃபேஸ்புக் மட்டும்தான் இருக்கு.
12: ஒரே குரல் தான். பின்னணி குரல கேட்டீங்களா? ஒரு குரல் தானது. அழகான குரல் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த அழகான குரல். குரங்குகளையும் செய்யுது, கழுதிகளையும் செய்யுது, யானைகளையும் செய்யுது, பூனைகளையும் செய்யுது. அப்படியெல்லாம் பெரிய விளையாட்டு. அவைக்கெல்லாம் உடுப்பு எல்லாம் போட்டு மண் ஸ்டைலா வருகணும்னு பார்க்கணும். நடிப்புகளை பார்க்கலாம்.
13: எனக்கு
12: வேற விட வேறாதோ
14: சித்ரா
15: அவர்
14: சௌதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டார். ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரு அவருடைய இணைப்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரு, வணக்கம். வணக்கம் சசியம்மா, நல்லமா இருக்கிறீங்களா?
15: நாங்கள் நல்லவாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
14: நல்லா இருக்கிறோம். ஐயா எப்படி இருக்கிறார்?
15: ஐயா நல்லவாக இருக்கு.
14: வீட்டுல இருக்கிறாரா?
15: ஓ, வீட்டுல இருக்கிறேன்.
14: ஓகே.
15: நான் வந்து குமரல்ல இருந்து.
14: குமரல்? இல்ல, சுகமானபடியா தந்துட்டேன்.
15: இல்ல, குமரல் வந்துட்டு நான் எழுதி வச்சேன். நான் வெடி எழுதி நண்பர்கள் பார்த்தா குமரல் கூட பிறந்தும் போல இருந்து குமரல் எடுத்து குறிஞ்சி ராகம் சொல்றேன்.
14: குறிஞ்சி ராகம் சொல்றீங்க? குறிஞ்சி ராகம். நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரன். அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கும் நன்றிகள். நேரம் சரியாக 5:39 ஐக்கிய ராஜ்யத்தில், 4:39 அன்று கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் நேயர்களுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கின்ற நிகழ்ச்சியாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. வானொலி தொடங்கிய காலத்திலிருந்து இது ஜெர்மனி நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே பெரும்பாலான அன்பு உறவுகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். இன்று 12 அன்பு உறவுகள் இதுவரை இணைந்திருக்கிறார்கள். வராத அன்பு உறவுகளுக்காக பாடலை தருகின்றேன், அந்த பாடலை கேளுங்கள்.

0: இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. நண்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு ஐயோ
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இருக்கையில பயந்தேதான் புரிஞ்சுருந்துருப்பேன். இப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07-83-20-49-85 அல்லது 07-77-34-16 55 நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
3: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர். பாரிசு லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
6: தேவி
7: என்ன சமயலோ
6: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
7: நேரம் சரியாக 5:55. ஐக்கிய ராஜ்யத்தில் 4:55. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். இந்த நேரத்தில் ஒரு அன்பு உறவு இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் மதனி. நலமா இருக்கீங்களா?
8: உங்களுக்கு
7: தெரியும்
8: கூட்டுறீங்க.
7: கதைப்பார்கள் அம்மியை ஆரம்பிட்டு கொண்டு வச்சுப்போம்.

0: நான் பாக்குறேன் போற கடையில் இருக்காட்டு. மீசையில் வச்சோமா பலன் பேலன்ஸ் உங்களுக்கு காணாதம்மா, இருந்து அது இருந்து இறக்கணும் பலகையை போட்டுட்டு அல்ல உண்டி இறக்கணும்மா.
1: அண்ணா இப்போ திருவிழையே நின்று தானே திருபுறம் திருவிழா வந்தால் நல்ல சோன் நின்று திருபுறம்
0: தங்கச்சி திருவிழா வந்து சிம்பிள் அது திருவுறது உள்ளங்கைக்க தேங்காயை கொடுத்தோ அது திருவிழாங்க உங்களோட இது இது அம்மி வந்து தாய்மார் வந்து நீங்கள் அரை கேட்க பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இறக்குறவே.
1: அது என்னன்னு சொன்னா நான் பார்த்தேன்னா அந்த ஊர்ல வந்து அடிக்கெல்லாம் நல்ல பெருசா பாரமா இருக்கு, இது கொஞ்சம் தட்ட மாதிரி பாரம் இல்லாத மாதிரி இருந்தது.
0: என்ன தெரியும் அந்த அளவுக்கு அம்மியில அரைக்க வேண்டிய அவசியம் இங்க இல்லை, எல்லாம் எல்லாம் பத்திய தூள்ல இருந்து எல்லாம் அம்மா பேக்கெட்ல வருது,
1: அதுதான்
0: சிலோன்ல இருந்து வருது எல்லாம். அது ஒரு எடுப்புக்காக சிலர் வந்து இந்த அங்களை பற்றி அம்மியில நாங்க அரைச்சினாங்களு சொல்லி ஒரு இந்த விலாசத்துக்கான
1: செய்யல,
0: அது அது வரைய கஷ்டம் அம்மா.
1: ஆட்டுக்கல்லுக்கு
0: வாஷிங் மிஷினே கொண்டு போறது வரவாடு
1: இருக்குமா.
0: நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பீங்க இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடர தீர்வுக்கு இடத்தை விட்டு கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இன்றைய நாள் மட்டுமல்ல அனைத்து நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே. நடைபெற்றது ஜெர்மனிய நேரம்.
2: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள் பொண்டுபொண்டி ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
3: சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே ஏற்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 6 4 7 5 5.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரீ கை, பாரிஸ், 10, லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: வாரத்தின் 6 கடை காலை 10:30 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
0: தொடர்பு எடுக்க தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1 அல்லது 604-902-3444 மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சி தொகுப்பில் இருந்த ராஜா அண்ணா அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதல் 3 மணி நேரம் உங்களுடன் நான் பயணிக்க இருக்கிறேன். 6 மணியிலிருந்து 7 இது இப்பொழுது முதல் 7 மணி வரை எனது தெருவில் சில திரைசை பாடல்கள், அதனைத் தொடர்ந்து தமிழோடு விளையாடு 7 மணியிலிருந்து 8 மணி வரை, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடின் நேரம், அதனைத் தொடர்ந்து இரவு பிரதான செய்திகள் உதவுவோம் அன்று இரவு 12 மணி வரை TRT தமிழொலியின் நிகழ்ச்சிகள் தொடரும். அந்த வகையிலே இப்பொழுது முதல் 7 மணி வரை எனது தெருவில் சில திரைசை பாடல்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 6:09. வழமைப்போலே எனது பாடல்களுக்கிடையே சில சில குறிப்புகள் தருவதுண்டு. அந்த வகையிலே இன்றும் ஒரு சிறிய ஒரு கதை தான், எங்களோட வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான். ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஞ்ஞானி என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், ஒரு அந்த முள்ளு மீன், இப்போ முள்ளம்பன்றி மாதிரி அந்த முள்ளுகள், முள் இருக்கிற மீனும் இருக்குது. அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அந்த முள்ளம்பன்றி, அந்த மன்னித்துக்கொள்ளுங்க, முள் மீனை மீன் தொட்டியில் விட்டுட்டு அந்த டேங்கை வந்து படார் படார் படார் அடிப்பார். அதுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குற மாதிரி சத்தம் இதண்டோன்னு அது வந்து அந்த மீன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தன்னை பெருப்பிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தன்னை பெருப்பித்து அந்த உடல் முழுவதும் முள்களை வீசி தண்ணி ஒரு தண்டை பாதுகாப்பை தேடிக்கொண்டு ஒரு கோபமாக ஆங்காரமாக இருக்கும். அவர் பேர்ந்து என்ன செய்வார்ன்னு சொன்னால், சிறிது நேரத்தில் ஒன்றுமே செய்ய மாட்டார், கல்மா போயிடுவார், அமைதியாக போயிடுவார். அப்படி போயிக்கல அந்த பேர்ந்து அந்த மீனை பார்க்கும்போதும், அந்த மீன் என்ன செய்யும், ஒரு முள் முள்ளையெல்லாம் முள்ளுக்கு இழுத்து தண்டை உருவத்தையும் சிறிதாக்கி தண்டை ஒரு அழகிய ஒரு தோற்றத்தை வந்து கொண்டு வந்துடும். இது அந்த மீனுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கல தான் அது அப்படி இருந்தது. அதே போல தான் எங்கள்கிட்ட வாழ்க்கையிலும் வந்து நாங்கள் வந்து ஒருவருக்கு வந்து ஒரு எந்த ஒரு வகையிலாவது நாங்கள் ஒரு தொடர்ந்த துன்பமோ அல்லது ஒரு தொடர்ந்த ஒரு டார்ச்சர்னு சொல்கிறத ஒரு என்னென்னு சொல்ல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது தான் சிலர் வந்து தங்களையும் மீறின ஒரு கோபத்தை அல்லது ஒரு வெறித்தனமான ஒரு போக்கை வந்து காட்டுவார்கள். நாங்களும் வந்து மற்றவர்களோட அன்போடு பழகினா அவர்களும் வந்து தங்களது உண்மையாகவே எல்லோரும் அன்பானவர்கள் தான். அந்த அன்பானவர்களை கோபக்காரர்களாக மாற்றுவது வந்து மற்றவர்கள் தானே தவிர, அவர்களில் ஏதாவது ஒரு வழியிலே அவர்களை கோபப்படுத்தி விட்டு அவர்கள் கோபமாயிருக்கிறார், அவர்கள் பொல்லாதவர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. நாங்களும் கொஞ்சம் அமைதியாக, நாங்களும் கொஞ்சம் அன்பாக நடக்கல, அவர்களும் வந்து தங்க இதமாக அன்பாகத்தான் இருப்பார்கள். அதுதான் இந்த மீனும் வந்து தண்ட அந்த சுயம் வந்து அமைதி, சுயம் வந்து அன்பு, அதுதான் சுயம் எல்லாருக்கும். அந்த சுயத்தை இழக்க வைக்கிறது வந்து அழுத்தங்கள். அந்த அழுத்தத்தை வந்து நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கூறிக்கொண்டு எனது தெருவில் வரும் முதலாவது பாடலை கேட்டு பார்ப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:16. அடுத்ததாகவும் எனது ஒரு சிறிய ஒரு கதை தான். என்ன எப்படி அது அதுவும் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் அல்லது ஒவ்வொரு ஒரு சம்பவங்கள் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பின்னிப்படைந்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் இருக்கிறோம். கட்டாயமாக வந்து நாங்கள் அதுக்குள்ளே வந்து சிக்கித்தான் இருக்கிறோம் எல்லாரும். அப்போ அதில் இருந்து நாங்கள் தப்ப முடியாது. அடுத்ததாக நான் எனது ஒரு கதையை தருவதற்கு முதல் எனது தெருவில் வரும் அடுத்த பாடலை கேட்டுவிட்டு அடுத்த கதைக்கு போவோம். இதோ அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலையக நேரம் சரியாக 6:21. அடுத்ததாக வந்து ஒரு சிறிய கதை தான். என்னோட சொல்லி சொன்னால், ஒரு பணக்காரன்ற வீட்டுக்கு முன்னால் வந்து சில இளைஞர்கள் வந்து மோட்டார் சைக்கிளை வந்து தினமும் கத்தி சத்த போட்டு பாட்டு படித்து அப்படி செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அந்த பணக்கார முதியவர் என்ன செய்வார், பார்த்தார் இவங்க வந்து இப்படி சத்தம் போட்டு கொண்டிருக்க, அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுதா தொல்லையாக இருந்துச்சுதான்ட்டு தெரியவில்லை. ஆனால் அவர் என்ன செய்வார் சொல்லி சொன்னால், அந்த இளைஞர்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்பார். இந்தாங்க இதையும் வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்கோன்னு கொடுப்பார். அவர்கள் வந்து அப்போ நல்ல சந்தோஷத்தோடு வந்து பாட்டு படித்து நல்லா சந்தோஷமாக அந்த இடத்தை மகிழ்ச்சியாக வச்சிருப்பார்கள். ரெண்டு மூணு நாள் 100 ரூபாய் கொடுத்து போட்டு பிறகு என்ன செய்தார், 50 ரூபாய் கொடுத்தார். 50 ரூபாய் கொடுத்த உடனே அப்பே அவைக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டம் மாதிரி தான், இவரே 50 ரூபா தாரார் அப்படி என்று சொல்லி மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சுது. அப்படி இருக்கையிலையும் அவை வந்து பாட்டு படித்து கொஞ்சம் இதாக தான் இருந்தார்கள். பிறகு என்ன செய்தார், கொஞ்சம் ரெண்டு மூன்று நாள் போக விட்டு அவர் அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை, 1% கொடுக்கல. இவர்கள் வந்து பார்த்துட்டு ஏமாற்றத்தோடு போயிட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் வந்து கொஞ்சமாக அந்த இடத்துல வந்து அந்த பாட்டு படிப்பதை உற்சாகமாக கலந்து கொள்வதை நிப்பாட்டி விட்டார்கள். இதே மாதிரி தான் எங்கள்ட வாழ்க்கையிலேயும் பாருங்கள், நாங்கள் எங்கேயும் ஒன்று கொடுப்பது, இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு பரிசோதனை ஒன்று செய்து பார்க்க தேவையில்லை. நாங்கள் சாதாரணமாகவே எங்கள்ட வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்தாத்தான் அதுக்கு வந்து அந்த சில நேரங்களில் சில பரிசு பொருட்களை கொடுத்து பழக்கி விடுவார்கள். அந்த குழந்தைகளுக்கும் கூடி பரிசு பொருட்களை கொடுத்து பழக்குவார்கள். அப்ப அந்த பிள்ளையும் அந்த குழந்தைகளும் என்ன செய்வார்கள், பரிசு பொருட்களுக்காகவே தான் ஏதாவது செய்வார்களே தவிர தங்களுக்கு சுயமாக சிந்தித்து அல்லது வந்து இந்த நட்புகள் வட்டாரத்தில் கூட உறவுகளுக்கு கொடுப்பது என்பது வேறு, சகோதரங்கள் சகோதரங்கள் பிள்ளைகள் உறவுகளுக்கு கொடுப்பது என்பது வேறு. நாங்கள் இன்னொருவருக்கு பரிசு பொருட்களை கொடுக்கும் போது அதை வந்து எதிர்பார்க்க தொடங்கி விடுவார்கள். அது எதிர்பார்ப்பு வந்து கடைசியில் ஏமாற்றமாக போகும்போது பகைதான் வரும். அதால் வந்து நாங்கள் வந்து ஒரு ஊக்குவிக்க வேணுமே தவிர அந்த பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களது வளர்ச்சியை வந்து நாங்கள் தடை செய்யக்கூடாதுன்னு என்றதைத்தான் இந்த கதை சொல்லுதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவேளைக்கு போய்விட்டு எனது பாடலுக்கு போவோம்.
1: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். எனது பாடலை இதோ எனது பாடலை கேட்டு பார்ப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெரிவில் சில திரை இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:30. அடுத்ததாக சில ஆன்மீக குறிப்புகள். வளமை போலவே சில நேரங்களில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தோன்றும். அந்த நல்ல சுமுத்தா நல்ல அமைதியாக நல்ல வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருக்கேக்கில் திடீரென்று வந்து எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது சிக்கல்கள் நாங்கள் வந்து அதை தவிர்க்க முடியாத அளவுக்கு வந்து எங்களுக்கு சிக்கல்கள் வரும். அப்படி சிக்கல் வாரதுக்கு சில நேரம் என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், சிலர் வந்து என்ன செய்வார்கள், அந்த சாப்பாடை போட்டு கொண்டு போய் படுக்கையிலிருந்து கட்டிலிருந்து சாப்பிடுவார்கள். அது வந்து உண்மையில் வந்து படுக்கையிலிருந்து அது சாப்பிடுவது வந்து கூடாது. படுக்கையிலிருந்து சாப்பிடுவதோ தண்ணீர் அருந்துவதோ தேன் ஒரு ஏலாமல் ஒரு படுக்கையிலே இருக்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அது தவிர்க்க முடியாது. ஆனால் நாங்கள் வந்து சுகதேகியாக இருக்கும்போது படுக்கையிலிருந்து தேநீர் அருந்துவது படுக்கையிலிருந்து சாப்பிடுவது உணவு உண்பது வந்து கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும். அது அப்படி நாங்கள் இருக்கிறதால் அதுவும் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் அசைவ உணவை வந்து படுக்கையிலிருந்து கட்டிலிருந்து உண்ணக்கூடாது. அதை நீங்கள் தவிர்க்க வேணும். நீங்கள் பாருங்கள், சில நேரத்தில் நீங்கள் அப்படி எதேச்சியாக அப்படி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு துன்பம் வந்து தான் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். மற்றது வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்காக காத்திருக்கணுமே தவிர ஒரு காலமும் சாப்பாடுங்களுக்காக காத்திருக்க கூடாது. சில வீடுகளில் வந்து சாப்பாடை தட்டிலே போட்டுவிட்டு பிளேட்டில் போட்டுவிட்டு அது வாங்கோ வாங்கோ வாங்கோ வந்து கூப்பிட்டு களைத்து போய்விடுவார்கள். அம்மாமார் வரவே மாட்டார்கள். இந்தா வரேன் பிறகு வந்து திருப்பி அதை சூடாக்கி திருப்பி கொடுக்க அந்த சாப்பாடை ஒரு நாளும் எங்களுக்காக காக்க வைக்கக்கூடாது. நாங்கள் சாப்பாட்டுக்காக காத்திருக்கணுமே தவிர சாப்பாட்டை வந்து எங்களுக்காக நாங்கள் வந்து காத்திருக்க வைக்கக்கூடாது. நாங்கள் சாப்பாடை கூப்பிட்டா அல்லாட்டி உங்களுக்கு அந்த டைம் சாப்பிட உங்களுக்கு முடியலையோ கொஞ்சம் நேரத்தால் சாப்பிடலாம். சாப்பாட்டு ஒரு நாளும் காக்க அது வந்து நாங்கள் பெற்று அம்மா மாரும் பிள்ளை இப்போ சாப்பிடாதுன்னு தெரிந்தால் அந்த சாப்பாடை நாங்கள் போட்டு வைக்கக்கூடாது. மேசைக்கு எப்போ சாப்பிட வருகிறார்களோ எப்போ உட்கார்றாளோ அப்போ தான் நாங்கள் சாப்பாடை போட்டு கொடுக்க வேணுமே தவிர சாப்பாடை போட்டு வைத்துட்டு எங்களுக்கு எங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட குணம் தெரிந்தால் நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி தான் நாங்கள் நடக்க வேணும். இப்போ சாப்பாடை போட்டுட்டு 15 நிமிஷம் அவைக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறதை விட்டுட்டு அவர்கள் வந்து உட்கார்ந்த பிறகு நாங்கள் சாப்பாடை போட்டு கொடுப்பது வந்து வீட்டுக்கு வந்து சிறப்பு. அது வந்து அந்த கஷ்டம் எங்களுக்கு கஷ்டத்தை குறைக்கும். எங்களுக்கு வர அந்த தோஷங்கள் கஷ்டங்களை வந்து குறைக்கும். மற்றது வந்து சிலர் வந்து இப்போ தெரியவில்லை, எனக்கு அது வடிவாக தெரியவில்லை, எல்லோரும் சிலர் இருக்கலாம் எப்படின்னு சொல்லி சொன்னால் குளித்து விட்டு அதே உடுப்பை திரும்ப அணிவார்கள். அது ஊத்த இல்லை, அது அழுக்கில்லை, இதை திருப்பி போடலாம் ஏன் வீணாண்டு சொல்லி அப்படி திருப்பி போட்ட ஆடியே இரவு தூங்கிய ஆடியே திரும்பி அடுத்த நாள் அதே ஆடியை நாங்கள் இரவில் திரும்பி குளித்து போடுவது வந்து அதுவும் ஒரு வகை தோஷம்தான். ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நித்திரைக்கு தூங்கும் இரவில் தூங்கும்போது எங்களுக்கு பலவிதமான கனவு வரும், பலவிதமான யோசனைகள் துன்பங்கள் கவலையோட தண்டைக்கல அது வந்து அந்த படுக்கையிலே தண்டிருக்கும் எங்களது ஆடையிலேயுமே படிந்திருக்கும். திருப்பி அதே ஆடி அணிந்த உடனே எங்களுக்கு அதே சிந்தனை அதே இதம் வரும். நீங்கள் குளித்து விட்டு திருப்பி புத்தாடி அணிந்து புத்தாடினு புது உடுப்பில் தோய்த்த ஆடி அணிந்து கொண்டு தூங்க போகும்போது உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது மலர்ச்சி வரும். அப்போ அந்த ஒரு நாளும் அந்த திருப்பி தவிர்க்க முடியாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கலாம். வந்து அந்த தூக்கம் வந்து மிகவும் நல்ல தூக்கமாக வரும். மற்றது வந்து அந்த கால் ஆற்றுறது, அந்த கால் ஆற்றுறதுன்றது வந்து ஒரு கூடாத பழக்கம். அந்த காலாட்டி கொண்டிருக்கிறது, கதிரையிலிருந்து சுற்றி கொண்டு இருக்கிறது, அதுகளெல்லாம் இப்போ புதுசாக எல்லாம் ஒவ்வொரு ஒன்றும் வந்து அந்த கதிரையில் சுற்றி கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் வந்து ஒரு எங்கன்ன மனம் அலபாயுதுன்றதுக்கு தான் அது காரணம். மற்றது வந்து நாங்கள் எப்பயும் நீங்கள் இரவு தூங்க போகும்போது எல்லோருமே அநேகமாக சாமி கும்பிட்டுட்டு தான் தூங்க போவார்கள். தூங்க போகும்போது இன்று என்னால் இவ்வளோ நல்லதாக போய்விட்டது, கடவுளுக்கு நன்றி, நாளை மீண்டும் இதே போல நல்ல நாளாக இதை விட நல்ல நாளாக சுபீட்சமாக மலர வேணும்னு சொல்லி கடவுளை கும்பிட்டுட்டு தூங்குங்க. உங்களுக்கு அமைதியான தூக்கமும் வரும், நல்ல ஒரு சிறப்பும் வரும்னு சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெரிவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். இதுவும் எனது தெரிவில் வரும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரையிசை பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 6:39. அடுத்ததாக வந்து நான் கூறப்போகும் தகவல் வந்து எனக்கு இந்த செருப்பு சப்பாத்து. இந்த நாங்கள் வந்து செருப்பு சப்பாத்து அதுகளை வந்து நாங்கள் வெளியே போட்டுக்கொண்டு போயிட்டு நாங்கள் திரும்பி வரும்போது அது சில நேரங்களில் ஏதாவது அசுத்தங்கள் இங்கே வந்து நாங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து சப்பாத்து செருப்புகளை நாங்கள் கலட்டி வைப்பதில் எப்படியோ வீட்டுக்கு உள்ளதான் எல்லாரும் அடுக்குமாடி கட்டிடங்கள் அதுகளில் இருக்கிற வசிக்கிறது தனி வீடாக இருந்தாலும் அங்கே ஊரிலே நாங்கள் வெளியாலே சப்பாத்து செருப்புகளை கலட்டி வைப்பது போல் இங்கே வந்து கலட்டி வைப்பது இல்லை. வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் சப்பாத்து செருப்புகளை கலட்டி வைப்போம். நீங்கள் வீட்டுக்கு வீட்டு வாசலுக்கு வெளியே கட்டாயமாக கால் துடைப்பதுக்கு அந்த கால் துடைப்பதை வைக்க வேண்டும். அந்த சப்பாத்தை அதில் துடைத்து விட்டு தான் நீங்கள் வடிவாக துடைத்து விட்டு தான் பெற வேண்டும். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் அந்த சப்பாத்தை நீங்கள் செருப்பை நீங்கள் ஒருக்கா பாருங்கள், கலட்டி பாருங்கள். பின்னுக்கு ஏதாவது அசுத்தமாக ஏதாவது மிதிப்பட்டிருக்கலாம் ஏதாவது. முடிந்த வரைக்கும் ஒரு கிழமைக்கு ஒரு காலாவது அந்த சப்பாத்துகளின் கீழ்ப்பக்கத்தை பாத இதுகளை வந்து நாங்கள் வந்து துப்புரவு செய்ய வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ இதுகளை வந்து நாங்கள் மிதித்து கொண்டு வருவோம். அப்படி மிதித்து கொண்டு வருவதில் தோஷங்கள் எல்லாம் எங்களுக்கு எங்களோடையே சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்துவிடும். அதற்காகத்தான் அந்த கால் துடைப்பதுக்கு கீழே வந்து நாங்கள் அந்த படிகாரம் என்றால் அதை வந்து நாங்கள் அந்த இங்கே வந்து எல்லா தமிழ் கடையிலையும் இருக்கும் படிகாரம் என்று கேட்டீங்களன்னா தருவார்கள். அது உப்பு கட்டி மாதிரி தான் இருக்கும். அது உப்பு மாதிரி நிறத்தில் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு சவுக்காரம் அளவிலையும் இருக்கும். சின்ன சின்ன கற்கள் மாதிரி அது பல விதமான வடிவத்தில் இருக்குது. அதை அந்த படிகாரத்திலே ஒரு கொஞ்சத்தை எடுத்து அந்த கொஞ்சம் தூளாக்கி போட்டு அந்த கால் துடைப்பதுக்கு கீழே நீங்கள் போட்டு விட்டீர்கள்னு சொன்னால் ஏதாவது எதிர்மறை அந்த ஏதாவது கூடாத எண்ணங்களோட வீட்டுக்கு வருபவர்களை கூடி அது வந்து அந்த கல்மாக்கி அமைதியாக்கி அது ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு அந்த வீட்டுக்குள்ள வர செய்யும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து வெளியில் போய் ஏதாவது மிதித்து விட்டு வந்தோமாக இருந்தாலும் அதுண்டே அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் அதை அந்த படிகாரம் வந்து நிவர்த்தி செய்து கொள்ளும். அப்போ நாங்கள் ஒவ்வொரு காலம் வந்த படிகாரம் நாங்கள் வீடு துடைத்து முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு கொஞ்சம் அந்த படிகார தூளை போட்டு விட்டா வந்து எல்லா தோஷத்தையும் வந்து நீக்கும். மற்றது வந்து நாங்கள் வந்து அந்த செருப்பை கலட்டும் போதும் மாட்டும் அந்த நாங்கள் போடும் போதும் இந்த செருப்பை கலட்டைக்கு கலட்டி போட்டு அல்லது நாங்கள் போடேக்கில் வந்து இப்போ செருப்பை போடேக்கில் செருப்பை நெகிழங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரெண்டையும் ஒரே காலில் போடலாம். அது வந்து உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். கலட்டைக்குலேயும் வந்து நாங்கள் ரெண்டையும் ஒரே அடியாக கலட்டணும். ஆனால் சப்பாத்து அப்படி கலட்டுவது சரியான கடினம். இப்பையும் வந்து நாங்கள் சப்பாத்து போடும் போதுவாம் போடேக்கில் நாங்கள் வலது காலுக்கு போடணுமாம், கலட்டேக்கில் நாங்கள் இடது காலில் கலட்டி வைக்கணுமாம். அது வந்து அந்த போகேக்கில் நாங்கள் சப்பாத்தை போட்டுக்கொண்டு நாங்கள் வெளியால் போகேக்கில் வந்து நாங்கள் வலது காலில் போட்டு மற்ற பிறகு இடது காலுக்கு போட்டுக்கொண்டு போகேக்கில் நாங்கள் போகிற காரியங்கள் வந்து வெற்றி அளிக்கும் என்று சொல்லி கூறப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒன்று இருக்கும் கட்டாயமாக. நாங்கள் அதுகளை வைத்து நாங்கள் இதால் வந்து எந்த விதமான காசு நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. ஆனால் சில விஷயங்களை வந்து நாங்கள் பின்பற்றிக்கலாம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை நல்ல ஒரு சுபீட்சத்தை கிடைக்கும். அதால் வந்து நாங்கள் அந்த இப்பயும் நீங்கள் சப்பாத்த போடைக்களை நினையுங்கள். நாங்கள் வலது காலுக்கு தான் போட வேணும், கலட்டைகளை நினையுங்கள். நாங்கள் இடது காலத்தான் முதல் கலட்டணுமெண்டு. அதே கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும். பிறகு வந்து அது பழக்கத்தில் வந்துடும். அது வந்து ஒரு நல்ல ஒரு செயல்ன்னு சொல்லி கூறிக்கொண்டு மற்றது இப்பயும் வந்து அந்த செருப்பு வந்து செருப்போ சப்பாத்தோ ஆகலும் நல்லா தேயும் மட்டும் பாவிக்க கூடாது. அது வந்து ஒரு அதுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குது, காலுக்கு இதமாக இருக்குன்னு ஒரு சிலர் வந்து சப்பாத்தை செருப்பை மாற்ற மாட்டார்கள். அது நீங்கள் உங்களுக்கு அந்த சப்பாத்து தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதே சப்பாத்தை புதுசாக வேண்டி பாவியுங்கள். திருப்பி அந்த நல்லா தேஞ்சு இது போகும் மட்டும் எவ்வளவோ எவ்வளவுக்கோ செலவழிக்கிறோம். இந்த சப்பாத்து செருப்புக்காவது நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். இதோ அந்த பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது தெரிவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:40. அடுத்ததாகவும் ஒரு சிறு குறிப்பு சொல்லுதண்டா. நீங்கள் எப்பொழுதும் முதல் சொன்னது மாதிரி நாங்கள் தூங்க போகும்போது அமைதியாக எப்பையும் நாங்கள் எப்படி தூங்க போகிறோமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு காலையில் விழிப்பு வரும் போதும் அதே சிந்தனை அதே யோசனைகளோடு தான் வரும். நாங்கள் வடிவாக எப்பவும் தூங்க போவதுக்கு முதல் எல்லா அலுவல்களையும் முடித்து விட்டு தூங்க போகும் முதல் நீங்கள் சாமி நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இருக்கலாம், நீங்கள் எப்பவுமே சாமி கும்பிட்டு விட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி குடியுங்கள். தண்ணி குடித்து விட்டு தூங்கும் போதான் எங்களோட மனம் வந்து அமைதியாகுமாம். அந்த மனம் அமைதியாகும், உடல் வந்து நல்ல இதாக சாந்தமடையும். நாங்கள் தண்ணீரை அறிந்து விட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தது சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த நல்ல விஷயம், நாங்கள் ஒரு எத்தனையோ பேர் இவ்வளவோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், நாங்கள் ஒரு கை கால் ஒன்றுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களை கடவுள் இன்றைக்கு இன்றைய பொழுது எங்களை காப்பாற்றி விட்டான், அதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கு யார் மீதாவது கோபித்திருந்தால் மனதால் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு அவைக்கு ஒரு நாங்கள் இனி கோவிக்கக்கூடாது, எங்களுக்கு அவர்கள் தப்பு செய்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து போட்டு அமைதியாக நீங்கள் தூங்க போவுங்கள். அந்த இரவு வந்து நல்ல இரவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஒரு செக்கனாவது எந்த தெய்வத்தையாகவும் மனதில் நினைத்து விட்டு நீங்கள் அதை நினைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தூங்குங்கள். அது வந்து நல்ல ஒரு தூக்கமாக இருக்கும். அடுத்த நாள் காலையிலேயும் வந்து நீங்கள் நல்ல நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக நீங்கள் தூக்கத்திலேருந்து எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சு போட்டு அந்த தூக்கத்திலேயே சகல கவலைகளையும் தூங்க வைத்து விட்டு அடுத்த நாள் நீங்கள் புத்துணர்ச்சியோடு எழும்புவீர்கள். அதால் வந்து தண்ணி குடித்து விட்டு சாமியை கும்பிட்டு விட்டு எல்லோரையும் தப்பு பண்ணினா இருந்தாலும் மன்னித்து விட்டு நீங்கள் தூங்க செல்லுங்கள். அடுத்த நாள் காலை உங்களுக்கு சிறப்பாக விடியும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு அடுத்ததாக எனது பாடலை கேட்டு பார்ப்போம்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
1: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். எனது தெருவில் வரும் திரை இசைப்பாடல்களை நிறைவு செய்ய வரும் இந்த பாடலை கேட்டு பாருங்கள். உங்களோடு சேர்ந்து நானும் கேட்டு மகிழ்கிறேன். இதோ அந்த பாடல்.

0: பேரு எல்லாத்தையும் தாண்டி முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரத்துலதான் எங்க இடம், அதுதான் உன் பீடம். கால்வாசி தூரம் கூட நம்மால் போக முடியாது போல இருக்கப்பா. ஏன்னு கேக்குறியா? பசிக்குதையப்பா, பசிக்குது. வழியெல்லாம் வழி காட்டினியே, வயிற்று பசிக்கு வழி காட்ட மாட்டியா? வயிற்று பசிக்கு வழி காட்டியா?
1: சாமி, நம்ம முரு

கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவு பெறுவது எனது தெருவில் வரும் எனது தெருவில் வந்த திரை இசை பாடல்கள். அடுத்ததாக தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பு

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 7:01. இப்பொழுது முதல் 8 மணி வரை இடம்பெற இருப்பது

0: இப்பொழுது முதல் 8 மணி வரை தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் உங்களுக்காக பலதரப்பட்ட கேள்விகள் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது முதல் 8 மணி வரை உங்களது வரவிற்காக நான் காத்திருக்கிறேன். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் நேயர்களை வரவேற்று கொண்டு, அந்த வகையிலே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் ரொசாலி.
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நல்ல நலமாக இருக்கிறேன். நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள்?
1: ஆமாம், நலமாக இருக்கிறேன்.
0: கட்டிக்காரி, இன்றைக்கு முதலாவதாகவே நீங்கள் வந்துட்டீங்க.
1: ஒருத்தவங்களுக்கு ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டு அனுப்பிவிடுங்க. எல்லாரும் வர முடியும்.
0: ஓகே, அப்ப நான் வந்து இப்ப உங்கள்ட்ட வந்து நான் வந்து கேக்குறேன் என்னன்னு சொல்லிட்டோம்னா, இப்ப தலைவன் என்றதுக்கு ஒரு வேறு பெயர் சொல்லுங்க. குறிப்பிடலாம் சரி, அது நீங்க சொல்லு. அந்த பாட்டு அப்படியே படிங்க. நீங்க ஒருவன் சொல்றீங்க தானே, தலைவனுக்கு இன்னொன்று சொல்லலாம். இப்ப உங்களோட நாட்டு பாஷையிலேயும் வந்து இப்படித்தான் சொல்லுவது, வளமையா பாவிப்பது தலைவர. இன்னொரு இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தா, நான் இந்த பேர்ல ஒரு படமும் வந்தது, திரைப்படமும் வந்தது. தலைவனுக்கு ஒத்த சொல்லுக்கு ஒரு திரைப்படமும் வந்தது.
1: மற்றது
0: வந்து பாட்டு. பாட்டு பாட்டுக்கு ஒத்த இன்னொரு சொல்லு சொல்லுங்க. பாட்டுக்கு ஒத்த சொல்லு.
1: பாட்டு பாட்டு சங்கீதம்.
0: சங்கீதம் சொல்லலாம். அதை விட இன்னொரு சங்கீதமும் பாட்டுக்குள்ள அடங்குது. ஆனா பாட்டுக்கு வந்து சங்கீதம்ன்றது வந்து முழு அர்த்தம் இல்லை. சங்கீதத்துக்குள்ள வந்து எல்லாம் இருக்குது. அது இசை, அது இது எல்லாம் கலந்ததுதான் சங்கீதம். பாட்டுக்கு நீங்கள் இப்ப வானொலியில வந்து இப்படி கேளுங்க, இதை கேப்பீங்கள், என்னன்னு சொல்லி சொல்லிவிடுங்கள். பாட்டுன்றதை விட இன்னொரு சொல்லி சொல்லி கேட்கலாம். இது எழுதியவர், எழுதிய ஆசிரியர், அப்படி ஒன்று சொல்லி எல்லாம் சொல்லு வந்தானே.
1: பாட்டு கேக்குறவங்களுக்கு தெரிய தெரியல.
0: பாவண்ணாவில தொடங்குது. திருப்பி
1: பாவண்ணாவில பாடியவர்.
0: பாடல் பாடல் பாட்டுக்கு
1: பாடல்
0: பாட்டுக்கு ஒத்த சொல்லு பாடல். ஓகே, நன்றி வணக்கம். என்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியக நேரம் சரியாக 7:06. அந்த வகையிலே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா பசுபதி குணநாயகி?
1: ஓமாம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஓம், நான் நலமாக இருக்கிறேன். நான்
1: நலமா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன்.
1: தண்ணி வந்தீர் குடிச்சீர்களா?
0: ஓ, நான் வரவேல, நான் செவ்வாய்க்கிழமையில லீவு. இன்றைக்கு நேற்று தான் வக்கன்ஸ்ல நின்று வேலையை தொடங்கினேன். அப்ப இன்றைக்கு கட்டாயம் வேலைக்கு போகணும். அப்ப போயிட்டு ஒரு நல்ல களைப்பு. ராஜா ஒரு பிளேண்டி கொண்டு ஊத்தி தந்தார். நான் சொன்ன நான் ஊத்தி தரேன்னு. இல்ல பிள்ளை, உங்களுக்கு ஊத்தி தெரியா? நான் ஊத்தி
1: தரேன்.
0: இல்ல, நான் எனக்கு இந்த பசுப்பால்ல டீ குடிக்க எனக்கு பிடிக்காது.
1: அப்ப நீங்க
0: நிடோமா? நிடோமா
1: ஒரு
0: கேள்வி கொஞ்சம் இது கொஞ்சம் இது தேடித்தான் வர வேணும். நான் வந்து இப்ப என்ன கேக்குறேன் சொல்லி சொன்னா, இப்ப வந்து இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலேயும் அல்ல ஆசியா நாடுகள்லயும் வந்து ஓட்டுநரே இல்லாமல், அதாவது வந்து டிரைவர் இல்லாமல்
1: ரெயினோடு
0: வாகனங்கள், இப்ப டாக்ஸியும் வந்துட்டது. சரி, அந்த ரோபோ டாக்ஸி வந்து வந்துட்டது இப்ப. சரியா? இல்ல, பல அந்த அத வந்து அந்த அத அந்த ரோபோ டாக்ஸிய முழு நகரத்திலையும் விரிவுபடுத்திய முன்னணி நிறுவனம் எதண்டுதான் நான் கேக்குறேன். இந்த நிறுவனம் வந்து இந்த ரோபோ டாக்ஸிய வந்து முழு வணிக ரீதியாக முன்னணி வகிக்கிற நிறுவனம், இந்த ரோபோ டாக்ஸிய அறிமுகப்படுத்திய முன்னணி நிறுவனம் எதண்டுதான் நான் உங்களை கேக்குறேன். சரியா? அவர் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்க போறேன். எப்படி என்று சொல்லி சொன்னா, என்ன கேள்வியா கேள்வி என்று சொல்லி சொன்னா, வரேன். முதல் வந்து கேக்குறன், ஆஹ்

0: ஓகே, இப்ப நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த சொல்லு வந்து கேஎன்ஆவில தொடங்கும். என்ன கேஎன்ஆ? ஒரு கொண்டாட்டத்தையும் பொழுதுபோக்கையும் குறிக்கும் சொல்லு. அடுத்தது வந்து இதுவும் வந்து கேஎன்ஆவில தான் தொடங்கும். விளையாட்டு போட்டிகளில், விளையாட்டு போட்டி என்று சொல்ற எல்லா விதமான விளையாட்டு போட்டி, எல்லா வித விளையாட்டு போட்டிகளில் கொடுக்கப்படும் பரிசு பொருட்களில் இதுவும் ஒன்று. பரிசு பொருட்களில் இதுவும் ஒன்று. விளையாட்டு போட்டிகளில், விளையாட்டு போட்டியில வெற்றி பெறுகிற அணிகளுக்கு கொடுக்கப்படும் பரிசு பொருட்களில் ஒன்று கேஎன்ஆவில தொடங்குது. விளையாட்டு போட்டிகளில் வீரர்களுக்கு வழங்கப்படும் பரிசு பொருட்களில் இதுவும் ஒன்று. உலகிலே மிகவும் புகழ் பெற்ற பல்கலைக்கழகத்தின் ஒரு பெயர் கேம்பிரிட்ஜ். ஓகே, அப்ப அடுத்ததா நீங்க இந்த கேள்விக்கு தேடி கண்டுபிடித்து கொண்டு வாங்க, திரும்பி அடுத்ததுக்கு வாங்க.
1: நன்றி
0: நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் டீச்சர்.
0: வணக்கம். டீச்சராவே ஆக்கி போட்டீங்க.
2: நீங்க டீச்சர் தான், அதுல சந்தேகமே இல்லை.
0: ஆனா பேசினமே நான் டீச்சர் மாதிரி உலங்கப்படுத்திக் கொண்டே நிக்கிறேன். என்ன பேசினம்?
2: நான்
0: கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ரோபோ டாக்ஸியை வணிக ரீதியாக முழு நகரத்திலும் விரிவுபடுத்திய முன்னணி நிறுவனம் என்ன? நிறுவனம் சரி, அவை அப்படியே இருக்கட்டும். அப்ப நாம ஏந்தி இப்ப உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு நான் பாரு, சரியா? அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, அது தேடட்டும். இப்ப நான் இப்ப இதை மாதிரி தான் நான் இப்ப கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, சந்தேகங்களை தீர்ப்பது இதன் மூலமும் சந்தேகங்களை தீர்க்கலாம்.
2: கேள்வி கேட்கிறது
0: ஓகே. அடுத்தது வந்து அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, பாருங்க

0: என்னன்னு சொல்லி சொன்னா, கணிதம் கணக்கு, கணிதம் கணக்கு அல்லது அறிவியல், அறிவியல் ரீதியான கணக்கு, கணிதம் அல்லது அறிவியல் ரீதியான கணக்குகளை எளிதாக தீர்க்கிற இந்த விதிமுறையை இப்படி சொல்லுவோம். அது சூவண்ணாவில் தொடங்கும், எழுத்து எழுத்து எழுத்து தொடக்கம் வந்து சூவண்ணா. அறிவியல் கணக்குகளை எளிதாக தீர்க்க உதவும் விதிமுறையை இப்படி சொல்வோம்.
1: சூத்திரம்.
0: ஓகே, அப்ப உங்கள்ட்ட இப்ப மூன்று கேள்வி கேட்டுட்டேன்ல, அப்ப அந்த மற்ற கேள்விக்கு உடைய கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
1: நன்றி வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியக நேரம் சரியாக 7:14. அந்த வகையிலே வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீர்களா? அப்ப இந்த விடிய கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லையே, அவை அதுதான் ஓம். அது அந்த அது அந்த நிறுவனம் ஓமோ நிறுவனம். ஓ, முதலிடத்தில் இருக்குது. அது இது வந்து அந்த முன் இதாக அறிமுகப்படுத்தின அந்த வணிக ரீதியாக முழு நகரத்திலையும் விரிவுபடுத்தி அது ஓமோ நிறுவனம் தான். ஓமோ மற்றும் பாய்டு, பாய்டு, பாய்டு, BAIDU, பாய்டு, பாய்டு, அது ரெண்டும் தானா இந்த இதை வந்து முற்று முழுதாக வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தினதில் முன்னணி பெற்ற. ஓ, சீனாண்ட. இப்போ அது கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்ததாக வந்து நான் கேட்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த குருட்டுத்தன்மை, அந்த குருட்டுத்தன்மை வந்து இருக்குது தான் எங்களை இந்த மரபணிந்து மரபணு சார்ந்த நோய்கள், அந்த கண் பிரச்சனை, அந்த அதை வந்து மனித செல்லில் அந்த டிஎன்ஏ வைத்து விளங்கையில் சத்தம் வெளியில வேற இல்லையா? ஆனா இது ஃபுல்லா இருக்குதே. இப்போ வருதான் ஒருக்க பாருங்க, பாப்பம் பாருங்க, இதுல ஒருக்க சொல்லுங்க.
2: வணக்கம். வணக்கம். இல்ல வரே இல்ல.
0: வருது.
2: இப்ப வருது.
0: ஓகே.
2: சரியா வருது.
0: அந்த அந்த டிஎன்ஏ வைத்து அந்த குருட்டுத்தன்மை மரபணு சார்ந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கணுமா? ஓ, அந்த அந்த என்னன்னு சொல்றோம், அந்த பார்வை மங்கள் வந்து பார்வை இது பார்வை குறைபாடு வருது தானே. ஓ, அந்த பார்வை குறைபாடுகளுக்கு வந்து அந்த டிஎன்ஏ அந்த அந்த டிஎன்ஏயால தான் அந்த குருட்டுத்தன்மை வந்து ஏற்படுகுதாம், பார்வை குறைபாடு வந்து ஏற்படுகுதாம். அதை வந்து அந்த அந்த அந்த கிறிஸ்பர் என்ற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தானா அந்த அது அதுக்குரிய மருந்தை கண்டுபிடித்தார்களாம். அந்த அந்த மருந்து என்ன, அந்த அங்கீகரிக்கப்பட்ட மருந்து என்ன? ஓ, அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பார்வை குறைபாடு மற்றது வந்து அந்த ரத்தத்திலே உள்ள ரத்த சோகைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்ட முதல் மரபணு சிகிச்சை மருந்து. அதாவது வந்து அந்த மரபணு குறிப்பாக சுருக்கமாக சொல்றது என்னன்னு சொல்லி, அந்த மரபணு சிகிச்சைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட முதல் மருந்து எது? அந்த மரபணு சிகிச்சைகள் வந்து இப்ப பல விதமாக மரபணு சிகிச்சைகள் கண்டுபிடிச்சிருக்கணும் தானே. அந்த மரபணு சிகிச்சைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட முதல் மருந்து என்னன்றது தான் நான் அந்த கேள்வி. அந்த கேள்வியை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்ததாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வியை கேட்போம். இப்போ நான் இதில் கேட்குறேன் என்ன சொல்லி சொன்னால், இது வந்து ஆனாவில தொடங்கும். தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை, தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை
2: என்னது? அகரமா?
0: இல்ல, அந்த முற்காலத்து மாணவர்கள். அதை வந்து இப்படி நாங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லுவோம். வந்து தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை, முற்காலத்து மாணவர்கள் கல்வி கேட்க பயன்படுத்திய தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை, இதுல இருந்துதான் நாங்க தொடங்குறோம். இல்ல, அது அதான் சொல்ல, ஆனா ஆனா அவன் தான் அதை நாங்க ஒட்டு மொத்தமா இப்படி சொல்லுவோம். வருமே. சரி, அப்ப அடுத்த கல்வியே கேக்கட்டா? இன்னொரு கேள்வி கேக்குறேன், அதை கேட்டுட்டு இந்த மெட்ட நேரம் தொடங்குவாம. அடுத்ததும் வந்து ஆனாவிலதான் தொடங்குது. முழு கவனத்தோட தியாக உணர்வோட செய்வது. கொஞ்சம் இருக்கும், ஆனா தியாகத்தோட கூடின சொல்லு.
2: அர்ப்பணிப்பு.
0: அர்ப்பணிப்பு. அவ நீங்க அடுத்ததுக்கு வந்து, அந்த முற்காலத்தில் தமிழ், முற்காலத்தில் மாணவர்கள் கல்வி கேட்க பயன்படுத்திய தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை, அதை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். பாப்பம் தெரிஞ்ச சொல்லு, நல்லொரு சொல்லு, அதுதான் உங்களுடைய ஆரம்பம். கண்டுபிடித்து கொண்டு வாங்க.
2: நன்றி,
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலையக நேரம் சரியாக 7:21. அந்த வகையிலே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம் வதனா, நலமாக இருக்கிறீங்களா?
3: ஆமாம், நாங்கள் நலமா இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
0: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி. அந்த இந்த விடைக்கு கண்டுபிடிச்சீங்களா?
3: அந்த முதல் சொன்னது என்ன? லக்ஸ் டர்னா.
0: அந்த மருந்தா?
3: ஓ
0: இல்ல, அது இல்ல.
3: லக்ஸ் டர்னா அந்த ஜெனி தெரபி என்று போட்டிருக்க தெரபி, மருந்து தெரபி
0: என்று. இது வந்து நான் வந்து சொல்றேன் என்ன சொன்னா, அந்த மரபணுவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட, மரபணு சிகிச்சைக்கு பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்ட முதல் மரபணு சிகிச்சை மருந்து. முற்காலத்துல வந்து மாணவர்கள் வந்து நாங்க வந்து பாருங்க, அது வடிவ நான் சொல்லுவேன். முற்காலத்துல மாணவர்கள் கல்வி கேட்க பயன்படுத்திய தமிழ் எழுத்துக்களின் அடிப்படை. இப்ப நாங்கள் தான் அதுல இருந்துதான் தொடங்குறோம். நாங்கள் வந்து அதை வந்து இப்ப நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் அந்த அந்த சொல்லு இருக்குது இருக்குது, ஆனா நாங்கள் அதை பயன்படுத்துறோம் இல்ல. அது அது இருக்கட்டும். சரி, அப்ப அதை பார்ப்போம். அடுத்தது வந்து நாங்க இதுவும் ஆணாவரிசையில தான். உப்பில் உள்ளது உடலுக்கு நன்மை சேவிக்க சேர்க்கக்கூடிய ஒரு வேதிய பொருள். உப்புல உப்புல இருக்கிற ஒரு உடலுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு வேதிய பொருள், முக்கியமான வேதிய பொருள் ஆனாவிலதான் வருகுது. என்னது?
3: லோகம் என்று வருகிறது.
0: நோ, உப்பு. நாங்க
3: உப்பு
0: இது சேர்ந்ததான் நாங்க செய்ய, இது வந்து எங்களுக்கு வந்த ஒரு முக்கியமான ஒரு வேதிய பொருள். சரி, அது இருக்கட்டும். அடுத்த இரண்டாவது கல்வியை கேக்குறேன். சமாதானத்தின் தூதுவனான பறவை இருக்கும் வாழும் இடத்தை இப்படி சொல்வார்கள். சமாதான தூதுவ, ஓ அப்ப என்ன அதை சொல்லும், என்னன்னு சொல்லும், புறாக்கூடு.
3: இது
0: வந்து நாங்கள் சாதாரணமாக பாவிக்கிற ஒரு சொல்லு.
3: சொல்லு.
0: ஆனா நீங்க எல்லாரும் மறக்கே இல்ல, அது வந்தங்க மூளையில அப்படியே பதியப்பட்டிருக்கு.
3: அப்படி என்ன,
0: ஆனாவில தான், ஆனாவில தான் தொடங்குது அந்த ஆவலில். அப்படி இல்ல, ஆனா ஆனாவில தொடங்க சொல்லுத்தான். இந்த ஆனாவில இருந்து எல்லாம் எல்லாம் ஒட்டுமொத்தமா இதைத்தான் சொல்லுவான். இதுல இருந்தா நாங்கள் எங்கட தமிழ் தொடங்குறோம். இல்ல பாபம் யார் சொல்லுறாரு பாபம். ஓகே ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. அரிச்சுவடி என்றது வந்து இப்ப இப்ப சியாமலாக்கு டக்குன்னு சொன்ன அச்சு அரிச்சுவடி நான் சொல்லாம விட்டுட்டேன். இதுக்கு சொல்லுங்க பாப்பம். உப்பிலே அயோடின். அப்ப ரெண்டு கேள்விக்கு நீங்க கூட சொல்லிட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்க அப்படி சொல்லுவீங்களே.
4: என்னன்னு
0: சொல்றது, புகழுக்கு வர பூனாவில தொடங்குது.
4: புகழுக்கு வர பூனா,
0: சுறுசுறுப்பான உணர்வு.
4: பூனாவிலதான்
0: தொடங்குது. கடலில் உருவாகி கரையை நோக்கி வருவது.
4: கடல் கடலில் உருவாகி வெளியில வருது. அலியோட வெளியில வருகுதா?
0: சேதத்தை தருவது.
4: சரி, அது இருக்கட்டும், யோசிச்சு வரும் அடுத்த கேள்வி. என்று சொல்றீங்க?
0: இது வந்து ஆறெழுத்து.
4: ஆறெழுத்து புது வெள்ளமா?
0: இல்ல இல்ல,
4: ஆறெழுத்து யோசிக்கிறேன். அடுத்த மூன்றாவது தாங்க.
0: இன்னும் ஒன்றுதாரன். அழகிய நினைவுகள்.
4: அதுவும் பூனாவிலையோ?
0: அழகிய நினைவுகள்.
4: ஐயோ, நினைவுகள்
0: இல்ல, இது இதுக்கும் ஆறெழுத்து தான்.
4: புத்துணர்ச்சி அறுக்கு.
0: அப்ப இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்கள்கிட்ட மூன்று கல்வி தொங்கிக் கொண்டு நிக்குது.
4: புதுவெள்ளமோ?
0: புதுவெள்ளம் இல்லை.
4: புது வண்ணம். வண்ணம் அழகு.
0: இல்ல இல்ல, இது நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அழகிய நினைவுன்றத சொன்னா.
4: அழகிய நினைவு.
0: சரி பாபம், மூணு கல்வி இதுல நிக்குது. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். மீண்டும் கலந்து கொள்ளுங்க வாங்க. ஓகே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி.
5: அந்த மருந்து ஜென்டிசின் என்ற மருந்தா?
0: இல்லையே.
5: அப்படிதான் காட்டுது.
0: பாப்பமே, நானும் ஒரு இதுல இருந்து தான். இந்த
5: உலகளாவில் மரபணு சிகிச்சைக்கு முதலில் வணிக ரீதியாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருந்து.
0: இல்லை அப்போ சரி, இப்போ நான் இந்த இப்போ நீ இப்போ கணக்க இதாக இருக்கிறபடியாக நான் இது முழு விவரத்தையும் சொல்லி இந்த மருந்தின் பெயரை சொல்கிறேன். குருட்டுத்தன்மை மற்றும் மரபணு சார்ந்த நோய்களை குணப்படுத்த மனித செல்லில் உள்ள டிஎன்ஏயை துல்லியமாக திருத்தும் கிறிஸ்பர் பேஸ் அடிப்படை எடிட்டிங் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதலில் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து. அதாவது வந்து டிஎன்ஏ இதை அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது மருந்து காஸ்கேவி என்றது. காஸ்கேவி, சிஏஎஸ் காஸ்கேவி. இது வந்து இந்த அறிவால் செல் இரத்த சோகை சிகிச்சைக்கு பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்ட முதல் மரபணு சிகிச்சை மருந்து. கேஸ் கேவி என்ற அந்த செல்லுள்ள ரத்தச்சோகை செல்லுக்கு அந்த சிக்கில் செல் டிசீசஸ்ன்னு போட்டுக்கூடாது, அதுக்காக ஒப்புதல் அளிக்கப்பட்ட முதல் மரபணு சிகிச்சை இதுதானா? ஓகே, அவர் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் அடுத்த கேள்விகளுக்கு போவோம். ஓகே, இப்போ இதில் வந்து அந்த மூன்று இது வந்து கேட்டேனான இல்லோ, அதில் ஏதாவது அதில் ஒன்றும் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் கேட்கல. அப்போ நான் அதில் வந்து நான் கேட்ட கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால், ஒன்று வந்து கேட்டுனான என்னென்னு சொன்னால், கடலில் உருவாகி கரையை நோக்கி வரும் பலத்த சேதத்தை உருவாக்கும் பூனா வரிசையில் வரும், அதாவது புகழுக்கு வர பூனா வரிசையில் வரும் நினைவுகளை பதிவு செய்து வைத்து விட்டு தருவது. இல்ல, நான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் வைபரில் எல்லாம் சில நேரத்தில் பழைய அண்டைக்கு நான் பார்க்கல, உங்கள்கிட்ட அந்த பதிவுகள் தான் வந்த மாதிரி இருந்துச்சுது. அது என்னது, அந்த அழகிய நினைவு எப்படி வந்தது? இல்லை, மீள் இல்லை, அது அதை எப்படி சொல்வோம் அந்த அழகிய நினைவை? நீங்கள் திருப்பி திருப்பி பார்ப்பதே இதை, பழைய நினைவுகளை திருப்பி மீட்டி பார்க்கும் பொருள் என்ன? சரி பாப்பம், இல்ல நினைவை விட அழகி அந்த நினைவைத்தான், அழகிய நினைவுகளை இந்த வடிவத்துல நாங்கள் பார்ப்போம். தாயகத்தில் இடம்பெற்றதை கூடி இங்க அதை இந்த அந்த வடிவங்களை இங்க கொண்டு வந்திருப்பார்கள். புகைப்படம், சரி புகைப்படம், இவ்வளோ நேரம் சொன்னிச்சு அந்த புகை, அதை நான் சொன்னேன் நீங்கள் சரி அப்படி இல்லை. மற்றது வந்து டக்கண்டு வராதோ, அடுத்தது வந்து அடுத்த கேள்வி கேட்குறேன் எப்படி ஒன்று சொல்லி
5: சொன்னேன்.
0: ஓ, அதுதான் அது அதுதான் நான் அழகிய பழைய நினைவுன்னு சொல்லி சொன்னேன்
5: நான்.
0: ஓ, மற்ற அடுத்தது வந்து நேனாவில், நேனாண்டா என்னன்னு சொல்றது, விலங்கையில் நெடுஞ்சாலைக்கு வர நேனாவன், ஓ மிகவும் நீண்ட காலத்தை அல்லது பல வருடங்களாக தொடரும் ஒரு காலப்பகுதியை ஒற்ற வார்த்தையில் எப்படி சொல்வோம்? மிகவும் நீண்ட காலத்தை அல்லது பல வருடங்களாக தொடரும் ஒரு ஒரு சொல்லை இப்படி சொல்வோம், ஒரே வார்த்தையில எப்படி சொல்வோம்? உங்களது தொடர்பு இடைநிறுத்தப்பட்டு விட்டுட்டு தெரியும். ஓ, திருப்பி அதான் நான் அது என்னன்னா உங்களோட சத்தத்தை காணலையேன்னு
5: பார்த்தேனா,
0: அது கட் ஆயிடுது. ஓகேயா? ஓகே, மிகவும் நீண்ட காலத்தை அல்லது பல வருடங்களாக தொடரும் ஒரு காலப்பகுதியை ஒரே வார்த்தையில் படி சொல்லுவோம். பல வருடங்களாக தொடருவதை அல்லது நீண்ட காலத்தை, இல்லை சரி நீங்கள் தொடங்குறீங்களா, அது மிச்சத்தையும் படிவா சொல்லுங்க. தொடங்குறது சரி, நெடுங்காலம். அடுத்தது வந்து இது நேனாவில் தான், நாம் பின்பற்றும் விதிமுறைகள் எல்லாத்தையும் சட்ட ஒழுங்கு கொள்கை எல்லாத்தையும் சேர்த்து நெறிமுறைகள். ஓகே ஓகே, அப்போ நான் அடுத்த அந்த பெரிய கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட நான் ஒன்று இது இன்னும் இதான ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், அதை நீங்கள் தேடித்தான் வரணும். என்னன்னு சொல்லி சொன்னால், சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமியோ நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது?
6: ஓகே,
0: அதே நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வாங்க.
6: ஓகே
0: ஓகே, நன்றி, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சி. கலியக நேரம் சரியாக 7:33, அந்த வகையிலே தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், எதுக்கு கண்டுபிடிச்சீங்க?
7: இல்ல,
0: அடுத்தது நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், இதே இதெல்லாம் காணா வரிசையில மூன்று கல்வி மூன்றும் காணா வரிசையில வருமா? பகலும் இரவும் சேரும் நேரம் காணா காணா கத்திக்கு வார காணா கத்திக்கு வார காணா
3: பகலும் இரவும்
0: பகலும் இரவும் சேரும் நேரம் தீந்து போதல் சொல்லுங்க
3: கறுத்து போச்சு என்று சொல்றது கரர் பிடிக்கிறது இல்ல
0: தீந்து போதல்
3: கரு பிடிச்சிட்டு
0: கருகுதல்
3: கருகுதல்
0: கருகுதல் இந்த மரத்தின் பட்டை வந்து பல்லுக்கு உறுதி தரும்
3: வேம்பு
0: காணாவில
3: காணாவில பல்லுக்கு உறுதி தரது என்ன கருவேப்பில காம்பு
0: கருவேலம்
3: கருவேலையா
0: கருவேலம் அதுவும் அந்த வேம்பு மாதிரி தான் அது அந்த இதுதான் அப்ப நீங்க இதுல இன்னும் ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன் மன்மதன் கையில் இருப்பது
3: மன்மதன் கையில் இருப்பது
0: அதுவும் காணாதான்
3: கம்பு
0: இல்ல காணா வரிசையில் அம்புதான் அதை அதை இன்னொரு
3: கம்பு
0: கம்பு இல்ல சரி பாப்போம் அடுத்ததான் யார் கண்டுபிடிக்கணும்னு பாப்போம்
3: இந்த இது கண்டுபிடிச்சது
0: சொல்லுங்க கேட்டுட்டு மற்ற கேள்விக்கு அங்க அவைட்ட போவோம் சிறு பஞ்ச மூலம் நூல் ஆசிரியர் யார் சிறு பஞ்ச மூலம் சிறு பஞ்ச மூலம் நூல் ஆசிரியர் யார் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சி கலியக நேரம் சரியாக 7:36 அந்த வகையிலே தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் வருகுதான் பாருங்க முதல் ஓகே இல்ல வருமானு தான் நினைக்கிறேன் வருகுதான்னு ஏன்னா நான் இந்த கேள்வி ஒன்று ஓ வர நான் வரேன் இல்லையா இப்ப பாருங்க இப்பவும் வரேன் இல்லையா ஓ இது ஒரு கதையுங்க நீங்க இல்ல உங்களோட சத்தம் வரையில ஏன் வரையில போருங்க வார வரு இப்படி ஆனா போருங்க இப்ப பாருங்க இப்ப வருதான்னு பாருங்க இருக்கா ஆனா இங்க கேக்குதாண்டு போடி நம்ம தெரியல என்ன திருப்பி சொல்லுங்க வருது வருது இப்ப வருது ஓகே ஆனா நான் நினைக்கிறேன் அந்த சில நேரத்துல உங்கதான் டெலிபோன்ல ஏதாவது பிள்ளையோ தெரியல என்னவோ
5: தெரியாது எனக்கும் தெரியல சசியம்மா கதை கேட்கல கிணத்துக்குள்ள கதைச்ச மாதிரி தான் வந்தாரு
0: மணிமேகலையின் தோழி யார், தோழியின் பேர்
5: என்ன?
0: மணிமேகலையின் தோழி தொடங்குது. ஒன்று மட்டு வாழும் கூட்டமைப்பு. இல்ல, இது வந்து ஒன்றுபட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழும் ஒரு கூட்டமைப்பு சானாவில் தொடங்கும். என்ன கலாச்சார சிந்தனை இந்த கட்டமைப்பில் ஏற்படுகிற முன்னேற்ற பாதையை, அந்த கட்டமைப்பில் ஏற்படும் முன்னேற்ற பாதையை எப்படி கூறுவது? அதுவும் சானாதான். கலாச்சாரம் சிந்தனை மற்றும் கட்டமைப்பில் ஏற்படும் முன்னேற்ற பாதையை என்னவென்று சொல்வது? அதுவும் சானாவில தான் வரும். அப்படித்தான் தொடங்கும்
5: கிட்டத்தட்ட.
0: சரி, மீண்டும் வாங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். இப்ப இந்த கேள்விக்கு கண்டுபிடிச்சிங்க, அடுத்த கேள்வி வந்து
7: அதையும்
0: அம்பையும் சேர்த்து சொல்லுங்க.
7: கரும்பு வில்,
0: கரும்பானம். கையில இருக்கிற அம்பு, அம்பு வந்து கரும்பானமாம். அதாவது வந்து அந்த அந்த அம்பு தைத்தா அந்த உட அந்த இனிமையத்தான் கொடுக்கும்ன்றதுக்கு. அந்த அந்த அந்த மண் அந்த என்ன அதை சொல்ற அந்த அது வந்து வலிக்காது, இனிமையத்தான் கொடுக்கும். அதுக்கு பேர் கரும்பானம். இப்ப நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேன். ராஜதரங்கணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராஜதரங்கணி. ராஜதரங்கணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியா? நீங்க கையில பேன வச்சிருக்கீங்களோ? சரி, அப்ப நான் சொல்ற எழுத்து எழுதுறீங்களா? சொல்லுங்க. இன்னும்
7: கண்டுபிடித்துங்களா?
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலையக நேரம் சரியாக 7:43. அந்த வகையிலே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: வணக்கம் பசுபதி குணநாயகி. பேனை வச்சிருக்கிறீங்களோ?
4: பேனை நெருகம் இல்லை, என்னோடதான் இருக்கும்.
0: ஓகே, அப்ப நீங்க எழுதுங்க. பூ என்ன? பூவுக்கு வர பூ
4: என்ன? பூ என்ன?
0: காற்றுக்கு வர இட்
4: என்ன?
0: கல்லுக்கு வர இல்லன்னா? கரும்புக்கு வர டானா?
4: கரும்புக்கு வர
0: தூணா? கரும்புல தூணா வரும்.
4: அதுல
0: வர, அதுல வர டானா?
4: கரும்புக்கு என்ன என்று பிள்ளை ராணா வரும்.
0: இல்ல, நான் சொல்றேன் கரும்புக்கு வர டூனாவில வர டானா. டானா. அடுத்தது கானா. கத்திக்கு வர கானா? விளையாட்டுக்கு வர வீணா?
4: வீணா.
0: வளைக்கு வர வானா? என்ன சொல்லு?
4: ஊறிப்பட்டு சொல்ல. இதுக்கு
0: ஊறிப்பட்டு சொல்லு. இல்ல, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு சொல்லு. ஏழு எழுத்து.
4: ஏழு எழுத்து.
0: கணக்க இல்ல. ஒரு உதவி செய்யறன். ஒரு இல்ல இல்ல, அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு மருத்துவ, மருத்துவ தாவரம்.
4: ஒரு
0: கேள்வி
4: என்ன கேட்டீங்க?
0: காற்று. சண்டைகள், சண்டைகளோ அமைதியின்மையோ இல்லாத ஒரு சமரசமான அமைதி நிலையை உணர்த்தும் சொல்லு. இப்ப சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியா இருக்கிறது, ஒரு ரெண்டு பேர் சண்டை பிடிச்சி, இது சாணாவில தொடங்கும், சண்டை சச்சரவோடு இல்லாமல் அமைதியாக இருக்கு, ஒரு சமரசமான அமைதி நிலைய உணர்த்தும் சொல்லு. இப்ப உதாரணத்துக்கு நான் சுருக்கமா சொல்றேன், சமரசத்துக்கு உதாரணம். இப்ப சமரசம் அதுக்கு உதாரணம். இல்ல இப்போ அப்படி அப்படி என்ன சொல்லுங்க? அவன் கடைசியா ஒரு களைச்சு போயாவது இப்படி வர வேணும்.
4: இன்னொரு
0: சொல்லும் இருக்குது.
4: நீங்க
0: முடியாவது
4: இந்த
0: கேள்விய கேக்குறேன், நீங்க தேடி கொண்டு வாங்க. இந்த பூம்புகார் மக்கள் வந்து விலையை அதிகமான விலையை கொடுத்து பொருட்களை விற்பது வந்து தவறான செயல் என்று கருதினார்கள். இப்போ தவறான செயல் என்று சொல்லி கூறும் நூல் இது. அதாவது வந்து அவர்கள் வந்து இந்த பூம்புவார் மக்கள் வந்து இந்த வணிகம் செய்யும் போது அதிக விலையை கொடுத்து விற்கினம் இந்த இது என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் கூறப்பட்டது. அந்த அந்த நூல் இது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியாக நேரம் சரியாக 7:48. அந்த வகையிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். எங்க போனீங்க இவ்வளவு நேரமும்?
8: இலியல் புலையாலையெல்லாம் கழுவி வடிய விட்டு அரிஞ்சு கொண்டிருந்தேன்.
0: செய்யல அதுக்கு
8: கஷ்டப்பட்டு வேலையால போய் வேண்டிக்கொண்டு வந்த இந்த கிட்ட மார்க்கெட்டு சேர்ந்து கிடைக்காது.
0: மற்றது உளிக்கு வார லீனா, மற்றது ஆனா
8: அரளி
0: அரளி. அடுத்தது வந்து தாவண்ணா
8: தாவண்ணா.
0: கரும்புக்கு வார டூனா. மற்றது வந்து மானா.
8: மானா டூனா நீனா மானா.
0: பல நாடுகளையும் பேரரசுகளையும் ஆளும் பேரரசரை இப்படி அழைப்போம். சானா வரிசையில பேரரசரை உதாரணமா ஒரு பேரரசரை இப்படி சொல்லலாம். எப்படி சானாவில வரும்
8: நிமிடம்
0: வரையில நீங்க அதுக்கு சொல்லுங்க.
8: நூல் வந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
0: ஓகே நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
8: நன்றி வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியாக நேரம் சரியாக 7:52. அந்த வகையிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. எதுக்கு வந்தீங்க?
9: சிலப்பதிகாரமா அது?
0: இல்ல
9: நான்
0: கோவலன். நீங்க அந்த பூம்புவாரன்னு டக்குன்னு கோவலன் கண்ணை. என்னன்னு சொல்றது பட்டம் பட்டம் அந்த டானா தம்பியில தானா தாவண்ண தம்பிக்கு வர தானா தாவண்ண கானா டானா இத்தன்னா இன்னன்னா மூணா இக்கன்னா தாவண்ண உதவி செய்யறேன். மற்றது வந்து அப்போதைய கேட்ட மாதிரி நான் சாணா வரிசையில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். ஊர் மக்கள் விழாக்கள் மற்றும் பொது நிகழ்வுக்காக ஒன்று கூடும் ஒரு பொது மண்டபம் அது அந்த சொல்லு வந்து நான் இந்த சொல்லு இல்ல சங்கம்னு சொல்லலாம். ஆனா அதை விட நீங்க சங்கம்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அது வந்து சமுதாய கூடம்ன்ற ஒரு சொல்ல எடுத்தேன். அந்த சமுதாய கூடம்ன்றதுக்கு என்ன கேள்வி கேட்கலாம் நினைக்கலதான். ஊர் மக்கள் விழாக்கள் மற்றும் பொது நிகழ்வுக்காக ஒன்று கூடும் பொது மண்டபத்துக்கு பேர் சமுதாய கூடமா?
9: சமுதாய கூடம் வழக்கத்துல இல்லையா?
0: அது வழக்கத்துல இல்லையா? அப்ப அது நீங்க கடைசி வரையும் நீங்க அது
9: வேறேன் மாதர் சங்கம் அப்படி
0: இந்த கேள்வி நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க. ஜோதிடத்தின் படி ஒருவரது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் நாளை எவ்வாறு அழைப்பார்கள்? சந்திரன் எட்டாம் இடத்தில் இருந்தால் அதை எப்படி அந்த நாளை எப்படி
9: அழைப்பார்கள்?
0: சானாவிலதான் பெறும்.
9: சந்திராஷ்டமா.
0: ஓகே, அப்ப நீங்க எனக்கு இந்த கேள்விக்கு விட இன்னும் பெறையில அதற்காக கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நேரம் சரியாக 7:55 அந்த வகையில வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். நான் முதல் உங்களுக்கு உங்களோட சத்தம் பெறுதான் பாக்குறேன். ஓகே, சத்தம் வருது. ஓ, அது அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி விளங்கல. பட்டினத்து பால். ஓ, பட்டின பால தான் அதுக்குரிய சரியான விடை. நிலுவேல நிக்கிறது என்ன நிக்குது? நிலுவேல ஒன்றும் இல்லை. இப்ப பொறுங்க, நான் இவாட்ட கேள்வி கேட்ட கேள்வி ஒன்று நிலுவேல நிக்குது அல்ல. யார்கிட்ட? தேவிட்ட. என்ன கேள்வி கேட்டேன் நான்? தேவிட்டி எல்லாம் முடிஞ்சது. சரியா? அப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், இதுவும் சாணா வரிசைதான். பல நாடுகளை உள்ளடக்கிய நிலையை குறிக்கும் சொல்லு. உலகளாவிய நிலையை, இப்ப பல நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து உலகளாவிய நிலையை குறிக்கும் சொல்லு. சாணாவிலதான். பல நாடு எல்லா அநேக எல்லா நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளை குறிக்கும் சொல்லு. சானாவில தான் தொடங்குது. சமாதான கூடத்துக்கு. என்ன சமாதான கூடம்? இல்ல இது சமாதான கூடம் இல்ல, சமூக கூடம். சமூக கூடம். ஓ ஓ, என்னன்னு சொல்றது? கணையன்னு சொல்லலாம். அம்புக்கு வந்து கணை. ஓ, காணா வரிசையில தான் என்ன கேட்டேன். நீங்க கணையன்னு சொல்லலாம். இது வந்து சுகமான சொல்லு.

0: இது இருந்தா தான் நாங்கள் இந்த காலத்துல வாழலாம். எல்லாருக்கும் கட்டாயமா இருக்கணும், சிலருக்கு இருப்பதில்லை. அது இப்ப நீங்க சொல்லிட்டே போங்க. அதேதான். ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கலிய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. கலியக நேரம் சரியாக 7:58. அது அந்த வகையிலே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
1: நானும் பத்தின பாலே கொண்டு வந்து இப்ப என்ன சொன்னாங்க,
0: நிறைவு செய்யும் நேரன்னு சொன்ன ஒருவர் வந்திருக்கிறார். பாப்பம் உங்களோட முடிச்சு சகிப்புத்தன்மை, அது
1: சொல்லியாமலா?
0: உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பேன வச்சுக்கிறீங்க தானே? எல்லாம் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு வரைக்கல. ஓகே, இது கொஞ்சம் கணக்கெழுத்து தான், பரவாயில்ல, எழுதுங்க. சாவென்னா, டீனா,
1: டீனா அடிக்கு வர டீனா.
0: ஓ, சாவென்னா இல்ல சானாவா? சாவென்னா இல்ல சானா. சானா, டீனா, உண்ணன்னா,
1: மூன்று
0: சொல்லி உண்ணன்னா, லாவென்னா,
1: லாவென்னா,
0: கானா,
1: கானா,
0: இங்கன்னா,
1: இங்கன்னா,
0: மூன்று சொல்லி நீனா, கானா, இங்க என்ன சொன்ன
1: கங்கணங்காரி
0: இல்ல. இதுவும் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். இதுவும் ஒரு மூலிகை தான். நான் கொஞ்சம் மூலிகை என்ன பெயர் எழுதி கொண்டு வந்தேன் நான். எழுத்துக்கள் சரியா? சானா,
1: டீனா, மூணு சொல்லி என்னென்ன, லாவென்னா, கானா, இங்கன்னா, நீனா, கானா.
0: ஓ, இது நான் நினைக்கிறேன் இது ஒரு கீரியா இருக்கணும். இது ஒரு ஒரு வகை கீரை. சரி, நான் கடைசி மூன்று எழுத்தையும் சொல்றேன். கண்ணி என்று முடியும். என்ன நீங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்யறபடிய மூன்று இன்னும் ஒருவர் நிக்கிறார். அவர்
1: கண்ணி
0: நாங்க இப்ப சொன்னோம்னு சொல்லுவீங்களா? ஐயோ, மறந்துட்டேன். கரிசலாம் கண்ணி,
1: கரிசலாம் கண்ணி
0: கேள்விப்படையில? இதுவும் ஒரு கீரை வகை தான், ஒரு நல்ல ஒரு மருத்துவ தாவரம் தான் கரிசலாம் கண்ணி. ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அதன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வந்திருப்பாரா, அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாரா தெரியவில்லை. வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, அடுத்த நிகழ்ச்சியா?
0: ஓகே, அப்ப காத்து கொண்டிருங்க. ஓகே. ஐயோ, தவறுதலாக உங்களது தொடர்பை நிப்ப துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இதுவரை நேரமும் இடம்பெற்றுக் கொண்டிருப்ப இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இதுவரை நேரமும் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி இடம்பெற்றது. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் கலந்து சிறப்பித்தவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர இருப்பது அதற்கு முதல் ஒரு விளம்பர இடவெளிக்கு சென்று
3: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப

பொருட்கள், தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் சரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரி மஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் வரிசையில் அடுத்து வர இருக்கும் நிகழ்ச்சிக்கு முதல் கலியக நேரம் சரியாக 8:04, தொடர்ந்து 8:00 to 9:00 வரை உங்களுடன் என்ன நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று பார்க்கலாம். இதோ நீங்கள் இணைந்து கொள்ளும் நிகழ்ச்சி

0: இப்பொழுது முதல் 9 மணி வரை இடம்பெற இருப்பது கவிதை பாடும் நேரம். நீங்கள் எழுதிய கவிதைகள், படித்து சுவைத்த கவிதைகள், ரசித்த கவிதைகள் என்று கவிஞர்களையும் கவிதாயினிகளையும் வரவேற்பதற்காக இங்கு நான் காத்திருக்கிறேன். அந்த வகையிலே உங்களது கவிதைகளை வந்து உங்களது வாயினால் வந்து இந்த கவிதைகளை தருவதற்காக தன் முதலாவதாக வந்திருக்கும் நேரை, தனது கவிதையினை தருவதற்காக வந்திருக்கும் முதலாவது நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஓகே, உங்களது கவிதை என்ன கவிதை தரப்போறீர்கள் என்று? உண்மையில நான் உங்களோட கவிதை என்ற அந்த தலைப்பே வந்து நல்லொரு கவிதையா இருக்கிறது. அந்த கவிதை கேட்ட தே நிலாவே ஒரு இது தேய்புரை நிலா அன்றைக்குள்ள அந்த காதல் வந்து தேய்ந்து தேய்வதா வளர்வதா என்று தெரியல. உங்கள்ட்ட பாப்பா உங்கள்ட காதல் தேய்புரை போல தேய்ந்து கொண்டு போகுதா, வளர்புரை போல வளர்ந்து கொண்டு போகுதா, அல்லது முழு நிலவா ஜொலிக்க போகுதான்னு பாப்போம்.
1: பாப்போம்
0: பாப்போம். தாருங்கள் உங்கள் கவிதையை.
1: சரி, நன்றி. தேய்புரை நிலா நீல வானில் படர்ந்து கோண முகங்காட்டி பூமிக்கு ஒளியூட்டும் பூரண சந்திரனே. நீல வானில் படர்ந்து கோண முகங்காட்டி பூமிக்கு ஒளியூட்டும் பூரண சந்திரனே. காலத்தின் விடியில் சிக்கி தவித்து பருவம் மாறி உருவம் நலிந்து, காலத்தின் விடியில் சிக்கி தவித்து பருவம் மாறி உடல் உருவம் நலிந்து குறுகி சிறுத்த தேய்புரை நிலா, குறுகி சிறுத்த தேய்புரை நிலா மீண்டும் வளர்ந்து பௌர்ணமி திங்களாய் மங்கள மங்கையாய் பொங்கி எழுவாய். மீண்டும் வளர்ந்து பௌர்ணமி திங்களாய் மங்கள மங்கையாய் பொங்கி எழுவாய். சிப்பிக்குள் முத்தாய் சுடரும் பூவையாய் கோல முகத்தை காட்டும் சிங்காரியே. சிப்பிக்குள் முத்தாய் சுடரும் பூவையாய் கோல முகத்தை காட்டும் சிங்காரியே. நன்றி.
0: நன்றி. தேய்புரை நிலா ஒளி குறைந்தாலும் உன் அழகு குறைவதில்லை, நீ தேந்து தேந்து சென்றாலும் அமைதியாக கரையும் அழகே தேய்புரை நிலவே. முழுமையாக இருக்கும் பொழுது உலகம் உன்னை கொண்டாடும், முழுமையாக இருக்கும் போது உலகம் உன்னை கொண்டாடும். பாதியாய் சுருங்கும் போது இரவின் மௌனம் உன்னை தாங்கும், பாதியாக சுருங்கும் போது இரவின் மௌனம் உன்னை தாங்கும். தேய்வது உன் முடிவல்ல, மீண்டும் பிறப்பதற்கான மறுபயணம் அல்லவா? மனித வாழ்க்கையும் உன்னை போலத்தான், வாட்டங்கள் வந்தாலும் வளர்ச்சி நிச்சயம் உண்டு. மனித வாழ்க்கையும் உன்னை போலத்தான், வாட்டங்கள் வந்தாலும் வளர்ச்சி நிச்சயம் உண்டு என்று உலகிற்கு உணர்த்தும் வெள்ளி நிலவே தேய்புரை நிலவே, நீ தேய்வதும் வளர்வதும் எமக்காகத்தான். நன்றி. உங்களது
1: பின்னடைவுகள்
0: எல்லாம் எங்களுக்கு ஒரு தற்காலிகமான பின்வடைவு தான் என்றதான் அழகாக கற்றுத்தருகிறது. உண்மையாக வந்து நல்ல ஒரு தேய்புரை நிலா நல்ல ஒரு சொல்லு, அந்த சொல்லு வந்து மிகவும் அழகான ஒரு சொல்லு. கலந்த சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
1: ஓம் நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். கவிதை பாடும் நேரத்தில் தனது கவிதையை தந்த பசுபதி குணநாயகி அவர்கள் அருமையான ஒரு தேய்புரை நிலவே என்ற ஒரு கவிதையை தந்திருந்தார். அவருக்காக ஒரு பாடல் ஒன்று தருவதற்கு முன்பு ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு வருவோம்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், பெண்ணும் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடும் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியாக நேரம் சரியாக 8:12. பசுபதி குணநாயி அவர்கள் தந்த கவிதைக்கான பாடலை கேட்டு பார்ப்போம். இதோ

0: டி தமிழொலி டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:17. அந்த வகையிலே கவிதை பாடுவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு ஜெயமணிராஜா.
0: வணக்கம். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சுணக்கம் ஆகிவிட்டது அப்படியே.
1: என்ன
0: நீங்க நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: நான் வந்து இந்த முதுமை கவிதை ஒன்றுதான் தரப்போறேன்.
0: ஓகே, நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
1: நலமா நலமா இருக்கோம்.
0: ஓகே, தாருங்க.
1: அதுக்கு என்ன முதுமை வந்துச்சானே?
0: அது எல்லாருக்கும் வரும் தானே, யாரும் அதுல இருந்து தப்பே இல்லாது.
1: தப்பே இல்லாது. அது முதுமைக்கு மேல வாழ வைக்கிறவரு இறைவன் தானே என்ன?
0: ஓகே, நீங்க
1: அந்த முதுமை கவிதை தர்றேன்.
0: ஓகே, தாருங்க. உங்களது கவிதையை தாருங்க.
1: இளமை துளைத்து மனதின் முழுச்சியே முதுமை, தளர்ந்த உடலும் தளவறியா மனமும், தோளின் சுருக்கமும் ஒடுங்கிய கன்னமும், மந்தமான காதும் தள்ளாடும் கால்களும், நகை திரை மூப்பு பிணி என உடலில் மாற்றங்கள் முதுமை. முதுமையில் கொடுமை தனிமை, முதுமையில் இரண்டாம் குழந்தை பருவம், கேட்டதையே கேட்கும் சொன்னதையே சொல்லும், அன்பை தேடும் அனுபவம் பயிலும், தானடைந்த உயரத்தை தன் புள்ளிகளும் அடையவும், தான் கற்ற கல்வியை தன் புள்ளிகளும் கற்கவும், ஏற்றிவிட்ட ஏணிகளாகத்தான் தாய் தந்தைகள். வார்த்தைகள் இன்னும் கடலில் கரை ஏற்றியவர்கள் ஏற்றியவர்களுக்கு கிடைத்த பரிசு முதியோர் இல்லம். வீட்டின் இல்லமோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். அன்பு காட்டி வளர்த்தவர்களை அன்புக்காக ஏங்கிவிடக்கூடாது, பண்பு சொல்லி வளர்த்தவர்களை உணவுக்காக கையேந்த விடக்கூடாது. முதியோர் முதியோர்களை கண்டு தலை வணங்க வேண்டும். செல்வம் சிலருக்கு வரும், முதுமை எல்லோருக்கும் வரும். முதியோர்களை மதிப்போம், முதியோர்களின் ஆசி பெறுவோம். இறந்த பின் கொடுக்கும் படையலை விட இருக்கும் போது கொடுக்கும் பாசமே முதுமைக்கு மேலானது. நம்மை உலகமாக நினைத்து வாழும் பெற்றோர்கள் முதுமையில் புறந்தள்ளக்கூடாது. இது ஒரு மிக பெரிய பாவமாகும். முதுமையில் தள்ளாடும் வயதில் தள்ளாடும் போதும் அதை தாங்கிக் கொள்ள சக்தி புள்ளைகளுக்கு வேண்டும். முதுமையில் தன்னந்தனியாக தள்ளாடி வாழும் போதும் அந்த உயிர்களும் உறவு இருந்தும் அன்பான சொந்தங்கள் அருகில் இருந்தும் ஆயிரம் கனவுகள் மனதில் இருந்தும் எல்லாம் ஒரு நாள் மாறி போனது. செடி வளர்த்தேன் காய் தந்தது, மரம் வளர்த்தேன் கனி தந்தது, பசு வளர்த்தேன் பால் தந்தது, நன்றியுள்ள நாயை வளர்த்தேன் நன்றியோடு இருந்தது, பிள்ளைகளை வளர்த்தேன் முலாத்துயரில் தந்தது முதியோர் இல்லம். கற்றது கைமணம் கல்லாத உலகாது, காவோலை விட குருத்தோலை சிரிக்குமாம். குருத்தோலைக்கும் அதே நிலைமை என்று தெரியும் வரும்போதுதான் தெரியும் முதியோரை மதித்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. தலைமுடி நிறைப்பதும் சுருக்கங்கள் விழுவதும் முதுமையின் அடையாளம் அல்ல, அவை வாழ்க்கை பயணத்தில் நாம் பெற்ற வெற்றி அனுபவங்களின் வெளிச்சம். தலைமுடி நரைப்பதும் சுருக்கங்கள் விழுவதும் முதுமையின் அடையாளம் அல்ல, அவை வாழ்க்கை பயணத்தில் நாம் பெற்ற அனுபவங்களின் வெளிச்சம். ஆயிரம் புயல்களை கடந்து வந்த அமைதியான கரை, குழந்தை பருவத்தின் மறு உருவம், தளர்ந்த நடையிலும் தாங்கி பிடித்த நினைவுகளின் கருவூலம், சுமைகள் குறைந்த இடவேளை இது, சுற்றத்தை ரசிக்கும் தருணம் இது, செதுக்கப்பட்ட பொம்மைகளாயில்லாமல் வாழ்ந்து முடித்த வரலாறாய் வாழும் தெய்வங்கள். உங்கள் சுருக்கங்களின் பின்னே மறைந்திருப்பது சிரிப்புத்தான். இந்த உலகின் ஆக சிறந்த பேரழகு. உண்மைதானே, முதுமை என்றது வந்து வயதின் மாற்றம் அல்ல, அது வந்து அனுபவங்களின் முதிர்ச்சி தான். நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்ட கையை பிடித்து பேசும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடந்து வந்த பாதையை மீண்டும் அழகாக திருப்பி பார்க்கறது போன்ற உணர்வை தரும். இளமையை விடவும் முதுமைக்குத்தான் அன்பும் பரிசும் பரிவும் அதிகம் தேவைப்படுகிறது. இந்த அன்பு இதயங்களை நெஞ்சாரம் வாழ்த்தும் விதமாக புங்கையூர் ராஜா தந்த கவிதைக்காக ஒரு பாடலை தருகிறேன். புங்கையூர் ராஜாவுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி புங்கையூர் ராஜா உங்களது கவிதைக்கு.
1: நன்றி வணக்கம், மீண்டும் அடுத்த
0: சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். இதோ பொங்கையர் ராஜாவுக்கான பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவித பாட நேரம். கலியாக நேரம் சரியாக 8:26. அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு, பிரான்சில் இருந்து தேவி தனராஜ்.
0: வணக்கம் தேவி தனராஜ், நலமா இருக்கிறீங்க தானே?
1: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: நன்றி.
0: என்ன கவிதை? அம்மா கவிதையா,
1: அண்ணா
0: கவிதையா?
1: உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, வரப்போற உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட பயணிக்கிறது, மூன்று மனத்திகளமா பயணிக்கிறீங்க. அருமையாக இருந்தது, பாடல்கள் எல்லாம் அருமையாக இருந்தது.
0: உண்மைக்கு வந்து இது வந்து ஒரு எனக்கு எனக்கு என்ன பொறுத்தவரையில நான் இந்த வானொலியில வந்து அறிவிப்பாளராக எண்ணி அங்கீகரிக்கப்பட்டதுக்கு இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை. நான் இன்னும் கற்றுக்கொள்றதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் வந்து நான் எனக்கு நான் நினைப்பது என்னன்னு சொல்லிச்சே, எனக்கு ஒரு இது ஒரு வரப்பிரசாதம். இப்போ நாங்கள் வந்து வானொலியில வந்து இப்படி இருப்பதற்கு நாங்கள் தான் காசு கொடுத்து வானொலியில வந்து இப்படி செய்யணும். உண்மையா ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இது, உண்மையான சந்தோஷம். சரி, நீங்க தாருங்க உங்களுக்கு கவிதையை.
1: ஆமாம், எனது அன்பு தோழிக்காக இந்த கவிதையை என்று எடுத்தது. ஆனா படிச்ச கவிதை நாம் என்னன்னு சொல்றது, 6 வயதிலிருந்து இன்று வரையும் பயணிக்கின்றோம். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் பகிர்ந்து கொள்ளுவோம். ஒரு நாள் என்றாலும் கிடைக்க விட மாட்டோம். ஒரு கணக்க நேரம் கிடைக்க மாட்டோம், 2 நிமிஷம் 1 நிமிஷம் சரி அவ்வளவும். ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு நான் நினைச்சு கொண்டு கவ எடுப்பேன், அவன் நினைக்க நான் எடுப்பேன். அதுதான் உண்மையான நட்புன்றது.
0: அப்படி ஒரு ஒரு நட்பு வந்து குடித்து
1: எத்தனை மணி சென்றாலும் ஒரு கையண்ட குரலை கேட்காமலுக்கு வைக்க மாட்டேன். அதுவும் வந்து இந்த டிஆர்டி தமிழில் எல்லோருக்கும் தெரியும், கமலமணி அக்காவின் தங்கை தான் அவ. 6 வயசுலிருந்து பயணிக்கிறோம், நேசரியில இருந்து. பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கண்டாலும் பேரப்பிள்ளைகள் கண்டாலும் எங்கள் நட்பு அப்படியே தொடர வேணும். பிள்ளைகளுக்குள்ள ஊடுருவக் கூடாது, எங்களுக்குள்ளேயே அந்த நட்பு வளர வேணும் என்று நான் எப்பவும் நான் இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறது. அதே மாதிரி இன்று அவன்ட நட்பு பாசத்துக்காண்டி நான் ரசித்து தேடி எடுத்து தாரன் உங்களுக்கு கவிதை வந்து
0: இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை.
1: நன்றி. என் அன்பு உயிர் தோழிக்கு, தொட்டுக்கொள்ள முடியாத தூரங்களிலும் இனிதாய் பூத்த ஒரு உறவு என் கண்களில் பூக்கும். உப்பு நீ கூட உன் உறவை என் உயிர் என்றே சொல்லும். சுவாசிக்க மறந்தாலும் முழுதும் நேசித்த உன்னை மறக்க நினைத்த நொடி நேரங்கள் எனது கடிகாரத்தில் என்றும் இருந்ததில்லை. என் இதயத்தின் ஓரம் எப்போதும் நான் ஒழித்து வைக்கும் உன் குறும்பு வார்த்தைகள் தான். என் துணையாக எனக்கு தோழியாக ஒற்றை வார்த்தை கூட பேசி போனாலும் என் உள்ளத்திற்கு அது இதிகாசகம் தானடி. எப்போதும் அதுவும் இல்லாமல் என் நேரமும் எல்லாம் யுகம் யுகமாய் கழிக்க தோன்றுகின்றது. உன் நேரங்களை ஒதுக்கி எனக்காக பல நேரங்களை கழித்தாய். எங்கே இருக்கின்றாய் என்று நினைப்பதற்கு நீ யாரோ இல்லை. என் ஜீவனால் ஒன்றாய் கலந்த என்றும் அணைய நட்பின் தீபம் நீ. என் இதயத்தின் சிரிப்பிற்காக சுவாசம் இதழ்கள் மட்டுமே நீ. உதித்து போகும் குறும்பு பேச்சில் என் எல்லா தனிமை நேரங்களிலும் மறந்து போகின்றது. என்ன சோகம் இருந்தாலும் உன் பேச்சு ஒன்றே எனக்கு போதும். எல்லோரும் உறங்கிவிடும் நேரம் இரவு நேரம் கூட எனக்குள்ளே எப்போதும் விழித்துக் கொண்டிருப்பது உன் நினைவுகள் மட்டுமே. சட்டென்று மறைந்து போக நீ ஒன்றும் வெறுமென வந்த உறவில்லை. எனக்கான உறவாக என்னுள்ளே பதிந்து போன பிரியமான தோழினி, உன் நட்பு காலத்தின் என்னை இதயமாய் நினைத்த சின்னஞ்சிறு அன்பு சிதறர்கள் இன்று பிரிக்க முடியாத பந்தமாக போய்கொண்டிருக்கும் என் உறவு தோழியே. என் அன்பு தூரத்தில் இல்லை, உன் பக்கத்தில் தான். எப்போதும் நீ என்னோடு பேசும் போதெல்லாம் என் கவலைகளை மறக்கின்றேன். ஒன்றா இரண்டா வார்த்தைகள் கிடைத்தாலும் அது இதமான வார்த்தைகளா என் இதயத்தை நினைத்துவிடும். கண்ணோரங்களில் வழியும் கண்ணீரை உன் வார்த்தையால் துடைத்தறிந்து விடுவாய். உன் வார்த்தைக்கு அளவுகோல் இல்லை. உன்னை நினைவுகளை தீண்டிக் கொள்வது என் நாயில் கழிய வேண்டிய நேரங்களாக சிதறிச் செல்கின்றது. ஒரு புன்னகை போதும் என் இனிய தோழியே. வெளி மூடும் தூங்கும் போதிலும் என்னுள்ளே இனித்துக் கொண்டிருக்கிறது உன் அன்பு புன்சிரிப்பு. ஒவ்வொரு முறை நீ பேசாத தருணங்களால் எனக்குள்ளே வெடிக்கும் எல்லா கோபங்களும் தோழியின் ஒத்தை வார்த்தையில் காணாமல் போகுமே. எனக்கென்று கஷ்டங்கள் வரும்போது உன் ஒரு வார்த்தை போதுமே. எனக்கென்று கஷ்டங்கள் வரும்போது உன் ஒரு வார்த்தை போதுமே. எங்கே தூரமாய் திரிந்த வசந்தம் என்னுள்ளே குடிவர காண்கின்றேன் உருவமான நாள் முதலே. பள்ளியில் படித்த காலம் வரை இன்று வரை உன் அன்பு பேச்சும் அன்பு அரவணைப்பும் எனக்குள்ளே பூவாய் பூக்கின்றது. சண்டைகள் வந்ததில்லை, பிடிவாதம் வந்ததில்லை, பேச்சுவார்த்தைகள் வந்ததில்லை, கோவித்து ஒரு நாள் நின்றதில்லை. ஆறு வயதில் தொடங்கி இன்று வரையும் எங்கள் நட்பு தொடர்கின்றது. உன் நட்பு மரணம் வரை என்னோடு தொடர வேண்டும் என்று நான் எப்போதும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வேன். நீ முந்தி நான் முந்தி இல்ல, நீ இருக்கும் முன்னே நான் இருக்கும் வரையே நான் முந்த வேண்டும் என்றுதான் எப்போதும் இறைவனுடன் வேண்டிக் கொள்வேன். அந்த ஆயுள் காலத்தை இருவருக்கும் இறைவன் தந்தருமானானாக. என் அன்பு தோழியே, நீ உடல் ஆரோக்கியத்தோடு எப்போதும் என்னோடு பயணிக்க வேண்டும். உன்னோடு நானும் என்னோடு நீயுமாக எங்கள் பயணம் தொடர வேண்டும். என்றும் குறையாத நட்பு. என் அன்பு தோழியின் பின்னால் நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வார்த்தைகள் தேவையில்லை என் மௌனம் உணர. வந்த வழிகள் வேறானாலும் இதயத்தில் ஒன்றானாய் தோழியே. வார்த்தைகள் தேவையில்லை என் மௌனம் உணர. வந்த வழிகள் வேறானாலும் இதயத்தில் ஒன்றானாய் தோழியே. என் வழிகளை பயந்து கொள்ளும் சுமை தாங்கி நீ. என் சின்ன சின்ன சிரிப்புகளுக்கு முகவரியானால் நீ. இரத்தம் பகிர்ந்த உறவல்ல நாம், ஆனால் ஆயுள் வரையும் தொடரும் அன்பின் பந்தம் நாம். வாழ்க்கை தரும் புன்னகைக்கும் என் தோள் சாயின் நம்பிக்கைக்கும் ஒரே பெயர் நீதான் அன்பு தோழி. உண்மையில ரத்த பந்தம் பந்த சொந்தங்களை விட நெஞ்சம் பாய்ந்த நட்புக்குத்தான் ஆயுசு அதிகம்.
1: உண்மையான நட்பு அந்த எல்லா நட்பும் என்று சொல்ல இல்லாது உண்மையான நட்பு அந்த எப்பவும் நீங்கள் சிந்திச்சு கொண்டிருக்க உங்களை சிந்திச்சு கொண்டிருக்கோம். அப்படித்தான் நாங்க அவங்க டெலிபோன் எடுக்க விடமாட்டா அவ எடுப்பா எனக்கு. ஆனால்
0: நாங்கள் தடம் மாறைகளே உரிமையோடு சுட்டி காட்டி போகாமல் தோல் கொடுக்கும் நட்பு தான் உண்மையான நட்பு.
1: ஓ, எந்த சவரங்களோட பகிராத எல்லாத்தையும் நான் அவோட பகிர்ந்து கொள்வேன். ஆறுதல் நல்ல எனக்கு ஒரு பக்கம் ஒரு என்னன்னு சொல்றது, எனக்கு அம்மாவுக்கு சமம்னா எனக்கு ஆறுதல் தருவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டி தமிழ் ஒலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடின் நேரம். கலியக நேரம் சரியாக 8:35. அந்த வகையிலே தனது கவிதையை பாடுவதற்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருக்கும் ராஜன் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ராஜன்.
2: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
2: நன்றி.
0: வார்த்தைகளால சொல்ல தேவையில்லை. அந்த மௌனத்தாலையும் பார்வையாலையும் மனசாலையும் உணரப்படுவதுதான் உண்மையான நட்பு. மேலும் மற்றது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், தனியா அந்த உண்மையான நட்பெண்ணிகளை வந்து அது வந்து நாங்கள் செய்யற தவறையும் சுட்டி காட்டணும். நெடுகளும் புகழ்ந்து கொண்டே இருக்க கூடாது.
2: அதுதான் தெரியும்
0: நிறைய புகழ்ச்சிக்கு பின்னாலே ஏதாவது ஒரு கபடம் இருக்கும். ஆனால் அந்த உரிமையா தட்டி கேட்கிற இடத்துல வந்து இது பிள்ளை இது சரி என்று சொல்லி அந்த என்ன சொல்லுங்க அப்பா, இப்ப எங்களை வந்து ஏதாவது ஒரு கரம் வந்து எங்களை தடுக்குது என்று சொல்லி சொன்னால் ஒரு கரம் தடுக்கும், ஒரு கரம் வந்து ஒரு விடுதலை நீ வாண்டு சொல்லி வாண்டு வரவேற்கிற கை வந்து ஒரு ஒரு அபாயகரமான கை, ஆனா தடுக்கிற கை தான் எங்களுக்கு பாதுகாப்பான கை. சொல்லுங்க கட்டாயம் அந்த என்ன ஆம்பள பிள்ளைகளுக்கு பின்னால வந்து ஒரு பாசம் இருக்குது, அந்த கண்டிப்பு வந்து
2: உண்மை தெரிய வருது எங்களுக்கு.
0: இப்ப அம்மா மேல அம்மா அம்மான்றது வந்து கண்டிக்க மனம் இருக்காது, பிள்ளைன்னு தெரிஞ்சாலும் அப்படி செய்யக்கூடாது, பாசம் வந்து முன்னுக்கு வந்து நிற்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி எத்தனை அம்மா மார் வந்து அப்பா மாருக்கு சொல்லாமல் எத்தனை விஷயங்களை மறைப்பினம். ஓஹோ ஏன்னு சொல்லிச்சேன்னா அந்த கண்டிப்பு வந்து எங்களுக்கு தெரிஞ்சாலும் இது ஒவ்வொருத்தரும் தாங்கள் தாங்கள் அப்பா அம்மாவாக மாறினா பிறகுதான் அம்மாவியல் என்ன பற்றுப்பினம் அப்பாவியல் என்ன பற்றுப்பினம் என்றது வந்து நாங்கள் அம்மா அப்பாவாக வர மட்டும் எங்களுக்கு புரியாது. இது அந்த அந்த பெண்மை என்றதுக்கு வந்து பெண்மை தாய்மை என்றது வந்து அரவணைச்சு போறது தான். அந்த அப்பா ஆண்டா வந்து வீராப்பு, நான் ஒரு கண்டிப்பானவன் ஒரு வீராப்புன்றது வந்து அப்பாவுக்குரிய சோ இது ஒன்று செய்யல. அது அடிமை என்றது இல்லையா, அவைய வந்து அந்த ஓ ஆளுமை அன்னைக்களே எந்த பிள்ளை எந்த பிள்ளை இப்படி இருக்கோன்னு நான் வீதியில் போய்க்கல, இவன் தான் எந்த பிள்ளைன்னு ஓ இருக்கோன்னு வந்து இப்போ அண்டை இப்போ ஒரு ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் எந்த மகன் எந்த சின்ன மகன் சொன்னான் அம்மா முந்தி வந்து இப்போ இப்போ சொல்லேக்கல உங்களுடைய அம்மாண்ட பேர் இன்ன அம்மா இந்த டீச்சர்ன மகள் அல்லது இன்னாற்ற மகள் அப்படி ஒன்று தானே முந்தி சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இப்படி தெரியுமா சொல்லுவாங்க, என்ன தண்ட பேரை சொல்லிவிட என்ன இவற்றைய அம்மா தான் இவான்னு தான் சொல்லுவாங்களாம், அப்படித்தானே இப்போ சொல்லுவாங்களாம். அப்போ நான் சொன்னேன் ஓகே பரவாயில்ல அப்படி சொல்கிறோம் பெருமை தானே, ஓ அப்படித்தான் சொல்லுவாங்க, ஓ அப்படி அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன இப்போ அவர் தண்டை நிரேஷன்னா அவர் நிரேஷின் அம்மா தான் இது நிரேஷின் அம்மானு தான் சொல்லுவாங்க, அதுதான் பெருமை. இப்போ அப்படித்தான் சொல்லுவாங்க அந்த அப்படி அந்த ஒரு இப்போ அப்படியான சமூகமாக மாறிக்கொண்டு வந்துட்டது இவ உண்மையும்
2: தான்.
0: திருப்பி வருது பழைய ஸ்டைல்கள் எல்லாம் வருது. இப்ப நாங்க ஊருக்கு போனா என்ன சொல்லிவினோம், இன்னாட்ட பிள்ளைகள் இன்னாட்ட பேர பிள்ளைகள் இன்னாட்டம் பெருகினம்னு சொல்லிடும். இப்ப வந்து உண்மையில இங்கே இங்க வந்து இப்ப என் மகன் சொன்னதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது, இங்க வந்து இப்ப எங்களை தெரியறத விட எங்கட பிள்ளைகளை தெரிகிறது தான் கூடவா இருக்கும். அப்ப அவையே சொல்லிவினோம் இன்னாட்டி அம்மா இன்னாட்டி அப்பா அப்படித்தான் சொல்லிவினோம், இது இந்த இந்த பிள்ளைன்ட அம்மா இந்த பிள்ளை என்னோட சொல்லி அவே தான் ஒரு பக்கத்தால அந்த இந்த இந்த புலம்பெயர் நாட்டில் வந்து இந்த பிள்ளைகளின் அந்த ஒரு வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது, நிறைய கற்றுக்கொள்ளுறோம். ஓ அதான் அப்ப நீங்க உங்களோட கவிதையை தாரீங்களோ, என்ன கவிதை தர போறீங்க?
2: அவசரத்தின் பாதையில் அடி வைத்தால் தடுமாற்றம், அவசரத்தின் பாதையில் அடி வைத்தால் தடுமாற்றம், அமைதியாய் சிந்தித்தால் அதுவே தெளிவான மாற்றம், அமைதியாய் சிந்தித்தால் அதுவே தெளிவான மாற்றம். கோபங்கள் சூழும் போது கொந்தளிக்காமல் இரு, கோபங்கள் சூழும் போது கொந்தளிக்காமல் இரு, குழப்பங்கள் நீங்கிட நிதானத்தை கையில் தரு, குழப்பங்களை நீக்கிட நிதானத்தை கையில் தரு, சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து விடக்கூடாது. சோர்வூட்டும் வார்த்தைகள் சுடராய் வடிக்க கூடாது. சோர்வூட்டும் வார்த்தைகள் சுடராய் வடிக்க கூடாது. நிதானமே பிரதானம் வாழ்வில், அதுவே பலம். நிதானமே பிரதானம் வாழ்வில், அதுவே பலம். நிலை தூட்டம் சிந்தனையே. நன்றி.
0: உண்மைதான், அந்த பதட்டத்தில் வைக்கிற அடி ஒவ்வொன்றும் வந்து எங்களுக்கு வந்து பேரிடி. பதட்டத்தில் வைக்கும் அடி தெரியாது, யோசிக்காமல் எடுக்கும் அடியும் யோசிக்காமல் பேசும் சொல்லும் திரும்பி வராத காலத்தை போலதான் மீண்டும் கையில் கிடைக்காது. யோசிக்காமல் எடுக்கும் அடியும் யோசிக்காமல் பேசும் சொல்லும் திரும்பி வராத காலத்தை போலதான் மீண்டும் கையில் கிடைப்பதில்லை. அவசரத்தில் வைக்கும் கால்கள் அடி சறுக்கி விழ வைக்கும். ஆறாமர சிந்திக்கும் மனமே பாதியை சீரமைக்கும். வேகம் எப்போதும் வெற்றியை தராது, விவேகமே என்றும் வீழாமல் காக்கும். முட்களை கண்டு அஞ்சுவதை விட மெதுவாக காலடி வைப்பதே அழகு. பதறாத காரியம் சிதறாது என்றே பழமொழியும் நமக்கு உணர்த்துவது அதுதானே. உங்களது கவிதைக்கு நன்றி ராஜன். மீண்டும் அடுத்தவர் சொல்லுங்க. வருவதில்லை. நாங்கள் அவ்வளோ ஒரு தருமே ஞானி இல்லையே. ஆனால் என்ன சொல்லுங்க, அந்த வார்த்தைகளை விடக்கூடாது. வார்த்தைகளை நாங்கள் விட்டோமோ அது வந்து வலிக்கும், நினைக்க நினைக்க வலிக்கும், வலிக்கும். அது அதானே சொல்லுவேன், நாவினால் சுட்ட புன்மாறும், ஏன்னா தீயினால் சுட்ட புன்னாறும் நாவினால் சுட்ட வடுமாறாதன்னு சொல்றதே அதுக்குத்தானே. ஆனால் நாங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வர வேணும். ஏன்னு சொல்லுங்க, இந்த கோபத்தை நீ குறைக்கிறது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உண்மையில் வந்து நான் அந்த முதல் நான் சொன்னது மாதிரி அந்த நாங்கள் தூங்க போகும்போது அண்டைக்கு வந்து நாங்கள் யார் மீது கோவப்பட்டோமோ சரி, எங்களை தப்பிருக்கலாமா, வேலை தப்பிருக்கலாம், இது இந்த நிமிஷத்தோடு போயிட்டு எல்லாத்தையும் மன்னித்துடும். எங்களுக்கு அந்த மனப்பான்மை இல்லாட்டியும் வர கற்று மெல்ல மெல்லமாக தான் வரும் எல்லாம். ஒன்றும் திடீரென்று நாங்கள் முடியாது. எங்களால் மெல்ல மெல்லமாக பழக்கத்தில் கொண்டு வருவோம். என்னென்னு சொல்லி சொன்னால் இனிமே மன்னிப்போம் மறப்போம்ன்றது மாதிரி கோபத்தை குறைப்போம். ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். உங்களது கவிதைக்கும் பாடல் நேரம் இருந்தால் ஒளிபரப்பாகிறேன். இன்னும் ஒருவர் காத்திருக்கிறார், பார்த்து. ஓகே, நன்றி நன்றி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொழி. டிஆர்டி தமிழொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். கலியக நேரம் சரியாக 8:44. அந்த வகையிலே தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திருவக்கா.
0: வணக்கம் சரோ. நல்லா இருக்கிறேன். ஓம், நான் நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம், நீங்களும் நலத்தோட இருக்கிறேன். இவனை வேண்டிக் கொண்டு நான் தெரப்புற தலைப்பு உறவு.
0: தாருங்க,
3: உறவு பிடிக்காத நிழலும் குளிர்மை தராது, பிரியாத உறவும் பெருமை தராது. பிடிக்காத நிழலும் குளிர்மை தராது, பிரியாத உறவும் பெருமை தராது. கையில் பிடித்த முல்லை வலியில் கிடைத்த கல்லையும் சுமந்துகிட்டே நடந்தால் ரணம்தான் மிஞ்சும். கையில் பிடித்த முள்ளையும் வழியில் கிடைத்த கல்லையும் சுமந்துகிட்டு நடந்தால் ரணம்தான் மிஞ்சும். மதிப்பில்லாத இடத்தில் உன் கண்ணீரும் காணல் நீர்தான். மதிப்பில்லாத இடத்தில் உன் கண்ணீரும் காணல் நீர்தான். மனசில்லாத மனிதர்களிடத்தில் உன் பாசமும் பால் கிணறு. மனசில்லாத மனிதர்களிடத்தில் உன் பாசமும் பால் கிணறு. விட்டு கொடுத்து வாழலாம், தப்பில்லை, ஆனால் உன்னை நீயே விட்டு கொடுத்து உறவை பிடித்து தொங்காதே. விட்டு கொடுத்து வாழலாம், தப்பில்லை, ஆனால் உன்னை நீயே விட்டு கொடுத்து உறவை பிடித்து தொங்காதே. விலகி நின்றால் நிம்மதி, விலக்கி வைத்தால் சுயமரியாதை. விலகி நின்றால் நிம்மதி, விலக்கி வைத்தால் சுயமரியாதை. உன் அருமை புரிந்தவர்களுக்கு நீ ஒரு நிமிஷம் ஒதுக்கினால் போதும். அருமை புரியாதவர்களுக்கு ஆயுசே கொடுத்தாலும் அத்தனையும் தேசம் என்றுதான் சொல்வார்கள். உறவை விட உன் உயிரும் சுயமரியாதையும் பெருசு. உயிரை விட உன் உயிரும் சுயமரியாதையும் பெருசு. தூக்கி எறிய கற்றுக்கோ, துணிஞ்சு வாழ பழகிக்கோ. தூக்கி எறிய கற்றுக்கோ, துணிஞ்சு வாழ பழகிக்கோ. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. வாழ்க்கை பயணத்துக்கு வந்து எத்தனையோ மனிதர்கள் வந்து அறிமுகமாகலாம், ஆனால் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் உண்மையாக நின்று நேசிக்கிற உறவுகள் தான் எங்களோட வாழ்வை வந்து அழகாக்குறது. அந்த உறவுன்றது வந்து நாங்கள் ஒரு சொந்தம் வந்தது ஒரு பேருக்காக இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்க வேணும். ரத்தத்தால் இணைவது மட்டுமல்ல ரத்தத்தால் இணைவது மட்டுமல்ல உறவு, இதயத்தால் பிணைவதும் உன்னதமான உறவு. தேடி வரும்போது தோள் கொடுப்பதும், ஓடி ஒளிந்தாலும் நம் நிழலாய் தொடர்வதும் உண்மையான அன்பு. சொந்தங்கள் ஆயிரம் இருக்கலாம், ஆனால் நமது புன்னகைக்கு காரணமாய் நம் கண்ணீருக்கு துடைப்பமாய் அமையும் சில உறவுகளே வாழ்க்கையின் வரம். விட்டு கொடுத்தல் என்னும் நூலால் பிணைக்கப்பட்ட பாசம் பந்தம் காலங்கள் கடந்தாலும் வாழம் மாறாத பாசம். அந்த உறவு தான் எங்களுக்கு தேவையான உறவு.
3: நன்றி,
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடல் நேரம். அந்த வகையிலே தேவி தன்ராஜ் அவர்கள் பாடிய கவிதைக்கான பாடல் முடிந்த வரைக்கும் எனக்கு ஒளிபரப்பு
4: பரிசுக்குள்ள இருக்கு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையிலே தனது கவிதையை தந்த ராஜன் அவர்களுக்காக இந்த பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன். கேட்டு பார்ப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் இடம்பெற்றது கவிதை பாடின் நேரம். கவிதை தங்களது கவிதைகளை தந்த கவிதை கவிஞர்களுக்கும் கவிதாஞ்சிகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் சந்திக்க வேண்டுமென்ற ஆவலுடன் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
3: 7-8-9-20-58.
4: வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
1: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர்

0: ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன்.
3: என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார் டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக.
4: மேலதிக விவரங்களுக்கு நூலகம் NWLULAGA நூலகம் நூலகம்.com.
5: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய.
6: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
0: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
0: Vicky Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
0: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-40-05-07-18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில்
1: முதலில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
0: அரசியலமைப்பின் 22வது திருத்தம் நாட்டின் ஜனநாயக கலாச்சாரத்துக்கும் மக்கள் உரிமைகளுக்கும் முரணானது. அதனால் 22வது திருத்தத்தை முழுமையாக நீக்குவதற்கான பூரண அதிகாரம் அடுத்து வரும் அரசாங்கத்துக்கு இருப்பதாக பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். கூட்டு எதிர்கட்சி கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் அலுவலகத்தில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தற்போது இலங்கை சட்டத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் இதுவே முடிவல்ல. ஆனாலும் எதிர்கால பாராளுமன்று இது தொடர்பாக சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முன்கூட்டிய அதிகாரம் இருக்கிறது. நமது அரசியலமைப்பின் கீழ் நீதித்துறை அதிகாரம் பாராளுமன்றத்திடமே உள்ளது. ஆனால் பாராளுமன்றம் அந்த நீதித்துறை அதிகாரத்தை நீதிமன்றத்தின் ஊடாகவே செயற்படுத்துகிறது. இலங்கையின் அரசியலமைப்பில் இறைமை மக்களிடமே உள்ளது என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் சட்டம் இயற்றுவது பாராளுமன்றத்தின் ஒரு செயற்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுவாக எமது நாட்டில் சட்டங்கள் பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்றன. அவ்வாறாயின் எந்தொரு சட்டத்தினையும் வாதித்து நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு முழுமையான அதிகாரம் கிடையாது. மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் சட்டம் ஒன்றினை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு மக்களின் அனுமதி பெறுவது அவசியமாகும். நேரடியாக மக்களிடம் சென்று இதற்கு விருப்பமா அல்லது இல்லையா என்று கேள்வியை கேட்டு மக்களின் ஒப்புதலுக்கு உட்பட்டே சில சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கிறது. மக்கள் இறைமையானது நடைமுறையில் சர்வஜன வாக்கெடுப்புகள் ஊடாகவே செயற்படுத்தப்படுகின்றன. மக்களின் விருப்பம் என்ன என்பதை கண்டறிவதற்கான நடைமுறை வழிமுறை என்னவென்றால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி இந்த திருத்தத்துக்கு விருப்பமா இல்லையா என்பதை மக்களிடம் கேட்பதாகும். சட்டங்களை இயற்றும் செயற்பாட்டில் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பங்கு உண்டு. பாராளுமன்றமானது 5 ஆண்டுகள் போன்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கே தெரிவு செய்யப்படுகிறது. அந்த 5 ஆண்டுகள் கடந்து விட்டதும் புதிய பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படுகிறது. அவ்வாறு தெரிவு செய்யப்படும் பாராளுமன்றத்துக்கு இதற்கு முன்னர் இருந்த பாராளுமன்றம் நியாயமற்ற விதத்திலே மக்களுக்குரிய இறைமையை பறித்து கொண்டதென்று உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இறைமையை மீண்டும் இலங்கை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் இருக்கிறது. அதனால் இன்னமும் 3 ஆண்டுகளில் தெரிவு செய்யப்படும் பாராளுமன்றத்துக்கு 22வது திருத்தத்தை ரத்து செய்வதற்கான உரிமை மட்டுமல்ல பொறுப்பும் கடமையும் உண்டு என்பதை நாங்கள் முழுமையாக தெளிவாக கூறுகிறோம். ஏனென்றால் சட்டத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாட்டின்படி எந்தொரு பாராளுமன்றத்தினாலும் எதிர்கால பாராளுமன்றங்களின் கைகளை கட்டிப்போட முடியாது. தற்போதைய பாராளுமன்றம் என்னதான் செய்தாலும் எது பொருத்தமானது என்று நம்பினாலும் அவை அனைத்தையும் நிராகரிப்பதற்கு அதற்கு முற்றிலும் மாறுபட்ட செயற்பாட்டை பின்பற்றுவதற்கும் எந்தொரு தடையுமின்றி அரசியலமைப்பின் கீழ் எதிர்கால பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. எமது நாட்டில் இதுவரை 22 தடவைகள் அரசியலமைப்பு திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் சிலவற்றின் ஆயுட்காலம் மிகவும் குறைவானது. மிக குறுகிய கால பகுதிக்கு மட்டுமே அந்த அரசியலமைப்பு திருத்தங்கள் நடைமுறையில் இருந்தன. எனவே 22வது திருத்த சட்டம் இந்த நாட்டின் ஜனநாயக கலாச்சாரத்துக்கும் மக்கள் உரிமைகளுக்கும் முரணானது என்பதே எமது நிலைப்பாடு. அன்றும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம். ஆனாலும் இந்த பாராளுமன்றத்தில் இதற்கு எதிரான கருத்து வலுவாக இருந்தது. இது எந்த காலத்துக்கும் நிலைத்திருக்கும் கருத்தல்ல. அவை காலத்துக்கு காலம் மாறுகின்றன. இதுபோன்ற விடயங்கள் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்திடம் இருக்கக்கூடாது என்பதே எமது கருத்து. அந்த அதிகாரத்தை ஒரு சிறப்பு நீதிமன்றத்துக்கு வழங்க வேண்டும். அதுவே அரசியலமைப்பு நீதிமன்றமாகும். அத்தகையதொரு அமைப்பு எமது நாட்டில் இருந்தது. 1972 அரசியலமைப்பின் கீழ் அரசியல் அமைப்பினை வியாக்கியானம் செய்வது தொடர்பாக எழும் சிக்கல்கள் குறித்து பரிசீலித்து வழக்கு தீர்ப்புகளை வழங்குவதற்கு தனித்துவமான சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது. அந்த அதிகாரம் 1972 அரசியலமைப்பின் கீழ் உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. அந்த துறையில் விசேட அனுபவமும் நிபுணத்துவமும் அறிவும் கொண்ட நீதிபதிகள் தனியாக தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே 1972 அரசியலமைப்பில் இருந்ததை போன்றதொரு நீதிமன்றத்தை நிறுவது எமது நாட்டுக்கு பொருத்தமானது என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் புதியதொரு முழுமையான அரசியலமைப்பை தயாரிக்கும் போது இத்தகையதொரு நீதிமன்றத்தை உருவாக்குவது காலத்தின் கட்டாய தேவையாக நாம் காணுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் ஆட்சியில் ஏர்பஸ் கொள்வனவுக்கான ஒப்பந்தத்தின் போதும் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் போதும் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. இந்த மோசடியுடன் தொடர்புடைய பலர் இனிவரும் காலங்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். 112 மெட்ரோ பஸ்களை சேவையில் இணைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் தலைமையில் இன்று தலங்கம மெட்ரோ பஸ் டிப்போ வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், ராஜபக்சாக்களின் ஆட்சியில் ஏபஸ் கொள்வனவுடன் இடம்பெற்ற ஊழல் மோசடியை தொடர்ந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சவப்பட்டிக்கு சென்றது என்று குறிப்பிட வேண்டும். இந்த மோசடி தொடர்பில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. இந்த மோசடியை லண்டன் வணிக மேல்நீதிமன்றம் முதலாவதாக வெளிப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இலங்கையில் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இருந்தாலும் அரசியல் ஆதரவுடன் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த மோசடி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. பிரான் ஏபஸ் நிறுவனமும் இந்த கொள்வனவில் லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. நீதிமன்றம் சுயாதீனமாகவே செயற்படுகிறது. ஆகவே கைதுகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அரசியல் பழிவாங்கலை தொடர வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. ஊழல் மோசடி உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் நீதிமன்றத்தின் ஊடாக நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் ஊடாக நீதித்துறைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. சிலவேளை ஊழல்வாதிகளுக்கும் படுகொலையாளிகளுக்கும் ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம். அரசாங்கத்தை விமர்சிப்பதற்காக எதிர்கட்சியினரே நீதித்துறையின் சுயாதீனத்தை விமர்சித்தார்கள். பிரதம நீதியரசர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிள்ளையார் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட மூவருக்கு விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் அக்டோபர் 13 வரை தொடர்ந்து அவர்களை விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2008 கல்லடியில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உள்ளிட்ட இருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தமை, காத்தான்குடியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர் உள்ளிட்ட இருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தமை மற்றும் பவுனதீவு கரியாக்கான் தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்தமை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பிலே விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் பிள்ளையான் உள்ளிட்ட சந்தனவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களில் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் என்று கூறப்படும் முகமத் சிபான் மற்றும் முகமத் சஹித் ஆகியோரும் அடங்குகின்றார்கள். இதேவேளை லண்டனில் இருப்பதாக தெரிவிக்கப்படும் முகமத் பாய்ஸ் என்ற காவல்துறை அதிகாரிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணியை தொடர்ந்து அமலில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விசாரணையின் போது முகமது சிபான் மற்றும் முகமது சஹித் ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு பிள்ளையான் காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து பிள்ளையான் உள்ளிட்ட மூவரையும் அக்டோபர் 13 வரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபொரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வர் நவம்பர் 3 முன்விளக்க மாநாட்டுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜோசித ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானார். ஆனாலும் 2வது பிரதிவாதியான டெய்சி ஃபொரஸ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா மருத்துவ அறிக்கையொன்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தார். சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல்நீதிமன்ற நீதிபதி வழக்கை நவம்பர் 3 ஒத்திவைப்பதற்கு உத்தரவிட்டார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் சுமார் 57 மில்லியன் ரூபாய் நிதியை 3 வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டதன் மூலம் நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் தவறளைத்து உள்ளதாக குற்றம் சாட்டி யோசித ராஜபக்ச மற்றும் டெய்சி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது நேர்கள் அறிந்ததே. இந்த ஆண்டு இதுவரை 891 சட்டவிரோத துப்பாக்கிகள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 17 வரையான காலப்பகுதியில் T56 ரகத்தைச் சேர்ந்த 14 துப்பாக்கிகளும் 33 கைத்துப்பாக்கிகளும் 25 ரிவால்வர்களும் அடங்கலாக மொத்தம் 891 துப்பாக்கிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது T56 ரகத்தைச் சேர்ந்த 74 துப்பாக்கிகள் உள்ளிட்ட மொத்தம் 2404 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் இதுவரை 35 திட்டமிடப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் உட்பட மொத்தம் 40 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 22 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெதிச குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 22 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். சஹரான் குழுவுக்கு புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றில் தெரிவித்தார். இதுகுறித்து அவரிடம் உள்ள மேலதிக தகவல்களை அவர் குற்றப்புணர்வு பிரிவுக்கு வழங்க வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தீச மேலும் வலியுறுத்தினார். சஹரான் குழுவின் புதிய தலைவர் நியமனம் சம்பிக்க ரணவக்கானால் வெளியிடப்பட்டுள்ள தகவல் தொடர்பில் போலீசாரும் குற்றப்புணர்வு திணைக்களமும் புலனாய்வு விசாரணைகளை முன்னெடுக்கும். ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி என்ற ரீதியில் அவரிடம் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் அல்லது சான்றுகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை உரிய புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைப்பதே பொருத்தமான செயலாகும். மாறாக ஊடகவியலாளர் மாநாடுகளில் இவ்வாறான தகவல்களை வெளியிடுவது பொருத்தமற்றது. உரிய தரப்பினரிடம் தகவல் வழங்கப்பட்டால் தேவையான விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு இது இலகுவாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்.
1: லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் காணொளி தொழில்நுட்பம் ஊடாக சாட்சியம் வழங்க முன்னிலையாகினார். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த சாட்சிய பதிவு இடம்பெறுகிறது.
2: கடந்த 2011 ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10 தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டனர். இந்த நிலையில் லலித் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆட்குணர்வு மனு கடந்த 2012 ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் 2012 ஆண்டு செப்டம்பர் 19 தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. குறித்த வழக்கு விசாரணைகளின் போது 2017 ஆண்டு மனுவின் சாட்சியாளர்களின் பட்டியலில் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து கோத்தாபய ராஜபக்ச மந்திரில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு மந்து உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோத்தாபய ராஜபக்ச தனது சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் கோத்தாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் அண்மையில் அனுமதி அளித்தது. கோத்தாபய தனது வீட்டில் இருந்து சாட்சி அளிக்க முடியாது எனவும் கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றத்தில் ஏதாவது ஒன்றில் நேரில் தோன்றி நீதவான் முன்னிலையில் நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என்றும் மந்து நிபந்தனை அளித்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளிப்பதற்காக கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியுள்ளார்.
1: தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கிரீஸ் பரிவர்த்தனை தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை எதிர்வரும் அக்டோபர் 6 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கையூட்டல் ஆணைக்குழு சார்பில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
3: பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். விசாரணைகள் இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் அசங் எஸ் போதரகம் முன்னிலையில் இடம்பெற்றதுடன் பிணை பெற்றுக் கொள்வதற்கான போதுமான விடயங்கள் முன்வைக்கப்படாமையினால் சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறையில் வைத்து நீதவான் உத்தரவிட்டார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் லஞ்சம் பெற்ற சம்பவம் மற்றும் நிதி துரிதாக்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக சட்டமாதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜானக பண்டார தெரிவித்தார். தொடர்புடைய சான்றுகள் சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இரண்டு விசாரணைகள் தொடர்பாக ஒன்றிணைந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள பார்லமெண்ட் உறுப்பினர் நாமராஜ பக்சே இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனிடையே கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான வழக்கில் நாமல் ராஜபக்சே முன்வைத்த பிணை கோரிக்கையும் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது.
1: தொடர்ந்து ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி 21 மில்லியன் ரூபாவை மோசடி செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்து முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பிளவை விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆஸ்திரேலிய வர்த்தகரான பிரையன் ஷாடிக் என்பவருக்கு சொந்தமான நிறுவன பங்குகளை போலி அதிகார பத்திரத்தை பயன்படுத்தி விற்பனை செய்து 21 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி புரிந்ததாக கூறி கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் உதய கம்பன் பிளவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீண்ட வழக்கு விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ண சுவந்திருகொட இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதியான உதய கம்பன் பிளவுக்கு எதிராக முறைப்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியமைக்கு அமைவாக அவர் விடுவிக்கப்பட்டதாக அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. உணவு பற்றாக்குறை மற்றும் வீண் விரியமாதலை குறிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ற தொனிப்பொருளில் சர்வதேச உணவு இழப்பு மற்றும் வீண் விரியமாதல் தொடர்பான விழிப்புணர்வு தினம் இன்று இலங்கையிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது.
4: ஐக்கிய நாடுகள் சபையின் அண்மைய தரவுகளுக்கமைய 2025 ஆண்டில் 645 மில்லியன் பேர், அதாவது உலக மக்கள் தொகையில் 7.8% பேர் உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இலங்கையின் 30% உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் வீண் விரயமாகுவதாக தேசிய அறுவடைக்கு பிந்திய முகாமைத்துவ நிறுவனத்தின் பேராசிரியர் WCP வாசல தெரிவித்துள்ளார். நகர்ப்புற பகுதிகளில் நாளொன்றுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் சுமார் 4000 மெட்ரிக் டன் அளவில் விரயமாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் உணவு வீண் விரயமாகுவதை குறைப்பதற்காக உலக உணவு மற்றும் விவசாய அமைப்புடன் இணைந்து 5 வருட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி திருவோணமலையில் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது.
4: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அனோஜன் சிவராசாவின் விடுதலையினை வலியுறுத்தி திருகோணமலை வெறிகளில் கையெழுத்து சேகரிக்கப்பட்டது. ஈழத்தமிழர் முன்னணியின் திருகோணமலை கிளையினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரிடம் கையளிக்கப்பட்டன.
5: அவருக்கு சவுதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மரண தண்டனையினை குறைத்து குடும்பத்துடன் அவர் வந்து இணைய வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய கௌரவமிக்க ஜனாதிபதி அவர் தலையிட்டு அவருடைய உதவியின் ஊடாகத்தான் அந்த அனோஜனுடைய அந்த தண்டனை குறைப்பு இடம்பெறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று கையெழுத்து போராட்டம் ஒன்றனை நடாத்தி கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் இந்த கையெழுத்து நேற்றிருந்தார்.
1: தொடர்ந்து திலீபனின் சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடும் கண்டனத்தை தெறிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மாணவர் ஒன்றியம் தமது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. நேற்று முன்தினம் காலை 6:30 மணியளவில் திலீபனின் நிவிடத்தில் வைக்கப்பட்டிருந்த சிலையை காவல்துறையினர் அத்துமீறி அகற்றி எடுத்து சென்றதாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் நினைவேந்தல் உள்ளிட்ட கூட்டுரிமைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட நேரடி தாக்குதலாகவே இந்த நடவடிக்கையை தாம் கருதுவதாகவும் மாணவர் ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் நினைவேந்தல் உரிமையை தொடர்ந்து மறுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜனநாயக மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அகற்றப்பட்ட திலீபனின் சிலை மீண்டும் அதே இடத்தில் முறையாக நிறுவப்படும் வரை தமிழர் தாயக பகுதிகளில் மக்கள் போராட்டங்கள் தொடரும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமை தொடர்பில் அதிகாரிகள் நியாயமான முறையில் செயற்பட வேண்டும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியிருக்கிறது. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருந்த திருவுருவ சிலை போலீசாரால் அகற்றப்பட்டமையை கண்டித்து தியாக தீபம் திலீபன் உருவ சிலையை மீளவும் உரிய இடத்தில் உடனடியாக வைக்குமாறு கோரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் 8 மாவட்டங்களிலும் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், சிவில் அமைப்பின் பிரதிகள் என்று பலரும் பங்கேற்றிருந்ததோடு ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவின் அரசாங்கத்துக்கு எதிராகவும் போலீசாருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை தாங்கியவாறும் தமது எதிர்ப்பினை வெளியிட்டார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நெவாலயத்துக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவி இளங்கோதையின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் அகிம்சையின் வடிவில் தியாக தீபம் திலீபன் சிங்கள படைகளுக்கு வடகிழக்கில் சிலை, அதிகார பலத்தால் வரலாற்றை அழிக்காதே உள்ளிட்ட பல பதாகைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கிண்ணச்சியில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சினி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கந்தசாமி கோவிலடியில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் திலீபனின் சிலையை மீள நிறுவுமாறு வலியுறுத்தி கிண்ணச்சி கச்சேரி வரையும் பேரணியாக சென்றதோடு பின்னர் வீதியின் ஒரு மருங்கில் நின்றவாறு கோஷங்களை எழுப்பி தமது கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள். மன்னாரில் தந்தை செல்வா நினைவு தூபிக்கு அருகில் ஒன்று கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் திலீபனின் சிலை அகற்றப்பட்டமைக்கு தமது எதிர்ப்புகளை வெளியிட்டதோடு அகிம்சை வழியிலான தியாகத்தை மதிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தார்கள். இதே நேரத்தில் வவுனியாவில் பொங்கு தமிழ் நினைவு தூபி அடியில் ஒன்று கூடிய வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளும் அரசியல் சிவில் தரப்பினரும் பழைய பேருந்து நிலையம் வரையில் பேரணியாக சென்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது திலீபனின் சிலையை அகற்றி தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் விளையாட வேண்டாம் என்ற எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருந்தார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மாங்குளத்தில் ஒன்று கூடி தமது எதிர்ப்பினை வெளியிட்டார்கள். இந்த போராட்டத்தில் ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் தரப்பினரும் சிவில் அமைப்பின் பிரதிகளும் பங்கேற்றிருந்தார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிவன் கோவிலடியில் சொற்ப அளவிலானவர்களின் ஒன்று கூடலுடன் போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இதிலும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பிரதானமாக கலந்து கொண்டிருந்தார்கள். அம்பாறை மாவட்டத்தில் தம்பிலுவில் மத்திய சந்தையடியில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரம் வரை சென்று தமது எதிர்ப்பினை வெளியிட்டதோடு மீண்டும் திலீபனின் சிலை நிறுவப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். தியாக தீபம் திலீபனின் உருவ சிலை அகற்றப்பட்டமையை கண்டித்து மட்டக்களப்பில் அந்த மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் காந்தி பூங்கா வளாகத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க பிரதிகள், பொதுமக்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் மதகுருமார்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிலையை மீள உரிய இடத்தில் நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ரோகண விஜயவீரா உள்ளிட்டவர்களுக்கு சிலைகள் அமைத்து அரச அனுசரணையுடனும் அரச தலைவரின் பங்களிப்பு மற்றும் பங்கேற்புடனும் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்றால் அகிம்சை வழியில் தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனுக்கும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்க வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மட்டக்களப்பில் நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நல்லூரில் இடம்பெற்ற அந்த மோசமான செயல்பாட்டை இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமில்லாமல் அந்த பிழையான செயல்பாட்டை மேற்கொண்ட பின்னரும் அதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று கூறி குழந்தைகள் பேசுவது போன்று கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். தொடர்ந்து இடம்பெறும் இந்த பிழையான செயல்பாடு தமிழ் மக்கள் மத்தியில் தங்களை வெளிப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பாக குறுகிய அரசியல் லாபம் தேடும் சில தரப்பினரும் இருக்கிறார்கள். அனைவருக்கும் தெரிந்த விடயம் என்னவென்றால் அந்த சிலை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டமை ஸ்ரீலங்கா போலீசாரினாலே மேற்கொள்ளப்பட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இது தொடர்பில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சில தரப்பினர் கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். சில நேரங்களில் மாநகர சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியாது. ஆனால் மாநகர சபைகளுக்கு எந்தவிதமான போலீஸ் அதிகாரமும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் இலங்கை அரசாங்கமும் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கமும் மேற்கொண்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கையை திசை திருப்பி இது தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியில் பிழையான கருத்துக்களை விதைக்க சில தரப்பினர் முயன்று வருகிறார்கள். இது அதைவிட மோசமான செயலாகவே இருப்பதாக சாணக்கியன் தெரிவித்தார். சிலையை அகற்றியது மோசமான விடயம், சிலையை அகற்றிவிட்டு சிலையை அகற்றியது நாங்கள் தான் என்று கூறுவதற்கு முதுகெலும்பில்லாதவர்களாக நீங்கள் இன்று இருக்கிறீர்கள் என்றும் அவர் விமர்சித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற கால பகுதியில் பார்வதி அம்மாவுக்கும் வேறுபிள்ளை பார்வதி அம்மாவுக்கும் அவர்களின் பெயரில் துறைமுகம் அமைப்போம் என்று கூறியவர்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று கடந்த ஆண்டு சிலருடைய விருப்பத்தையும் மீறி அந்த இடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தியவர்களும் இன்று தியாக தீபம் திரிபனுக்கு தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்த நிகழ்வொன்றை நடத்தினால் அதனை விமர்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தனது முகநூல் பக்கத்தில் தியாக தீபம் திரிபனுக்கு அஞ்சலி செலுத்தியமை தொடர்பாக பதிவு செய்திருந்த நிலையில் அதற்கு பேரினவாத சிங்கள தரப்பினர் வெளியிட்டுள்ள கருத்துக்களை பார்க்கும்போது இந்த நாட்டில் இன்னமும் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு அங்குலம் கூட நாம் நெருங்கவில்லை என்பது தெளிவாக தெரிவதாகவும் சாணக்கியன் கூறுகிறார். தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியதற்காக தனது முகநூல் கணக்கில் வெளியிடப்பட்டுள்ள பதிவுகளிலும் கருத்துக்களிலும் வன்மத்தை வெளிப்படுத்தும் மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான கருத்துக்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்துடன் ரோகண விஜய விராவுக்கு ஜனாதிபதி தலைமையில் அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்படுகின்ற நிலையில் தமிழினத்தின் விடுதலைக்காக நடத்தப்பட்ட போராட்டத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களுடைய போராட்டமானது தமிழினத்தின் விடுதலைக்காக நடத்தப்பட்ட போராட்டமாகும், அவர்களை பயங்கரவாதிகள் என்று கூறுவது தொடர்பில் பல்வேறு இடங்களில் பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் ரோகண விஜயவிரா உள்ளிட்டவர்களுக்கு சிலைகள் அமைத்து அரச அனுசரணையுடனும் அரச தலைவரின் பங்களிப்பு மற்றும் பங்கேற்புடனும் நிகழ்வுகளை நடத்தலாம் என்று கூறப்படும் நிலையில் அகிம்சை வழியில் தனது உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் திலீபனுக்கு அமைதியான போராட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் தமிழ் மக்கள் அஞ்சலி செலுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்றும் சாணக்கியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக கேள்வி எழுப்பும் போது தங்களையும் பிழையானவர்களாக சித்தரிப்பதற்கு சில தரப்பினர் முயற்சிப்பதற்கும் சாணக்கியன் கண்டனம் தெரிவித்தார். அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பாக ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஓரணியாக நின்று இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த மோசமான செயற்பாட்டுக்கும் சிலையை அகற்றிய நடவடிக்கைக்கும் எதிராக தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த மோசமான செயல்பாட்டை நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை மட்டக்களப்பில் இருந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற தொனிப்பொருளில் நாடு தழுவிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சோசலிச இளைஞர் சங்கத்தால் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி நாட்டுக்கு தேவையான இளம் தலைமுறைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு பாரிய செயற்திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் நேற்று மாலை 4 மணியளவில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் முதல் தடவையாக மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தி என்ற தொனிப்பொருளில் இளைஞர் மாநாடு ஒன்றை எதிர்வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி அடம்பன் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சோசியலிச இளைஞர் சங்க மாநாட்டின் பிரச்சார முதற்கட்ட பணியாக நேற்றைய தினம் மாலை அந்த மோட்டார் சைக்கிள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மாந்தமேற்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இளைஞர் யுவதிகள் அனைவரும் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த மோட்டார் சைக்கிள் பேரணி அடம்பன், ஆண்டாங்குளம், வட்டக்கண்டல் போன்ற பிரதேசங்களில் உள்ள இளைஞர் யுவதிகளை அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெற இருக்கும் சோசலிச இளைஞர் சங்கம் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அவர்களை அழைப்பதற்கு இந்த மோட்டார் பைக் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 1000 தொல்பொருள் சின்னங்களை கொண்ட பகுதிகளை பாதுகாக்க அதிகாரிகள் இல்லை என்று தொல்பொருள் திணைக்களம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஜெபி வவல் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரையான உத்தியோர்வ விஜயத்துக்காக இன்று கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க ராணுவ அதிகாரிகளில் மிக உயர்ந்த பதவி வகிக்கும் அதிகாரியாக லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் ஜெபி வவல் விளங்குகிறார் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது விஜயம் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் வளர்ச்சி அடைந்து வரும் ராணுவங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பில் முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. லெப்டினன்ட் ஜெனரல் வவலின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் இலங்கையுடனான எமது பாதுகாப்பு பங்காண்மையில் வளர்ந்து வரும் வலிமையையும் நடைமுறை ரீதியான பெறுபேறுகளை அடைவதற்கான எமது பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒன்றிணைந்த பயிற்சிகள், ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறனை வலுப்படுத்துதல் மற்றும் நெருக்கடிகளின் போது பதிலளிக்கும் ஆற்றலை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் இரு நாடுகளும் மக்களை பாதுகாப்பதற்கும் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் தயார்நிலையை பேணி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஜயத்தின் போது லெப்டினன்ட் ஜெனரல் வவல் இலங்கை ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்து ஒருங்கிணைந்த செயற்பாட்டு திறன், தயார்நிலை மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுகிறார். இந்த கலந்துரையாடல்களில் எதிர்வரும் கூட்டு ராணுவ பயிற்சிகள், திறன் மேம்பாட்டு முன்முயற்சிகள், மனிதாயமான உதவிகள் மற்றும் பேரிடர்களின் போது பதிலளிப்பு நடவடிக்கையில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விடயங்கள் கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. அத்துடன் அடுத்த தலைமுறை ராணுவ தலைவர்களுடனான சந்திப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் வவல் உரையாற்ற இருக்கிறார். இதன்போது பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் தொழில்முறை ராணுவ படைகள் வகிக்கும் முக்கிய பங்கு குறித்து கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கான அமெரிக்காவின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த விஜயம் இடம்பெறுகிறது. மேலும் கடந்த மே மாதம் வெற்றிகரமாக நடைபெற்ற லேண்ட் போர்சஸ் ஸ்டோக் கலந்துரையாடல்களின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் இடம்பெறுவதோடு அமெரிக்கா இலங்கை பாதுகாப்பு பங்காண்மையின் நடைமுறை சார்ந்ததும் பெறுபேறுகளை மையமாக கொண்டதுமான தன்மையையும் இது பிரதிபலிப்பதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க பசிபிக் ராணுவத்தின் பிரதி கட்டளையிடும் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் வவல் 1991 அலபாமா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு காலாட்படை அதிகாரியாக படைத்துறை பணிக்கான நியமனத்தை பெற்றுக் கொண்டார். தனது பணி வாழ்க்கையின் போது அவர் ஐரோப்பா, பசிபிக் பிராந்தியம், மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள பல இடங்களில் பணியாற்றியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் 3 முறையும், ஈராக்கில் 2 முறையும் படை அதிகரிப்பு நடவடிக்கைகள் உட்பட போர்ப்பணிகளில் லெப்டினன்ட் ஜெனரல் வவல் ஈடுபட்டிருக்கிறார். கென்டங்கியில் உள்ள போர்ட் கெம்பெல்லில் 101 வான்வெளி பிரிவின் 3 பிரிகேட் போரணி மற்றும் 327 காலாட்படை பிரிவின் 2 பட்டாலியன் ஆகியவற்றுக்கும் அவர் தலைமை தாங்கிய அனுபவம் உடையவர். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போர்க்கல்லூரி ஆய்வாளராகவும் பின்னர் புருக்கிங்ஸ் நிறுவனத்துக்கான ராணுவ பணிக்குழு பிரதானியின் சிரேஷ்ட ஆய்வாளராகவும் பணியாற்றிய லெப்டினன்ட் ஜெனரல் வவல் அதனைத் தொடர்ந்து ராணுவ செயலாளரின் நிறைவேற்ற அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 25 காலாட்படை பிரிவின் பிரதி கட்டளையிடும் ஜெனரலாகவும் நடவடிக்கைகளின் மூலோபாய திட்டங்கள் மற்றும் கொள்கைக்கான பிரதி பொறுப்பாளராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். அமெரிக்க ராணுவம் ஜப்பானின் கட்டளையிடும் ஜெனரலாக அவர் கடமையாற்றியிருப்பதோடு ஈராக் மற்றும் சிரியாவில் இடம்பெற்ற CADF ஆபரேஷன் இன்க்ரெண்ட் ரிசோல்வ் நடவடிக்கையை கடைசியாக அவர் கட்டளை தளபதியாக கடமையாற்றிய சந்தர்ப்பத்தில் மேற்கொண்டிருக்கிறார். தற்போது ஹவாயில் உள்ள போர்ட் ஷப்டரில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவத்தின் பசிபிக் கட்டளை பீடத்தின் பிரதி கட்டளையிடும் ஜெனரலாக லெப்டினன்ட் ஜெனரல் வவல் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. கலிபோர்னியாவின் போர்ட்லோ வெளியைச் சேர்ந்த கோ டீச் மாஸ்டர்ஸ் ரோட் சைக்கிளிங் டீம் என்ற சைக்கிளோட்ட குழுவின் உறுப்பினரான லெப்டினன்ட் ஜெனரல் வவல் ஹவாய் மாநில சைக்கிளோட்ட போட்டி சாம்பியன், திருமணமான அவர் சிறந்த இரண்டு மகன்களின் பெருமைமிக்க தந்தையாராகவும் காணப்படுகிறார். இந்திய அரசாங்கத்தின் உத்தியோர்வ அழைப்பின் பேரில் நிறுவன வளர்ச்சி மற்றும் சிறப்புக்கான புதுமையான தலைமைத்துவம் தொடர்பான சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் சிறப்பு குழுவினர் பயிற்சியை நிறைவு செய்து நாடு திரும்பிவிட்டார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட குழு உறுப்பினர் கணேசன் திலீப்குமார் தலைமையிலான குழுவினர் கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி இந்தியாவின் நொய்டாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்த குழுவினர் நிறுவன வளர்ச்சி மற்றும் தலைமைத்துவ உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் பயிற்சிகளை அங்கு பெற்றிருக்கிறார்கள். இதனையடுத்து கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி தமது பயிற்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாடு திரும்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த குழுவில் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்த கலைச்செல்வி, ஹாதி தமிழ்வாணி மற்றும் சச்சின் ஆகியோரும் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அஸ்பெஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகளுக்கான 2026 செப்டம்பர் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அஸ்பெஸ்ம நலன்புரி திட்டத்தின் 2 கட்டங்களின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 695,818 முதியோருக்கு வழங்கப்பட உள்ள இந்த கொடுப்பனவுக்காக மொத்தம் 3,479 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் 616,755 பயனாளிகளுக்காக 3,083 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டத்தின் கீழ் 79,063 பயனாளிகளுக்காக 395 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதி பெற்ற பயனாளிகள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தங்களது அஸ்வஸ்ம வங்கிக் கணக்குகள் ஊடாக இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்தியா சுமார் 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை கொழும்புக்கு அனுப்பியுள்ளது. இந்த தகவலை எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்திய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது அண்டை நாட்டை ஆதரிப்பதில் இந்தியா கொண்டுள்ள உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு ஆதரவளிப்பதில் இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் உள்ளது. காசநோய் எதிர்ப்பு மருந்துகள் அடங்கிய சுமார் 3 டன் சரக்கு இந்திய விமானப்படையின் விமானம் மூலம் இன்று கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இடமாற்ற கோரிக்கைகளை பதிலீட்டு உத்தியோகத்தர்கள் இல்லையென்ற காரணத்தினால் தொடர்ந்தும் நிராகரிக்கப்படக்கூடாது என்று வன்னி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார். 2027ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற தீர்மானங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு கோரி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருக்கு 26/9/2026 அன்று அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த 9/9/2026 அன்று ரவிகரன் எம்பியிடம் முன்வைத்த கோரிக்கையின் தொடர்ச்சியாகவே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. வடமாகாணத்தைச் சேர்ந்த கணிசமான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிமாவட்டங்களில் தொடர்ச்சியாக பணிமாற்றி வருகின்ற நிலையில் 18 உத்தியோகத்தர்கள் இல்லாமையை காரணமாக கொண்டு அவர்களது 2027 வருடாந்த இடமாற்ற கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படாத நிலை காணப்படுவதாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியதாக அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 99க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும், கிள்ளச்சி மாவட்டத்தில் 140க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வெளி மாவட்டங்களில் பணியாற்றுவதாக சங்கத்தினால் வழங்கப்பட்ட தகவல்களையும் அவர் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பில் கடந்த 8/7/2026 அன்று பாராளுமன்ற வாய்மூல விடைக்கான வினாவின் போது தாம் கேள்வி எழுப்பியிருந்ததாக ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே சேவை நிலையத்தில் பணியாற்றிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் இடமாற்றங்கள் பதிலீடு இல்லமையால் ரத்து செய்யப்படுவது மற்றும் நியாயமான வெளிப்படையான இடமாற்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அப்போது கேள்வி எழுப்பப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், இத்தகைய முறைப்பாடுகள் முன்னர் கிடைக்கப்பெறவில்லை என்றும், அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்ததோடு, வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் மேலதிகமான அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் காணப்படுவதால் இத்தகைய இடமாற்றங்கள் மேற்கொள்வதில் தடை இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்ததை ரவிகரன் தனது கடிதத்தில் நினைவுபடுத்தியிருக்கிறார். மேலும் கடந்த 12/9/2026 அன்று வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற வடமாகாண உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி தொடர்பான விசேட கலந்துரையாடலில் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிள்ளச்சி மாவட்டங்களில் காணப்படும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் வெற்றிடங்கள் என்ற புதற்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றிய உத்தியோகத்தர்களை தற்காலிகமாக இணைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பின்னணியில் 2027 வருடாந்த இடமாற்ற நடைமுறையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமது சொந்த மாவட்டங்களுக்கு வெளியே பணியாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் 18 உத்தியோகத்தர்கள் இல்லையென்ற காரணத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அவர்களது இடமாற்ற கோரிக்கைகளை நிராகரிக்காமல் 18 உத்தியோகத்தர்களை ஒருங்கிணைந்த முறையில் ஏற்பாடு செய்வதோடு, இயலுமான சந்தர்ப்பங்களில் பரஸ்பர அல்லது 18 அடிப்படையிலான இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நீண்ட காலமாக வெளி மாவட்டங்களில் பணியாற்றி வரும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தமது சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் பெறக்கூடிய வகையில் உரிய நிர்வாக பொறிமுறையொன்று அவசியம் என்றும் அவர் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போதைய உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் பன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் இலங்கையின் தேசிய உரையினை வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் வெளியிட்டுள்ளார். உலக மக்கள் தங்கள் தலைவர்களிடமிருந்தும் நிறுவனங்களிடமிருந்தும் அதிக வெளிப்படைத்தன்மை, உண்மைத்தன்மை மற்றும் செயல்பாடுகளை எதிர்பார்க்கும் இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்படாத மோதல்கள் மற்றும் காலை பேரழிவுகளுக்கு தீர்வு காண உலகளாவிய ரீதியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் திட்வா சூறாவளி போன்ற இயற்கை பேரழிவுகளுக்கு பின்னர் நாடு மீண்டும் மைக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை எட்டியுள்ளதாக அமைச்சர் அங்கு தெரிவித்தார். உலக வங்கியினால் இலங்கை மீண்டும் உயர் மத்திய வருமானம் ஈட்டும் நாடாக பயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், காலை நீதிக்காக 2030ஆம் ஆண்டளவில் 70% புதுப்பிக்கத்தக்க ஆற்றலையும், 2050ஆம் ஆண்டளவில் கார்பன் நடுநிலைமையையும் அடையும் சரியான பாதையில் இலங்கை பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சர்வதேச அரசியல் மற்றும் மோதல் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் இலங்கை எப்போதும் மனித உரிமைகள், சர்வதேச சட்டம் மற்றும் மனிதநேயத்துக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், அண்மையில் நாட்டின் எல்லை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்தவர்களை காப்பாற்ற வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு மத்தியிலும் இலங்கை செயல்பட்ட விதத்தை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் காசா மற்றும் பாலஸ்தீனத்தின் தற்போதைய நிலைமை குறித்து கவலை வெளியிட்ட அவர், 1967ஆம் ஆண்டுக்கு முந்தைய எல்லைகளுக்கு உட்பட்டு சுதந்திரமான மற்றும் இறையாண்மையுள்ள பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான சர்வதேச சமூகத்தின் கோரிக்கைக்கு இலங்கையின் முழுமையான ஆதரவு இருப்பதாக அவர் உறுதிபட தெரிவித்தார். நாட்டில் நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் ஊழல் ஒழிப்பை உறுதி செய்ய அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கிய அமைச்சர் விஜிதகரத், எந்தொரு நாட்டினாலும் தனித்து தீர்க்க முடியாத உலகளாவிய பிரச்சனைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்பு அத்தியாவசியமானது என்றும், அனைவருக்கும் சமமாக சேவை செய்யும் பயனுள்ள அமைப்புகளை உருவாக்க ஐக்கிய நாடுகள் சீர்திருத்தங்களுக்கு இலங்கை தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்திருந்தார். வடக்கு மாகாணத்தில் மாணவர் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் உரிய அனுமதியின்றி இயக்கப்படும் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் விமலேஸ்வரன் இதனை தெரிவித்திருக்கிறார். மாணவர் சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் 15 வருடங்களுக்குள் பழமையானவையாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். 15 வருடங்கள் பழமையான பேருந்துகள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமிருந்து தகுதி சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை மாணவர்களுக்கு கட்டண சலுகைகள் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு 25%, 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆசிரியர்களிடம் முழு கட்டணம் அறவிடப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர் போக்குவரத்து சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக எதிர்வரும் அக்டோபர் 24 வரை மேலதிக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த காலப்பகுதிக்குள் அனுமதிகளை புதுப்பிக்க தவறும் பேருந்துகள் மீது அக்டோபர் 24 பின்னர் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவை கைப்பற்றப்படும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். கொழும்பில் பேருந்து முன்னுரிமை பாதை விதிமுறை இன்று முதல் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்திருக்கிறார். இதன்படி 3 போக்குவரத்து பாதைகளை கொண்ட வீதிகளில் 1 பாதை பொது போக்குவரத்து பேருந்துக்காக ஒதுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்.
4: அத்துடன் பஸ் முன்னுரிமை பாதை முறைமை நடைமுறையில் இருக்கும் சந்தர்ப்பங்களில் வேறு எந்த ஒரு வாகனங்களும் குறித்த பஸ் வழித்தடத்தில் பயணிக்க முடியாது எனவும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார். இந்த முறைமையை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: இதநேரத்தில் இன்று முதல் மேலும் 5 மார்க்கங்களில் மெட்ரோ பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ பஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
4: கொழும்பில் உள்ள 7 பஸ் வழித்தடங்களில் இந்த விசேட பஸ் முன்னுரிமை பாதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கான பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார். இதற்கமைய காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் போக்குவரத்து நெரிசல் மிக்க காலப்பகுதியிலேயே இந்த முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார்.
1: தொடர்ந்து இலங்கையின் பொது போக்குவரத்து சேவை மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய போக்குவரத்து செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கான குறைபாட்டு புள்ளி முறைமை எதிர்வரும் 2026 அக்டோபர் 1 முதல் பரிசோதனை முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தலைமையில் பத்திரமுல்லை கோஸ்வத்தை மகுநகம மகமெதிர அமைச்சரவை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. 2026 அக்டோபர் முதல் 2027 மார்ச் வரையிலான 6 மாத காலப்பகுதி சாரதிகள் இந்த புதிய முறைமை குறித்து விழிப்புணர்வு பெறுவதற்கு தம்மை பொருத்திக் கொள்வதற்கான சோதனை பகுதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2027 மார்ச் மாதம் முதல் போக்குவரத்து விதிகளை மீறும் 33 குற்றங்களுக்காக இந்த குறைபாட்டு புள்ளி முறைமை நாடாவிய ரீதியில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பின்டெக் செயலிகள் ஊடாக கவர்மெண்ட் பே மூலம் இணைய வழியில் தண்டப்பணத்தை செலுத்தும் வசதிகளும் தற்போது நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், வருடாந்தம் வீதி பத்துக்களால் 2750 மேற்பட்டோர் உயிரிழப்பதை தடுப்பது அவசியம், அதன் மூலம் உயிர் மற்றும் சொத்து அழிவுகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாரிய இழப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது என்பது ஒரு சொத்தோ அல்லது உரிமையோ மட்டுமல்ல, அது ஒரு பாரிய பொறுப்பு. இந்த 6 மாத பரிசோதனை முயற்சி மக்கள் இதனுடன்

செயலாக இல்லாமல் சிறந்த வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வெளிநாடு செல்வதற்கு முன்னரான தயார்படுத்தல் முதல் வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் மீண்டும் நாடு திரும்புவது வரையான அனைத்து கட்டங்களிலும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பதிவு செய்யப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான மரண இழப்பீடு 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டத்தை உருவாக்கும் பணிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் ஆளும் தரப்பான மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றத்தில் பரஸ்பர நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் ஆந்திர மாநில இணை பொறுப்பாளரும் தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு திரும்புதல், இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுடனான ஊடாட்டம், இந்திய இலங்கை மீனவர்கள் இடையில் தொடரும் பிரச்சனைகள் மற்றும் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் காணப்படுகின்ற இந்து கோவில்கள் ஆக்கிரமிப்படுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்ட நிலையில் இருநாட்டு அரசாங்க மட்டத்தில் அந்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுப்பது தொடர்பிலும் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். புதுடெல்லிக்கு விஜயம் செய்துள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையிலான குழுவினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்ததோடு பாரதிய ஜனதா கட்சியின் குழுவில் வானதி சீனிவாசனும் பங்கு பெற்றிருந்தார். இந்நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பில் வானதி சீனிவாசன் கருத்து வெளியிட்ட போதே இவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். பாரதத்தின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஏனைய நாடுகளில் உள்ள ஆளுங்கட்சியுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. அந்த வகையில்தான் இலங்கையின் ஆளுங்கட்சியான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தலைமையிலான குழுவினரை டெல்லிக்கு அழைத்து பரஸ்பர கருத்து பரிமாற்றங்களையும் சந்திப்புகளையும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய கட்சியொன்றுக்கு தமிழ் மக்கள் உள்ளடங்கலாக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ் மக்களுடனான ஊடாட்டம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பிலே எமது கருத்து பரிமாற்றம் ஆரம்பமாகி இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த சமயத்தில் ஜேவிபி பொதுச் செயலாளர் தலைமையிலான குழுவினர் புதிய அரசாங்கம் கல்விக் கொள்கைகளை மறுசீரமைத்து வருகிறது, அத்துடன் பாடத்திட்ட மறுசீரமைப்பையும் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் தமிழ் சிங்கள மொழிகளை கற்பது, இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை கற்பது அனைத்து மாணவர்களுக்கும் அவசியமான விடயமாக முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்கள். அத்துடன் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணைக்கேற்ப அரசாங்கம் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அந்த மாற்றம் நடைமுறையில் வெற்றி பெறுவதற்கு சிறிய கால அவகாசம் அவசியமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்கள். முறைமை மாற்றம் என்ற விடயத்தில் கடந்த காலங்களில் இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் அரசியல் தலையீடுகள் காணப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த விதமான நிலைமை மாற்றப்பட்டு போட்டி பரீட்சைகள் மற்றும் திறந்த விண்ணப்பங்கள் மூலமாக வெளிப்படைத் தன்மையுடன் வேலைவாய்ப்புகளுக்குள் அவர்கள் உள்வாங்கப்படுவதாகவும் பதிலளித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழக மீனவர்களுக்கும் வடக்கு மீனவர்களுக்கும் இடையிலான சுமூகமற்ற நிலைமைகள் நீடிப்பது தொடர்பில் இருதரப்பினரும் அவதானம் செலுத்தினோம். இந்த விடயத்தில் அரசாங்க மட்டத்தில் உரையாடல்களை முன்னெடுப்பது பொருத்தமானது என்று இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டோம். அத்துடன் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற இலங்கை அகதிகள் மற்றும் ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கையின் போது இந்தியாவுக்கு அகதிகளாக வந்தவர்கள் இன்னமும் அகதிகளாகவே வாழுகின்ற விடயம் சம்பந்தமாக என்னால் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதோடு அது தொடர்பில் இருநாட்டு அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாகவும் அவதானம் செலுத்தப்பட்டது. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் மீள்திரும்பலுக்கு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை குழுவினரால் என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கை மூலம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர்களுக்கு பிரஜா உரிமை வழங்குவதாக இருந்தால் அவர்கள் இந்திய பிரஜைகள் என்பதற்கான பட்டியல் அவசியமாகிறது, அதற்குரிய தயார்படுத்தல்களை அரசாங்கத்தினூடாக வழங்க வேண்டும் என்ற விடயத்தையும் வலியுறுத்தினேன். அதனையும் இலங்கை குழுவினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அசாதாரண சூழல் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறி கனடா, ஐரோப்பியா,
பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்களுடனான அணுகுமுறை அரசாங்கத்துக்கு எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது, ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார காலத்திலே புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடன் தமது தொடர்புகளும் உறவுகளும் கட்டியெழுப்பப்பட்டு விட்டதாக அவர்கள்

0: வைத்தார்கள். அது நேரத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள இந்து கோவில்கள் உள்ள இடங்கள் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவது பற்றி கேள்விகள் எழுப்பிய போது, கடந்த அரசாங்கத்தின் எல்லை கிராமங்களுக்கு இடையிலான பகுதிகளில் அந்த விதமான சூழல்கள் இருந்ததோடு தற்போது அந்த நிலைமைகள் காணப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அத்துடன் சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்கள். அந்த சமயத்தில் சிதம்பரத்துக்கு வழிபாட்டுக்காக வருகை தரும் பக்தர்களுக்கான ஒழுங்கு அமைப்புகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டேன். இவ்வாறு நிலையில் ஏவிபி குழுவினருக்கும் பாரதிய ஜனதா கட்சி குழுவினருக்கும் இடையிலான இந்த பரஸ்பர கருத்து பரிமாற்றமானது இருதரப்பினருக்கு இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதாகவும் இருதரப்பு உறவுகள் வலுப்படும் வகையில் இருப்பதாக நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உட்பட மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிரதிவாதிகள் தரப்பினால் முன்வைக்கப்பட்டுள்ள பூர்வாங்க ஆட்சேபனைகள் மீதான உத்தரவு எதிர்தரம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் கடமையாற்றிய சில அரசு அதிகாரிகளுக்கு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி 8.85 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்றுக் கொண்டதன் மூலம் ஊழல் என்ற குற்றத்தை செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரட்னம் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிகளான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சேபாலிக்க சமன்குமாரி மற்றும் மகாவலி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கீர்த்தி பண்டாரகோடகம் ஆகியோர் இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள். வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளான அஸ்திக தேவேந்திர சமிந்த அத்துகொரள மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரேமரட்ன ஆகியோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பூர்வாங்க ஆட்சேபனைகளை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான உதவி பணிப்பாளர் நாயகம் சுபாசினி ஸ்ரீவர்த்தன சமர்ப்பணங்களை மேற்கொண்டார். இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவினகல கிரிகிப்பென்வெவ பகுதியில் உள்ள நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த கட்டிடம் உட்பட சொத்துக்கள் 9/5/2022 ஏற்பட்ட வன்முறைகளின் போது சேதமடைந்திருந்தன. குறிப்பிட்ட சொத்துக்கான இழப்பீடு வழங்குவது உத்தியோகமாக நிராகரிக்கப்பட்டிருந்த பின்னணியில் அதற்கு முரணாக இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் கடமையாற்றிய சில அரசு அதிகாரிகளுக்கு தமது அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வாக்கு செலுத்தி 8.85 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்றுக் கொண்டதோடு மூலம் ஊழல் என்ற குற்றத்தை செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சாணி அபயசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரட்ன மற்றும் அருட்தந்தை சிறில் காமினி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேற்படி 2 மனுவையும் ஓய்வுபெற்ற விமானப்படை உத்தியோகத்தரான சாந்த ஜெயதிலக்க தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நேற்று பிரதம நீதியரசர் பிரிதி பத்மன் சூரசேன, நீதியரசர் அச்சல வெங்கப்புலி மற்றும் நீதியரசர் அர்ஜுன உபசேகர ஆகிய மூவரடங்கிய நீதியரசர் அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன் போது மனுதாரரான சாந்த ஜெயதிலக்க மன்றில் விடயங்களை முன்வைக்கையில் அருத்தந்தை சிறில் காமினியினால் குற்றப்புணர்வு திணைக்களகத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளன. அந்த முறைப்பாட்டில் அசாத் மௌலானா வெளிப்படுத்திய விடயத்தின் ஒரு பகுதியும் உள்ளடக்கப்பட்டிருப்பதோடு அந்த வெளிப்படுத்தல் தனக்கு மின்னஞ்சல் மூலமாக கிடைத்ததாக அருத்தந்தை சிறில் காமினி குறிப்பிட்டார். அந்த கூற்றில் உள்ள விடயங்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு மட்டுமன்றி உயர்நீதிமன்றத்துக்கும் அவமதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதம நீதியரசர் பிரிதி பத்மன் சூரசேன மனுதாரரிடம் கேள்வி எழுப்புகையில், அத்தந்தை சிறில் காமினி கூற்றினால் நீதிமன்றத்துக்கு எவ்வாறு அவமதிப்பு ஏற்படும் என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மனுதாரர் கனம் நீதியரசர் அவர்களே, அருட்தந்தை ஸ்ரீல் காமினியின் முறைப்பாட்டில் அசாத் மௌலானா என்பவரின் வெளிப்படுத்தலின் ஒரு பகுதி உள்ளடங்கியுள்ளது. அது தனக்கு மின்னஞ்சல் மூலம் கிடைத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கூற்றின் மூலம் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் பதிலளித்தார். மீண்டும் மனுதாரரிடம் கேள்வி எழுப்பிய பிரதம நீதியரசர், குற்றப்படாவி திணைக்களம் என்பது விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டால் அது விசாரணை செய்யப்பட வேண்டும். நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்படுத்துகிறது என்று உங்களால் கூறப்படும் இந்த கூற்று இதுவரை குற்றப்படாவி திணைக்களகத்துக்குள் மட்டுமே இருந்தது. நீங்கள் இப்போது அதை இந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துள்ளீர்கள். இப்போது இங்கு ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். இனி இவை எல்லா பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தியாக வரும். எனவே இப்போது நீங்களும் அதைத்தானே செய்கிறீர்கள், நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையின் ஒரு செயல்தானே இது என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த மனுதாரர், கனம் நீதியரசர் அவர்களே, நான் இந்த நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்கிறேன். பொதுமக்களின் பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து தீர்வுகளை காண வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறேன். வீதிகளில் போராடுவதோ போராட்டங்கள் மூலம் தீர்வு காண்பதோ பொருத்தமானதல்ல. எனவே ஒரு குடிமகனாக நீதிமன்றத்தின் கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த நீதிமன்றம் எனக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களை நான் தலைவணங்கி ஏற்றுக் கொள்கிறேன். அதை நான் சவாலுக்கு உட்படுத்தவில்லை. இந்த மனுவானது எனக்கு அந்த உத்தரவு கிடைப்பதற்கு முன்னரே தாக்கல் செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். மனுதாரர் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது தள்ளுபடி செய்ய தீர்மானித்து, அதனைத் தொடர்ந்து சாணி அபயசேகர மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோர் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த சத்திய கடுதாசியொன்றின் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்ததான குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான சாந்தய்ய திலக்க நீதிமன்றத்திடம் விடயங்களை முன்வைக்கையில், கனம் நீதியரசர் அவர்களே, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடு ஒன்றுக்கு அமைவாக சாணி அபயசேகர மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோருக்கு எதிராக போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை சட்டத்துக்கு புறம்பானது என்று உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. அந்த வழக்கில் சாணி அபயசேகர மற்றும் ரவி செனவரட்ன ஆகியோர் சமர்ப்பித்த சத்திய கடுதாசிகள் மூலம் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அங்கு மனுதாரரிடம் கேள்வி எழுப்பிய நீதியரசர், அந்த சத்திய கடுதாசியில் அடங்கியுள்ள விடயங்கள் பொய்யென்றா நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்ற கேள்வியை தொடுத்தார்கள். அதற்கு பதிலளித்த மனுதாரர், கனம் நீதிபதி அவர்களே, அந்த சத்திய கடுதாசியில் உள்ளடங்கிய விடயம் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் உள்ளதென்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மனுதாரரை விளித்த பிரதம நீதியரசர், ஐயா, நீங்கள் அந்த வழக்கின் தரப்பினர் இல்லையே. குறித்த வழக்கின் தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டது. நீங்கள் குறிப்பிடும் விடயம் குறித்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பரிசீலித்திருக்கும். பரிசீலித்துத்தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு தவறானது என்று உங்களால் வாதிட முடியாது என்று கூறினார்கள். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலே உடனடியாக தள்ளுபடி செய்வதாக குறிப்பிட்டது. தமிடகொடை ஸ்ரீதம்ம மாவட்டத்தில் T56 ரக துப்பாக்கிக்கு இணையான வடிவில் உள்ள தயாரிக்கப்பட்ட 4 டிகாட்டாஸ் துப்பாக்கியுடன் 23 வயதுடைய சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போதே அந்த சந்த நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதய நோய் சிகிச்சை பெறுவதாக கூறி சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாவதை திட்டமிட்டு தவித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் சிங்கப்பூரில் உள்ள வணிக வளாகங்கள் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து பாரிய சர்ச்சையை ஏற்பட்டுள்ளது. சிறிலிய சபிய அமைப்புக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் மில்லியன் கணக்கான நிதி முறைகேடுகள் மற்றும் பண பரிமாற்றங்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த 24 நிதி குற்றப்புணர்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு சிராந்தி ராஜபக்சாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதய நோய்க்கு சிகிச்சை கடந்த 16 அதிகாலை 1:10 சிங்கப்பூர் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் அதற்காக அவர் நாட்டை விட்டு புறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. அத்துடன் அது தப்பியோட்டம் அல்ல என்றும் இதய நோய்க்கு சிகிச்சை பெற்றுவிட்டு 18 மீண்டும் நாடு திரும்பி 24 நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முன்பு முன்னிலையாவார் என்று அவரது வழக்கறிஞரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் ஊடக பேச்சாளருமான வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்திருந்தார். எப்படி இருப்பினும் உறுதியளித்தபடி 18 நாட்டுக்கு திரும்பாத அவர் 24 கடந்து இன்று வரை சிங்கப்பூரிலே தங்கியுள்ளார். அவர் சிங்கப்பூரில் கண் அறுவை சிகிச்சை ஒன்றை மேற்கொண்டதாகவும், மருத்துவ சிகிச்சைகளுக்கு பின்னர் கண்ணுக்கு ஓய்வும் பாதுகாப்பும் தேவை, அதனால் வெளிநாட்டில் தங்கியிருப்பதாக கூறி புதிய கதையொன்றை அவரது வழக்கறிஞர் முன்வைத்திருக்கிறார். சிங்கப்பூரின் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் நேரடிய சிகிச்சைகள் பெறுவதாக கூறப்பட்டாலும் அது தொடர்பான எந்தொரு மருத்துவ சான்றிதழ்களையும் அவரது தரப்பு சமர்ப்பிக்க தவறியிருக்கிறது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி சிங்கப்பூரின் ஓர்ச்சாட் வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வணிக வளாகத்துக்கு அருகில் அவர் மற்றொரு பெண்ணுடன் சென்று கொண்டிருந்ததை காட்டும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. அதனைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி அவர் வணிக வளாகம் செல்வது போன்ற மற்றொரு காணொளியும் வெளியாகியிருந்தது. இதனால் அவர் பொய்யான காரணங்களை கூறி போலீசாரையும் பொதுமக்களையும் ஏமாற்றியுள்ளதான கடுமையான விமர்சனங்கள் வந்துள்ளன. சிராந்தி ராஜபக்சாவுக்கு எதிராக கொலை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் காரணமாக அவர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஞானசார தேரரை நீதிமன்றில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்துமாறு அவரது சட்டத்தரணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிபதிகள் மாயதுன்ன கொரியா மற்றும் லக்மாலி கருநாயக் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஞானசார தேர்தல் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுரத் மெத்துக்கொடை தனது கட்சிக்காரர் அறுவை சிகிச்சை ஒன்றுக்கு ஆளாக உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் அவர் சமூகம் அளிக்காததற்கான காரணத்தை உறுதிப்படுத்தும் வகையில் எத்தகைய மருத்துவ சான்றிதழையும் நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பிக்கவில்லை. அட்டர்னி ஜெனரல் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் பிரதிவாதியின் பிரசன்னம் அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டியதோடு பிரதிவாதிக்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் அல்லது இயலுமாயின் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதியை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்துமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மித்தகொடைக்கு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதிவாதி நீதிமன்றத்தில் ஆஜராவதை உறுதி செய்வதற்காக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தலவாக்கலை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வரும் ஒருவர் வகுப்பறைக்குள் மாணவி ஒருவருக்கு தகாத காணொளிகளை காட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து அந்த மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட தலவாக்கலை போலீசார் சந்தேக நபரான ஆசிரியரை கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் நேற்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்துக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 194 அதிகாரிகளுக்கான பணி நியமன கடிதங்கள் நேற்று இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வைத்து வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே மற்றும் இளைஞர் விவகாரங்கள் பிரதி அமைச்சர் தினிந்து சமன் கென்னாய்க்கு ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது மன்றத்தின் உள்ளக அதிகாரிகளுக்கான 35 பதவியுயர்வுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. ஆரம்ப சேவை பிரிவு மேலாண்மை உதவி 1-1, மேலாண்மை உதவி 2-1, மேலாண்மை உதவி 1-1, உதவி இளைஞர் சேவை அதிகாரி, மேலாண்மை உதவி 4, இளநிலை மேலாண்மை சேவை மற்றும் மேலாண்மை மற்றும் சிரேஷ்ட மேலாண்மை சேவை ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை மன்றத்தின் செயற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் தகுதி பெற்ற 35 அதிகாரிகளுக்கு உள்ளக பதவியுயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: மேல்மாகாணத்திலும் காலை மாத்திரை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தூவியார் நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே திருகோணமலை, மட்டக்களப்பு, முனராகலை மாவட்டங்களுக்கு தற்போது பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. குறித்த மாவட்டங்களில் போதுமான மழைவீழ்ச்சி கிடைக்கவில்லை என அதன் தலைவர் சந்திர பண்டார தெரிவித்தார். முன்னர் நீர் பற்றாக்குறை நிலவிய காலி, ரத்தினபுரி, மேல்மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு போதுமான மழைவீழ்ச்சி கிடைத்துள்ளமையினால் தற்போது பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து கண்டி பொதுச்சந்தை வளாகத்தின் பின்புறம் உள்ள நடப்பாதையின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேர் கண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள்.
2: கண்டி போபர் பகுதியிலுள்ள நடைபாதை ஒன்று இன்று காலை திடீரென தாளிறங்கியுள்ளது. இன்று முற்பகல் இடம்பெற்ற சம்பவத்தில் காயமடைந்த 4 கண்டி தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்களில் பெண் ஒருவரும் உள்ளடங்குகின்றார்.
0: தொடர்ந்து அம்பாறை மாவட்டம் பொத்துவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அருகம்பை சின்ன உளைன் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் படுகாயமடைந்தார். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி உடனடியாக மீட்கப்பட்டு பொத்துவில் ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அருகம்பை மற்றும் சின்ன உள்ளை ஆகிய பகுதிகள் சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களாக விளங்குவதோடு தினசரி ஏராளமான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் நடமாடும் பகுதிகளாக காணப்படுகின்றன. இத்தகைய மக்கள் நடமாட்டம் மிகுந்த குடியிருப்பு மற்றும் சுற்றுலா மண்டலங்களுக்குள் அண்மை காலமாக காட்டு யானைகளின் வருகையும் நடமாட்டமும் அதிகரித்துள்ளமையினால் அந்த பகுதியில் பெரும் அச்ச நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அருகம்பை மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பயணிக்கும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வீதிகளில் பயணிக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். அத்துடன் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் போலீசாரும் உடனடியாக தலையிட்டு குடியிருப்பு மற்றும் சுற்றுலா பகுதிகளுக்குள் காட்டு யானைகள் ஊடுருவதை தடுத்து நிறுத்த தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெமடகொடை சிறிதம்ம மாவட்டத்தில் 4 டீக்கட்டா ரக கைத்துப்பாக்கியுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் 23 வயதுடையவர். மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள தெமடகொடை சமிந்தாவின் மகன் மலிசாவுக்குத்தான் அந்த துப்பாக்கிகள் சொந்தமானது என்று மேற்கு மாகாணத்தில் வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கு மாகாணத்தின் வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் வழிகாட்டலின் கீழ் போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பூநகரி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் மன்னாரைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்தார். அவர் கடமையின் நிமித்தம் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் இருந்து பூநகரி போலீஸ் நிலையம் நோக்கி பயணித்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர மதகுடன் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதன்போது அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். மன்னார் அடம்பன் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தரே உயிரிழந்திருக்கிறார். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணபதிபுரம் மல்வத்தை 4 பகுதியில் 54 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயொருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விசாரணைகளின் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நகைகள் அடங்கிய பொதியுடன் கட்நாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமானத்தில் பெண்ணொருவர் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கோடை கல்கதனிய வீதியைச் சேர்ந்த 38 வயதுடைய வர்த்தக பெண்ணொருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நேற்று காலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்தார். இதன்போது விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அவர் எடுத்து சென்ற முதுகுப்பையில் 12 பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 916 கிராம் இடையுடைய தங்க வளையல்கள் மற்றும் கழுத்து மாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பின்னர் நகைகளுடன் அந்த பெண் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமானிய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இன்று காலை அந்த தங்க நகைகளை சுங்க அதிகாரிகள் மதிப்பீடு செய்ததோடு பெறுமதி சுமார் 3,66,28,937 ரூபாய் என்று மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த தங்க நகைகள் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டதோடு அந்த பெண்ணுக்கு 2,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுடா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு விவரத்தை வெளியிட கோரிய கெஜ்ரிவாலின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த குஜராத் உயர்நீதிமன்றம் அவருக்கு விதித்த அபராதத்தை உறுதி செய்திருக்கிறது. பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு விவரங்களை வெளியிடும்படி 2016 மத்திய தகவல் கமிஷனுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதினார். இதை பரிசீலித்த கமிஷன் மோடியின் கல்விக்கு தகுதி தொடர்பான தகவல்களை வழங்கும்படி டெல்லி பல்கலைக்கழகம் மற்றும் குஜராத் பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து குஜராத் பல்கலைக்கழகம் தொடர்ந்த வழக்கு விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அமர்வு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் விதிகளை தவறாக பயன்படுத்தியதாக கூறி கெஜ்ரிவாலுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு மத்திய தகவல் கமிஷனின் உத்தரவையும் 2023 மார்ச்சில் ரத்து செய்திருந்தது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் கெஜ்ரிவால் மேன்முறையீடு செய்தார். இதை விசாரித்த தலைமை நீதிபதி சுனிதா அகர்வால், நீதிபதி டி என் ரே ஆகியோர் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கின் அனைத்து அம்சங்களையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக ஆராய்ந்ததில் தனி நீதிபதியின் உத்தரவில் எந்த பிழையும் இல்லை, எனவே இந்த மேன்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இவ்வாறு உத்தரவிட்ட அமர்வு கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்ட 25,000 ரூபாய் அபராதத்தையும் உறுதி செய்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எல்லை பாதுகாப்பு படை எனப்படும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு அதிகாரி உட்பட சக வீரர்கள் 4 பேர் உயிரிழந்து போனார்கள். ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தின் மஸ்கா பகுதியில் நீர் மின்லயம் உள்ளது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படை தலைமை கான்ஸ்டபிள் அவ்தே குமார் சிங் அலுவலகத்தின் சக வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அதன்போது தனக்கு அளித்த AK-47 ரக துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக அவர்களை நோக்கி சுட்டார். இதில் படுகாயமடைந்த 4 வீரர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கு சிகிச்சை பலனின்றி உதவி கமாண்டர் அங்கிக் குமார் பாண்டே, சப் இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மண் சிங், கான்ஸ்டபிள்கள் ரபிக் அகமது மற்றும் சந்தீப் குமார் ஆகியோர் உயிரிழந்து போனார்கள். இத்தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்தேஸ்குமாரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து நீதி விசாரணைக்கு தற்போது CSF தலைமையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் மாணவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உரையாடும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி மாணவர்கள் குரல் என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாநிலமாக சென்று மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். இந்திய கல்வி அமைப்பில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு ஆதரவு குரல் கொடுக்கும் வகையில் ராகுல் இந்த சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னையிலும் ஒரு மாணவர்கள் சந்திப்பை மேற்கொள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடுகளை செய்து வருகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் விவகாரம் குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதற்கு காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று கூட்டியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விளம்பர பலகைகள், தொலைக்காட்சி, இணையதளம் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் இறைச்சி தொடர்பான விளம்பரங்களுக்கு அக்டோபர் 2 முதல் தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விலங்குகள் நல அமைப்பான ஃபீட்டா கோரிக்கையை விடுத்திருக்கிறது. பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும், மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை தனியார் பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தி மானியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் நாளை ஒருநாள் கவனயீர்ப்பு வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுனிதா அகர்வாலை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யா, தெலுங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் பெயர்களும் உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் விக்ரம்நாத், பி வி நாகரட்ன, எம் எம் சுந்தரேஷ், பி எஸ் நரசிம்ம ஆகியோர் அடங்கிய கொலிஜிய கூட்டத்தில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. உஷயினியில் 600 ஆண்டு பழமையான மசூதி இடிப்பு தொடர்பான வன்முறைக்கு செய்யறிவு காரணமானதாக மத்திய பிரதேச காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். மத்திய பிரதேசத்தின் உஷேனி நகரில் 2028 சிம்கஸ்த கும்பமேளா நடைபெற இருக்கின்ற நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக காந்தல் சந்திப்பு முதல் கோபால் ஆலயம் வரை 900 மீட்டர் தூரத்துக்கு 15 மீட்டர் வரை சாலையை விரிவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து அந்த வழியே அமைந்துள்ள 635 ஆண்டுகள் பழமையான சாகி மசூதியின் ஒரு பகுதியை இடிக்க அல்லது மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சாலை விரிவாக்க பணிகளுக்காக வரலாற்று சிறப்புமிக்க சாகி மசூதியை முழுமையாக இடித்து தரமட்டமாக்குவது போல இணையத்தில் வீடியோ வெளியானது. இந்த வீடியோவை பார்த்து மசூதி முன்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் மசூதியை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதலை நடத்தினார்கள். இதையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய காவல்துறையினர் 15 பேரை கைது செய்தார்கள். இந்த விவகாரத்தில் சாகி மசூதி முழுமையாக இடிக்கப்பட்டது போன்று செய்யறிவு மூலம் உருவாக்கப்பட்ட காணொளிகள் வதந்திகளை பரப்பி வன்முறையை தூண்டியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற வீடியோ பதிவுகள் பரப்பப்பட்டதே மசூதிக்கு வெளியே பெருங்கூட்டம் கூடி வன்முறையை தூண்டியதற்கு காரணமாக அமைந்தது என்று உஜனி காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் சர்மா தெரிவித்தார். இந்த காணொலிகள் இணையத்தில் பரவிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஆய்வு செய்ததில் 20 பேரில் 5 பேர் அந்த வீடியோவை பாய்ந்ததை காவல்துறையினர் உறுதி செய்து முதல் தகவல் அறிக்கையில் அதனை குறிப்பிட்டுள்ளார்கள். சம்பவ இடத்தில் சிசிடிவி கமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணும் பணியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள். ஜப்பானிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அஸ்தியை இந்தியாவுக்கு கொண்டுவர உத்தரவிடக் கோரி அவரின் மகள் அனிதா ஃபிஃபா தாக்கல் செய்த மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் 4 வார அவகாசத்தை அளித்திருக்கிறது. கடந்த 1945 ஆகஸ்டில் நேதாஜி காணாமல் போனது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அவரின் அஸ்தி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவரின் அஸ்தியை இந்தியா கொண்டுவர உத்தரவிட வேண்டும் என்று அனிதா ஃபிஃபா தாக்கல் செய்த மனு தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 11 மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜெயமாஜா பாக்சி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி அனிதாவின் மனு தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு 4 வார அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். அவரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமர்வு மத்திய அரசுக்கு 4 வாரம் அவகாசம் அளித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் 220 மருந்துகள் தரமற்றவையாகவும் 1 மருந்து போலியாகவும் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றை உற்பத்தி செய்த நிறுவனங்களிடம் அது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. 41 நாடுகளிலிருந்து இந்தியா தற்போது கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச அளவில் பள்ளிகளில் அடிப்படை சுகாதாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லாத 24 கோடியே 4 லட்சம் குழந்தைகளில் 5 கோடி பேர் இந்தியாவில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யுனிசெஃப் இணைந்து வெளியிட்டுள்ள
4: கூட்ட அறிக்கையில் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இந்த புள்ளிவிவரங்களின் படி பார்த்தால் உலகளவில் பள்ளிகளில் கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாத 1/5 குழந்தைகள் இந்தியாவில் உள்ளார்கள். இது உலகின் எந்தொரு நாட்டையும் விட அதிகமான எண்ணிக்கை என்பது அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக இருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,120 ரூபாவுக்கும் கிராமுக்கு 25 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,640 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. நிலைய கலை நேரம் 10:33. அக்கியராட்சத்திலே 9:33 தொடரும் உலக செய்திகள். உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மாரடைப்பை தடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 இன்றைய தினம் உலக இருதய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. உலக இருதய கூட்டமைப்பினால் முன்னெடுக்கப்படும் இந்த நாள் உலகளவில் அதிக அளவிலான உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கும் இருதய நோய்கள் குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் தடுக்கக்கூடிய உயிரிழப்புகளை குறைப்பதையும் முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த ஆண்டுக்கான உலக இருதய தினத்தின் கருப்பொருள் டோன்ட் மிஸ் பீட் என்பதாகும். இருதய நோய்களின் ஆரம்பகால அறிகுறிகளை துல்லியமாக அடையாளம் கண்டு உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை இந்த ஆண்டின் கருப்பொருள் வலியுறுத்துகிறது. மனிதர்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கும் விசர்நாய்க்கடி நோய் தொடர்பில் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக விசர்நாய்க்கடி தினம் செப்டம்பர் 28 ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2026 உலக விசர்நாய்க்கடி தினத்தின் கருப்பொருளாக ஒன்றிணைந்து வலுவாக ஸ்ட்ராங்க டுகெதர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித சுகாதாரம், விலங்குகளின் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதால் வெறி நாய்க்கடியை முற்றாக ஒழிப்பதற்கு சுகாதாரத்துறையினர், கால்நடை மருத்துவத்துறையினர், அரச நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை இந்த ஆண்டின் கருப்பொருள் வலியுறுத்துகிறது. விசர்நாய்க்கடி நோயை தடுப்பதில் செல்லப்பிராணிகளுக்கு முறையாக தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் நோய் தொடர்பான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. கோஸ்மஸ் நீரிணையில் எதிரிப்படைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதை தடுத்து நிறுத்தியதாக ஈரான் படையினரை அந்த நாட்டின் தலைமை மதகுரு முஸ்தபா கொமேனி பாராட்டியிருக்கிறார். லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவின் நீண்டகால தலைவராக இருந்த குசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் 2 நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நமது படையினரின் தீரத்தால் ஹோர்முஸ் நீரிணையை நெருங்க முடியாமல் இந்திய பெருங்கடலின் ஒரு பகுதியான அரபிக்கடல் பகுதியிலே எதிரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டார்கள். விரைவில் அரபிக்கடல் பகுதியிலிருந்தும் அவர்கள் முற்றிலுமாக விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். போர் தொடக்கத்தில் அமெரிக்கா இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் காயமடைந்து தலைமறைவாக இருக்கும் முஸ்தபா கொமேனி இன்னமும் பொதுவெளியில் நேரடியாக தோன்றவோ உரையாற்றவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்க தகவலாக இருக்கிறது. தாய்வான் ஆயுத விற்பனையை நியாயப்படுத்தும் வகையில் உங்களுக்கும் அமெரிக்காவின் ஆயுதங்களை உங்களுக்கும் வாங்க விருப்பமா என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டதாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்யூ தெரிவித்திருக்கிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த பயணத்துக்கு பிறகு டேவிட் பெர்யூ அளித்த பேட்டியில் பல்வேறு உலக நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் விற்பனை செய்து வருவதை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் மிக சாதாரணமாக இந்த சலுகையை வழங்கியதாக குறிப்பிட்டார். ஆனாலும் ட்ரம்ப் எப்போது இந்த சலுகையை வழங்கினார் என்பதை அவர் குறிப்பிடவில்லை. இதேபோன்று சீனாவின் படையெடுப்பு அச்சுறுத்தலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள தாய்வானுக்கு ஆயுதங்கள் மற்றும் உதவிகளை வழங்குவதை ஷி ஜின்பிங்கை திருப்திப்படுத்துவதற்காக அமெரிக்கா நிறுத்தியுள்ளதா என்ற கேள்விக்கு டேவிட் பெர்யூ திட்டவட்டமாக மறுத்தார். ட்ரம்பின் தாய்வான் ஆதரவு மிகவும் வலுவாக இருப்பதாகவும் ஏராளமான ஆயுதங்களை அந்த நாட்டுக்கு விற்றுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாய்வானை ஒரு தனிநாடாக அமெரிக்கா அங்கீகரிக்காவிட்டாலும் அந்த தீவுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி ஆதரவளித்து வருகிறது. ஆனால் கடந்த 1 மாதம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற சந்திப்பின் போது தாய்வானுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்துமாறு சீனா வலியுறுத்தியது. அதன் பிறகு 1,400 கோடி டாலர் மதிப்பிலான ஆயுத விற்பனையை அமெரிக்கா நிறுத்தி வைத்ததோடு இந்த ஆயுத விற்பனையை சீனாவுடனான ஒரு சிறந்த பேரம் பேசும் கருவியாக ட்ரம்ப் வர்ணித்திருக்கிறார். தென்கொரியா அதன் முதல் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அது குறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தென்கொரியா அமெரிக்க தற்காப்பு உறவில் இது ஒரு ஆபத்தான முன்னேற்றம் என்று அது குறை கூறியது. அமெரிக்காவின் இந்த முடிவு மிகவும் ஆபத்தமானது என்று வடகொரியா தெரிவித்திருக்கிறது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் அரசியல் ராணுவ நிலவரத்தில் இது புது சிக்கலை ஏற்படுவதாக பியாங்யாங் தெரிவித்திருக்கிறது. அகுஸ் அணுவாற்றல் நீர்மூழ்கி கப்பல் உடன்பாடு மூலம் அமெரிக்கா அணுவாயுத பரவலுக்கு வழிவகுப்பதாக வடகொரிய வெளியுறவு அமைச்சு கூறியிருக்கிறது. ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் அகுஸ் தற்காப்பு கூட்டணி மூலம் அணுசக்தி பரவலுக்கு அமெரிக்கா வழிவகுப்பதாக வடகொரியா குற்றம் சாட்டியிருக்கிறது. அமெரிக்கா அணுவாயுதங்களை அதிகளவில் குவிப்பதால் உலக அணுசக்தி கட்டமைப்பு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வடகொரியா தெரிவித்திருக்கிறது. ரஷ்ய பகுதியில் 8000க்கு மேற்பட்ட வடகொரிய படைகள் இருப்பதாகவும் மேலும் 10,000 வீரர்களை அங்கு நிலநிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி நேற்று தெரிவித்தார். ரஷ்யாவுக்கு வடகொரிய படைகளை அனுப்புவது தொடர்பான புதிய தரவுகளை சுட்டிக்காட்டிய ஜெலஸ்கி, அவர்கள் பயிற்சி பெறுவதற்கும் அதைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்படுவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ரஷ்யாவுக்காக போரிட 50,000 வரையிலான வடகொரிய வீரர்கள் அனுப்பப்படக்கூடும் என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஆகஸ்ட் மாதத்தில் தெரிவித்தார். அத்துடன் உக்ரைனின் வான் பாதுகாப்புக்கு ஆதரவு அளிக்குமாறு தென்கொரியாவுக்கு அழைப்பு விடுத்தார். உக்ரைனுக்கு 100 மில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி தொகுப்பை தென்கொரியா ஜூலை மாதம் அறிவித்தது. இருந்தாலும் இதில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் சேர்க்கப்படவில்லை. கப்பற்றப்பட்ட 2 வடகொரிய வீரர்களை உக்ரைன் தென்கொரியாவிடம் ஒப்படைத்து விட்டதாக கடந்த வாரம் ஜெலஸ்கி அறிவித்ததை அடுத்து சியோலுக்கும் கீவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. இந்த நிலையில்தான் நேற்று அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்த இடமாற்றத்தை ரகசியமாக வைப்பதற்கான ஒப்பந்தம் இருந்ததை சுட்டிக்காட்டி அவரது அறிவிப்புக்கு சியோல் வருத்தமும் கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. அத்தகைய ரகசிய காப்பு ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்று உக்ரைனிய ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட பொய்யான அறிக்கை என்று தென்கொரியா தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. உக்ரைனிய மற்றும் தென்கொரிய மதிப்பீடுகளின்படி 2024 முதல் உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு ஆதரவு அளிப்பதற்காக வடகொரியா சுமார் 14,000 முதல் 15,000 வீரர்களை அனுப்பியிருக்கிறது. அவர்களில் பெரும்பாலானோர் உக்ரைனிய ஊடுருவலை முறியடிக்க உதவுவதற்காக குர்ஸ்க் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். உக்ரைனிய மற்றும் சுயாதீன மதிப்பீடுகளின்படி பியாங்யாங் ரஷ்யாவுக்கு லட்சக்கணக்கான பீரங்கி மற்றும் மோட்டார் குண்டுகளையும் அத்துடன் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், நீண்ட தூர பீரங்கி அமைப்புகள் மற்றும் பல ஏவுதல் ராக்கெட் அமைப்புகளையும் வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 20 வயது மதிக்கத்தக்க அவர்கள் அனைவரும் லண்டனைச் சேர்ந்தவர்கள். அந்த சதித்திட்டத்தில் வெளிநாட்டு தலையீடு உள்ளதா என்று அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். ஃபேர் ஃபோர்ட்டில் உள்ள ராஃப் ஆகாயப்படை தளத்தை அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்துகின்றன. அதனை நோக்கி 3 வெள்ள வேன்கள் சென்றதை பார்த்த விவசாயி ஒருவர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். அதையடுத்து அந்த 5 நபர்கள் பிடிபட்டார்கள். வெடிபொருள் தொடர்பான குற்றங்கள், பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டதாகிய சந்தேகங்களின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் கடுமையான பிணை நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்படுவார்கள் என்று பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவின் அதிகாரி தெரிவித்தார். விசாரணை முடிந்துவிடவில்லை என்றும் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் அமெரிக்க போர் விமானங்கள் அந்த தளத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தளத்தை குறிவைத்துள்ளதாக ஈரானிய புரட்சிப்படை சென்ற ஜூலையிலே தெரிவித்திருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னணி ஏஐ நிறுவனங்களின் தலைவர்களை சந்திக்கிறார். ஏஐ தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி, அரசாங்கத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் இரண்டுக்கும் இடையே அவர் சமநிலையை காண முனைவார் என்று மக்களவைத் தலைவர் மைக் ஜோன்சன் தெரிவித்தார். அரசாங்கம் தனது பங்கை நிர்ணயித்துக் கொள்ள இந்த சந்திப்பு உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்தால் அமெரிக்கா சீனாவுடனான போட்டியில் பின்தங்கிவிடும் என்று ஜோன்சன் தெரிவித்தார். அதனால் சமநிலையை உறுதி செய்வது முன்னுரிமையாக விளங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மலேசியா இன்று முதல் தொகுதி அகதிகளை மியான்மருக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவனம், மனித உரிமை குழுக்கள் ஆகியவற்றின் எதிர்ப்புக்கிடையில் மலேசியா அந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது. திருப்பி அனுப்பப்படும் சுமார் 1500 பேரில் பெரும்பாலானோர் சிறுபான்மை ரோஹிங்கா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். தாயகம் திரும்புவோர் அதற்கு சம்பந்தித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் மியான்மர் அரசாங்கத்தால் அடையாளம் காணப்பட்டவர்கள். மலேசியாவிலிருந்து மொத்தம் 5000 அகதிகள் கட்டங்கட்டமாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னதாக கூறியிருந்தது நேர்கள் அறிந்ததே. வீட்டில் துணி காயப்போட கயிறு இல்லை, கண்ணில் படும் கயிற்றை வெட்டிவிடலாம் என்று ஒரு முதியவர் செய்த வேலை அது ஒருவரின் உயிரை காக்கும் கயிறாக இருந்திருக்கிறது. சீனாவின் குவாண்டோங் மாநிலத்தில் அப்படியொரு சம்பவம் நடந்துள்ளது. ஃபோஷான் நகரில் செப்டம்பர் 17 தேதி உயரமான கட்டடத்தின் வெளிப்புற சுவரை பழுது பார்த்து கொண்டிருந்தார் லியூ. 30வது மாடியிலிருந்து 2வது மாடியில் உள்ள தளத்துக்கு அவர் இறங்கினார். அப்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவரது பாதுகாப்பு கயிறுகளில் ஒன்று வெட்டப்பட்டிருந்தது. 120 மீட்டர் நீளமுள்ள அந்த கயிற்றில் 10 மீட்டருக்கு அதிகமான பகுதியை காணவில்லை. அதை வெட்டியது 2வது மாடியில் வசிக்கும் பாட்டி என்பது பின்னர் அவருக்கு தெரிய வந்தது. காரணம்தான் இதில் எதிர்பாராத திருப்பம். அது உயரத்தில் வேலை செய்வோருக்கான பாதுகாப்பு கயிறு என்பது தமக்கு தெரியாது என்று அவர் கூறியிருக்கிறார். துணி காயப்போடுவதற்காக அந்த கயிற்றை தான் வெட்டியதாக அந்த பாட்டி தெரிவித்தார். நல்ல வேளையாக கயிறு வெட்டப்பட்ட போது எந்த ஊழியரும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கவில்லை. முதியவரின் வயதை கருத்தில் கொண்டு காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டாம் என்று லியூ முடிவு செய்தார். சேதமடைந்த கயிற்றுக்கு 400 யுவான் இழப்பீடு மட்டும் கேட்டார். ஆனால் இணையவாசிகள் அவ்வளவு எளிதாக விட்டுவிடவில்லை. சம்பவம் தொடர்பான பதிவுகள் சீன சமூக ஊடகங்களில் 61 மில்லியனுக்கு அதிகமான முறை பார்க்கப்பட்டுள்ளன. சிலர் இதை மிகவும் கடுமையாக விமர்சித்தனர். ஒருவர் இதனை கொலை முயற்சி என்று கூட கூறியிருக்கிறார். MTV காணொளி இசை விருது நிகழ்ச்சியில் அதிக விருதுகளை பெற்ற கலைஞர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட். இதற்கு முன்பு பாடகி பியன்சேயுடன் 30 விருதுகளை பெற்று சமநிலையில் இருந்தார். 36 வயது ஸ்விஃப்ட் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஓனர்ஸ் விருதை ஸ்விஃப்ட் பெற்று பியான்சேயை முந்திவிட்டார். வீடியோ ஆஃப் த இயர் விருதை வென்ற ஸ்விஃப்ட் அண்மையில் மறைந்த பிரபல அமெரிக்க பாடகி டொலி பார்ட்டனுக்கு அதை அர்ப்பணித்தார். இதற்கிடையே ஆண்டின் தலைசிறந்த கலைஞர் விருதை பிரபல பாடகி மடோனா வென்றார். வீடியோ வன்கார்ட் விருதை நிர்வாண இசைக்குழு பெற்றிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விருதை பெறும் முதல் இசைக்குழுவாக அது திகழ்ந்தது. பிளாக் பிங்க் குழுவைச் சேர்ந்த லீசா ட்ரீம் என்ற பாடலுக்கான பெஸ்ட் பொப் விருதை வென்றார். கொங்கோவில் எபலா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8000 கடந்துவிட்டது. சமீபத்திய அரசு தரவுகளின்படி கொங்கோவின் 7 மாகாணங்களுக்குட்பட்ட 63 சுகாதார மண்டலங்களில் 8067 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதோடு 3901 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இறப்பு வீதம் 48% அதிகமாக உள்ளதாக அறியப்படுகிறது. தற்போது பரவி வரும் புண்டிபோக்கியோ வகை எபோலா தீநுண்மிக்கு இதுவரை முறையான சிகிச்சையோ அல்லது தடுப்பூசியோ கண்டறியப்படவில்லை என்பதால் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் கொங்கோ அரசு கடுமையாக திணறி வருகிறது. என விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து 223 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை அந்த அணி 2-1 என்ற கணக்கில் வென்றிருக்கிறது. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் கிரிக்கெட்டின் 3 மற்றும் 4வது காலிறுதிப் போட்டிகளும் மழையால் கைவிடப்பட்டன. இதனை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசை அடிப்படையில் இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியது. முதல் 2 காலிறுதிப் போட்டிகளும் மழையால் கைவிடப்பட்டதால் இந்தியாவும் பாகிஸ்தானும் அரையிறுதிக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க 88.55 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். இந்த போட்டியில் 85.72 மீட்டர் தூரம் எறிந்த இந்தியாவின் ஜஸ்விந்தர் சிங் 2வது இடத்தை பெற்றுக்கொண்டார்.

சத்தத்தை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் செய்தியை தருகிறேன். ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் 6 சதங்கள் விளாசப்பட்டு தனித்துவமான வரலாறு உருவாகியுள்ளது. இந்தியா, மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்க, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இலங்கை இடையான ஒருநாள் போட்டிகள் நேற்று முன்தினம் நடைபெற்றன. அதில் இந்தியா, மேற்கிந்திய தீவுகள் இடையான ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் தொடக்க ஆட்டக்காரர் ஜஸ்டின் கிரிப் சதம் விளாசினார். அவர் 101 ரன்கள் எடுத்தார். அதன்பின் இந்திய அணியில் கேப்டன் சப்மன் கில், விராட் கோலி இருவரும் சதம் விளாசி அசத்தினார்கள். சப்மன் கில் 110 ஓட்டங்கள் மற்றும் விராட் கோலி 139 ஓட்டங்கள் எடுத்தனர். தென்னாப்பிரிக்க, ஆஸ்திரேலியா இடையான போட்டியில் தென்னாப்பிரிக்கா தரப்பில் கேப்டன் டெம்பா பவுமா மற்றும் டேவிட் மில்லர் சதம் விளாசி அசத்தினார். டெம்பா பவுமா 103 ஓட்டங்களும் டேவிட் மில்லர் 142 ஓட்டங்களும் எடுத்தார்கள். இங்கிலாந்து இலங்கை இடையான போட்டியில் இங்கிலாந்து தரப்பில் டேம் பேட்டன் சதம் விளாசினார். அவர் 126 ஓட்டங்கள் எடுத்தார். இதன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் நேற்று ஒரே நாளில் 6 சதங்கள் விளாசப்பட்டு தனித்துவமான சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியும், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியும், இலங்கைக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. நேசன் லீக் கால்பந்து போட்டியில் போர்த்துக்கல் 2-1 என்ற கோல் கணக்கில் நோர்வேயை வீழ்த்தியுள்ளது. பிரித்தானியாவின் லண்டனைச் சேர்ந்த 11 வயதுடைய போதனா சிவானந்தன் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் மகளிர் கிராண்ட்மாஸ்டர் பட்டத்தை கைப்பற்றி உலக சாதனையை படைத்திருக்கிறார். இதன் மூலம் சதுரங்க வரலாற்றிலே மிக குறைந்த வயதில் மகளிர் கிராண்ட்மாஸ்டர் பட்டத்தை பெற்ற வீராங்கனை என்ற வரலாற்று பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். உஸ்பெகிஸ்தான் சமர்கண்ட் நகரில் நடைபெற்ற 46வது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இங்கிலாந்து அணியின் முதன்மை சுற்றில் விளையாடிய போதனா தனது 3வது மற்றும் இறுதி மகளிர் கிராண்ட்மாஸ்டர் தகுதி நிலையை பூர்த்தி செய்திருக்கிறார். போட்டியில் 11 சுற்றுக்களில் தொடர்ந்து விளையாடிய அவர் 8 புள்ளிகளை கைப்பற்றியிருப்பதோடு மகளிர் கிராண்ட்மாஸ்டர் பட்டத்துக்கு தேவையான 2300 சர்வதேச ரேட்டிங் எல்லையையும் கடந்துள்ளார். இதற்கு முன்னர் உக்ரைனின் கத்ரினா லக்னோ தனது 12 வயதில் படைத்த சாதனையை போதனா முறியடித்திருக்கிறார். சீனாவின் ஐபானும் 12 வயதிலே இந்த பட்டத்தை பெற்றிருந்தார். இந்த தொடரின் மூலம் அவர் தனது 2வது சர்வதேச மாஸ்டர் தகுதியிலான அதனை பெற்று பொதுப்பிரிவிலான சர்வதேச மாஸ்டர் பட்டத்தை நோக்கி முன்னேறியிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 375.51 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.14 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.92 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.10 ரூபாய், ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கை பெறுமதியில் 397.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 115.26 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.04 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.19 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 233.22 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.71 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் சுவிஸ் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களை. இங்கே வேணுமண்டே பக்கத்தில் பெருமளவு சத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நூடாக செய்தி அறிக்கை உங்களுக்கு புரிந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனும் நாங்கள் இந்த சிக்கல்களுக்கிடையிலும் வானொலியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய தருகிறோம். இது உண்மையிலேயே அவர்கள் திட்டமிட்டு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த நேரத்திலே நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் என்று. அப்படி இருந்தும் திட்டமிட்டு எங்களுக்கு அருகிலேயே பக்கத்திலேயே வந்து ஓட்டை போடுவது போல் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: முழுவதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தானிட நாதி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

கலந்து சிறப்பித்து வருகின்றார். அவரை அன்புடன் இந்த நிகழ்ச்சியினூடாக வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.

0: மீண்டும் அவரது அழைப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சத்தத்தின் காரணமாக தொடர்பை துண்டித்து விட்டார்கள் நினைக்கிறேன். வணக்கம் பேராசிரியர் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்பு தரசன் அவர்களே. எழுச்சியாக ஆரம்பிச்சீங்கள், அப்புறம் சத்தம்
0: இல்லையா? அது அந்த வேற ஒருத்தர் வரதன் ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு வேணுமெண்டு அங்கால ஓட்ட ஓடுற மாதிரி சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்.
1: இந்த நேரமும்
0: வேணுமெண்டு தானே? வேணுமெண்டு தான் செய்யறது. இந்த நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவோம் என்று தெரிஞ்சு அவர்கள் வேணுமென்று சத்தம் போட்டு சொல்லிட்டு வந்தவர் இப்படி நியூஸ் வாசிக்கிறார்கள், சத்தம் போட வேண்டாம்.
1: இந்த டைம் ஒருத்தரும் வேலை செய்யக்கூடாது. அப்ப நீங்கள் இது போலீஸ் தொடர்பு கொள்ளலாமே.
0: சரியா, இதுக்கு அடிச்சு வேந்து இதற்காமல் வேணுமென்று செய்கிறவங்களுக்கு கடவுள் பார்த்து கொள்ளுவான். நீங்கள் சொல்லு தொடங்க.
1: பத்து மணி சத்தம் போற வேலை செய்யக்கூடாதுங்க.
0: எங்களை இயலாமையான அவர்கள் அவைக்கு தெரியும், நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். சரியா, தொடருங்க.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. ஆரம்பிக்கும் பொழுது தரிசனம் ரொம்ப எழுச்சியாக ரொம்ப இதை ஆரம்பித்தார். அப்புறம் திடீர்னு நின்று போகணும்னு யோசனை வந்தது. ஏன்னா நாங்கள் அந்த இதயம் சம்பந்தமான விஷயத்தை இதயம் ஹலோ
0: ஆமாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: ஆ கேட்குறோம் மறுபடியும்மா. அப்போ நாங்கள் அந்த நீங்கள் என்ன என்னத்தை பற்றி நாங்கள் கதைக்கணும் என்று போன முறை
0: உலகெங்கிலும் இருதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மாரடைப்பை தடுத்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் செப்டம்பர் 29 உலக இருதய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது.
1: அதை பற்றி அந்த நல்ல நேரத்தில் நாங்களும் இதை சொல்லுகிறோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் அதை வடிவ சொல்லணும். வடிவ மீன்ஸ் உள்ளதாக உள்ளவோடு சொல்லணும்னு நினைக்கிறேன்.

0: எனக்கு தெரியும்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு போயிடக்கூடாது என்றதில் எனக்கு ஒரு பயம் இருக்கு. நாங்கள் அது ஏற்கனவே போன கிழமை கலைச்ச பொழுது இதயத்தினுடைய அமைப்பை பற்றி பேசணும். அந்த அமைப்பு தெரிஞ்சால் தான் இணைந்த வாழ்க்கை பூர்வாக நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் எங்களுடைய இதயம் வேலை செய்ய கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அதுக்கு இதயம் வந்துட்டு ஸோ அந்த இயங்கி கொண்டிருக்கிற பொருள் இதை பற்றி எங்களுக்கு வர வருத்தங்கள் தான் எங்களை வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இதயத்தினுடைய தன்மை என்றது, இதயத்தின் தன்மை மீன்ஸ் அதை நாங்கள் எப்படி பேணுகிறோம். இப்போ மனிதனை இதயம் தான் எங்களுக்கு மனிதனை இயக்குகிறது. அந்த இதயத்தை நாங்கள் எப்படி பேணுகிறோம், எந்த பொருளையும் நாங்கள் எடுக்கிற பொழுது பயன்படுத்துகிற பொழுது அதை பேணுகிற முறையில் தான் அந்த அதனுடைய நீடிப்பும் அதனுடைய தரமும் தொடர்ந்திருக்கும். அந்த இப்போ நாங்கள் தொடர்பு கொள்வது அது எது இந்த பேணுதல் என்ற பொருள். தந்தை தான் தந்தை தாய் பேண் என்று சொல்லுவோம். தந்தை தாய் தந்தை தாய் பேண். அப்போ உண்டை பேணும் உண்டை பேணினா பாதுகாத்து நல்ல முறையில் வச்சிருக்கணுங்கிறது பேணிக்கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் அந்த இதயத்தை பேணிக்கொள்ள வேணுமென்ற தெரிஞ்சால் தான் எங்களுக்கு இதயத்தை வர நோய்கள் தொடர்பாக விவரமாக விரிவாக விளக்கமாக எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே போன முறை சொன்ன பொழுது இதயத்தை பற்றி அமைப்புகளை பற்றி கதைத்தோம். அந்த அமைப்புகள் தொடர்பான நோய்கள் தான் மனிதனுக்கு வரக்கூடிய இதய நோய்கள் அப்படின்னு எடுத்தடுப்பில் தரிசனவர்கள் கேட்டது மாரடைப்பு திடீரென்று வருமா, இள வயதில் வருமான கேள்வி எழுப்பியிருந்தீர்கள். அப்போ அந்த மார்பு அடைப்பு மாரடைப்பு என்று நாங்கள் சொல்கிறதுலே ஒரு பலவித நோய்கள் இருக்காது. சின்ன சின்ன அந்த சொற்கள் வந்து மாறி உதாரணம் ஹார்ட் அட்டாக், மார் அடைப்பு, ஹார்ட் அட்டாக், இதய தாக்கம் என்று நாங்கள் சொல்கிறோம். இதயத்தான் இதயம் தாக்குது. யாரை தாக்குது? இதயம் தனியே தாக்குறது. தனியே தாக்குறது தான் மனிதனை தாக்கும், உயிரினத்தை தாக்குறது. அல்லது இதயம் நின்று போகிறது ஒன்று இருக்கு, அதுதான் டக்குனு திருகண்டு வரும் ஒரு ஆள் காய்ச்சி ஒன்று பேர் பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டு போயிடும், அப்படியே இருக்கும். இதயம் செயலந்து போகிறது. இன்னொன்று வந்து என்ன சொன்னால் எங்களை இதயத்தில் நின்று போகிறது திடீரென்று செயலந்து போகிறதுன்னு சொன்னால் என்னென்னா அது கார்டியோ அரெஸ்ட், கார்டியோ அரெஸ்ட். அப்போ ஹார்ட் அட்டாக், கார்டியோ அரெஸ்ட் ரெண்டு முக்கியமான நோய்கள். இன்னும் சில சில நோய்கள் இதில் இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. அப்போ பொதுவாக நாங்கள் எங்களுடைய சாப்பாடு முறையால் வாழ்க்கை முறையாக தான் இந்த ஹார்ட் அட்டாக் அல்லது கார்டியோ அரெஸ்ட் என்றது வாரத நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஏதோ மாதிரி மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி நான் இதையெல்லாம் சொல்லிட்டு போயிட முடியாது, எனக்கு மறைவு வேணும், தேடல் வேணும், சொல்லணுமென்றதாக சொல்கிறதும் எனக்கு பயமாக இருக்குது. ஏனென்றால் இது வாழ்க்கை. அப்போ இதே கேட்குதா?
1: தெளிவாக கேட்டுக்கொண்டு தான் இருக்கு.
0: ஆ நல்லது நல்லது. அப்போ நாங்கள் அதை என்னத்தை சொல்ல விரும்புகிறோம், அந்த இதயத்தினுடைய அமைப்பு தெரியாமல் இதயத்தில் வார நோய்கள். இப்போ எங்களுக்கு இதயத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். இதயத்தினுடைய அமைப்பு பற்றி ஒருவருக்கு இதயம் எவ்வளவு இருக்கும், அவனுக்கு பெரிய இதயம் இல்லை நாங்கள் கதைக்கிறோம். நாங்கள் அப்படி கதைக்கிறது சரியான ஒருத்தர் இதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சரி சரியாக இருக்கும்.
1: கையளவு
0: மனசு என்று சொல்றது முந்தின காலத்துல கையளவு மனசு என்று சொல்லி ஒரு டிவி சீரியல் வந்தது. கேஸ் அந்த பிரகாஷ் ராஜும் கீதாண்டு நடிச்ச படம் நல்ல அருமையா, அந்த பாலச்சந்தருடைய தொடர் சீரியல் அது. அப்ப அதுக்கு பேர் கையளவு மனசு. கையளவு மனசு மாதிரி தான் கையளவு இதயம். அப்போ எங்களுடைய இதயம் வந்து எங்களை கையளவு தான். அப்படி கையளவு இருக்கிற இதயத்தில் என்ன என்ன இருக்குன்றதை நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்குற பொழுது அந்த நாடி நாளம் சோனை அறை இது அறை, இடது இது அறை, வலது இது அறை, வலது இட சோனை அறை, இடது சோனை அறைலாம் பார்த்தோம். இப்போ இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை தவிர அந்த வால்புகளை பற்றி பேசணும். அந்த வால்பு வந்து நாங்கள் வயது போகத்தான் ஒருத்தட்டு வயது கூடும் பொழுது ஏறும்போது எப்படி இந்த வால்புகள் தங்களுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கின்றன, அதை செயல் இழக்கின்றன பார்க்கலாம். நாங்கள் வந்து வால்வ் டென்ட் அடிக்க போ சேர்க்கிறதுலாம் நாங்கள் பார்க்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள். அது இதே மாதிரி கையளவு சின்னந்தான், ஆனால் கையளவு சின்னதாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் கொண்டு இருக்கிறத நாங்கள் போன முறை அடிப்பில் பார்த்தோம். அந்த இப்போ இதயத்தின் பேர் அவர் எங்களோட உடம்பின் உறுப்புகளுக்கு, உடம்பின் பகுதிகளுக்கு ஆக்சிஜனையும் உணவு சத்துக்களை, குறிப்பாக குளுக்கோஸ் அங்கே எங்கே வரும்? நாங்கள் கடையில் எல்லாம் வாங்கிக்கிற குளுக்கோஸ் இல்லை. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சமீபம் அடைஞ்ச முடிவில் கடைசியாக வர ஒரு விளைபொருள் எங்களுக்கு குளுக்கோஸ். அப்போ என்னென்ன பொருளை சாப்பிட்றோம்ன்றது தான் நாங்கள் விளைபொருளும் அமையும். எல்லாம் எதை சாப்பிட்டாலும் குளுக்கோஸ் கண்டிப்பாக வரும். அது அதிகமாக கொஞ்சமோன்றது அந்த சாப்பாட்டு பொருளை பொறுத்து. சில பொருளை சாப்பிட்டோம்னா அது கொழுப்பு தான் சமீபம் குளுக்கோஸும் வரும். அந்த கொழுப்பு அசிட் கிளிசரோல்ன்று நாங்கள் பார்த்தோம், லிப்பிட்ன்ற அதை சோட்டாக சொல்கிறோம். ஒரு வச்சு வகையில் சாப்பிட்டோம் அந்த கொட்டை வகையில் விதை வகையில் சாப்பிட்டோம்னா அங்கே அந்த புரதம் உண்டதுகளை நாங்கள் பார்க்கணும். அப்போ இந்த நாங்கள் குளுக்கோஸ் என்னென்னா கொழுப்புன்னு சொன்னேன்னா அண்ட் புரோட்டீன் புரதம்னு சொன்னால் கூட இந்த எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற பொருள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதை சுருக்கமாக சொல்கிறாண்ட CHO. கார்பனுக்கு சி, ஹைட்ரஜனுக்கு ஹெச், ஆக்சிஜனுக்கு ஓ. அந்த CHO எந்த பொருளை பார்த்தோம்னாலும் நாங்கள் CHO எழுதாமல் ஒரு பொருள் எழுதுறது முடியாது. அந்த இருசாயனவியலில் சூத்திரங்கள்ன்றது எந்த பொருளுக்கும், நாங்கள் படிக்கிற எந்த பொருளுக்குமே ரெண்டு விதமான பொருள் பௌதீக பெயர்ன்ற இருக்கு, இருசாயன பெயர்ன்ற இருக்கு. உயிரினங்களை எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். மனுஷனை பற்றி பேசுகிற பொழுது மனுஷன் வந்து என்ன, சும்மா மனிதன், ஓகே, அது ஒரு விலங்கு. அப்போ விலங்குன்றது சொல்ல முதல்ல என்ன சொல்லுவோம், உயிரினம். இது ஒரு மனிதன்ன்றது ஒரு உயிர், விலங்குகள் இந்த குறிப்பிட வருகின்ற இது தாவரம் ஒரு பக்கம், விலங்கு ஒரு பக்கம். அந்த விலங்கில் உயர் வகையான சிந்தனையுடைய அல்லது முடிஞ்சு பார்க்கின்ற பொழுது அது மனிதனாக இருக்கலாம். அந்த மனிதன்லேயும் நாங்கள் இப்போ நாங்கள் எப்படி மனுஷனை பார்க்குறோமோ, எங்களுக்கு தெரியுதோ, அல்லது நாங்கள் நினைக்கிறோமோ, அல்லது கருதுகிறோமோ, எண்ணுகிறோமோ, மனிதன்டா எப்படி இருப்பான். நாங்கள் இப்போ பார்க்குற மனிதர்கள் தான் எப்போவுமே மனிதர்கள் அல்ல. அப்போ நாங்கள் இதற்கு முதல் எத்தனையோ ஆண்டுகள், சும்மா 10-100 ஆண்டெல்லாம் சொல்ல முடியாது, மில்லியன் கணக்குகள் தான் எங்களுக்கு கணக்கே பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரமான நாட்கள் காலங்கள், இந்த கோடிக்கணக்கெண்டா சொல்லுவோம். அப்போ இந்த எத்தனை ஆண்டுகள் ஆகுது மனிதன் உருவாகி, அப்போ அந்த மனிதனில் எத்தனை வகைன்னு நாங்கள் போன முறை பேசியிருந்தோம், கலைச்சிருந்தோம், சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்க்க நாங்கள் இப்போ இருக்கிற மனிதர்களுக்கு எங்களுக்கு ஹோமோ சேபியன்ஸ் சேபியன்ஸ், நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிற பார்க்குற இப்போ அந்த இன்றைக்கு ஒன்று மீன்ஸ் இல்லை, நவ் என்ற பொருள் இல்லை. இந்த காலத்தில் நாங்கள் எங்களோட வாழ்வு காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற மனிதனுடைய பெயர் என்ன, கொமோ சப்பியன் சப்பியன்ஸ். ஸோ எங்களுக்கு முதல் எப்படி, எங்களுக்கு மீன்ஸ் அது எவ்வளோ லாங் பீரியட், நீண்ட ஆண்டுகளுக்கு முதல் இருந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான், எங்களை மாதிரி இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது. எங்களை மாதிரி உறுப்புகள் இருக்கும், உறுப்பு சின்னதாக இருந்திருக்கும். இப்போ முந்தின மனிதனுக்கு வால் இருந்திருக்கும், நாங்கள் வால் இல்லா குரங்குன்னு சொல்லுவோம். அப்போ வால் இல்லா குரங்கு, வால் உள்ள குரங்கு. அப்போ வால் இல்லா குரங்கு வானரம் என்று பார்த்தோம். அந்த வால் இல்லா குரங்கு வகையில் எங்களுக்கு முந்தி வால் வால் இல்லா குரங்கு, வால் உள்ள குரங்கு இருந்து வந்ததுக்கு ஒரு அடையாளம் என்னென்று சொன்னால், எங்களோட கைவிரல் ஏதாவது ஒரு விரலை எடுத்து குறிப்பாக நடுவிரல் எடுத்துக்கொள்வோம். இந்த நடுவிரலை கொண்டு போய் எங்களுடைய பிற்பகுதியில் அந்த குண்டி பகுதியில் ரெண்டு குண்டி சேர்ற இடம் இருக்குதுதான். இந்த அதுக்கு உண்மையான பேர் குண்டி காய்கள், குண்டி இந்த தமிழ் வந்து குண்டி காய்கள் என்று அதுக்கு பேர். அந்த ரெண்டு குண்டி காய்கள் இணைகிற இடத்துல போய் கையை வச்சு பார்த்தோம்னா அமர்த்தி பார்த்தோம், ஒன்று அமர்த்தினா ஒன்று அந்த முற்றுரை தான் எங்களுக்கு இருந்த வாலின்ட்டு எச்சம், வாலின்ட்டு எச்சம், வாலின்ட்டு எச்சம் என்ற முந்தி இங்கே வால் இருந்ததாம், இது அதிப்பே இல்லையாம். அப்போ சின்ன பொருளாக பார்த்து, அப்போ உயிரினத்தின் எந்த உறுப்பும் எந்த உறுப்பும் பயன்படுத்துறத பொறுத்து தான் அந்த உறுப்பு வளர்கிறதும் வளராமல் போகிறதும், அது பயன் இல்லாமல் போனாலும் வளர்ச்சி இல்லாமல் போகும். எங்களுக்கு உடம்பில் உள்ள பல உறுப்புகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கிற நிலையில் இருக்குது. குறிப்பாக இந்த நாங்கள் சொன்ன அந்த அதுக்கு பேர் குயின் என்பு, அதுக்கு பேர் குயின் என்பு. அந்த வாளுக்கு பதிலாக பயன்படுத்துகிற என்புக்கு பேர் குயின் என்பு. நாங்கள் தொட்டு அமர்த்தினா அதை ஒரு கையை நல்லா எங்களை தங்களை என்ப தாங்களே தடவி தொட்டு பார்க்கலாம் தானே, எப்படி இருக்குன்னு தட்டி பார்த்தோம்னா அவர் மெல்லிசா இருக்கும். அதுதான் கடைசி எலும்ப, அது எங்கிட்ட கால், அந்த முந்தின காலத்தில் வால் இருந்ததுக்கான ஒரு கால். கால் என்ன என்ன கால் என்ன, நாங்கள் நிறைய பொருளை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். காலண்டா இப்போ இத்தனை கால் நேரம், இப்போ பயனுண்ட கால், அந்த காலண்டா 60 நிமிஷத்து 4 பிரிக்கா அந்த கால் என்றது வருது. இன்னொன்று கால் என்று சொன்னால் பொழுது கண்ட கருது, வரும் பொழுது வருங்கால். அப்போ கால் என்று சொன்னால் இன்னொன்று தாங்கி பிடிக்கிறதே வரும், எங்களுக்கு அது தாங்கி பிடிக்குது. என்ன இப்போ கதையை வேலிக்கால், வேலிக்கால்னு சொல்கிறோம், குத்து குத்துக்கால் குத்துக்கால்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலன்று சொல்கிறதுகள் வந்து தாங்கிறத குறிக்கும். காலன்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. காலம்ன்றதுக்கு இன்னொரு பேர் நேரம், நேரத்தையும் காட்டும். அப்போ முந்தின காலத்தில் எங்களுக்கு இங்கே வால் இருந்தது. அப்படி காலன்றதுக்கு நிறைய பொருள் இல்லை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் இதயத்தினுடைய அமைப்பை பார்க்குற பொழுது எத்தனை வசகள் இருக்குன்னு நாங்கள் கதைச்சோம். அந்த சைஸை பெரிய கேட்டவுடன் நீங்கள் சொன்னீர்கள், அந்த எத்தனை அறைகள் இருக்குது, இந்த ரெண்டு அறைக்கும் என்ன வித்தியாசம், இதய அறை இருக்குது ஓகே, இதய அறம் என்ன செய்யும், சோனி அறை என்ன செய்யும், வலது இதய அறைக்கும் இடது இதய அறைக்கும் என்ன வித்தியாசம், இடது சோனி அறைக்கும் வலது சோனி அறைக்கும் என்ன, எல்லாமே இருக்கு வித்தியாசங்கள். நாங்கள் சும்மா ஒரு இதயத்தை பார்த்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி என்ன கீழார் இது இருக்குது. அப்போ எங்களோட இதயத்தின் தொழில் என்ன, எங்களோட உடலின் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் எடுத்து சொல்லுகிறது, கொண்டே கொடுக்குறது. எந்த அப்படிங்க எப்படி இந்த காலத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ணோம், அவங்களுக்கு ஏதாவது வேணுமெண்டா சாப்பாட்டு பொருள் வேண்டிடாமல் ஆர்டர் பண்ணோம்னா அந்த கடைகளில் என்ன உணவகத்துக்கு நாங்கள் ஆர்டரை கொடுக்குறோமோ அந்த கொண்டு வந்து விநியோகிக்கப்படும். அப்போ ஆர்டரை கொடுத்தோடனே அது கொண்டு வந்து வருது. அந்த நிறுவனங்கள் ரெஸ்டாரண்ட்களுக்கு உணவை விநியோகிக்கிறார்கள். அதேமாதிரி எங்களோட இதயம் எங்களை உடலினோட உறுப்புகளுக்கு உடலின் பகுதிகளுக்கு ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் கொண்டே விநியோகிக்கணும். அதை டெலிவரி பண்ணுறது, அதன் டெலிவரியும் தான் அதன் பேர். அதான் பம்ப் அப்படி டெலிவரி பண்ணும், சும்மா டெலிவரி பண்ண முடியாது. போன முறை நாங்கள் காய்ச்சிருந்தோம் இந்த பம்ப் பண்ணுறதுன்னு சொல்லி, பம்ப் பண்ணுறதுன்னு சொன்னால் அதை நாங்கள் பிதுக்கிறான்னு சொல்லி சொல்கிறோம். அவர் ஒன்றை நாங்கள் ஃபோர்ஸாக அமர்த்தினா ஒரு பொருள் வெளியில் வரும், அதுதான் அந்த பிதுக்கி எடுக்கன்னு சொல்கிறது கருத்து. உதாரணம் எங்களுக்கு இந்த காலத்தில் கழிவுப்பொருட்கள் உடல் எல்லாம் சேர்ற பொழுது சில இடங்களில் சில விதமான புண் உருவாகும். அந்த புண் உருவாகிற பொழுது அந்த ஏன் எங்களுக்கு புண் உருவாகுது, புண் வந்த பிறகு அந்த புண்ணில் சிதல் இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும். அந்த மஞ்சள் கலர் கொஞ்சம் முத்தி முத்தி கொஞ்சம் இருந்தாலும் சிதல் வழியில் வரும். அந்த சிதல்ன்றது என்ன, அது ரத்தத்தினுடைய ஒரு பகுதி. என்ன வகையான ரத்தத்தினுடைய பகுதி, இந்த ரத்தம் எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு வந்து சக்தி குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் தாரது மட்டுமில்லை, எங்களுக்கு ஒரு எங்களோட ஆமி, எங்களோட உடல்நிலை உள்ள இப்போ ஒரு நாட்டுக்கு ஆமி என்னத்துக்கு இருக்குது, எதிரிகள் படையெடுக்கும் பொழுது அந்த எதிரிகளை எதிர்த்து போராடுறதுன்னு ஆமின்ற வேல், அதான் நாட்டின் காவலர்கள், நாட்டை மண்ணின் மந்தியர்கள், நாட்டை காக்கிறவர்கள்னு சொல்கிறது காரணம். அது மாதிரி எங்களுக்கு வந்து கிருமிகள் எங்களை தாக்குற பொழுது திருப்பி நாங்கள் அதை அந்த கிருமிகளை எதிர்க்கிறதுக்கு பேர் எங்களை ரத்தத்தில் இருக்கிற பகுதி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கோம். அதை தரிசன பதினஞ்சு நீங்கள் அந்த ஆமி மாதிரி இருக்கிற அந்த ரத்தத்தில் உள்ள பொருளுக்கு என்ன பெயர் நினைக்கிறீங்க
1: தரிசன்?
0: இப்போ எங்களோட உடம்பின் இதயத்தின் ஆமியார்,
1: இதயத்தின் ஆமி வந்து ரத்த நாடிகள் நாளங்கள்.
0: ஓ, ஆமின்ற தொழில் என்ன நினைக்கிறீங்க?
1: பாதுகாக்கிறது,
0: பாதுகாக்கிறது. அப்போ இதயமும் இந்த நாளும் நாடியும் எங்களை பாதுகாக்க ரெண்டும் விநியோகிக்குது. அப்போ எங்களை பாதுகாக்கிறதாரு, அந்த நாட நாளையை ஓடுகின்ற ரத்தம், அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது, நாங்கள் ரத்தம் உண்டா திரவம் உண்டு நினைக்கிறோம். திரவம் இல்லை, தண்ணி மாதிரி திரவமாக ரத்தத்தை சொல்லிடலாம். பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர்ன்ட்டு இங்கிலீஷ் ஒரு பழமொழி இருக்குது. அப்போ பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர்ன்ட்டா ரத்தம் வந்து தண்ணியோட கனமானது பாரமானது, ஏனென்றால் அதில் திண்மத்தன்மையும் இருக்குது, திண்மை திரவமாக இருக்குது, அதில் திண்மத்தன்மை இருக்குது. அப்போ திரவமாக இருக்கிற பொருள் திண்மத்தன்மையும் சேர்ந்திருக்கிற போது அதுக்கான பேர் வந்து பாகு, பாகுன்ற பேர். அப்போ உதாரணம் அதுக்கு இன்னொரு நல்ல தமிழ் பேர் வந்து பாகுத்தன்மை என்று நாங்கள் சொல்வோம். எள்ளுப்பாகு நாங்கள் நினச்சி பார்ப்போம், எள்ளுப்பாகு எலும்பாக இருந்தா என்ன இருக்கும்?
1: ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும்,
0: கட்டுமாதிரி இருக்கமா இருக்காது, கொஞ்சம் சொப்டா
1: இருக்கும்,
0: என்ன தன்மை இருக்கும், அதான் பாகு. அப்ப எங்களுக்கு ரத்தமும் ஒரு பாகத்தன்மை தான் எடுத்து, நாங்க தண்ணியை பார்த்தோமே எண்ணெயா பார்த்தோம்னாலும் இருக்காது, தண்ணியாவோ எண்ணெயாவோ இருக்காது ரத்தம். ஏன்னு சொன்னா அதுக்கு பேர் திரவ விளையம், திரவத்தில் திண்மம் இருக்கிறது சூழ்நிலை. நாங்கள் திரவத்துக்கு ஒவ்வொரு பொருள் இருக்கு. இப்ப திரவம் என்று சொன்னா என்ன? திரவம் என்று சொன்னால் திண்மமா இருக்கிற பொழுது குளிரால உருகி வார படிவத்துக்கு பேர் திரவம். உதாரணம் பனிக்கட்டி உருகி அது தண்ணி ஆகுது. அப்ப பனிக்கட்டி உருவாக்க வாரது தண்ணி. அப்ப பனிக்கட்டி ஒரு திண்மம், வார தண்ணி வந்து ஒரு திரவம். இதே திரவம் வெப்பநிலை கூடி கொண்டு வர்ற பொழுது கிட்டத்தட்ட 100 °C ரெண்டு பேப்போம். அப்ப 100 °C பேருக்கு அது வாயுவாயிடும். அப்ப திண்மம் திரவமாகி திரவம் வாயுவாகி போயிடுது. இப்படி இருக்கிற பொழுது அந்த திரவம் வாயுவாக இருக்கிறது திருப்பி நாங்கள் நீராவியை பிடிச்சி நாங்கள் பாருங்க இடத்த புகையெல்லாம் வருதுன்னு வைக்கிறோம். அந்த புகையை ஒரு இடத்தை அடைச்சோம்னு சொன்னால் அந்த இடத்த ஈரத்த துளிகள் எல்லாம் இருக்கும். அந்த புகைன்றது அந்த வாயுத்தன்மை திரவ நிலைக்கு வாரது பேர் வந்து என்ன? ஒடுங்குதல் ரெண்டு பேர். ஒடுங்குதல் ஒடுங்குதல்னா வாயுக்கள் நீராவியில் அகலமாக புகை அங்கே இங்கெல்லாம் பரவிக்கொண்டிருக்கும். அது எல்லாத்தையும் அமர்த்தி ஒரு இடத்தை கொண்டு வரைக்க அது திரவமாகும். அப்போ வாயு திரவமாகற நிலைக்கு வந்த பேர் ஒடுங்குதல் ரெண்டு பொருள், ஒடுங்குதல் ரெண்ட கருது. அப்போ ஒடுங்குற பொருள் வந்து ஒடுங்குற பொருள்னா இப்போ திரவமாக வந்துடுது. திரவத்தை நாங்கள் திண்மமாக்க போகிறோம். அப்போ தண்ணியை வந்து பிரிச்சுக்க வச்சோம்னா அது என்ன செய்யும்? குளிர்காலத்தில் வெப்பநிலை போதாத இடத்துல அங்கே பனிக்கட்டி ஆகிடும். அப்போ திரவம் வந்து திண்மமாகறது சொல்கிறது உறைதல். சில பொருளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் டக்கண்ட் ஸ்பிரிட் இதை ஒன்று எடுத்தோம் சொன்னால் நாங்கள் பார்க்க கண்ணுக்கு இருக்கும், அடித்தவொண்டா அது டக்கண்டு மறைஞ்சு போயிடும், கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். திண்மமாக இருக்கிற போது பொருள் திரவம் ஆகாமல் நேரடியாகவே வாயுவாயிடும். அதுக்கு பேர் வந்து பதாங்கம், பதாங்கம் அடைவர். அப்போ சொற்கள்லேயே இப்படி வேறுபாடு. அதே மாதிரி தான் எங்களுக்கு இருக்கிற ரத்தம் வந்து திரவ விளையம், அதாவது திரவம் தான் தண்ணிமயிறு தான், ஆனால் பட் அதில் கொஞ்சம் திண்மத்தன்மை இருக்குது, கட்டித்தன்மை இருக்குது. ஆன முறையாக தான் எங்கள்கிட்ட இதயம் பாதுகாப்பாக இருக்குது. எப்படி கட்டித்தன்மையாக இருக்குது? அந்த கட்டித்தன்மையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மூன்று பொருள் காரணம். என்ன அந்த மூன்று பொருள் என்று சொன்னால், வெண்குருதி சிறுதணுக்கை, செங்குருதி சிறுதணுக்கை, குருதி சிறுதட்டுகள். குருதி சிறுதட்டுகள் எங்களுக்கு தெரியும், அது ஒரு முக்கியமான, அதுவும் ஒரு சின்ன ஒரு பொடிக்காட்டு மாதிரி தான். வாமி வந்து வெண்குருதி சிறுதணுக்கை, அதை எங்கள்கிட்ட உடம்புல கிருமிகள் வருது, கிருமின்னா அந்த பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், இப்படி எல்லாம் நாங்கள்
1: வெண்குருதி சிறுதுணைக்க குறையிற போது தானே பல்வேறுபட்ட சிக்கல்கள் இதயத்தில் ஏற்படுகிறது.
0: எனக்கு அந்த குருதி, அதை எந்த குருதி, இப்போ நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட், அதில் ரெண்டாக நாங்கள் அதை பிரிக்கலாம். என்ன ரெண்டாக பிரிக்கலாம்ன்ற? குருதி சிறுதுணிக்கு என்று சொன்னீங்கள், அந்த குருதி சிறுதுணிக்கு வேறு, குருதி சிறுதட்டுகள் வேறு. அப்போ சிறு குருதி தட்டுகள் வேறுல, இப்போ குருதி சிறுதட்டுகளை பற்றி சொல்லிட்டு நான் அந்த குருதி நீங்கள் சொன்ன துணிக்கைகளை பற்றி பாரு. துணிக்கேண்டா என்ன சின்ன பொருளாண்டா கருத்து. அப்போ சிறுதட்டுகள் தட்டு தட்டு மாதிரி இருக்கும். இப்போ இடியப்பத்திட்ட நாங்கள் பார்ப்போம், அது இடியப்பமாக நாங்கள் புளிஞ்சு போகிற இடத்துல சின்ன சின்ன தட்டு மாதிரி இருக்கும், வெள்ளை வெள்ளையாமல் அந்த வெள்ளை மாதிரி இருக்கிறது. இப்போ அதே மாதிரி நாங்கள் புண்ணுக்கு மருந்து கிட்டேக்க என்ன செய்வோம்? புண்ணுக்கு மருந்து எல்லாத்தையும் பூசி போட்டு ஒரு என்ன தேவை, ஒரு துணியால் கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கிற ஒரு, அதுக்கு என்ன பேர்? அந்த துணியால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பேர். அந்த துணியால் அந்த புண்ணை மூடுவோம். ஏன் அந்த புண்ணை அந்த துணியால் நாங்கள் மூடுறோம்? ஏன் என்று சொன்னால் திண்மமாக வருகிறதெல்லாம் அப்படியே தடைப்பட்டு நிற்காமல் வெளியில் வரட்டும் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டையால். அப்போ அந்த அதுக்கு நல்ல ஒரு பேர், புண்ணுக்கு நாங்கள் மருந்து கட்டேக்க கொஞ்சம் கொஞ்சம் சொப்டாக இருக்கும், சின்ன சின்ன ஓட்டை ஓட்டை மாதிரி அது இருக்கும், நல்ல ஒரு பேர் வருதில்லை.
1: ஓட்டை பிளாஸ்டிக் வருது, என்ன ஒரு துணி மாதிரி இருக்கும், இந்த சின்ன
0: துணி மாதிரி, ஆனால் ஓட்டை ஓட்டை மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி தான் நீங்கள் அப்போ சொன்ன குருதி சிறுதலை பேரில், குருதி சிறுதட்டுகளுடைய அமைப்பு அதுதான். அப்போ அது ஒரு காரணம், குருதி சிறுதட்டுகள் ஒரு காரணம். தத்தம் வந்து திண்மமாக பாகத்தன்மையாக இருக்கிறது. ஏன் அது பாகத்தன்மையாக இருக்குது? இப்போ எங்களுக்கு ஏதோ ஒரு உறைஞ்சியோ இடிபட்டோ அடிபட்டோ எங்களுக்கு உடம்பில் ஒரு புண்ணுண்டாகுது, காயம், காயம் ஏற்படுது. அந்த காயம் பிறகு புண்ணாகும். எப்போ நாங்கள் ஒரு காயத்தை புண்ணுன்னு சொல்லுவோம்? எல்லா காயத்தையும் நாங்கள் புண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்போ புண்ணுன்று சொன்னோடனே அங்கே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ரத்தம் வந்தோன்னு இருந்திருக்கு. அப்போ அப்படி ரத்தம் ஒரு புண்ணாலே அந்த பட்ட உடன் காயத்தால் வர்ற பொழுது ரத்தம் வந்தோடனே இருக்கு. நாங்கள் பல விதமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு
1: கண்டல் ரத்தம்னு சொல்வார்கள்.
0: ஓ, கண்டல் ரத்தம் இருக்கு. அது கூடுதலாக ஒரு அந்த குருதி குழாய்கள் உராய்வினால் பாதிக்கப்படுது. உராய்வுண்டா உண்டை பிடிச்சி நாங்கள் அமைத்து உறைஞ்சிருது, உறைஞ்சிருந்தான் உராய்வு. அப்போ உராய்வுனால் ஒரு தசைப்பகுதி பாதிக்கப்படுறது, அந்த கண்டலாக இருக்கிறது. அப்போ பாதிக்கப்படுறதுன்னு சொன்னால் அந்த குருதி குழாய்கள், அந்த குருதி குழாய்கள் ஒரு தாக்கம் ஏற்படுற பொழுது அவிடத்தை பாதிக்கப்படும். ஏன்னா நாங்கள் எந்த இடத்துல எங்களுக்கு அந்த கண்டல் ரத்தம் வாரான்றது உடலின் பகுதியை பொறுத்தது. என்ன பகுதினா, சில இடத்த நாங்கள் ஹார்ட் நெஞ்சில் உறைஞ்சினால் எப்படி இருக்கு, நெஞ்சம் எங்களுக்கு நெஞ்சு மார்பு அந்த ஹார்ட் இதுதான் மிகவும் தசை பிண்டம் முழுக்க முழுக்க சசியால் ஆனது எங்களுக்கு ரெண்டு உறுப்புகள். அந்த இதயம் மட்டும்தான் அந்த ஒரு தசை கட்டு. நாங்கள் போன முறையை பார்த்தனாங்கள் இதயத்துக்கு வந்து மூன்று விதமான கவசங்கள் இருக்கு, தசைக்கட்டுகள். அந்த ஒவ்வொரு அப்படி தசைக்கட்டு இருக்கிறதுனால தானே அது எங்களுக்கு இவ்வளோ பெரிய உடம்புக்கு நெஞ்சில் இருந்தோண்டும் எல்லா இடத்தையும் ரத்தத்தையும் கொடுக்குறது, அங்கே கழிவார ரத்தத்தை வாங்கி கொள்றதும் இந்த சின்ன ஒரு இதயம். அப்போ அதுக்கு இந்த என்ன போய்
1: என்ன சொன்னீங்க?

0: அவரது இணைப்பை பெற முடியாமல் இருக்கிறது. அவரது இணைப்பை பெறுகின்ற விரையிலே நாம் இதை பார்க்கலாம். அதாவது கார்ட் அட்டேக் என்று சொல்லுகிறார்கள், மற்றது கார்ட் ஃபெயிலியர், மற்றது கார்டியாக் அரெஸ்ட் என்று. இப்போ இதெல்லாம் என்ன என்ற மாதிரியான ஒரு விளக்கம் ஒன்றை பார்க்கலாம்.
1: அடைப்புகள் கொலஸ்ட்ரால் பிளாக்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் ரப்சர் ஆகி அதுக்கு மேலே ஏற்படுற பிளட் கிளாட்னால இந்த ரத்தம் 100% அடைப்பு ஏற்படுறது தான் நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம். மது அருந்துதல், நீரிழிவு நோய், பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், கிட்னி நோய்கள், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். சிகரெட் பிடித்தல், இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். ஸோ சிகரெட் பிடித்தலை ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும், அடுத்த 20 நிமிடங்களுக்குள்ள உங்களோட ஹார்ட் ரேட்டும் பிளட் ப்ரெஷரும் கிட்டத்தட்ட நார்மல் ஆகிடும். அடுத்த 2 வருஷத்தில் வாஸ்குலர் டிசீஸுக்கான ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வர்றதுக்கான ரிஸ்க் வந்து 50% கம்மியாயிடுது. அடுத்த 5 வருஷத்தில் உங்களோட ரிஸ்க் வந்து யார் ஒருத்தர் புகையே பிடிக்கலையோ அவங்களோட ரிஸ்க் ஈக்குவல் ஆகிடுது. So that is how stopping smoking is very, very important. ஹார்ட் அட்டாக்னா இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் ஏற்படுற அடைப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஹார்ட் அட்டாக். மற்ற உறுப்புகள் மாதிரியே இருதயத்துக்கும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் போய் சேரணும் அது செயல்படுறதுக்காக. ஸோ இதை எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய்க்கு பேர் தான் கொரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இருதயத்தோட மேல் பகுதியில், அதாவது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஹார்ட், இருதயத்தோட மேல் பகுதியில் எடுத்துகிட்டு போகிற ரத்த குழாய் தான் கொரோனரி ஆர்ட்ரிஸ். இதோட லூமன், இதோட இரத்த குழாய்க்குள்ள ஏற்படுற அடைப்புகள் கொலஸ்ட்ரால் பிளாக்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் ரப்சர் ஆகி அதுக்கு மேலே ஏற்படுற பிளட் கிளாட்னால இந்த ரத்தம் 100% அடைப்பு ஏற்படுறது தான் நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது ஹார்ட்டோட தசைக்கு, அதாவது ஹார்ட் மசிலுக்கு ரத்தம் போய் சீராக சேர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அந்த மசில், ஹார்ட் மசில் டேமேஜ் ஆகுது. ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் அட்டாக்ல நமக்கு எதிரி வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது, இந்த டைமும் கூட. ஒரு நிமிடமும் நம்ம வெயிட் பண்ண அந்த டேமேஜ் அதிகமாகிட்டே போகும். இப்போ 2வது டேர்ம், அதாவது கார்டியாக் அரெஸ்ட், இது ரெண்டும் ஒன்னா, ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் ரெண்டும் ஒன்னா அப்படின்னு பார்க்கலாம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது இருதயத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது. அதாவது இருதயம் ஒரு நிமிடத்துக்கு 60-100 வாட்டி துடிக்கணும் அப்படிங்கிறது நார்மல். ஸோ இந்த மாதிரி துடிக்க ஹார்ட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அதாவது ஹார்ட்டோட உள்பகுதியில் ஒரு எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனைகள், அதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரியோ ஏற்பட்டு வர ப்ராப்ளம் தான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இருதயம் முழுமையாக துடிக்கிறதே நிறுத்திடும், அதுதான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாக் அரெஸ்டாக மாறலாமா அப்படின்னு கேட்டால், எஸ் பாசிபிள். எப்படி அப்படின்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்போது ஏற்பட்ட தசை அந்த இடத்துலேருந்து ஒரு அப்நார்மல் கரண்ட்ஸ், ஒரு சர்க்கியூட் வந்து ஹார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஹார்ட் அட்டாக்ஸும் கார்டியாக் அரெஸ்ட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கிடையாது. ஸோ எல்லா ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டாக மாற வாய்ப்புகள் இல்லை. நம்ம சரியான முறையில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இதை கண்டிப்பாக தடுக்க முடியும். 2வது விஷயம், கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டுமே காரணம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், 70% கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் காரணமாக இருக்கலாம், பட் 30% வேறு காரணங்களும் இருக்குது. வேறு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலான்னா, ஹார்ட்டோட மசில் டிசீஸ், ஸோ ஜெனட்டிக்கலாக இது கார்டியோ மயோபத்தீஸ்ன்னு சொல்லுவோம். 2வது, ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் வயர்ஸில் ப்ராப்ளம், ஸோ அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள்னால கூட கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். 3வது, ஸ்ட்ரக்சரல் அப்னார்மலிட்டிஸ் ஆஃப் ஹார்ட். 4வது, இந்த இருதயம் செயல்படுறதுக்கு நமக்கு சில அயான்கள்ஸ் தேவை, சேனல்ஸ். அந்த சேனல்ஸில் ஏற்படுற மாற்றங்கள், சேனலோபத்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்னால கூட கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ 3வது விஷயம், இப்போ ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்கை பற்றி பார்த்துருக்கோம், கார்டியாக் அரெஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கோம், 3வது ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்னால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, துடிக்கலை அப்படின்னு. கண்டிப்பாக அது கிடையாது. ஹார்ட் ஃபெயிலியருங்கிற டேர்ம்னால பீப்புள் கெட் கன்ஃபியூஸ்ட், பட் ஆனால் அது அர்த்தம் கிடையாது. ஹார்ட் ஃபெயிலியரில் ஹார்ட் பம்ப் பண்ண தான் செய்யுது, துடிக்க தான் செய்யுது, ஆனால் எஃபெக்டிவாக துடிச்சு உடம்புக்கு தேவையான ரத்தத்தை வெளியில் அனுப்பலை. அதுதான் அதோட அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா ஒரு வாட்டர் மோட்டர் எடுத்துக்கலாம். மோட்டர் ஓட தான் செய்யுது, ஆனால் எஃபெக்டிவான ப்ரெஷரோட வெளியில் வாட்டர் வரல அப்படிங்கிறது தான் ஒரு முற்கோட்டியாக நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுதான் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தாலே ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம மூணு டிஃப்ரெண்டான டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று ஹார்ட் அட்டாக், ரெண்டாவது ஹார்ட்டோட சடன் கார்டியாக் டெத் ஆர் கார்டியாக் அரெஸ்ட், மூணாவது ஹார்ட் ஃபெயிலியர். மூணுமே வேறு வேறு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம்ஸ். இந்த மூணையும் கண்டறியறதுக்கு நமக்கு ஏதாவது அறிகுறிகள் தென்படுமா அப்படின்னு கேட்டால், ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஒரே நாளில் அது சடனாக வந்துடாது. ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு சில வார்னிங் சைன்ஸ் இருக்கும். இதை இக்னோர் பண்ணுறதுனால தான் அந்த சடன் ஹார்ட் அட்டாக் டே அன்னைக்கு நமக்கு ஒரு மேசிவ் அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போகிறோம். ஸோ என்னெல்லாம் வார்னிங் சைன்ஸ் இருக்கலாம்? ஸோ இருதய நோய்க்கான வார்னிங் சைன்ஸ், நம்ம வேகமாக ஏதாவது செயல்படும் போது, மாடி ஏறும் போதோ வேகமாக நடக்கும் போதோ, நெஞ்சில் அழுத்தம், இறுக்கம், இல்லை மூச்சு திணறல், இல்லை தலை சுற்றல், இல்லை நெஞ்சு படபடன்னு அடிக்கிறது, இல்லை எக்ஸசிவ் டயர்ட்னஸ், இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி ஹார்ட் சஃபர் ஆகும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு வார்னிங் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இதை இக்னோர் பண்ணாமல் இதை நம்ம கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணாலே ஒரு மேசிவ் சடன் ஹார்ட் அட்டாக்கை நம்மளால் தடுக்க முடியும். ரெண்டாவது, இது வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் வரும், எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுத்தால் சிலதெல்லாம் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சிலதெல்லாம் மாற்றமே முடியாத நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீமெச்சுர் அத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எப்போ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண் யாருக்காவது 55 வயசுக்கு கீழே இருதய நோய் ஏற்பட்டிருந்தாலோ, இல்லை ஒரு ஃபீமேல் பெண்ணுக்கு 60 வயசுக்கு கீழே இருதய நோய் ஏற்பட்டிருந்தாலோ, இப்போ மட்டும்தான் அந்த டிசீஸை வந்து நம்ம ஃபெமிலியல் ப்ரீமெச்சுர் அத்ரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபேமிலியிலேருந்து. அடுத்தது ரெண்டாவது பழக்க வழக்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், சிகரெட் பிடித்தல், இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். அடுத்தது மது அருந்துதல், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். இதை தவிர்த்து துணை நோய்கள்னு சொல்லக்கூடிய கோமாபிட் கண்டிஷன்ஸ், அதாவது நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் இல்லை ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், மூன்றாவது ஹை பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், நாலாவது உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறது ஒபிசிட்டி, ஐந்தாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம வேலைகள் கம்மியாக செஞ்சு இப்போ இருக்கிற டே டு டே லைஃப் ஸ்டைல்ஸ், ஆறாவது கிட்னி நோய்கள், ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஹார்ட் டிசீஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மேஜிக் ட்ரிக் எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் சில சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது வந்து மேக்ஸ் அ வெரி பிக் இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங், சிகரெட் பிடித்தல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ சிகரெட் பிடித்தலை ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும்? அடுத்த 20 நிமிடங்களுக்குள்ள உங்களோட ஹார்ட் ரேட்டும் பிளட் ப்ரெஷரும் கிட்டத்தட்ட நார்மல் ஆகிடும். அடுத்த 2 வருஷத்தில் உங்களோட வாஸ்குலர் டிசீஸுக்கான ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வர்றதுக்கான ரிஸ்க் வந்து 50% கம்மியாயிடுது. அடுத்த 5 உங்களோட ரிஸ்க் வந்து யார் ஒருத்தர் புகையே பிடிக்கலையோ அவங்களோட ரிஸ்க் ஈக்குவல் ஆகிடுது. ஸோ தட் இஸ் ஹவு ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, உங்களோட துணை நோய்களை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது, ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், இது எல்லாமே ப்ரூவன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ். ஸோ இந்த துணை நோய்களை நம்ம கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இருதய நோய் ஃபியூச்சரில் வர்றதை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஸோ இதை தடுக்க நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா ஒரு நாளைக்கு 30 உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நடக்கிறது பிடிக்கும், இல்லை எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், இல்லை எனக்கு சைக்கிளிங் பிடிக்கும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு டேயில 30 பண்ணால் கண்டிப்பாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரெண்டாவது, நம்மளோட உணவில் உப்பின் அளவை கம்மியாக எடுத்துக்கிறது. ஆவரேஜ் இந்தியன் டயட்டில் வந்து ஒரு 10-15 ஆஃப் சால்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ நாங்கள் ரெக்கமெண்டேஷன், இல்லை US இல்லை எங்களோட இம்பார்ட்டண்ட்டான அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், இல்லை யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியாலஜி, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஒரு நாளைக்கு உப்பின் அளவு வந்து 5 எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு இருதய நோய் ஃபியூச்சரில் வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இப்போ ஒருத்தருக்கு இருதய ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இல்லை ஒருத்தருக்கு சடன் கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு, நம்மளால் என்ன பண்ண முடியும்? சடன் கார்டியாக் அரெஸ்ட்டை கண்டுபிடிக்க நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மல் காமன் மேனாலே அதை பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒருத்தர் உங்கள் முன்னாடியே கீழே விழுறாரு அப்படின்னா அவரை போய் கூப்பிட்டு பாருங்க, அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை, அவரோட ப்ரீதிங் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா தென் ஃபஸ்ட்டு திங் யூ ஷுட் கால் ஃபார் ஹெல்ப். ஏன்னா உங்களால் இது எல்லாத்தையும் பண்ண முடியாது. ரெண்டாவது, யூ ஷுட் அலர்ட் அண்ட் ஆம்புலன்ஸ் நியர்பை. மூணாவது, சிபிஆர்னு சொல்லக்கூடிய முதலுதவி நீங்களே அப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இதை அப்போவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிலே பண்ணுற ஒரு ஒரு நிமிஷமும் அந்த கீழே விழுந்த நபரோட சர்வைவல் 10% குறையுது. ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் 10% சர்வைவல் ரேட் கம்மியாகுது. ஸோ அதனால் சிபிஆர்னு சொல்லக்கூடிய முதல் உதவியை நீங்கள் அங்கேயே உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் இது வந்து ஒரு காமன் பிளேஸில் நடக்குது. அந்த பிளேஸில் வந்து உங்கள் அந்த இடத்துல வந்து ஏஇடி, அதாவது ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிப்ரிலேட்டர் அப்படின்ற மிஷின் அங்கே எங்கேயா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த ஏஇடி மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கணும் இல்லை முன் அனுபவமோ தேவை கிடையாது. அந்த மிஷினை எடுத்து அந்த கீழே விழுந்த நபரோட செஸ்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிதம் அனலைஸ் பண்ணி அதுவே ஷாக் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி ஷாக்கை டெலிவர் பண்ண சொல்லும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இதுக்கு என்னென்ன முக்கியமான காரணங்கள்னா, முன்னாடி நம்ம பேசின மாதிரியே இருக்கிற எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே யங்கர் ஹார்ட் அட்டாக்ஸுக்கும் ரொம்ப காமன் தான். அதில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கிறது ஸ்மோக்கிங். இப்போ ஜென்ரேஷன்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, இ சிகரெட்ஸ் ஆர் சேஃபர்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அதில் அந்த நிக்கோட்டின் இஸ் ஸ்டில் தேர், ஸோ டட் டெஃபினெட்லி காசஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ரெண்டாவது, நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ அடிக்குவேட் ஸ்லீப் இல்லாதது கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அப்ராக்சிமேட்லி 7-9 ஹார்ஸ் பர் டே ஸ்லீப், அதுதான் நாங்கள் சொல்கிற ரெக்கமெண்டேஷன். பட் இன்ஃபேக்ட் ஒரு 80-90% ஆஃப் இந்தியன்ஸ் இந்த 7-9 ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக எடுத்துக்கிறது கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட எத்தினிசிட்டி. எத்தினிசிட்டினா நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப். ஸோ வெஸ்டர்னஸை கம்பேர் பண்ணுற போது நம்மளோட உடம்பில் விசரல் ஃபேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேஸே இருக்குது, டோஃபி அப்படின்னு சொல்லுவோம். தின் அவுட் சைட் பட் ஃபேட் இன்சைட். நம்ம பார்க்க ஒல்லியாக இருந்தாலும் நம்ம உடம்புல ஆர்கன்ஸை சுற்றி, அதாவது உறுப்புகளை சுற்றி ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது விசரல் ஃபேட். இது நார்மலாக இருக்கிற கொழுப்பை விட ரொம்ப ஆக்டிவான கொழுப்பு. இது செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ்னால நம்ம உடம்புல ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன் ஏற்படுது, ஜாஸ்தி கொலஸ்ட்ரால் படிமானம் ஏற்படுது. அண்ட் நம்மளுக்கு உடம்புல கார்டிசால் அதிகமாக செக்ரீட் ஆகுது, உடம்புல பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ வி இன்வேரியபிளி ஹாவ் அ கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், அதாவது ஹார்ட் அட்டாக் ஒரு டீகேட் 10 வருஷம் முன்னாடியே நம்மளோட பாப்புலேஷனில் நடக்குதுன்னு எங்களோட ரிசர்ச் சொல்லுது. ஒரு ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சன், ரெகுலராக ஜிம்முக்கு போகிறவர், எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாத ஒருத்தர், திடீர்னு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது சடனாக கீழே விழுந்து இறந்துட்டார், ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம பல பத்திரிகைகளில் காணொலிகளில் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி கேட்குறோம். இது உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் தானா, இல்லை இது வேறு ஏதாவதுனால ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிட்டாக இருக்கிற பர்சன், அவருக்கு எந்த சிம்டம்ஸும் வார்னிங் சைன்ஸும் முன்னாடி இல்லை, இந்த மாதிரி சடனாக கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறாருன்னா அதுக்கு பேர் வந்து சடன் கார்டியாக் டெத் இல்லை கார்டியாக் அரெஸ்ட். இது ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நாளில் ஒரு நைட்டில் ஃபார்ம் ஆகிடாது. அந்த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் இட் டேக்ஸ் டீகேட்ஸ் அப்படின்னு எங்கள் லிட்ரேச்சரில் சொல்கிறாங்க. அதாவது 10-20 வருடங்கள் ஆனால் தான் அந்த குழப்பு படிமானம் ஏற்பட்டு அந்த 90% அடைப்பு 100% மாறும்போது தான் அது ஹார்ட் அட்டாக்காக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி 80-90% அடைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வார்னிங் சிம்டம்ஸ் சைன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் சடனாக கொலாப்ஸ் ஆகிறார்னா அது கார்டியாக் அரெஸ்டாக தான் இருக்கும். அதுக்கு காரணங்கள் பல்வேறு இருக்கு. ஹார்ட் அட்டாக் மட்டும் கிடையாது. பல்வேறு காரணங்களில் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கறது நாங்கள் ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதய மசிலில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ், கார்டியோமயோபதிஸ். ஸோ அது வந்து ஒரு ஜெனட்டிக்கலி மீடியேட்டட் ஹார்ட் மசில் டிசீஸாக இருக்கலாம், இல்லை இந்த சேனலோபதிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம் செயல்படுறதுக்கு தேவையான ஒரு அயான்ஸில் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இதுதான் முக்கிய காரணங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஃபிட்டாக இருக்கிற ஒரு பர்சன் சடனாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு. அண்ட் அது மேசிவ் ஹார்ட் அட்டாக்காக இருக்க வாய்ப்பு கிடையாது. அது சடன் கார்டியாக் டெத் ஆர் கார்டியாக் அரெஸ்டாக தான் இருக்கும்.
0: நிச்சயங்க தொடர்ந்து பேராசிரியர்களுடைய இணைப்பு கிடைத்திருக்கிறது, அவரை வரவேற்று
2: விளங்கி இருக்குமா நினைக்கிறீங்களோ? அவர் சொன்ன விஷயங்கள் பொதுவா அங்க
0: நேரம்
2: அவர் நல்ல சொன்ன கருத்து அத்தனையும் நல்லா தான் இருக்கு. நாங்கள் அந்த ஆங்கில சொற்களை கேட்டு கேட்டு பழக்கம் இல்லாதபடியால் அது ஒரு இங்கிலீஷ் சொல்ற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி அதுக்கான தூய தமிழ் சொற்களை தேடி பார்த்தோம்னா அந்த இங்கிலீஷ் விளங்குறத விட அந்த தூய தமிழ் விளங்காது. உதாரணம், நாங்கள் வெயின் அண்ட் ஆற்று என்று கதைப்போம். வெயின் நாளம், ஆற்று என்ற நாடி, அதை அதில் அப்படி சொல்கிறேன். அதை நாங்கள் இதை நாடி என்று சொல்வது இலங்கை சொல்லு, இலங்கை தமிழில் நாடி நாளம் என்று சொல்லுவோம். அப்படி ஆனால் இந்தியாவில் நாளம் என்று சொல்கிறது இல்லை, தமணி, சாரி நாடிக்கு வந்து த்ரோனில் நாடி, ஆனால் இந்தியாவில் அதுக்கு பேர் தமணி. அந்த நாளம் என்றதுக்கு பெயின்னே அப்படியே சொல்லுவோம், நாளம் என்று சொல்லி பயன்படுது. அப்போ அது நிறைய சொற்கள் இங்கிலீஷில் தான், அது எல்லாரும் இங்கிலீஷ் பேச பேசுகிறதுண்டு இல்லை, சொல்லி கொடுக்குற பொழுது அப்படி சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இப்போ சில சொற்களை கலைக்கிற பொழுது பேனை என்று கலைக்கிறோம். பேனைன்றது இங்கிலீஷ் நினைச்சோம்னா அது சிக்கலாக இருக்கும், அது பேனான்ற தமிழாக சொல்கிறோம். அது உண்மையான பேனான்ட முழங்கி கொண்டது சொல்லணும், இல்லை தூய தமிழ் தான் சொல்லணும். தூவல், தூவல்ன்றதான் அதுக்கு பேனைக்கான தமிழ். அப்போ அந்த தூவல் சொன்னால் யாருக்கு விளங்கும்? தூவல் என்றால் என்னென்று விளங்காது. தூவி என்றால் தான் தூவி, அல்லது தூவலண்டா பேனைக்கு சரியான தமிழ், அது யாருக்கு விளங்கும்? தமிழையும் மட்டும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தான் அது விளங்கும். மற்றபடி பெனான்றது, பெனான்றது ஒரு எழுது பொருள், லட்டின்ல இருந்து வந்து பெனா, பெனாண்டா பட்ச மீனிங் வேண்டாம், ஒரு தூவி, இந்த ஒரு இறகு. அந்த காலத்துக்கு இறகு எடுத்து மயில தொட்டு எழுதுறதா என்ன பேனை. திருவள்ளுவரும் பிரச்சனை திருக்குறள் எழுதுனது அதுதான் பெனா. பெனாண்டா லட்டின்ல இறகு, அதை நாங்கள் இங்கிலீஷில் பெண் பெண்ணு சொல்கிறோம், அதுக்கு பேனான்னு தமிழில் சொல்லிவிடுவோம். அது தூய தமிழாக்கணும்னு தூவி என்று சொன்னோம்னா ஒருத்தருக்கும் முழங்கா. ஸோ அவர் சொன்னது கூடுதலாக இந்தியாவில் உள்ளவர்களுக்கு அது புரியும் வேண்டாம், அந்த இந்திய தமிழ் சொல் ஆங்கில சொற்களாகவே இருக்கும். தமிழ் சொல்ல சொன்னால் அது முழங்க கஷ்டமாக இருக்க மாட்டதுக்காக அந்த ஆங்கில சொற்களே சொல்கிறது. அப்போ இந்தியாவை இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கை தான் முதல் முதல் பாராட்டக்கூடிய விஷயம். இலங்கை பேராசிரியர்கள் இந்தியாவில் பாருங்க, அந்த விஞ்ஞானங்க சம்பந்த எது சம்பந்தமான நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்க்கிற பொழுதெல்லாம், அப்போ இலங்கையில் அந்த மொழிபெயர்ப்புன்னு இருக்கிறவர்கள் அந்த உண்மையான இது ஆங்கிலம் இது தமிழ் என்று பிரித்து சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இலங்கை தமிழருக்கு வந்து பேராசிரியர்களுக்கு அந்த தமிழ்ன்றது தூய தமிழா அல்லது இந்த சமஸ்கிருத தமிழா என்ற வில்லங்கம் பிரித்து அவைக்கில்லை. இலங்கையில் அந்த பிரச்சனை எழும்பே இல்லை. என்ன பிரச்சனை எடுந்தையில் நாங்கள் இது கலைக்கிறது சமஸ்கிருதம், இது வட சொல்ல கலை சொல்கிறோம் என்று நாங்கள் இலங்கையில் இணைக்கிறே இல்லை. ரெண்டாவது இலங்கை அந்த இந்தியர்கள் அதாவது வட இந்தியாவுக்கு அதாவது பிராமணர்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் செய்யும் என்ற ஒரு சூழ்நிலை இலங்கையில் ஏற்படையில். ஆகவே அந்த வட சொல்லியது இது நல்லதாமல் சொல்லுன்ட்டு சொல்கிற பழக்கம் இல்லை. ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை, அது ஒரு ஊட்டப்பட்ட இடையில ஊற்றப்பட்ட ஒரு விஷயம். இந்த சமஸ்கிருதத்தை உருவாக்கி நாட்களில் செய்த தமிழுக்கான கேடுகளை நினைச்சு கொண்டு எங்களுக்கு கேடு செய்தவங்களுக்கு நானும் கேடு செய்யணும்னு நினச்சிக்கொண்டு அந்த சொற்களை கலைக்கக்கூடாதுன்றது சில சொற்களை உருவாக்கும். அது ஆளுக்கள் போகிற அறிவுப்படுத்த சொல்லாக போயிட்டோம். இப்போ சில நாங்கள் பார்த்துருக்கோம், இப்போ நாங்கள் நோய்களை பற்றி கதைக்க வைரஸ் வைரஸ் என்று நாங்கள் கதைக்கணும், பாக்டீரியா என்று கதைக்கணும், அதுக்கு நாங்கள் கிருமி என்று பொதுவாக சொன்னோம். ஆனால் இந்தியாவில் சொல்கிற பொழுது வைரஸுக்கு நச்சு கிருமிகள், வைரஸ் எல்லாமே நச்சு கிருமிகளாக இல்லை, நல்ல கிருமிகளும் இருக்குது, பாக்டீரியாவும் நல்லது இருக்குது. எங்களோட உடம்புல வயிற்றுக்குள்ளையெல்லாம் பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியா நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது. அப்போ பாக்டீரியா இல்லாமல் துருவா கிருமிகள் என்று சொல்ல முடியாது. அதால் தான் இளைஞர் இந்தியாவில் வைரஸுக்கு இன்னொரு சொல்லிக்கிறேன், வன்மி, வன்மி என்று சொல்லுவேன். வன்மி யாருக்கு புரியும்? வைரஸுக்கு தமிழ் சொல்ல வன்மி என்றால் யாருக்கும் புரியுமா? அது தெரியும், விளங்குமா? கஷ்டம். அப்போ தமிழ் என்று சொல்லி தமிழை உருவாக்கினதும் இது தமிழா இல்லை சமஸ்கிருதமா நினைக்காம தமிழ் சொன்ன இலங்கையிலும் தமிழில் வித்தியாசம் இருக்கு. அப்போ இலங்கையில் உள்ள ஒரு அரசியல் அல்லது இந்த தமிழில் அதீத பற்று, அதீத பற்றுன்னு சொன்னால் உண்மைக்கு மாறான பற்று வச்சுக்கொண்டு தமிழை உயர்த்தி பேசுறதுக்காக சொல்வதை உருவாக்கி அதை கிடைச்சது தமிழர்களுக்கே புரியாத சுற்றா போகுது. அதோட வந்து கிளாசிக் அந்த சமூகம் சார்ந்த அந்த மொழிபெயர்ப்புகள் வந்து சமூகம் சார்ந்த சொற்களாகவே போய் கொண்டிருக்கு. எப்படி என்று பார்த்து நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். இலங்கையில் சோறு என்று கதைக்கிறது சாதாரண பழக்கம், எங்கேயுமே சோறு என்று கதைப்போம். இஞ்சி செடிமெண்டா ரைஸ் என்று சொல்லுவோம். சாதம் என்று சொல்கிறது இலங்கையில் குறைவு. ஏன் சாதம் என்று சொல்கிறது இலங்கையில் குறைவுன்னா அது ஒரு சமஸ்கிருதம், அது ஒரு சமூகத்தில் நான் உயர்ந்த சாதியை சேர்ந்தவன் போது அல்லது நான் தாழ்ந்த சாதி அல்லாதவன் என்றதை வெளிப்படுத்துறதுக்கு கையாளப்பட ஒரு சொல்லு தான் இந்த சாதம் என்ற சொல். இளைஞர் சாதத்தை பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. சோறா விளைஞ்சா சாதமா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இளைஞரை கூடுதலாக சாதம் என்றான் சொல்லுவார், ரைஸ் என்று சொல்வார். சோறு என்று சொன்னால் என்று ஒரு பார்வை. அந்த சோறு என்று சொல்றது நல்ல தமிழ்ன்றது மறக்க முடியாது. ஆனால் அது சாதி விளைஞ்ச ஆக்கள் தான் அதை சொல்லிவிடணும்னுட்டு அந்த சொல்ல சொல்றதை தவித்துக் கொள்றது. நாங்கள் அந்த சாதி அல்ல, அந்த சாதி அல்லன்னு சொல்றத காட்டுவதற்காக சாதத்தை அல்லது ரைஸை சொல்வார். எங்கேயுமே இந்தியாவில் அந்த மத்திய நேரத்தில் சாப்பாடு தயார் என்று இருக்கும் அல்லது சாதம் ரெடியானு தான் இருக்கும். சோறு தயார்ன்னு எங்குமே இருக்காது. ரைஸ் ரெடியாக நீங்கள் இருக்கும், லஞ்ச் ரெடி ஓகே, சாதம் ரெடியும் இருக்கும். இந்தியாவில் இலங்கையில் அப்படி இருக்காது சாதம் என்று பயன்படுத்துவது. இது நாட்டுக்கு நாட்டுக்கு அந்த சமூகம் சார்ந்த சொற்களை வந்து எப்போவுமே சமூகம் சார்ந்து வெளிப்படுத்துறது இருக்கு. இப்போ இவரும் இப்போ டாக்டர்களை பற்றி நான் பயன்படுத்தினார் நினைக்கிறேன். அவர் டாக்டராக தான் போகணும் சொல்கிற பொழுது இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி நான் சொல்லியது என்ற அவர் சொல்கிற மாதிரி ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி எப்போவுமே நாங்கள் அந்த கெமிக்கல் பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் உயிரியல் அல்லது இதுசான சொற்களை அப்படியே 100% பயன்படுத்தினா கேட்குறவங்க விளங்கவில்லை. ஒன்று இது நிதானமான அப்போ என்ன சாமானன்ற அடிப்படையை கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்க அது தானாக விளங்கும். அந்த முறையில் தான் நான் நான் டாக்டர் இல்லை, டாக்டர் படித்தவன், விஞ்ஞானம் படித்தவன், பயாலஜி படித்தவன், உயிரியல் படித்தவன், அந்த கருத்தில் தான் இதுகளை பேசுகிறேன். எந்த தவிர நானும் டாக்டர் அது முந்தி எல்லாத்தையும் சொல்லணுமென்ற நிகழ்ச்சியின் நோக்கம் மக்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுத்தல், அது மொழி சார்ந்து பொருட்கள் சார்ந்து வாழ்வு சார்ந்ததாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். எங்களை இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் தரிசனம் அப்படி தான் எனக்கு வேறென்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் தான் என்னுடைய பேச்சும் சொற்கள் கையாள்வதும் அமைகிறது. ஆங்கிலத்தில் சொல்லி போயிட்டு போயிடலாம், சூப்பாக்காக எத்தனை பேருக்கு விளங்கன்றது ஒரு கேள்வி. ஆனால் இந்தியாவில் உள்ளவருக்கு அப்படி தான் கேட்டது, அப்படி தான் படித்தது, அப்படி தான் சொல்லிவிடணும். இளைஞர் அப்படி இல்லை. தமிழ் தமிழ் மொழிபெயர்ப்பை கொண்டது சொன்னால் பௌதிகம் என்று சொல்கிறோம், ஃபிசிக்ஸ் தான் பௌதிகம். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஃபிசிக்ஸை இந்தியாவில் பௌதிகம் என்று சொல்கிறது இல்லை, இரசாயனம் என்று சொல்கிறோம், இரசாயனம் ஒன்று இந்தியாவில் சொல்கிறது இல்லை. இயற்பியல் என்று சொல்கிறது வேதியியல் என்று இயற்பியல் என்றால் சீனி பௌதிகம். கெமிஸ்ட்ரிக்கு வந்து இரசாயனம் ஒன்று இலங்கையில் சொல்கிறது, இந்தியாவில் அதுக்கு வந்து வேதியியல். அப்போ அந்த வேதியியல் என்ன வேதம் சம்பந்தமானதோ அப்படி வந்து நாங்கள் பார்ப்போம். வேதவியல் வேறு, வேதியியல் வேறு. ஸோ அந்த சொற்களே என்னுடைய முரண்பாடுகளுக்கு அது நாங்கள் ஆறு எப்பவுமே ஒரு விஷயத்தை கலக்கும் பொழுது நாங்கள் ஆறுக்கு சொல்கிறோம் என்றதை வச்சு தான் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். டொக்கரை கூப்பிட்டு டொக்கர் இந்த ஹார்ட் அட்டாக பார்த்து விளங்கப்படுத்த மாட்டேங்க அவரை இப்படி தான் சொல்லுவார். அது எத்தனை பேருக்கு விளங்கும்? இந்தியாவில் உள்ளவர்களுக்கு அந்த சொற்கள் விளங்கும், என்ன நடைமுறையில் சொற்கள் இலங்கையர்களுக்கு அது புரியாது, விளங்காது முழுக்க முழுக்க. அதுலேயே அவர் சொன்னதில் நீங்கள் சொன்ன மாதிரி சிறுவன் கேளுங்கலாம் சொன்ன மாதிரி அவர் ரெட் காப்ஸ் ஒயிட் காப்ஸ் ரெண்டு தான் அவர் சொல்லுவார். பெண்கிறதுக்கு துணைக்காய் சிறுவனுக்கு அந்த சொல்ற அதான் எப்பவுமே அந்த ஒரு பேசுகிற பொழுது யாருக்கு பேசுகிறோம், என்னதை பற்றி பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அவருக்கு புரியும் என்று சொல்றது தான் ஒரு பேச்சின் அடிப்படை. ஏதோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஐயர்மார் மந்திரம் சொல்கிற மாதிரி சொன்னால் யாருக்கு புரியும்? ஐயராவுக்கு புரியும், அந்த மந்திரம் புரியுமோ தெரியாது. ஏன்னா அவர் எழுதி படிக்கிறது இல்லை. ஒரு ஆள் சொல்லி ஒப்பிக்க அவர் திருப்பி திருப்பி தலைமுறை தலைமுறையாக சொல்லி கொண்டு வரும். அது நாங்கள் இப்போ உதாரணம் ஒரு சொல்ல சொல்கிற பொழுது அந்த சொல்ல நாங்கள் மாற்றி சொல்கிற விதமே இருக்கு. உதாரணம் சிலப்பதிகாரத்தில் வந்து அந்த அரசன் சொல்லுவார், கல்வனை கொன்று சிலம்பை கொணர்க்க. ஆனால் சிலம்பை கொண்டு கல்வனை கொணர்க என்று தான் அதை சொன்னது. அதாவது சிலம்பை எடுத்துக்கொண்டு அந்த கல்வனை கொண்டு வாண்டுகிறோம். அந்த சொன்னவன் மாற்றி சொல்லிட்டான், கல்வனை கொன்று சிலம்பை கொணர்க்க. கல்லனை கொண்டு போட்டு நீ சிலம்பை கொண்டு ஆறந்த கல்லன் அந்த கோபயம். அப்போ சொல்லுகளை சொல்லி அது விளக்கத்தை கொடுக்க திருப்பதியும் அதால் தான் நிலம்பினார் வந்தது சொல்ல மாறி பண்ணுவார். அந்த கோவிலனை கொல்லாவிட்டாலும் திருப்பதியாக வந்திருக்க போது கண்ணையன் மதுரை எரிக்கப்படுவார். அப்போ அதுதான் நம் சொற்கள் இந்த பிரிஞ்சு விடுறதப்படுது. ஆகவே அந்த சொற்களை பயன்படுத்தும் போது யாருக்கு சொல்லணும் என்றது தான் பயன்படுத்தணும். தவிர எடுத்து படித்தது எல்லாம் ஒப்பிச்சுட்டு போனால் பயாலஜி படிக்கிற ஒரு டீச்சர் கெமிஸ்ட்ரி படிக்கிறவர் வந்து பொது இடத்துல அப்படி போயிடுவாங்க. அது யாருக்கு புரியும்? ஒளித்தொகுப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆக்சிஜன் இருக்கிறது, அதில் வழியில் ஆக்சிஜன் இருக்கிறது, தாவரத்தில் குளோரோபில் இருக்கிறது, இது ரெண்டும் சேர்ந்தோடனே நீர் வருகிறது, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒளித்தொகுப்பு வரும், தாவரங்களுக்கு உணவு வருது என்று சொன்னால் குளுக்கோஸ் வரும்னு சொன்னேன். அது எப்படி இப்படி போது தாவரத்துக்கு அங்கே குளுக்கோஸ் இருக்குது, அதை பற்றி குளோரோபில் என்ன கேள்வி எழும். அப்போ அவர் அது பொது இடத்துல பேசும்பொழுது அந்த சொற்களை பயன்படுத்தலாம். குளோரோபில் ரெண்டா பச்சை பச்சையும் ஒளித்தோப்பான ஃபோட்டோ சந்திச்சு ஒளி பெற்ற பொழுது எடுக்கின்ற இதுதான் மாற்றம்னா அந்த ஒளித்தாப்பு அப்போ ஆக்சிஜன் அப்போ வெளியில் வரும். அது எப்படி சொல்கிறது? அப்போ இது விளம்பரமாக சொல்கிறது ஆதார எனக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி தரிசனம் கேட்கணும் என்று என்னுடைய நேயர்களை கேட்கணும் என்று நான் கலைக்கிற இது சொற்கள்
0: தெரிந்து கொள்வார்.
2: அதை எப்படி தெரிஞ்சு கொள்வாங்க?
0: அந்த நீங்கள் சொல்கிற விடயத்தைத்தானே அவர்களால் தான் நிற்கிறார்கள். இப்போ இருதய நோய் அதனுடைய நோய் இது எப்படி உருவாகலாம், அதுக்கான குறிகள் அடையாளங்கள் என்ன, இது என்பதற்கு வந்து சொல்லிக்கொண்டு போகிற போது ஓரளவு தெரிந்து கொள்வார்கள்.
2: இப்போ உதாரணம் அவரை சொல்லிட்டு போயிருக்கார். அவர் சொன்ன மாதிரி இப்போ கோயிலில் பிரசங்கம் செய்யக்கே பார்ப்போம். கோயில் வழியாக வந்து கதாபிரசங்கம் செய்வார், கதைகளை எல்லாம் சொல்வார். அப்போ நாங்கள் ஒரு கோயில் பக்கத்தில் கோயில் காலங்களே இரவில் போய் நித்திரம் முடித்து கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லது திருவம்பா காலத்தில் இப்படி எப்படி போய் கேட்போம். ஆறு கேட்டு அவர் கதை விளங்குறது அந்த புராணம் படிக்கிறது அதுக்கு பலன் சொல்கிறது பயன் சொல்கிறதுன்னு சொல்கிறது. அந்த பயன் சொல்கிறதெல்லாம் ஏன் புராணத்தை படிக்கிற பொழுது பயன் ஏன் சொல்கிறார்கள்? அது புலங்கேறது அப்படி சொல்லப்படுற பயன் விளங்குறது தான் கேட்கு. அதில் குந்தி கொண்டு பக்கத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அதை விளங்குறது தான். அது எனக்கு ஒரு இப்படி இல்லாமல் சொல்கிறாங்களே அதுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறது. அது மாதிரி இந்த எனக்கு அதுக்கு என்ன என்ன தெரிஞ்சால் இன்னும் இலகுவாக படுத்தி சொல்லலாம். நாங்கள் இப்போ உதாரணம் சொல்லிட்டோம், பாட்டு தேக்க பற்றி பேச போகிறோம். இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் பட்டு தேக்க பேசுகிறது அது எந்த வகையில் பயன் இருக்கும்னு தெரியல. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பயன்படுத்திட்டு வந்தால் தான் எல்லாருக்கும் அது பயன்படக்கூடியதாக இருக்கும். அப்போ அதனால தான் இதே அமைப்பை சொல்லாமல் வந்து இதே அமைப்பை அடைப்பை எப்படி சொல்ல முடியும்? மார்பு வேண்டாம் என்ன சொன்னால் தான் மாரடைப்பை எப்படி சொல்ல முடியும்? சடன் அட்டாக் அதான் இதே திடீரென்று நின்று போதல் அதை தான் நாங்கள் தூங்கினோம் வாங்க. அது விளங்கினா ஓகே தான், பட் எல்லாருக்கும் விளங்குமா? அது விளங்க சுத்தமாக இருக்கணும். ஸோ அதையே திருப்பி எடுக்க ஒரு ஹார்ட் அட்டாக் அண்ட் காடி வைரஸ் ரிட்டன் நீங்கள் போகணும். அது மாதிரி நோய்கள் இருக்கு, காது இதயம் சம்பந்தமான நோய்கள் நிறைய இருக்கு. இதில் நாங்கள் பார்த்தது இந்த ரத்த குழாய்கள் சம்பந்தமான நோய்கள் தான். அதுவும் ரத்த குழாய்கள் இந்த ரத்த குழாய்கள் இதயத்துக்கு ரத்தம் கொண்டு போக கொண்டு வர குழாய்களை பற்றிய பேச்சு தான் நாங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த டாக்டரும் நீங்கள் சொன்ன நிகழ்ச்சியில் சொல்லப்பட்டதும் அதுதான். இதயம் சார்ந்து முழு கருத்துட்டும் அதை சொல்லப்படுது. எங்களுக்கு மாரடைப்பண்டா என்ன, அதாவது காடா சேக்கண்டா என்ன, காடியோ அரெஸ்டண்டா என்ன, இது ரெண்டும் வந்து வித்தியாசமானது என்ன ரெண்டு ஹார்ட் அட்டாக் இதய மாரடைப்பு கார்டியோ அரெஸ்ட் இதய நிறுத்தம் ஒன்று கார்டியோண்டா இதயம் நிறுத்தம் அட்டாக் அந்த அரெஸ்ட் நின்று போதே நின்று போகுது. எங்களுக்கு லைட்டுக்கு வெளிச்சம் வேணும், மைக்கிற்கு சவுண்டு வேணும், எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது வேணும் வேண்டும் இருந்தால் இயக்கம் வேணும்டா அந்த இயக்கத்துக்கு எங்களுக்கு பின்னோட்டம் வேணும், அதான் கரண்ட். எங்கள் உடம்புலேயும் கரண்ட் இருக்கும். அந்த காலத்துலேயே கரண்டில் தான் இந்த உதாரணம் ஒரு தவளை எடுத்து ஆராய்ச்சி செய்கிற பொழுது அந்த ஒரு அந்த அந்த விஞ்ஞானிக்கு பேர் ஒரு மாக்கணியன் நினைக்கிறேன், மாக்கணியில் ஒரு இத்தியாதியம் அவர் தான் முதல்ல இந்த உயிரினங்களை வெட்டி ஆராய்ச்சி செய்தவர். தவளை கிடைச்சோமா கிடைக்கிறது வந்து தவளையை ஆராய்ச்சி செய்வதை பார்த்து அப்போ தவளையை ஆராய்ச்சி செய்த போது தவளை தோலை நாலு காலையும் எடுத்து தவளை இந்த காலை நாலு காலையும் ஒரு தோல் காலை இப்படி எடுத்து நாங்கள் எப்படி ஜேசுநாதர் சிலுவையில் அரைகிறதுக்கு கையங்காலம் கட்டி ஆணியை அடித்தோமோ அதே மாதிரி இந்த தவளை கால்களை நாலு பக்கம் ஆணியால குத்தி போட்டு வயிற்று அப்படியே பட்டி பார்க்கறது எங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறது. அப்படி ஆராய்ச்சி செய்து போட்டு அதை மனிதனுக்கு பயன்படுத்துகிற பொழுது மனிதனுக்கு அப்படி இல்லையா அமைப்பு
0: இரண்டாவது உலக மாயுத்தத்தின் காலத்துல டாக்டர் மங்களா என்றவர் வந்து உயிரோடியே ஆட்களுக்கு சத்திரை சிகிச்சை எல்லாம் செய்து ஆட்களுக்கு மாற்றி எல்லாம் செய்த ஒரு வரலாறு இருக்கிறதில்ல. அவரை பின்னர் அமெரிக்கா அவருடைய ஆய்வுக்காண்டி அவருக்கு தண்டனை கொடுக்காமல் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் மங்களாண்டர். அவர் எந்த விதமான மயக்க மருந்து கொடுக்காமலே உயிரோடியே ஆகண்ட இதயத்தை வெட்டி மாற்றி இத்தனையோ பரிசோதனைகளை செய்து பார்த்திருக்கிறார்.
2: நீங்கள் சில விஷயங்களை சொல்லுங்க, அது என்ன உங்களுக்கு திடீரென்ற அந்த ஐடியாக்கள் வேற இதுகளை சொல்லணும்.
0: அது சொல்லிக் கொண்டு வந்த இதில் வந்து அந்த ஆராய்ச்சியை அவர்கள் வந்து அதாவது நாசியருடைய காலத்தில் எத்தனையோ பேருக்கு அவரை அப்படி எந்த விதமான மயக்க மருந்தும் கொடுக்காமல் வெட்டி பொருத்தி அவதானித்து அந்த தகவல்களை சேகரித்திருந்தார். அவரை யுத்தத்தின் பிறகு அமெரிக்கா மற்றவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தது அவரை நியூயோர்க்கு கொண்டு சென்றார்கள். அவரிடமிருந்த அந்த ஆராய்ச்சி தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு அப்போ அவருக்கு உதவியாக ஒரு யூத பெண்மணி தான் இருந்தார். அது பின்னர் திரைப்படமாகவும் அது வந்தது. அது
2: இல்லை, அருமையான கருத்து நீங்க சொல்றது. இந்த கருத்தை நீங்கள் ஹிட்லர் 2000 அவர் இந்த சில மயக்க மருந்து இல்லாமல் எல்லாம் இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்ச பொழுது இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் உலகம் சார்ந்து பேசலாம், இலங்கை சார்ந்து பேசலாம். இப்போ இலங்கையில் இந்த விடுதலை புலிகள் இயக்கம் ஆட்சி நடத்துகிற குறிப்பிட்ட பகுதிகளில் மருத்துவங்கள் கரண்ட் இல்லை, அந்த மருந்து இல்லை, இந்த மருந்து இல்லை என்று அரசு அதை தடை செய்த பொழுதெல்லாம் உள்ளதை வச்சு அவரை உங்களை தெரியும், நாங்கள் வெளிச்சமாக என்ன செய்யணும், விளக்கு ஒன்றுமில்லை, மண்ணெண்ணெய் இல்லை, அப்போ என்ன இந்த பிணாட்டை இதில் செய்து என்ன செய்து திட்டி செய்து விளக்கு செய்த மாதிரி இருந்தது. அது மாதிரி சவுக்காரம் உண்டா எப்படி செய்யலாம், எல்லா சவுக்காரத்தையும் நிப்பாட்டி போயிட்டாங்களே, அதே மாதிரி கரண்ட்டுக்கு என்ன செய்யலாம், இந்த ஆப்ரேஷனுக்கு என்ன செய்யலாம். அப்போ அதாவது மயக்க மருந்து இல்லாத பொழுது பலியோடையே செய்ய வேண்டியதான் செய்ய வேண்டி இருந்தது. சில சின்ன சின்ன ஆப்ரேஷன் அதை செய்யப்படுற அந்த உட்படுத்தப்பட்டவரும் தாங்கிக் கொள்ள வேண்டியதான். அவருக்கு வருத்தம் மாற வேணுமோ, அந்த உயிரோட அந்த மயக்க மருந்து உணர்த்தி பிரச்சு போக செய்கிற மருந்து இல்லாத நிலையில தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை அமைகிறது. இங்கே அந்த பொருள் கிடைக்காட்டிக்கு அதை அப்படித்தான் செய்யணும். அதில் வந்து அவர் வெற்றி ஆயிடுவார், அவர் வருத்தத்தில இருந்து துன்பத்தில இருந்து மீட்கப்படுவார். இது காலம் காலமாக இல்லாதாம இருக்கு.

0: வருத்தம் போக்காட்டுறதை விட ஆளை தாக்காட்டலாமன்ற மாதிரி நினைக்கிறது இருக்கு. ஹிட்லர் காலத்துல நீங்க சொல்ற அந்த ஜூதர்களுக்கு நடந்த குடையங்கள், அதே நாங்கள் எத்தனை நாள் கலைக்கிறதுக்கு வேணும், ஜூதர்களுக்கு நடந்த கொடுமைகள் சித்திர அதுக்கு என்ன இருக்கு, அந்த கேம்புகள்ல நடந்தது, அவர்களை உயிரோடு அப்படி எரிச்சது, எரிக்க முதல்
1: என்னென்ன
0: செய்தவர்கள் அப்படியான அந்த ரெண்டு பயமுறுத்தி பிடிச்ச இடம் அந்த போலண்டும், போலண்டு தான் பயமுறுத்தி பிடிச்சது. ரெண்டாவது ஆஸ்திரியாவை நான் வாரம் இடத்த விட்டுடனே ஓகே கிளியர் ஆக்கினது அந்த ஆஸ்திரியாவும் போலண்டும். இல்லையென்றதுன்னா அங்க சண்டை நடந்திருக்கும், அப்ப பயத்துல ஓகே நாங்க சரண்டர் ரெண்ட மாதிரி நடந்த சூழ்நிலை அது, அதனால தான் பிடிச்சாங்க. அதோட இப்பவுமே உக்ரைனுக்கே போலந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறது காரணம் எல்லாருக்கும் இதெல்லாம் நாங்கள் அதில் மர்மங்கள் சுயநல காரணங்கள் எல்லாம் எல்லா விஷயத்துக்கும் இருக்கிறதே இருக்கு. இப்போ நாங்கள் ரஷ்யாவில் சோவியத்திலிருந்து அநேற்று தவிர்த்து மூன்று நாடுகள் பிரிஞ்சு போகிற பொழுதுலாம் ஏன் ஜெர்மனி அதுக்கு முன்னுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க பிரிஞ்சு ரெண்டு வந்ததுக்கெல்லாம் அவன் இனம் தானாக விட்டாலும் தன் சதையாரம் பண்ணுற மாதிரி அதுகள் நேருக்கு ஒரு காரணம் ஒருவருக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறாருன்றா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சோரியனுக்கு குடும்பம் சும்மா ஆடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு நோக்கத்தில் ஒருவர் சப்போர்ட் பண்ணுறது இருக்கும். மக்களும் வந்து இப்போ உதாரணம் பாப்பாண்டர் வந்துட்டு போயிட்டு இவ்வளோ பிரச்சனைகள் என்ன இது நினைச்சிட கூட அவர் இப்போ அவருக்கு ஒரு இது கிடைக்க போகுது, எலிசபெத்து இது வந்து ஏதோ ஒரு மாலை கிடைக்க போகுதுன்ட்டு சுயப்படல இருக்கு. அப்போ அதே மாதிரி சிலர்கள் சில காரணங்களுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு நோக்கங்கள் எல்லாரும் அப்படி செய்யறது இருக்கு. அப்போ அது ஒரு பிரமாதத்தை நாங்கள் இதயத்தை பற்றி பேசும்போது அது எடுத்து ஏன்னா அந்த அவட்ட கூட டக்குன்னு சொல்லிட்டு போகும். ஏன்னா நாங்கள் வாசல் வரைக்கும் இந்த எங்களுக்கு இந்த இதய மாரடைப்பில் இருந்தும் இதயம் நின்று போகிறது இன்னும் அதில் இதயம் சார்ந்த நிறைய நோய்கள் இருக்கு. அதுகளை பற்றி நாங்கள் சொன்னால் இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ நாங்கள் இந்த காலத்தில் எல்லாமே எங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய வாழ்க்கை அமைஞ்சிடும். சில இடத்த காரை கூப்பிட்டு அந்த கல்லை கண்ட நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்ன்ற மாதிரி இருக்கும். இதே சில பேர் அந்த படத்தில் அந்த கருத்தை திருச்சும் போட்டு ஒரு நாள் சொந்த என்ன பேர் அந்த செந்தில் செந்தில் டக்குன்னு ஓடி வந்துட்டு கல் பாத்தி எடுத்துட்டு அண்ணே கண்ணை கண்ணை ஒன்றிக்கணும் என்னென்ன கல் கிடக்கும் அந்த நாயை காணுது ஆக்கள் நிற்கிறது என்ன கல்லை கண்டா நாயை கருத்து அறிகிறதுக்கு தான் கல், அது நாயை காணது என் அறிவானது அது இல்லை உண்மையான அது இந்த பொருள் அந்த கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும் என்பது இந்த பொருள் போற பொருள். ஆயிரம் முறை போய் போய் சொல்லி ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் கட்டணும்னு சொல்றதெல்லாம் திரிக்கப்பட்ட விளக்கம். ஆயிரம் முறை போய் கவிச்சு அதை செட்டில் பண்றது என்பதான் அதில் வரும். ஆயிரம் பொய்ய சொல்லி போட்டு ஏமாத்தி கல்யாணம் கட்டினா பிறகாக பிரிஞ்சு போற நிலைக்கு தான் வாரமே இருக்கும். அந்த அந்த செந்திருந்த விஷயத்தை சொல்லும் பொழுதும் கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும்
1: என்பது பொதுவாக இந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சொல்லப்படுகிற விடயம், அவர்களுடைய தோல்வியை சமாளிக்கிற ஒரு விடயம்.
0: இந்த பிள்ளைகள்னாலையும் சரி புஷ்பம் பண்ணுறதும் சரி இந்த பூ வந்து சொல்றது சுகம், புஷ்பம் வந்து சொல்றது கஷ்டம் வயதான பாத்தினாரு. அப்போ பிள்ளை சொல்றதும் சரி பூன்றதும் சரி பிள்ளை சொல்றதும் சரி பிள்ளை புஷ்பம் வந்து சொல்லிட்டேன். அது மாதிரி இப்போ சில விளக்கங்களை சொல்ற பொழுது அது அதில் என்ன பொருள்னா ஒரு கல்லில் நாயை வடித்த சித்த ஒரு சிற்ப ஆசாரி கல்லில் நாயை வடித்தது வச்சு நாய் உருவத்தை செய்தது அந்த நூ நான் நோ அந்த நாய் உருவத்தை பார்த்தவன்ட நாய் மாதிரியே இருக்கும் உணர்ச்சி வர மாதிரி அப்படியே ஒரு உயிரோட்டமான ஒரு சிற்பம் இருக்கிற பொழுது அந்த கல்லை கண்டால் நாயை காணும். கல்லுண்டால இணைத்தவன்ட்டு சொன்னால் இப்போ கல் தானே காதை பேர் இப்படி வந்திருக்கு, கையை பேர் அப்படி போயிருக்கு, அந்த மூக்கு இப்படி சின்னோட்டை அந்த மூக்கில் இந்த மூக்கில் பெரிய ஓட்டையாக இருக்கு அப்படி நினைச்சா அது நாங்கள் கல்லுன்னு நினைக்கிறோம். நாங்கள் நியாயை நேரடியாக பார்க்குற பொழுது இப்படிலாம் யோசிக்கிறது அதுக்கு ஒரு பெரிய மூக்கு இருக்கு சின்ன மூக்கு ஓட்டை இந்த காது இப்படி இருக்குது அது உள்ள இப்படி இருந்து நாங்கள் நாயன்னா எங்களுக்கு எப்படின்னு தெரியும். அப்போ நாயை நாயாக பார்க்கணும் அதான் அப்போ அந்த கல்லை.

0: நாய்க்கு எறிகிறதுக்கு கல்லை வச்சுக்கொண்டு நாயை பார்த்தா நாயை காணையில, ஆனா நாய் வந்திருக்கிற நேரம் எறிவோம் கல்ல காணையிலேன்னு சொல்லாங்க.
1: இந்த கேள்வியை கேட்க இன்னும் இன்றைக்கு நான் படித்த சில விஷயங்கள் எனக்கு வெறி வெறி இன்ட்ரெஸ்டாக சொல்லணும்னு
0: என்னடா, நான் ரெண்டு மூன்று நாளாக தூங்க வேண்டும், காலையில் 4 மணிக்கு
1: நேரம் ஆகுது,
0: இப்போ 12:06 ஆயிட்டுது, நான் நேரத்தோட போகணும்.
1: கூட இருந்தேன், எனக்கு தெரியல, நீங்க இப்போ ரெண்டியோட 3வது நாள் இத்திரவு இல்லாமல்
0: இருக்கிறீங்க,
1: அப்போ சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ சொன்னார் தாங்க, அவர் சொன்னதை நீங்களும் கேட்டிருப்பேன், நான் கேட்டால் கண்டிப்பாக நித்திரை முக்கியம். நாங்கள் அந்த என்ன ஊருக்கு உபதேசம் மனக்கல்லடி பண்டாதி என்ற மாதிரி எல்லாருக்கும் செல்வம் நீக்கியத்துவம் தூக்கத்தின முக்கியத்துவத்தை, ஆனால் நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம், நீங்கள் தான் நானும் தான். ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி தோழி நாங்கள் நிறுத்திக்கொள்வோம். அந்த கருத்து இந்த கல்லில் வடிக்கப்பட்ட நாயின் சிலையை பற்றி விளக்கம்தான். இது வந்து நாய் நினைச்சா நாய், கல் நினைச்சா கல், கல்ல இணைக்கமோ நாயை காணாமல் இருக்கும், நாயன் நினைக்கமோ கல்லாக நினைக்க மாட்டோம், அதான ஒரு பொருள். அதை மாற்றி எடுக்கப்பட்டது அந்த செந்தில் வச்சு, அதே ஒவ்வொருத்தரும் கதையிறது தங்களோட விளக்க பேச்சு தான் சொல்லுவேன்.
0: இன்னொரு விடயம் வந்து, அண்மையில கோடியில இருந்து முட்டை வந்ததா முட்டையில இருந்து கோடி வந்ததா என்பதற்கு இப்ப ஆராய்ச்சியின் ஊடாக அதுக்கான முடிவை கண்டுபிடித்திருக்கிறார்.
1: அது வந்து வாதத்துக்காக சொல்லப்படுற கூட ஒரு உயிர் எப்படி, உயிர் எப்படி இருந்தா முட்டை, முட்டை எங்கே இருந்து வந்திருக்கு, முட்டை கோழியிலிருந்தே வரும், அப்ப முட்டை வரும் குழந்தை எங்கே இருந்து, தாயிலிருந்து தானே குழந்தை வரும். ஆதாம் வந்து ஆதாம் இருந்து இந்த விழாலுமையில இருந்தா மிகவாய் வந்தாங்க, எப்படி ஆம்பையில விழாலுமையில வந்து ஒரு பொம்பளை வர முடியும், அறிவுக்கு ஒரு வேலை இருக்குதானே, சும்மா சொல்றதே அப்படியே கண்ண மூடிக்கொண்டு நம்புறோம். இது அந்த விஷயத்திலும் அது காலங்காலமாக சொல்லப்படுற விஷயம், அது உண்மையா பையோண்டு நாங்கள் யோசிப்போம். எப்படி முட்டை அங்க என்னென்னு உருவா முட்டை, முட்டை எப்படி உயிர் அந்த கோழியிலாட்டி முட்டை எப்படி வந்திருக்கும், முட்டையில தான் கோழியில தான் முட்டை இருக்கு, கோழின்றது உருவாயினா பிறகு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிறகு முட்டை உருவாகும், ஒரு பெண் கோழியில ஆண் கோழியில உருவாகும். அதை பற்றி நாங்கள் இப்போ என்னென்ன எத்தனை நாட்களுக்கு பிறகு ஒரு கோழியில முட்டை உருவாகும் என்று நான் நடத்தவளமே அதை பற்றி சொல்லுவேன். அது
0: பின்னா அதை பேசுவோம்
1: நிச்சயமாக, எப்பவும் பேசுறதுக்கு நாங்கள் சில விஷயங்களை
0: நேரம் நேரத்தை எடுக்க முடியாமல் இருக்கிறது.
1: ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே, நாங்கள் நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை கலப்போம்.
0: நன்றி. சனிகளையுடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வர வளமை போல் அதிகாலையில் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து

0: வணக்கம் சிங்கே.
1: சிவாஜி த பாஸ் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க ஹரிஹரன், சாதனா சர்க்கம், இல்ல இல்ல மதுஸ்ரீ. மதுஸ்ரீ மன்னிச்சிருக்கேன், தப்பி தவறிய கண்ணு பாத்துருச்சு.
0: இங்க இடத்துல நான் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: இல்ல பாட்டு முடிஞ்சு நம்ம பேசணுங்கிற அவசரத்துல நீங்க எத்தனை மாதிரி செஞ்சீங்க, உங்களுடைய ஹெட்போனுக்கு பதிலா என்னுடைய ஹெட்போன் மாட்டிக்கிட்டீங்க. இப்ப இந்த உலகம் எதை கேக்குதுன்னு எனக்கே தெரியல. மாத்திட்டீங்களா? நன்றி தாங்க.
1: உங்களோட ஹெட்போன் தாங்க.
0: ஆமா நன்றி. நான் கூட நினைச்சேன் அவசரத்துல வந்து ஆளுங்க வந்து பொருளை மறப்பாங்கன்னு, ஆனா இன்னொருத்தர் பொருளை எடுத்து மாட்டிக்கிட்டு சந்தோஷமா நிகழ்ச்சி படைக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான். இப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் இங்க என்ன நடக்குதுன்னு சில இடத்துல நமக்கே புரிய மாட்டேங்குது.
1: எப்படி நீங்க அவஸ்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லாம சொல்ல வரீங்க.
0: பொதுவா சொன்னேன், என்ன மட்டும் சொல்லல, பொதுவா சொன்னேன்.
1: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவி ஜி.
0: சஜினி சமீபத்துல ஒரு அறிக்கையை வாசிச்சேன்,
1: சொல்லுங்க ரவி.
0: நண்பர்கள் சார்ந்தது என்னன்னா, எப்போதுமே நம்ம நினைப்போம் இப்ப நண்பர்கள்னு சொல்லும் போது அவங்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி தலைப்புகள் பிடிக்கணும், ஒரே மாதிரி போட்டிகள் பிடிக்கணும், அல்லது ஒரே மாதிரி நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் பிடிக்கணும்.
1: ஆமா, எல்லாமே வந்து நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாமே ஒன்னா இருக்கணும். அது மட்டும் இல்ல, பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய நண்பர் வட்டம் பெரும்பாலும் நம்முடைய வயது வரம்புக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
0: ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், பள்ளியில படிக்கிற சக மாணவர்களா இருக்கும், அதுக்கப்புறம் வீட்டு பக்கம் இருக்கிற சக மாணவ இளையர்களா இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆனா போக போக போக குறிப்பா இந்த வேலைக்குள்ள நம்ம காலி தூக்கும் போது வேற வேற வயதினர், வேற வேற பின்னணியை கொண்டுவங்க, இவங்க எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அங்கதான் நம்ம உலகம் விரிவடையும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. குறிப்பா உங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும் போது உங்களுடைய புத்தி கூர்மை, அதே நேரத்துல ஆரோக்கியம், அதுக்கப்புறம் மனநலம் இன்னும் மேம்படும் அப்படின்னு அந்த ஆய்வுல சொல்லிருக்காங்க.
1: கண்டிப்பா இதுக்கு வந்து நான் இதை ஒத்துக்குவேன் ரவி. ஏன்னா என்னுடைய நண்பர் வட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னை விட வயதான 20 வயசு கூடையா இருக்கிற நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க, 10 வயது கூடையா இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க, அதோடு 20 வயது குறைவாக இருக்கும் நண்பர்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு குழுக்களுக்கு இடையே, இந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையே நான் நடுவுல நிக்கிறேன். கற்றுக்கொள்ள வேண்டிய பலவற்றை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கண்ணோட்டம் வேறுபட்டிருக்கும், வாழ்க்கையை எப்படி அணுகிறாங்க, அவங்களுடைய சிந்தனைகள்லாம் வந்து வேறுபட்டிருக்கும். இவற்றில இருந்து வெவ்வேறு சிந்தனைகள், வெவ்வேறு கண்ணோட்டங்களை வந்து தெரிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
0: சரியா சொல்லுங்க. அதனாலதான் எனக்கு சில நேரத்துல சில பேர் பார்க்கும் போது சிரிப்பா இருக்கும். எடுத்தோடனே சொல்லுவாங்க, சின்ன பையன் அவன் போய் பேசிட்டு இருக்கேன், ஒரு வயசான ஒரு பூமர் அவன் போய் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்பதான் நான் யோசிப்பேன், உங்களுடைய உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கு அப்படிங்கறது இதுதான் காட்டுது. பல பின்னணியை கொண்டவங்க பல வயதினரோட பழகும் போதுதான் அந்த ஆய்வுல சொன்ன மாதிரி உலகம் விரிவடையும், நம்ம பார்வையும் விரிவடையும். ஆக உங்களுக்கு பல வயதுல இருக்கிற நண்பர்கள்லாம் இருக்காங்களா? எனக்கு பாத்தீங்கன்னா 20 வயசு இருக்கும் போது 40 வயசு ஒரு அங்கிள் தெரியுங்க, அவரு தாங்க எனக்கு வாழ்க்கையே
1: முதல் பாடல் அடுத்து உங்களுக்காக வெளியேறுகிறது. பொன்னான வாழ்வு திரைப்படத்துல இருந்து பி சுசிலா கே ஜமுனா ராணி பாடலோட வர்றாங்க. இந்த பாடல்ல மகேஷ் விரும்பிக்கிட்டு இருக்காங்க.
0: அதனையடுத்து கன்னி பெண் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது டி எம் சௌந்தரராஜன், அந்த பாடல நமக்காக வழங்க போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அனிஸ் சொன்னாங்க. அவங்களுக்கான பாடல் இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெறும்.
1: தொடர்ந்து எங்களோட இணையதளங்கள், இது உங்கள் வணக்கம்
0: சிங்கே.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 8 9 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு,
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: முகத்துல பரு.
1: குட்டைக்கு போங்க.
0: தலைமுடி கொட்டுது.
1: குட்டைக்கு போங்க.
2: ஐயா கண்ணுக்கு கீழ கருவளையங்கள்.
1: குட்டைக்கு போங்க.
3: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டே இருக்கு. நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
1: அத மாத்ததான் உங்களுக்கு குட்டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங் எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்.
3: புதன்கிழமை தோறும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
1: புதரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி
4: பார்லர். பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கை.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. TM சௌந்தரராஜன், P சுசிலா பாடியிருந்த இந்த பாடல சுதா விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே பாடல் ஒலித்தது.
6: இனிய காலை வணக்கம் ரவிஜி, சஜினி.
5: வணக்கம்.
6: என்னோட பள்ளி நண்பர் கே பிரசாந்த் அவர்கள், 7 வயசுலிருந்து படித்தவர். கோவிட் சமயம் என்ன செய்வது என்று தடுமாறிய பொழுது அந்த சமயத்தில் உள்ள அந்த கல்விகளை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தார். அன்றிலிருந்து அங்கே போய் அந்த கல்விகளை கற்றுக்கொள்ளும் போது எனக்கு பிடித்த அந்த இந்த வயதில் எனக்கு பிடித்த உண்மை, நேர்மை, வாய்மை, கண், கற்பு போன்ற பல புத்தகங்களை படித்து தெளிவு பெற்று அன்றையிலிருந்து எனக்கு பிடித்த அந்த எழுத்தையும் எழுத்தையே நான் நேசிக்கிறேன். அந்த எழுதுவதும் படிப்பதும் தான் எனக்கு பொழுதுபோக்கு. அன்றிலிருந்து இன்று வரை அதே வாய்ப்பு எனக்கு கிடைத்து வருவதால் நான் பிரசாத்துக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ரவிஜி, சஜினி, நன்றி, நன்றி, மிக்க நன்றி.
5: அந்த குரல் பதிவை அனுப்பிய ஜானகி லட்சுமணன், நன்றி, நன்றி, நன்றி.
7: இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கும் இருந்திருக்கலாம் சஜினி.
5: ஆமா,
7: அவங்களை பத்தி ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாமே.
5: வசந்தம் நிகழ்ச்சியில பாடிய இரு சகோதரிகளோட எனக்கு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அவங்க பேர் வந்து இந்திரா பவானி. பல வருடங்களுக்கு முன்பு அவங்க வந்து தொலைக்காட்சியில பாடி இருந்தாங்க. அவங்க என்னை விட வயசுல மூத்தவங்க. பயணம் செய்யும் போது அவங்களோட நல்ல உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்க வந்து வாழ்க்கைய வந்து எப்படி அணுகிறாங்க அப்படிங்கறத வந்து கற்றுக்கொள்ள எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா இப்ப நாம இளையர்களாக இருக்கோம், நாம ஏன் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நம்ம அதிகமா கேள்வி கேட்கிறோம். ஆனா அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து இந்த மாதிரி இங்க செய்யறதுனால இந்த மாதிரி நாம செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவா அவங்க மெதுவா எடுத்து எனக்கு சொல்லும் பொழுதுதான் எனக்கு புரிய வருது, ஆஹா, இப்படியும் நாம பாக்கலாமே அப்படின்னு.
7: புரியுது, புரியுது, புரியுது. அதாவது முதிர்ச்சியான முறையில முடிவெடுக்கணும் அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்ட கத்துக்கிட்டீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா இடையில ஒண்ணு சொன்னீங்க, இளையர்கள்னு. இன்னுமா நீங்க இளையர் நினைச்சிட்டு இருக்கீங்க?
5: அவங்க கண்ணோட்டத்துல நான் இன்னும் இளையர் தான்.
7: நானே இளையர்ல இருந்து வெளியாகி முதுமை நோக்கி போயிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் மனதளவுல உங்களை இளைய நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா?
5: ஏன்னா அவங்க காலகட்டம் வேற ரவி. அப்ப நாம வந்து இளைய காலகட்டம், நமக்கும்
7: போக்குவரத்து
5: நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
7: நோக்கி செல்லும் அங்கே சாலையில் தடை ஏற்பட்டுள்ளது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: வந்து விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. சங்கே முழங்கு படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால பணம் பகை பாசம் படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: நேரம் இப்பொழுது காலை 6:37 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. AYE-ஐ நோக்கி செல்லும் CTE PIE துவாஸ் எக்ஸிட் அங்கே சாலையில் தடை ஒன்று ஏற்பட்டுள்ளது.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தடங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடிக்க வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி MAE@mirikav.com.sg. உங்க mirikav.sg/ready set grow.
5: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இன்றைய பொன்மொழிய அனுப்பி வச்சிருக்காங்க நீயர் செல்வி.
0: கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல், கண்ணியம் என்பது பேச்சல்ல நடத்தை, கருணை என்பது உதவி அல்ல அன்பு.
2: அற்புதமான ஒரு கூற்று, மீண்டும் உங்களுக்காக அந்த கூற்று. கம்பீரம் என்பது உடல் அல்ல செயல், கண்ணியம் என்பது பேச்சல்ல நடத்தை, கருணை என்பது உதவி அல்ல அன்பு.
0: பிரம்மாதமான வரிகளை அனுப்பி வைத்த நேர் செல்விக்கு நன்றி. அவங்களை போலவே நீங்களும் நிறைய வாசிக்கலாம், எழுதலாம், அதை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப் 9678 8 9 6 8.

0: சும்மா
1: அனிருத்தின் இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. தர்பார் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடியிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதற்கு முன்பு பேட்டை திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. நகாஷ் அசீஸ் ஈனோ கேங்க அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் அடுத்த உங்களுக்காக வானிலை நிலவரம்.
1: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 53 67 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புன்னி ரைஸ்.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: குட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
9: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
8: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
9: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
8: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
9: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
10: வணக்கம் சிங்கே.
1: ஆரோக்கியசாமி, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு என்ன?
2: சஜினி, இன்று நான் சொல்ல போறது ஒரு பெண்மணிய பற்றி.
1: சரி.
2: அண்மையில இவங்களுடைய 116th பிறந்தநாளை கொண்டாடினாங்க. அமெரிக்காவில இருக்கிற நயோமி ஒயிட்ஹெட்.
1: வாவ், 116th பிறந்த நாள்.
2: 1910 செப்டம்பர் 26 அமெரிக்கால இருக்கிற ஜார்ஜியா மாநிலத்தில் அமைந்திருக்கிற ஒரு பண்ணையில பிறந்தாங்க. இவங்க வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான அனுபவங்களை பெற்றிருக்காங்க. சொல்லப்போனா இவங்க பிறந்துட்டாங்க, இன்னும் டைட்டானிக் புறப்படவே இல்லை. அந்த அளவுக்கு பழமையானவங்க. இவங்க அமெரிக்காவிலேயே ஆக வயதான பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுது.
1: சரி,
2: இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க குடும்பத்தார், அதாவது கணவரா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லார விட இவங்கதான் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான பண்பு என்ன அப்படிங்கறத நான் போய் பார்க்கும்போதுதான் தெரிய வந்துச்சு. இவங்களுக்கு மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற எந்த தீய பழக்கங்களும் கிடையாது.
1: ரவி, இந்த கட்டத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.
2: சொல்லுங்க.
1: இப்ப நம்ம பலரும் என்ன நினைப்பாங்கன்னா, வாழ போறது கொஞ்ச காலம், நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாமே, இருக்கிறதெல்லாம் சாப்பிடலாமே, எதுக்கு இத பத்தி எல்லாம் நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: அந்த மாதிரி மனப்பான்மை ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். தெரியுமா, நம்ம கொஞ்ச காலம் வாழ்றோமோ ரொம்ப நாள் வாழ்றோமோ அதெல்லாம் கடவுள் கையில. ஆனா வாழ்ற வாழ்க்கை நம்ம கையில, அது ஆரோக்கியமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் சொன்னா அதுக்கான வேலையை நம்ம இன்னைக்கே தொடங்கணும்.
1: தரமான வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க உடலுக்கு பாதகமா அமையிற செயல்களை பழக்கங்களை நீங்க தாங்க கைவிட்டுறணும்.

பிறகும் PIEA நோக்கி செல்லும் TPE லாயர்ஸ் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா.

0: மாதாந்திர சலுகை கட்டண அட்டையை வாங்கிக் கொள்ளலாம் என்று மன்றம் ஆலோசனை கூறியது. இந்நிலையில் பயணிகளுக்கு உதவ பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக பொது போக்குவரத்து மன்ற உறுப்பினர் திரு நசீர் கனி சொன்னார்.
1: பொது போக்குவரத்து மன்றம் பயணிகளுக்கு கட்டணங்கள் கட்டுப்படியாக கூடிய வகையில் இருப்பதை உறுதி செய்ய எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். நமது பொது போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் பொது போக்குவரத்து கட்டமைப்பின் செயல்பாடுகள் நிதி ரீதியாக நிலைத்திருக்கப்படுவதையும் நமது பயணிகள் தடையின்றி பயணம் செய்ய நம்பகரமான போக்குவரத்து முறையை வழங்குவதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம்.
0: இவ்வாண்டு தகுதி பெறும் குறைந்த வருமான குடும்பங்களுக்கான பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் 60-80 வெள்ளிக்கு உயர்த்தப்படும். சிங்கப்பூரின் சோதனை சாவடிகளில் கடந்த ஆண்டு போதைப் பொருள் தொடர்பாக 975 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2024 ஒப்பிடுகையில் இது 50 விழுக்காட்டுக்கும் அதிகம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையமும் மத்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவும் தகவல் தந்தன. போதைப் பொருள் கடத்துபவர்கள் பிடிபடாமல் தப்பிக்க தொடர்ந்து புதிய வழிமுறைகளை கையாண்டு வருகின்றனர். அதை சமாளிக்க அதிகாரிகள் தொழில்நுட்பத்தின் உதவியை நாடுகின்றனர். கூடுதல் சோதனை தேவைப்படும் பயணிகள் மற்றும் வாகனங்களை கண்டறிய ஒருங்கிணைந்த சோதனை நிலையம் உதவுகிறது. ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கலாம் என்று சந்தேகம் தோன்றினால் உமிழ்நீர் பரிசோதனையும் நடத்தப்படலாம். கடந்த ஆண்டு சுமார் 1400 சோதனைகள் நடத்தப்பட்டன. முந்தைய ஆண்டை விட அது கிட்டத்தட்ட 33 விழுக்காடு அதிகம். சிங்கப்பூரில் போதைப் பொருள் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 39 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டெலிகிராம் செயலியின் உரையாடல் குழுக்களில் போதைப் பொருள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டன. அப்போது 1-க்கும் மேற்பட்ட போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுடனான தொடர்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மத்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு செப்டம்பர் 15 தீவு முழுவதும் சோதனைகளை நடத்தியது. பிடிப்பட்ட சந்தேக நபர்களில் சுமார் 50% 30 வயதுக்கு உட்பட்டோர். கஞ்சா, ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருள்களும் போதைப் பொருள் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களில் 19 பேர் ஒரே போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. போதைப் பொருள் தொடர்பான எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோர் தப்ப முடியாது என்று மத்திய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை விடுத்தது. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ AI தொழில்நுட்பத்தை கையாளும் தனது அணுகுமுறையை சிங்கப்பூர் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் இன்னும் அறிவார்ந்த சுயமாக செயல்படக்கூடிய ஒன்றாக வளரும் வேளையில் அது அவசியம் என்றார் அவர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து திருமதி தியோ சமூக ஊடகத்தில் அந்த கருத்துக்களை வெளியிட்டார். கூகுள், மெட்டா, டிக்டாக், எக்ஸ் ஆகிய சமூக ஊடக தளங்களின் மூத்த தலைவர்களுடன் பேசியதாக அமைச்சர் சொன்னார். இணைய பாதுகாப்பில் அத்தகைய தளங்கள் கொண்டுள்ள பங்கு பற்றி பேசப்பட்டது. தளங்கள் அவற்றின் பங்கை ஆற்றலாம், ஆற்ற வேண்டும் என்று தலைவர்கள் கூறியதாக திருமதி தியோ சொன்னார். அதன் தொடர்பில் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டத்தை தாக்கல் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக அமைச்சர் சொன்னார். சிங்கப்பூர் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1 விழுக்காட்டை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு புத்தாக்க பணிகளில் முதலீடு செய்யவிருக்கிறது. சிங்கப்பூர் போன்ற சிறிய நாட்டிற்கு அவை முக்கிய அத்தியாவசிய முதலீடுகள் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். என்றபோதும் நிதி முதலீடு மட்டும் போதாது என்றார் அவர். சோதனைகளில் ஈடுபடுவதற்கான மன உறுதி, இழப்பு ஏற்படலாம் என்று தெரிந்தும் துணிந்து செயல்படுவது ஆகிய அம்சங்களும் முக்கியம் என்று அவர் சொன்னார். ஜெனீவாவில் அனைத்துலக புத்தாக்க குறியீடு வெளியிடப்பட்ட நிகழ்ச்சியில் திரு வாங் காணொலி வழி பேசினார். குறியீட்டில் 139 பொருளாதாரங்களில் சிங்கப்பூர் 5 இடத்தில் உள்ளது. முதல் 5 இடங்களில் நாடு இடம்பெறுவது இது தொடர்ந்து 4வது ஆண்டு.
2: சொல்லும் பொருளும் கேலரி.

0: காட்சியகம். சிங்கப்பூரின் கடலடி காட்சியகம் கடல் உயிரின பாதுகாப்பு நடுவமாகவும் கல்வி நிலையமாகவும் திகழ்கிறது. கேலரி காட்சியகம்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்கே,
4: ஆதரவு BYD.
5: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
4: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
5: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
4: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
5: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
6: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
7: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
8: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
10: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.

0: வணக்கம் சிங்கே. ஆண்டனி தாசன் அனிருத்தோட இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக வந்தது.
1: தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டே இருக்கோம். ரவிஜி
0: சஜினே
1: அனைத்துலக
0: வலையொளி தினம் பாட்காஸ்ட் தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
1: இரண்டாவது தகவல்,
0: லோ கேன் யூ, இவர் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் அண்மையில் வெள்ளி பதக்கத்தை வென்று சிங்கப்பூருக்கு சாதனை படைத்துள்ளார்.
1: மூன்றாவது தகவல்,
0: உலகத்திலேயே மின்னல்களுக்கான தலைநகரம் என்று குறிப்பிடப்படும் இடம் வெனிசுவேலாவில் அமைந்துள்ள வெலந்திய நகர்.
1: இந்த மூன்று தகவல்கள் எது பொய்யானது கண்டுபிடிச்சு வந்து 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. பதிலை அனுப்பும் இருவருக்கு காது கொண்டிருக்கின்றது ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி.
2: 9678 நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக AYEA நோக்கி செல்லும் MCE சென்ட்ரல் போலவார்டிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. ECPA நோக்கி செல்லும் KPE டெம்பனிஸ் ரோடிற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்து?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: மதுரையோட மனம் உருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலைய கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாயலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
1: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
0: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
1: மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகள் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wondershop.sg.
1: இத்தகவலை வழங்கியது த வாண்டர் ஷாப்.
0: வணக்கம் சிங்கே.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: ஸ்ரீ பிரசாதின் இசையில் புஷ்பா இரண்டு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு அனிருத்தின் இசையில் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
1: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. இவ்வாறு நட்சத்திரம் மீனா
2: கதிர எழுதுகிறேன். நலம் நலம் அறிய அவன்

0: காட்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது.
1: இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் பொக்கிஷம். 2009 இந்த திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்துல சேரன் பத்மபிரியா நடிச்சிருப்பாங்க.
2: குறிப்பா பத்மபிரியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குரல் கொடுத்தது வேற யாரும் கிடையாது, நம்ம மீனாதான்.
1: அந்த காட்சியை தாங்க சற்று முன்பு நீங்க கேட்டிருந்தீங்க.
2: நம்பவே முடியல, பல படங்கள் நடிச்சிருக்காங்க, பல பாடல்களை ஆடி அசத்தி நம்மள மகிழ்ச்சி படுத்திருக்காங்க, ஆனா குரலும் கொடுத்திருக்காங்க, அதுவும் சிறப்பா கொடுத்திருக்காங்க. மீனா உண்மையிலேயே ஒரு பன்முக தன்மை கொண்ட அற்புதமான நடிகை தான்.
1: மீனா அப்படின்னு சொல்லும்போது இவங்க அற்புதமான ஒரு நடனமணி. அவங்க நடனம் ஆடி இருக்கும் இரண்டு வித்தியாசமான பாடல்களை தாங்க நாம அடுத்து கேட்க போறோம். முத்து திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒளியேற வருகின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்தில இருந்து நீங்க பாடலை கேட்டு நல்ல ஆட்டம் போட போறீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
2: ஒலி ஒன்று
1: பரவசம்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும்மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
1: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படிதான் சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
6: உப்பு கருவாடு, உறவச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
7: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ்,
8: பூ போல மென்மையான இட்லி,
7: சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

0: மூன்று தகவல்களை நாங்க சற்று முன்பு வழங்கி இருந்தோம். இந்த மூன்று தகவல்களை எது பொய்யானது அப்படிங்கறத நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். மீண்டும் உங்களுக்காக அந்த மூன்று தகவல்கள். முதல் தகவல்,
1: அனைத்துலக வலையொளி தினம் பாட்காஸ்ட் நாள் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
0: இரண்டாவது தகவல்,
1: லோ கென் யூ பேட்மிண்டன் வீரரான இவர் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் சிங்கப்பூருக்கு வெள்ளிப்பதக்கத்தை பெற்று வரலாறு படைச்சிருக்காரு.
0: மூன்றாவது தகவல்,
1: உலகின் மின்னல்களுக்கான தலைநகரம் அழைக்கப்படுற இடம் பகுதி வெனிசுவேலால அமைந்திருக்கிற வெலந்தியா நகர்.
0: இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
2: மக்காலை வணக்கங்க, நான் சிவச்சந்திரன் பேசுறேன். அது தப்பான அஞ்சல் வந்து அந்த லைட்டிங் சொன்னீங்க, லைட்டிங் வெலண்டில் எங்கேயோ, அது தப்பான தகவல். நன்றி, வணக்கம்.
1: அதேதான் முதல் தகவல் சொன்னல, அனைத்துலக வலையொளி தினம், அது சரிதான். வலையொலின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: வலையொலி அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு வலையொலி தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி அந்த வலையொலியை கேட்கும் பொழுது நடுராத்திரில ஒரு பயம் ஏற்படும், ஒரு அச்சம் ஏற்படும். திகிலான சம்பவங்களை நம்ம நேயர்கள் சொல்லுவாங்க.
1: அதன் பெயர்
0: இத நான் சொல்லணும், இதுக்குதான் நீங்க காத்துட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
0: திகில் டேல்ஸ், திகில் டேல்ஸ், திகில் டேல்ஸ்.
1: ஆமா, ஒலி 9:18 அற்புத படைப்பு திகில் டேல்ஸ். இதை நீங்க வந்து வலையொலி வாயிலா, மீலிசன் வாயிலா கேட்கலாம்.
0: வந்து சொல்ல மறந்துட்டேன், அற்புத படைப்பு.
1: ஆமா,
0: அற்புத படைப்பு.
1: மைக்க போட்டு உடைக்கிறது, என்னோட ஹெட்போன் எடுத்து போட்டுக்கிறது, இதுவே திகில் டேல்ஸ்ல வந்து ஒரு பாகமா வரும்னு நினைக்கிறேன்.
0: நல்லா இருக்கல ரவி?
1: ஆமா, வரும், வந்துடும். அதுக்கப்புறம் யூடியூப் வாயில அந்த நிகழ்ச்சியை பாக்கலாம். அதே நேரத்துல நீங்க பயணம் மேற்கொண்டீங்கன்னா, அதுவும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல, அதுல கூட நீங்க திகில் டேல்ஸ் கேட்கலாம்.
0: ஆமா,
1: எவ்வளவு பெருமை நம்ம எல்லாருக்கும். அது
0: கண்டிப்பா திகில் டேல்ஸ் எங்க போய் கேக்குறது அப்படின்னு கேக்குறீங்களா? மீ லிசன் செய்யலியா, பதிவிறக்கம் செய்யுங்க. அங்க ஒலி 9:18 பாட்காஸ்ட் கோப்பையில நீங்க திகில் டேல்ஸ் எந்நேரமும் கேட்டு மகிழலாம்.
1: சரி, இரண்டாவது தகவலுக்கு வந்துருவோம். லோ கின் யூ இவரு வரலாறு படைச்சு சிங்கப்பூரை பெருமைப்படுத்திருக்காரு. அத பத்தி இன்னும் கொஞ்சம் இடத்துல நம்ம விரிவா சொல்லுவோம்.
0: இப்ப மூன்றாவது தகவலுக்கு நாம வந்துருவோம். இந்த ஒரு இடத்துல உலகத்திலேயே ஆக அதிகமான மின்னல்கள் தாக்கப்படும் ஒரு இடம் அப்படின்னு கருதப்படுகின்றது. அந்த இடம் தான் வெனசுவேலாவில் அமைந்துள்ள கேட்டடும்போ அப்படிங்கிற நகரம்.
1: இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரத்துக்கு மின்னல்கள் தாக்கும் சொல்றாங்க. இந்த இயற்கை அற்புதம் ஒவ்வொரு ஆண்டும் 140 to 160 முறை இடம்பெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது.
0: இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புள்ளி விவரங்களின் படி 1 மணி நேரத்துல 280 முறை மின்னல் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: கேட்கும் போது தலை சுத்துதுல.
3: 9:08
1: விபத்து நேர்ந்துள்ளது CTEAYE நோக்கி செல்லும் வழியில் ஹேவ்லாக் சாலை அந்த பகுதியில், அதோட போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTEAYE செல்லும் வழியில் ஆங்மோக் அவென்யூ 1 அங்கே துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் சாலை நுழைவாயில் AYE எக்ஸிட் ஆகிய பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. PIE நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடைய குரல்ல விறுவிறுப்பான பாடல்களை கேட்டீங்க. இசைஞானி இளையராஜா இசையில சூரக்கோட்டை சிங்கக்குட்டி தூங்காதே தம்பி தூங்காதே ஆகிய பாடல்கள் உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றன.
0: பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு உங்களுக்காக ஜப்பானில் உள்ள ஐச்சி நகோயாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026.
1: இந்த போட்டிகள்ல இதுவரை சிங்கப்பூர் அணி பிரமாதமா விளையாடி வராங்க. அதுக்கு சான்றுதான் அண்மையில சாந்தி ஃபெரேராக்கு கிடைச்ச தங்க பதக்கம். அது மட்டும் இல்ல, வரலாற்றிலேயே முதல் முறையா பேட்மிண்டன் போட்டியில நமக்கு வெள்ளி பதக்கமும் கிடைச்சிருக்கு. அதுக்கு சொந்தக்காரர்
0: லோகியன் யூ.
1: ஆசிய விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரை சிங்கப்பூருக்கு பதக்கங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு. குறிப்பா படகோட்டம்,
0: ஹாக்கி, வாட்டர் போலோ மற்றும்
1: குதிரையோட்டம் போன்ற இந்த போட்டிகளின் வாயிலா சிங்கப்பூருக்கு பதக்கங்கள் கிடைக்கும், சிங்கப்பூருக்கு பெருமை அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்போம். சரியா,
0: இப்ப வாங்க இதுவரையிலும் சிங்கப்பூருக்கு எத்தனை பதக்கங்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூருக்கு 2 தங்க பதக்கங்கள், 6 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள் கிடைத்துள்ளன. மொத்தம் 11 பதக்கங்களை வென்றுள்ளது சிங்கப்பூர்.
2: 9 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்தில் இருந்துள்ளது AYE, குறிப்பாக CTE அந்த பகுதியில் அமைந்துள்ள ஹேவ்லாக் சாலை எக்ஸிட், அங்கே போக்குவரவும் அதிகமாக இருக்கின்றது இதன் காரணத்தினால். BKE PIE நோக்கி செல்லும் வழியில் PIE சாங்கி எக்ஸிட், அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
6: இருவர்களின் அதிசய உலகம்.
7: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்க
6: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
2: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
2: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியா கொப்பொலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ AI தொழில்நுட்பத்தை கையாளும் தனது அணுகுமுறையை சிங்கப்பூர் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தொழில்நுட்பம் இன்னும் அறிவார்ந்த, சுயமாக செயல்படக்கூடிய ஒன்றாக வளரும் வேளையில் அது அவசியம் என்றார் அவர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து திருமதி தியோ சமூக ஊடகத்தில் அந்த கருத்துக்களை வெளியிட்டார். கூகுள், மெட்டா, டிக்டாக், எக்ஸ் ஆகிய சமூக ஊடக தளங்களின் மூத்த தலைவர்களுடன் பேசியதாக அமைச்சர் சொன்னார். இணைய பாதுகாப்பில் அத்தகைய தளங்கள் கொண்டுள்ள பங்கு பற்றி பேசப்பட்டது. தளங்கள் அவற்றின் பங்கை ஆற்றலாம், ஆற்ற வேண்டும் என்று தலைவர்கள் கூறியதாக திருமதி தியோ சொன்னார். அதன் தொடர்பில் அடுத்த